0: கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 2:11 முதல் 19 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதோடு கூட இன்னும் சில காரியங்களும் செய்ய வேண்டும் என்று யாராவது கூறுவார்கள் என்றால் அது நற்செய்தியை பாழாக்குகிறதாய் இருக்கிறது என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சபையிலே சேர்ந்தால்தான் ரட்சிப்பு என்று சொல்வார்கள் என்றால் அது தவறு என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 2:20 முதல் 3:5 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் எதன் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார். ஆவியிலே நடப்பது என்பது என்ன? ஏசு கிறிஸ்து வெகுமதியாக கொடுக்கும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: இன்று நாம் கலாத்தியர் 2:20-3:5 வரை சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் கலாத்தியர் 2:20. கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் குறித்த ஒரு உண்மையை இந்த வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்க தேவையில்லை. இன்றைக்கு பலர் சொல்கிறது என்ன, நான் சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வாஞ்சிக்கிறேன் என்று சொல்வார்கள். இந்த வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து சொல்லவில்லை. ஏற்கனவே நாம் அவரோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டோம். நாம் வாழ்வதற்கான அடிப்படை நியாயப்பிரமாணம் அல்ல. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் நம்மை கொண்டு விட்டது. காரணம், நாம் பாவிகள் என்று அது கண்டது. இப்பொழுது நாம் விசுவாசத்தினாலே வாழ வேண்டும். எதின் மேலே விசுவாசம்? தேவனுடைய குமாரன் மேலே விசுவாசம். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்தது பாவங்களின் தண்டனைகளை அனுபவிப்பதற்காக மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற எல்லாருடைய இடத்திலும் நமக்கு பதிலாக அவர் மரித்திருக்கிறார். எனவே பவுல் என்ன சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தின் அடியிலே தான் பாவியாக தீர்ப்பு செய்யப்பட்டு தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டு விட்டார். எனக்கு பதிலாக இயேசு சிலுவையிலே அந்த தண்டனையை அனுபவித்து விட்டார் என்று கூறுகிறார். பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு விட்டார் என்றாலும் அவர் சொல்வது என்ன, நான் பிழைத்திருக்கிறேன். நான் எப்படி பிழைத்திருக்கிறேன்? கிறிஸ்துவில் பிழைத்திருக்கிறேன். பிதாவின் வலது பாரிசத்தில் இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அதைவிட எந்த விதத்திலேயும் நம் வாழ்க்கையை நாம் முன்னேற்ற முடியாது. நாம் மீண்டுமாக சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும் என்று எண்ணுவது தவறான எண்ணம். ஒரு வாலிபன் ஒரு போதகரிடத்திலே வந்து, ஐயா, நீங்கள் சிலுவையிலே அடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்று கேட்டான். இல்லையே, நான் அப்படி வாழவில்லையே என்று பதில் சொன்னார். அந்த பதில் அந்த வாலிபனை திகைக்க செய்தது. அப்பொழுது போதகர் அவனிடத்திலே, நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்டபொழுது, நான் அப்படி வாழ முயற்சி செய்கிறேன் என்று கூறினான். அதற்கு போதகர், ஒன்று, நீ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டும், அல்லது இல்லை என்று நீ சொல்ல வேண்டும். முயலுகிறேன் என்று சொல்ல முடியாது. அப்பொழுது அவன், ஏன் முடியாது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டான். சிலுவையிலே அடிக்கப்படுவதை பொறுத்த மட்டிலேயும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். நீங்கள் பல்வேறு வகைகளிலே தற்கொலை செய்து கொள்ள முடியும். சிலர் கழுத்திலே கயிற்றை கட்டி தற்கொலை செய்து கொள்கிறார்கள், அல்லது தங்களைத்தாங்களே சுட்டுக் கொள்கிறார்கள். சிலர் விஷம் சாப்பிட்டு விடுகிறார்கள். உயரமான இடத்திலிருந்து குதித்தும் தற்கொலை செய்து விடுகிறார்கள், அல்லது விரைந்து செல்லும் வாகனத்திற்குள்ளே ஓடி சென்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள். வாழ்க்கையை முடித்துக் கொள்ள பல வழிகள் இருக்கிறது. ஆனால் உங்களை நீங்களே சிலுவையில் அடிக்க முடியாது. உங்களுடைய கால்களை இணைத்து நீங்களே அடித்துக் கொள்கிறீர்கள். ஒரு கையை நீங்களே அடித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அடுத்த கையை யார் அடிக்கப் போவது? நீங்களே அதை செய்ய முடியாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட பொழுது பவுலும் இயேசுவோடு கூட சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டார். பவுல் அப்போஸ்தலனுக்காக அவருடைய இடத்திலே இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டார். அவர் எனக்காக அடிக்கப்பட்டு விட்டார். அவர் உங்களுக்காகவும் அடிக்கப்பட்டு விட்டார். ரோமர் 6 படிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொண்டோம், ஞான ஸ்நானத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்படுகிறோம், அதாவது அடையாளப்படுத்தப்படுகிறோம். புதிய ஒரு வாழ்க்கைக்கென்று நாம் எழுப்பப்பட்டவர்களாயிருக்கிறோம். இப்பொழுது ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்களாக அவருக்குள் இருக்கிறோம். இனி மாம்சத்தின்படி நாம் இயேசுவை அறிகிறதில்லை என்று பவுல் சொல்கிறார். இன்று அவர் கலிலேயாவின் பகுதியிலே சுற்றி அலைகிற ஒரு மனிதன் அல்ல. இன்று அவர் அங்கே இல்லை, தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார். அவர் மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவாய் இருக்கிறார். எனவேதான் பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமானது. நியாயப்பிரமாணம் நம்மை கொலை செய்துவிட்டது. பிரமாணம் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியவில்லை. நமக்கு ஜீவனை தந்தது யார்? நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். எப்படி நீங்கள் வாழ்கிறீர்கள்? நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் மிக முக்கியமானது. இங்கே கீழே பூமியிலே அவர் எனக்காக மரித்தார். எதற்காகவென்றால், அங்கே மேலே நான் அவரோடு என்றென்றும் வாழும்படியாக. அது மட்டுமல்ல, அவர் இந்த உலகத்திலே என்னிலே வாழ்வதற்காக. இப்பொழுது நான் மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ, தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? இது ஒரு விசுவாச வாழ்க்கை. விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அனுதினமும் நடப்பேன். இதுதான் ஆவியிலே நடப்பது என்பது. பிரியமானவர்களே, விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே நீங்கள் ஒரு பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு வெகுமதியையும் இது குறிக்கிறது. உங்களுக்கு நேராக வெகுமதியை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்மையான எண்ணத்தோடு வெகுமதியை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது உனக்குரியது என்று அவர்கள் சொல்லும் பொழுது, அதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் போய் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அது உங்களுடைய கரத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுதே அவர்களுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் போய் வாங்கிக் கொள்கிறீர்கள். அதே போலத்தான் தேவன் உங்களுக்கும் நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவிலே வெகுமதியாக கொடுக்கிறார். இந்த வசனத்தின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, பவுல் இயேசு சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்த ஒருவராக இருந்திருக்க வேண்டும் என்று எண்ண தோன்றுகிறது. பவுலப்போஸ்தலன் ஒரு பரிசேயன். பரிசேயர்கள்தான் இயேசுவை சிலுவையிலே அடிக்கும்படியாக முன்னின்று காரியங்களை செய்தவர்கள். சபையை துன்பப்படுத்துவதிலே பவுலப்போஸ்தலன் தலைவராக நின்று செயல்பட்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவை பகைத்தவர்களிலே அவரும் ஒருவர். ஒருவேளை அந்நாட்களிலே எருசலேமிலே கமாலியலுடைய பள்ளியிலே அவர் பயின்று கொண்டிருந்த காலமாக அது இருந்திருக்கலாம். இப்படி வாஞ்சை உள்ள ஒரு பரிசேய வாலிபன் ஏனோதானோவென்றா வீட்டிலே உட்கார்ந்திருப்பார். பரிசேயர்கள் சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர் மரிப்பதை உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே பவுலப்போஸ்தலனும் அந்த கூட்டத்திலே இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது மகிமைப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு பவுலால் அந்த நாளை சிந்தித்து பார்க்க முடிகிறது. நான் அங்கே அவரை கேலி செய்து கொண்டிருந்த பொழுதும், அவரை குறித்து என்னுடைய பகையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த பொழுதும், அவர் என்னை நேசித்திருக்கிறார். எனக்காக தன்னைத்தானே பலியாக ஒப்புக் கொடுத்தார். உன்னதமான ஒரு பலியாக அவர் தன்னை கொடுத்தாரே என்று பவுலப்போஸ்தலன் நினைக்கும் பொழுது, பாவிகளிலே பிரதான பாவி நான் என்று சொல்கிறார். இது ஏதோ வார்த்தைகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை அல்ல. அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொன்ன காரியம்தான் அது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை புறக்கணித்தவர்களாக அதை மிதித்துக் கொண்டு அவருக்கு முதுகு காட்டி நீங்கள் கடந்து செல்லலாம். பவுலும் அவ்வாறுதான் செய்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திற்காகத்தான், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சிலுவையிலிருந்து ஜெபித்தார். நீங்கள் இயேசுவை பகைத்தாலும் இன்றைக்கும் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காகவும் சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுத்தார். கலாத்தியர் 2:21, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. இந்த வாக்கியத்தின் பொருள் என்னவென்றால், பாவிகளை ரட்சிப்பதற்கு வேறு ஏதாவது ஒரு வழிமுறை, ஒரு மார்க்கம் இருந்திருக்கும் என்றால் அந்த வழிமுறையை தேவன் பயன்படுத்தியிருக்க மாட்டாரா? என்பதுதான் அதன் பொருள். வேறு ஏதாவது ஒரு சட்டம் இருந்திருக்கும் என்றால், அல்லது வேறொரு சமயம் பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழியை வைத்திருந்திருக்கும் என்றால், அதையே தேவன் கொடுத்திருப்பார். அளவிடப்பட முடியாத ஒரு தேவன் பாவிகளாகிய என்னையும் உங்களையும் மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனையே மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. அந்த உயர்வான பலியை செலுத்த அவர் மனதுள்ளவராயிருந்தார்.

0: இப்பொழுது நாம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர்களுடைய அனுபவத்தை குறித்து பேசுகிறார். அவர்கள் எவ்வாறு ரட்சிக்கப்பட்டார்கள்? நியாயப்பிரமாணத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்கள் அல்லது கிறிஸ்துவின் மேலே வைத்த விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டார்களா? அனுபவம் முக்கியமான ஒன்றுதான். நம்முடைய அனுபவத்தை குறித்து நான்காம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது மேலும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கவனித்தீர்களா? புத்தி இல்லாத கலாத்தியரே என்று அழைக்கிறார். புத்தி இல்லாத என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தையின் மூல வார்த்தை மனது என்னும் பொருள் உள்ளது. அப்படி என்றால் பவுல் சொல்வது என்ன? உங்கள் புத்தியை, உங்கள் மனதை நீங்கள் சரியானபடி பயன்படுத்தவில்லை. அடுத்ததாக, உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. பவுல் அப்போஸ்தலன் படத்தை வரைந்து விளக்கினாரா என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனால் வார்த்தைகளினாலே மிக தெளிவாக கிறிஸ்து அவர்களுக்காக பாடுபட்டதை விவரித்திருக்கிறார். பள்ளியிலே ஆசிரியரானாலும் சரி, பொறியியல் கல்லூரியிலானாலும் சரி, படங்களை காண்பித்து அப்படியே மாணவர்களுடைய இருதயத்திலே உண்மையான கருத்துக்களை பதிந்து கொள்ளச் செய்கிறார்கள். இவர் சொல்வது என்ன? இயேசு கிறிஸ்துவின் மரணம்தானே உங்கள் இரட்சிப்பிற்கு வழிவகுத்தது, அதை நீங்கள் மறந்துவிட்டீர்களா என்று கேட்கிறார். கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம், ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? இந்த இடத்திலே நாம் மிக கவனமாக பார்க்க வேண்டும். சுவிசேஷம், அதாவது நற்செய்தி என்பது அனுபவத்தின் அடிப்படையிலே உண்டான சத்தியம் அல்ல. அனுபவமானது நற்செய்தியை குறித்த சத்தியத்தை அனுபவிக்கிறது. இன்றைக்கும் பலர் அனுபவத்தின் அடிப்படையிலிருந்து சத்தியத்தை எட்ட முயற்சிக்கிறார்கள். வேதவசனம் சத்தியத்திலிருந்து அனுபவத்திற்குள்ளே கடந்து செல்கிறது. அனுபவம் என்பது கணக்கிடப்பட முடியாதது என்று நாம் சொல்லக்கூடாது. ஆனால் சத்தியத்தினாலே எந்த அனுபவமும் சோதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் வித்தியாசமுள்ள அனுபவமுடையவர்களாய் இருக்கிறார்கள். நான் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றேன், ஆனபடினாலே இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் மிக கவனமாக இருங்கள். வேத வசனம் இப்படி சொல்கிறது, எனவே நீங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்க்கலாம் என்றோ இப்படிப்பட்ட காரியத்தை செய்யுங்கள் என்றோ சொல்வார்கள் என்றால் வசனத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே தான் நாம் எதையும் விசுவாசிக்க வேண்டும் அல்லது எதிர்பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, யார் எந்த அனுபவத்தை குறித்து பிரசங்கித்தாலோ அல்லது உங்களோடு தனிப்பட்ட விதத்திலே பகிர்ந்து கொண்டாலோ அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே அவர்கள் சொல்ல வருகிற சத்தியம் வேத வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதா என்பதை உடனே நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒருவேளை இப்படிப்பட்ட காரியங்கள் எதிலாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குமென்றால் தயங்காது எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. வேத வசனம் சொல்லாத அனுபவங்களை குறித்து பேசுகிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இங்கே நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே ஆவியை பெற்றீர்கள் என்று கேட்கிறார். கலாத்தியர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆவியை பெற்றுக் கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மனம் திரும்பி இருப்பதற்கு அடையாளமாயிருக்கிறார். ரோமர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியில்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வாசிக்கிறோம். மேலும் எபேசியர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள், நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சரி, இப்பொழுது இரண்டாவது கேள்வியை கவனியுங்கள். கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? பவுல் இங்கே கேட்கும் கேள்வி என்னவென்றால், உங்களுடைய இருதயத்திலே மாற்றத்தை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவராக இருப்பார் என்றால், அவரே உங்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தினவராக இருப்பார் என்றால், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக திரும்பவா போகிறீர்கள்? அப்படி செய்தால் உயர்வான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லலாம் என்றா நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். ஏனென்றால் நியாயப்பிரமாணமானது மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. கலாத்தியர் 3:4 இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய்ப்போயிட்டே. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் பட்ட பாடுகளை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அப்படி நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போகப் போகிறதா? தொடர்ந்து அவர் கேட்கிற அடுத்த கேள்வியை பாருங்கள். கலாத்தியர் 3:5 அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? இங்கே பவுல் கூறுவது என்னவென்றால், அவர் அவர்கள் மத்தியிலே செய்த ஊழியங்களை சுட்டிக்காட்டுகிறார். ஞாபகம் இருக்கிறதா? யூதர்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை கேள்வி கேட்டார்கள். இயேசுவோடு கூட இருந்த 12 பேரிலே இருந்த ஒருவர் அல்ல என்று சொன்னார்கள். உண்மைதான், இயேசு இந்த பூமியிலே நடந்து தெரிந்து பணி செய்த பொழுது பவுல் அவரோடு இல்லை, அவர் பின்னாலே வந்தவர்தான். இப்பொழுது பவுல் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது என்னவென்றால், தான் கலாத்தியா தேசத்திற்குள்ளே வந்து தான் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்ததை குறித்தும் அவர்கள் மத்தியிலே செய்த அநேக அற்புதங்களை குறித்தும் அவர் நினைப்பூட்டுகிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த அற்புதத்தையும் அவர் செய்யவில்லை. பவுல் மிக கவனத்தோடு இதை சொல்கிறார். கிறிஸ்துவை அவர்களுக்கு பிரசங்கித்த பொழுது அவர்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தவராகவே பிரசங்கித்தார். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை தெளிவாக சொன்னார். எனவே அவர்கள் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். அவ்வாறு அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்கள் நடைபெற்றன. அவர்கள் புத்துயிர் பெற்றார்கள். பவுல் ஒரு அப்போஸ்தலர் என்பதற்கான அடையாளம் அவ்வாறு விளங்கியது. அந்த காலங்களிலே அற்புதங்களை செய்யும் வரம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வரங்களையும் அப்போஸ்தலர்கள் பெற்றவர்களாய் இருந்தார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பவுல் அப்போஸ்தலனும் அற்புதங்களை செய்யக்கூடியவராய் இருந்தார். வியாதியஸ்தர்களை குணமாக்கக்கூடியவராயிருந்தார். ஏன், மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினார். 12 பேரிலே ஒருவரான சீமோன் பேதுருவும் இந்த எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவராய் இருந்தார். அந்நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒருவர் அப்போஸ்தலர் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். இப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறார் என்று இப்பொழுது நாம் அவர் மேலே விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். அந்த விசுவாசத்தின் அடிப்படை என்ன? அதுதான் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் கூறிய சத்தியங்கள். இங்கே நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், பவுல் கலாத்தியா நாட்டிற்கு சென்றபோது ஒரு பரிசேயனாக நியாயப்பிரமாணத்தை பிரசங்கிக்கும் ஒருவராக செல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் ஒரு அப்போஸ்தலனாக சென்றார். அதைத்தான் கலாத்தியா நாட்டில் உள்ள மக்கள் அனுபவித்திருந்தார்கள். இந்த கருத்துக்களை மொத்தமாக சேர்த்து சொல்ல வேண்டுமென்றால், விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவது என்பதை கலாத்திய மக்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவித்தவர்களாய் இருந்தார்கள். இந்த காரணத்தினாலேதான் பவுல் அவரிடத்திலே கேட்கும்பொழுது உங்களை மயக்கினவன் யார் என்று கேட்கிறார். இன்று நாம் பார்த்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, நியாயப்பிரமாணத்தினாலே பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை நினைவுபடுத்தினார். அவர்கள் மனம் திரும்பினவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர். கலாத்தியருடைய அனுபவத்திலே இருந்தோ மற்றொரு இடத்திலே மக்கள் அனுபவித்தார்கள் என்பதனாலோ சுவிசேஷம் உண்மையாகவில்லை. சுவிசேஷம் தன்னில் தானே உண்மை உள்ளதாயிருக்கிறது. நற்செய்தி அல்லது சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்து முடித்ததை கூறுகிறது. அனுபவம் என்பது சுவிசேஷத்தோடு இணைந்து செல்கிறதாயிருக்கிறது. சுவிசேஷம் மட்டுமே போதுமானதாயிருக்கிறது. அதுவே சத்தியம். ஆனால் அனுபவம் சுவிசேஷத்தை உறுதி செய்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் மட்டும் போதும். உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக் கொண்டு விட்டார். உங்களுடைய இடத்திலே அவர் மரித்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசுவை விசுவாசிப்பதோடு கூட இன்னமும் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகுங்கள். ஏனென்றால் அன்று கலாத்தியா நாட்டிலே சுவிசேஷத்தை புரட்ட மனதாயிருந்தவர்களைப் போல இன்றும் அநேகர் இப்படிப்பட்ட முயற்சிகளிலே இறங்கியிருக்கிறார்கள். நம்முடைய நற்கிரியைகளினாலே அல்ல, நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகிறதுனாலே அல்ல, இயேசு எனக்காக மரித்தார் என்பதை விசுவாசிப்பதனாலேயே அவருடைய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதை குறித்து நம்முடைய உள்ளங்களிலே நமக்கு உறுதி அளிக்கிறவர் தூய ஆவியானவரே. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, உண்மையாக விசுவாசிக்க வேண்டிய காரியங்களை தவிர்த்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு வித்தியாசமான காரியங்களை போதிக்கிறவர்களை குறித்து நாங்கள் ஒவ்வொருவரும் எச்சரிக்கை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட எங்களை காத்துக்கொள்ளும். கலாத்தியரை போல புத்தி இல்லாதவர்களாக இரட்சிக்கப்படுவதற்காக மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களை நாங்கள் நம்பி சோரம் போய் விடாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் எல்லா காலகட்டங்களிலேயும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு புதிய விசுவாசிகளும், முதிர்ச்சி பெற்ற விசுவாசிகளும் இந்த சத்தியத்திலிருந்து வழிவிலகி போய் விடாதபடி கர்த்தாமே முடிவு பெரியந்தும் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமை உள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் நியாயப்பிரமாணம் மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? சற்று திரும்பி பார்ப்போமா? ஆவியிலே நடப்பது என்பது விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன், விசுவாசத்தினாலே ஜீவனோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு நான் அனுதினமும் நடப்பேன் என்பதுதான். வேதமே நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வேத வசனம் சொல்லாத அனுபவங்களை குறித்து பேசுகிற மனிதர்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை புறக்கணித்தவர்களாக அதை மிதித்து கொண்டு அவருக்கு முதுகு காட்டி நீங்கள் கடந்து செல்லலாம். அப்படிப்பட்ட கூட்டத்திற்காக தான் பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று இயேசு சிலுவையிலிருந்து ஜெபித்தார். நீங்கள் இயேசுவை பகைத்தாலும் இன்றைக்கும் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். இயேசு உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே ஒப்புக் கொடுத்தார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

0: கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த முதல் MP3 ஒளிப்பேழையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாமத்தில் வருகை தந்திருக்கிற வேர்ல்டு காஸ்பிள் சபையின் தலைமை போதகரும் கர்த்தருடைய ஊழியக்காரருமாய் இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் டேனியல் எட்வின் ஐயா அவர்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த MP3 முதல் ஒளிப்பேழை குறித்து சில வார்த்தைகளை கூறி இப்பொழுது நம் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
1: அக்னி நடுவில் வழங்கும் ஆவியானவரே, இந்த முதல் MP3 என்ற இந்த ஒளிப்பேழையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 19 ஆண்டு காலமாய் பாஸ்டர் பேட்ரிக் அவர்களை, ஒரு குடும்பத்தாரை நான் நன்கு அறிவேன். பல பாடுகள் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், உபத்திரத்தின் மத்தியிலும் தேவனுடைய ஊழியத்தை, கொடுக்கப்பட்டதான ஊழியத்தை உற்சாகத்தில் செய்து வருகிறதை நான் நன்கு அறிவேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் அநேக பாடல்களை ஏற்றி 3 வாரங்களை வெளியிட தேவன் கிருபை பாராட்டினார். இந்த முதல் MP3 ஒளிப்பேழையில் மிகுந்த ஜபத்துடன் உங்கள் கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். இதற்காக இசையமைத்த ஏசி தினகரன் ஐயாவர்களுக்காக, அவர்கள் குடும்பத்தாருக்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, முதல் MP3 ஒளி பேழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதற்காக இசையமைத்த ஏசி தினகரன் ஐயாவர்களுக்காக, அவர்கள் குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த MP3 ஒளி பேழையின் மூலமாக அநேக மக்கள் இதை வாங்கும்படியாகவும், ஒவ்வொரு வீடுகளில் இந்த பாடல்களை கேட்டு அவர்கள் சுகம் அடையும்படியாகவும், சமாதானம் பெறும்படியாகவும், சந்தோஷம் அநேக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நான் ஜெபிக்கிறேன். இதற்காக உழைத்த, உதவி செய்த ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். அத்தனை பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக பாஸ்டர் பேட்ரிக் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். சுவாமி, தொடர்ந்து இந்த ஊழியங்களை நன்கு பெருகும்படியாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வெளியேறப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் அதிகமாக நேசிக்கிறதான நல்ல பிதாவே, ஆமென்.

ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடி இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பல நேரம் நாங்க உங்களை மறந்தாலும், வார்த்தையினால மறுதளிச்சாலும், சிந்தனையினால மறுதளிச்சாலும், அப்பா எங்களை மறக்கல. நான் நினைக்கிறேன் 24/7 24 மணி நேரமும் 7 நாளும் நான் உன் நினைவாவே இருக்கிறேன்னு சொல்லி அப்பா எங்க நினைவாகவே இருந்த எங்களை நடத்துகிற உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க அன்புக்கு முன்னால உலகம் சிறுசு, வானத்தை போல உங்க மனசு பெருசு. அப்பா பரலோக ஏணி படிகளில் எங்களை ஒவ்வொரு நாளும் ஏற்றி மகிழ்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம் அப்பா. பரலோக ஏணி படிகளில் எங்களை ஏற்றி மகிழ்கிற அன்பை நினைச்சு ஸ்தோத்திரம். படியில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க மடியில வச்சு ஆற்றி தேற்றி அரவணைச்சு அதிபதியாய் தளபதியாய் உயர்த்தி மகிழ்கிற அன்பு தெய்வமே உங்களை மனதார போற்றுகிறோம் அப்பா. இந்த நாள் ஆராதனை உங்க அன்பு கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறப்பா. பாட வைக்க போகிறீர், ஆராதிக்க வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், கொடுக்க வைக்க போகிறீர். திருவாய் மொழிந்தனை கேட்கிற வாக்கியமுள்ள காதுகளாய் எம் காதுகளை மாற்றி கொடுக்க போகிறீர். வந்திருக்கிற எம்முடைய திருச்சபை மக்களை மனதார ஆசிர்வதிக்கிறோம், மனதார ஆசிர்வதிக்கிறோம். நான் மறக்கல நினைக்கிறேன்னு சொல்றீங்களே, அதற்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. மறக்கல அவர், உன்னை மறக்கல அவர், நினைக்கிறாரு. மனதளவு நீ மறுதளிச்சு போயிருந்தாலும், சிந்தை அளவு மறுதளித்து போயிருந்தாலும் அவர் மறக்கல. வார்த்தையை ஏமாற்றம் நிறைந்த உலகத்துல வார்த்தையை கொட்டினாலும் கொட்டினாலும் அவரை கிட்டி இருக்கிற உங்களை அவர் மறக்கல. உன்னை மறக்கல, ஸ்பெசிபிக்கா பேசுறார், மறக்கல நினைக்கிறார். அப்பா காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறோம், போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறோம். இவ்வாராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத கிரியை

இயல்பொருள் ஆவதாக என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையாவும் உங்களுக்கு, வேண்டியவர்களுக்கு அற்புத சுகத்தை அருளி செய்ய வல்லவர். அப்ப மகிமை வந்துருச்சுன்னா ஆண்டவரே பொட்டலம் போல என்ன தேவையோ அது வந்துருச்சு அப்பா. இந்த மகிமையின் மண்டலங்களுக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க உதவி செய்வீரா. வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம், ஆண்டவரே ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ, ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ எல்லாம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.

பேதரு மறுதளிச்சிட்டாரு, மறந்து போயிட்டாரு. ஆனாலும் ஏசையா அதெல்லாம் அதையெல்லாம் மனசுல வைக்காம, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக அப்படின்னு இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். உண்மையா அவர் சமூகத்துல உடஞ்சி, ஆண்டவரே இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, உண்மையா மனம் திரும்புற பட்சத்துல அவர் மன்னிச்சு மனசுல வச்சுக்கல, அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. பெர்க்மன்ஸ் அப்பா கிட்ட யாராவது பாஸ்டர்ஸ் டேட்டு சொல்லும் போது அப்பா சொல்லுவாங்க, மறக்கல மனசுல வச்சிருக்கிறேன் அப்படின்வாங்க. அது போல நாம் செய்த எல்லாத்தையும் நன்மையான காரியங்களை மட்டும் அவர் மனசுல வச்சிருக்கிறார், மற்ற எல்லாத்தையும் அவர் மறந்துட்டார். இந்த உணர்வோடு அப்பா சமூகத்தில் எழும்பி

0: ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை இந்த நாட்களில் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருஷ இறுதி நாட்களில், இறுதி மாதங்களில் ஆண்டவர் நம்மளை உற்சாகமாக, ஊக்கத்தோட, பெரிய எதிர்பார்ப்போடு நம்மளை நடத்துகிற இந்த பாதைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: த்ரில்லாக இருக்கு ஆண்டவரோட நடக்கிறது. எப்படி இருக்கு?
1: த்ரில்,
0: பயங்கர த்ரில்லாக இருக்கு. ஆவியானவர் நம்மளை எப்பொழுதும் உற்சாகத்தோடு, நாம இருப்பதற்கு தேவையான ஊழியத்தை திரும்ப திரும்ப செய்கிற இந்த தயவுக்காக ஸ்தோத்திரம்.
1: ஆமென்.
0: ஒரு நாள் கூட நாம தொய்வடைகிறத அவரால் ஏத்துக்கிறவே முடியல.
1: எஸ்.
0: இப்போ குழந்தை வந்து கொஞ்ச நேரம் டல்லா இருந்தா அதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா?
1: ஏ,
0: ஜோபல் டல்லா இருந்தா சும்மா இருப்பீங்களா?
1: இல்லைங்க.
0: ஜோபல் டல்லா இருந்தா, ஆரோ டல்லா இருந்தா உடனே கண்டுபிடிக்கிறது யாரையா?
1: அப்பா அம்மா.
0: முதல்ல யாருக்கே தெரியும்? உங்க சோகம் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்க சோகமா இருக்கிறீங்கன்றது அவருக்கு தெரியும்.
1: அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதனால நம்ம பிள்ளை கொஞ்ச நேரம் டல்லா இருக்கிறதையே நம்மளால தாங்கிக்க முடியலையே. நாம மனசு தொய்வடைகிறத அவரால் எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லுங்க பாப்போம்.
1: தாங்கிக் கொள்ளவே முடியாது.
0: எப்போ நாம டல்லானாலும் நம்மளை ஃபுல்லாவே வச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இந்த இந்த அன்புக்காக, இந்த இரக்கத்துக்காக, இந்த தயவுக்காக இந்த காலை நேரத்துல நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதமான நடத்துதல்கள்,
1: ஆச்சரியமானவரே,
0: எங்களை விட்டு விலகாம, எங்களை கைவிடாம,
1: அதிசயமானவரே,
0: உங்களோட நாங்க நடந்து வர்றோம், எங்களோட நீங்க

0: ஆச்சரியமானால் இது உண்மை அப்படின்னா அது என்னவாயிரு அதிசயம்
1: ஆயிருது.
0: வருஷ இறுதியில ஆச்சரியமா நடத்துறாரு, வருஷ ஆரம்பத்துல அதிசயத்தை பார்க்க வைப்பாரு.
1: அதனால
0: 25 எப்படி இருக்கும்னா
1: வெள்ளி விழா மாதிரி.
0: அல்லேலூயா. வெள்ளி விழா வெள்ளி விழா மாதிரியே
1: தான், வெள்ளி விழா மாதிரியே இருக்கும்.
0: இந்த இந்த நூற்றாண்டுக்கு இந்த வருகிற 25வது ஆண்டு தான் என்ன விழா,
1: வெள்ளி விழா,
0: வெள்ளி விழா, சில்வர் ஜூப்ளி இயர் ஆஃப் திஸ் செஞ்சுரி. அதனால உற்சாகமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய கண்கள் காண செய்ய போகிறார். ஆமென்,
1: ஆமென்.
0: ஆண்டவர் நம்ம லைஃப்ல வந்து ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. அதுதான் நம்ம அற்புதம் சொல்றோம், ஆங்கிலத்துல மிராக்கிள் அப்படிங்கிறோம், மிராக்கிள். அப்ப அற்புதத்தை மனுஷனால செய்ய முடியாது, அதை தேவனால தான் செய்ய
1: முடியும்.
0: தேவனால் எல்லாம்
1: கூடும்,
0: கூடும். நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவன், வார்த்தை அனுப்பி கிரியை செய்கிற தேவன். ஆண்டவர் சும்மா வந்து கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா, அவருடைய அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வசனம் இருக்கும். அதுதான் ஐசாயா 55:10 நாம வாசிச்சோம்.
1: 11
0: வாசிச்சோம். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்பின விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை, நமக்கான தம்முடைய விருப்பத்தை நமக்கு தம்முடைய வார்த்தையை கொண்டு தெரியப்படுத்தி இருக்கிறார்.
1: Yes.
0: He has revealed. 1 Corinthians 2 நாம வாசிச்ச அந்த வேத பகுதிதான் எழுதியிருக்கிறபடி.
1: 9வது வசனம்
0: தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவும் இல்லை, காது
1: கேட்கவும் இல்லை,
0: அவைகள் மனுஷனுடைய இருதயத்துல
1: தோன்றவும் இல்லை.
0: God has revealed what he has prepared for you and me. நமக்காக ஆயத்தம் பண்ணினத ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், ஆவியில
1: வெளிப்படுத்தி இருக்கிறார்,
0: வெளிப்படுத்தி இருக்கிறார். இது ஆவியில உண்டாகி இருக்கிற வெளிப்பாடு. இது இந்த உலகத்தாருடைய கண்கள் காணத்தக்க விதத்துல, நம்முடைய ஐம்புலன்களால் அதை காணவும் உணரவும் கூடிய விதத்துல இந்த வெளிப்பாடு இந்த பூமியில வெளிப்படும்.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: வெளிப்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆனா வெளிப்படும் போது அது அதிசயமா இருக்க போகுது.
1: ஆமென்.
0: வெளிப்பாடு எப்படி இருக்கு,
1: ஆச்சரியமா.
0: இந்த வெளிப்பாடு வெளிப்பாடாகவே இருக்கிறதற்காக தேவன் கொடுக்கல, இந்த வெளிப்பாடு இந்த பூமியில வெளிப்படும்,
1: வெளிப்படும். அப்பொழுது ஆச்சரியம் விளங்கும், அதிசயம் விளங்கும்.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு ஷேப்புக்கு வரும்.
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: வெளிப்பாடு எப்படி இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இந்த வெளிப்பாட்டின்படி இந்த பூமியில காரியம் வெளிப்படும் பொழுது எப்படி இருக்க போகுது,
1: அதிசயமா இருக்க போகுது, அதிசயம்.
0: வெளிப்பாடு உங்களை ஆச்சரியப்படுத்துதுன்னா அது வெளிப்படும் பொழுது எல்லாரையும் அது எப்படிதான் பார்க்க வைக்கும், அதிசயமாக,
1: அதிசயமாய்.
0: வெளிப்பாடு ஆச்சரியம் தான், வெளிப்படுறது அதிசயம்,
1: வெளிப்படுறது அதிசயம்.
0: ஆச்சரியமான வெளிப்பாடு. இது என்னமாய் முடியுமோ இல்ல, இது எதுலதான் போய் முடியும்,
1: அதிசயத்துலதான் போய் முடியும்,
0: அதிசயத்துலதான் முடியும்.
1: எஸ், அல்லேலூயா.
0: என்ன ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல். அவரு ஆண்டவர் வெத்து வேட்டு இல்ல, குண்டில்லாத துப்பாக்கி டப்பு டுப்புனு சத்தம் கொடுக்கும், ஆனா எதை என்ன சுடாது.
1: எஸ்,
0: இல்லையா,
1: அல்லேலூயா.
0: அந்த மாதிரி ஆண்டவர் வெத்து வேட்டு இல்ல, வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்,
0: வாய்க்கும்,
1: வாய்க்கும்.
0: They will do the work I sent them to do. They will do the work I sent them to do. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன வேலைய அது செய்யறது மட்டும் இல்ல, they will complete the assignment I gave them.
1: Yes.
0: நான் தொடங்கின வேலைய, நான் என்ன வேலையை சொன்னனோ அந்த வேலையை செய்ய தொடங்கி அந்த பணிய, நான் கொடுத்த பணிய அது என்னன்னா நிறைவாக்கும், செய்து முடிக்கும்,
1: செய்து முடிக்கும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: God has started his work in your life. ஆண்டவர் தம்முடைய கிரியையை உங்க வாழ்க்கையில தொடங்கிட்டாரு.
1: Amen.
0: His word will complete the full assignment.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: மேலிருந்து வார்த்தை வந்திருக்கு. வந்த வார்த்தை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? போ கிரியை செஞ்சிட்டு இருக்கு. இந்த கிரியையை முடிச்சிட்டு இந்த வார்த்தை மேல போய் ஆண்டவர் சொல்லுமா?
1: Finished. Finished.
0: நீங்க சொன்ன பணியை நான் முடிச்சிட்டேன்னு அது வெறுமையா என்னிடத்துக்கு
1: திரும்பாமல்
0: இந்த ஏணியிலிருந்து இறங்கி வந்த வார்த்தை வேலையை முடிச்சுட்டு அந்த இயேசுங்கிற ஏணி வழியா தான் திரும்ப மேல போய் ரிப்போர்ட் கொடுக்க போகுது.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: பரலோகத்துல ஒரு
1: ஏணி
0: ரிப்போர்ட்.
1: ரிப்போர்ட்
0: என்ன ரிப்போர்ட்னா, நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த வேலையை நாங்க நீங்க சொன்னபடியே முடிச்சுட்டு வார்த்தை என்னன்னா திரும்புது.
1: Yes.
0: That word is Jesus.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வார்த்தை தான் யாருன்னா என் ஆண்டவராகிய
1: இயேசு
0: கிறிஸ்து.
1: Amen.
0: இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவியானவராக நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கா நான் சொன்னது?
1: இல்லையே.
0: ரொம்ப பிளைனா, ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல?
1: Yes.
0: இந்த ட்ரூத் வந்து நம்ம லைஃப்ல ஆக்டிவேட் ஆகணும்னா, எது இந்த ட்ரூத்தை நம்ம வாழ்க்கையில வந்து ஆக்டிவேட் ஆகுன்னு என்னன்னா, அதை செயல்பட வைக்குதுன்னா இந்த வார்த்தையின் மேல நீங்களும் நானும் வைக்கிற ஃபெய்த்.
1: எஸ்.
0: ஆக்சுவலா வேர்டு வர்றப்பயே அந்த வசனத்தை ஒரு மனுஷன் கேட்கிறப்பயே அந்த வசனம் அவனுக்குள்ள எதை சிருஷ்டிக்கும்னா ஃபெய்த்தை சிருஷ்டிக்கும்.
1: எஸ்.
0: உங்களுக்குள்ள இருந்த ஃபெய்த்தை ஆண்டவர் கிளறல. என்னமோ நமக்குள்ள ஃபெய்த் இருந்த மாதிரியும்
1: அது அவர் வந்து தூண்டி விடுற மாதிரியும்,
0: அந்த ஃபெய்த் அவர் தூண்டி விட்ட மாதிரியும் நம்ம பேசுறோம். நம்ம லட்சணம் நமக்கு தானே தெரியும். நம்ம வண்டவாளம் என்னன்னு
1: நமக்கு தானே தெரியும்.
0: நமக்கு தானே தெரியும். நம்ம வாயார பேசுவோம். ஆனா நான் சொன்னத சொல்றேன்னா வாய கம்முன்னு என்ன செய்வோம்னா
1: வச்சுக்கொள்ளும்,
0: மூடிக்கிறோம். அதனால இந்த ஃபெய்த் வந்து என் ஆண்டவர் எனக்குள்ள சிருஷ்டிச்ச விசுவாசம். அதனால விசுவாசம் கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய
1: வசனத்தினால்.
0: வசனத்தை அவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தையை என் காது கேட்டுருச்சு.
1: எஸ்.
0: அதை என் இருதயம் விசுவாசிக்குது. அதை என் கண்ணு பார்க்க போகுது. அனுப்பின வார்த்தையை எது கேட்டுச்சு? காது கேட்டுச்சு.
1: காது
0: இருதயத்துல அந்த வெளிப்பாடு என்னன்னா, அது துணித்த பொழுது என்னுடைய ஸ்பிரிட் மேன் அதை கேட்டான். என் ஐம்பலன்கள் கேட்கல, என்னுடைய ஆவி மனுஷன் அதை என்ன செஞ்சான்?
1: கேட்டான்.
0: கேட்டான். கேட்டது மட்டும் இல்ல, அதை அப்படியே விசுவாசிச்சான். விசுவாசிச்சது மட்டும் இல்ல, அத தன்னோட வாயினால என்ன பண்ணான்? அறிக்கைட்டான். இப்ப கண்ணால
1: பாக்குறான்.
0: இஸ் தட் சிம்பிள்?
1: எஸ்.
0: இது ரொம்ப ரொம்ப குழப்படியான ட்ரூத். அது
1: இல்லையே.
0: இங்கதான் மனுஷனுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னா
1: திக்கு திக்கு.
0: அதான் நேற்று தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினார், Unless you have faith in God's word. ஆண்டவர் உன்னோடு பேசின வார்த்தையை நீ விசுவாசிக்கலன்னா you cannot work together with God.
1: Hallelujah. Hallelujah.
0: நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற வார்த்தையை அனுப்பி கிரியை செய்கிற தேவனோடு இணைந்து கொள்ள நமக்கு என்ன வேணும்னா
1: செஞ்சான்.
0: ஒரு பவர்ஃபுல்லான காரியத்தை டிக்ளேர் பண்ணப்போ அவனுடைய ஆயுததாரி அன்ன மூடிக்கிட்டு ஜோனத்தானுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒன்னு சாமுவேல் 14 அதிகாரம் வசனம் 6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி,
1: விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா.
0: ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார்.
1: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான்.
0: அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து,
1: உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும்.
0: உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும்.
1: அப்படியே போ.
0: Go ahead, do what you think best. I am with you all the way.
1: Yes. இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான்.
0: இதுதான் faith. Faith இல்லாம ஆண்டவரோடு கூட நம்மளால போக முடியாது.
1: Yes.
0: அவர் சொல்றாரு, நீ எதை செய்யும் நான் சொல்லல, நான் தான் செய்ய போறேன். ஆனா நீ என் கூட என்னன்னா
1: நினைஞ்சுக்கோ.
0: அவர் வேற யாரையும் கூப்பிடலையே தங்கம், உன்னதான கூப்பிட்டாரு.
1: எஸ்
0: நீ அவருடைய ஆயுததாரிங்கிறதுனால உன்னை கூப்பிட்டாரு.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: ஆயுததாரி அவரோடு கூட இருக்கிறவன்.
1: ஆமென்.
0: அப்ப ஆண்டவர் நமக்கு தம்முடைய வார்த்தையை சொல்லிட்டார்னா, அவர் செய்ய போற கிரியையை ஆவியில வெளிப்படுத்திட்டார்னா, நம்முடைய மனசு எப்படி செயல்படணும்னா, ஒரு ஆயுததாரிய போல செயல்பட்டு.
1: ஆமென்.
0: ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும்.
1: அப்படியே போ.
0: இது என் இருதயத்துல இருக்கிற காரியம் இல்ல, இது உங்க இருதயத்துல இருக்கிற காரியம். நம்ம எப்படி பண்றோம், என் மனசுல இருக்கிறபடி நீங்க என்னென்ன செய்யுங்க ஆண்டவரே, அதை செஞ்சா நமக்கு எப்படி இருக்கு மனசுக்கு, ரொம்ப தெம்பா இருக்கு. ஏன்னா நான் தான் இங்க எல்லாத்தையும் சொல்றேன். அவர்கிட்ட என் மனசுல இருக்கிறபடி நீங்க என்னென்ன
1: செய்யுங்க.
0: அவர் என்ன பண்றாருன்னா, ஏப்பா என் மனசுல இருக்கிறது உனக்கு நான் சொல்லவா அப்படிங்கிறார். என் மனசுல என்ன இருக்குன்றத
1: உனக்கு சொல்லவா.
0: அதே மாதிரி அவரும் அவர் மனசுல என்ன இருக்குன்றத என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு எப்படி இருக்கு கேட்ட உடனே, ஏன்னா அவர் சொல்ற காரியம் வந்து என்னுடைய அறிவுக்கும் புத்திக்கு என்னன்னா எட்டல. இதே ஒரு பெரும்படையை கூட்டிட்டு போய் அடிப்போம் சொன்னா மனுஷனுக்கு என்ன புரியும். ஆனா ஜோனத்தான் ஒரு பெரிய படை அடிக்கிறதுக்கு யார கூப்பிடுறாருன்னா,
1: ஆயுததாரியை மாத்திரமே.
0: ஹல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம்
1: வா.
0: வா
1: வா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா. Hallelujah.
0: Come on now. Let's go across to these uncircumcised pagans. Maybe God will work for us. Uruvele deva namakkaga ange oru kriyai seivar. There is no rule that says God can only deliver by using a big army. Periya padai irundha tha ஆண்டவரால நம்மளை காப்பாத்த முடியுங்கிற எந்த சட்டமும் எந்த ரூல் என்னன்னா இல்ல. No one can stop God from saying, from saving when he sets him mind to do it.
1: Hallelujah. Hallelujah.
0: Superல. No one can stop God from saving when he sets his mind to it.
1: Hallelujah. Hallelujah.
0: ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்படி அவருடைய மைண்டை செட் பண்ணிட்டார்னா, எந்த ஒரு மனுஷனோ ஆண்டவர் என்ன செய்ய முடியாது,
1: நிறுத்தவே முடியாது.
0: நிறுத்தவே முடியாது.
1: நிறுத்தவே முடியாது.
0: நம்மளை மீட்கணும், நம்மளை காப்பாத்தணும், நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் மைண்ட்ல செட் பண்ணிட்டார்னா, அதை நமக்கு செய்ய செய்ய முடியாதபடி அவரை தடை செய்ய யாராலும்
1: முடியாது. எஸ்,
0: தடை இல்லை அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: சொல்லுங்க. படை இல்லை.
1: படை இல்லை.
0: ஆனாலும் அவருக்கு தடை இல்லை.
1: ஆனாலும் அவருக்கு தடை இல்லை. ஆமென்.
0: படைய வச்சுக்கிட்டு ஆண்டவர் பேசல.
1: தடை இல்லை. ஹல்லேலூயா.
0: இப்ப படை இருப்பதால் எனக்கு தடை இல்லைன்ற சொல்லல ஆண்டவர்.
1: எஸ்,
0: உங்கள்ட்ட பெரிய படை இருக்கு, அதனால உங்க சார் உங்களோட நானும் வர்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, என்ன உங்கள்ட்ட பெரிய படை என்னன்னா
1: இருக்கு
0: இருக்கு, அதனால நானும் கூட என்ன செய்யறேன்,
1: சேர்ந்து கொள்ளுகிறேன்,
0: சேர்ந்து கொள்றேன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா என் கூட சேர்ந்துக்கங்க.
1: எஸ், சேர்ந்துக்கிற ஆண்டவர்.
0: இதான் ட்ரூத், நல்லா கவனிச்சுக்கங்க. என் கூட சேர்ந்துக்கங்கன்றார் ஆண்டவர்.
1: எஸ்,
0: நான் என்ன பண்றேன், அவரை என் பக்கம் இழுக்க ட்ரை பண்றேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி என்னை உன் பக்கம் இழுக்கிறத நிறுத்திரு, நான் உன்னை மொத்தமா என் பக்கம் ஈர்த்து இருக்கிறேன்.
1: எஸ்,
0: என் கூட வர்றியான்றார்.
1: ஆமென்.
0: என் கூட வான்றார். ஆணையத்திற்கு போவோம்,
1: வா
0: வா. ஏன்னா no one can stop God from saving when he sets his mind to do it. ஆண்டவர் ஏற்கனவே தம்முடைய மைண்டை செட் பண்ணிட்டாரு.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நமக்கு படையும் தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை. அவருக்கு தேவை நான் தான்,
1: நான் தான். அவரோடு சேர்ந்து நடைபயின்றால் மட்டும் போதும்.
0: சூப்பர். படை இல்லை என்பதை தடையாக பார்க்கிறோம், ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், நான் உன்னுடைய நடையைத்தான் கேட்கிறேன், உன்னிடத்தில் நான் படையை கேட்கவில்லை.
1: படையை கேட்கவில்லை.
0: என்னோடு கூட நடப்பாயா சொல்லுங்க. நடை,
1: நடை,
0: படை,
1: படை,
0: தடை,
1: தடை.
0: அப்ப டேய், ஒரு படை இருந்தா எனக்கு எதுவுமே தடை இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. எனக்கு தேவை உன்னுடைய நடை,
1: நடை,
0: விசுவாச நடை,
1: ஃபெய்த் வாக்.
0: எனக்கு எதுவும் தடை இல்லை,
1: இல்லை. உம்மோடு கூட நடந்திடுவே.
0: நடை,
1: உயிரோடு வாழும்
0: தேவனோடு நடக்கிற அனுபவம்.

0: தானியத்திற்கு போவோம்,
1: வா
0: வா. யார கூப்பிடுறாரு?
1: ஆயுததாரியை.
0: ஆயுததாரி கேள்வி கேட்டானா?
1: ஏக்கல.
0: சந்தேகப்பட்டானா?
1: அடல.
0: அவன் சொன்ன காரியம் என்ன? உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம்
1: செய்யும்,
0: அப்படியே
1: போம்.
0: இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி
1: நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: இந்த மாதிரி ஆண்டவர் நம்முடைய மொத்தத்தையும் அவர் பக்கமா என்னன்னா ஈர்த்து கொள்கிற அனுபவம்,
1: ஈர்த்து கொள்ளுகிற அனுபவம்.
0: இங்க ஆண்டவரை என் பக்கமா நான் இழுக்கல. I am not trying to pull God to my side. என்னுடைய பக்கமா என் ஆண்டவரை இழுக்க நான் எந்த ஒரு முயற்சியும்
1: எடுக்கல,
0: செய்யல. ஆண்டவர் என்னோட பேசின உடனே my whole being has attached completely with God.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னுடைய சகலமும் என்னுடைய மொத்தமும் தேவனோடு போய் என்னன்னா ஒட்டிக்கிருச்சு.
1: Yes.
0: இப்ப தேவனோட விருப்பத்தோட நான் ஒட்டிக்கிட்டேன். தேவன் என் வாழ்க்கையில செய்ய விரும்புகிற காரியத்தோட என்னுடைய மொத்தம் என்ன பண்ணிக்கிருச்சு?
1: ஒட்டி
0: ஒட்டிக்கிருச்சு.
1: ஒட்டிக்கிருச்சு.
0: இதுதான் அற்புதங்களின் மண்டலம்.
1: ஆமென்.
0: இது அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத மண்டலம்.
1: மண்டலம்.
0: இதை என்னால தட்டி விட முடியல, இந்த விருப்பத்தை. அதெல்லாம் இல்ல, இது செட் ஆகாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு என்ன செய்ய முடியல?
1: உதறி விட முடியல,
0: தட்டி விட முடியல,
1: தட்டி விட முடியல.
0: ஏன்னா தேவனுடைய விருப்பத்தை, என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தோட என்னுடைய சகலமும் என்ன செய்து விட்டது?
1: ஒட்டிக்கிருச்சு, ஒட்டிக்கிருச்சு.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இந்த அனுபவத்துல நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே உங்களோட சேர்ந்து நான் என்ன செய்யறேன்?
1: நடக்கிறேன்,
0: நடக்கிறேன். இந்த பாதையில நீங்க என்ன நடத்துறீங்க? எந்த தயக்கமும் இல்லாம, எந்த சந்தேகமும் இல்லாம, முழு இருதயத்தோடு இந்த காரியங்களை விசுவாசித்து உம்மோடு கூட நானும் நடக்கிறேன் ஆண்டவரே.
1: ஆமென். ஆண்டவரே.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதான் நேத்து நாம முடிச்சோம். இது ஒரு முயற்சி இல்லை, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நாம எந்த ஒரு முயற்சியும் செய்யல. We are not trying. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சொன்ன காரியத்தோட நாம அப்படியே என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒத்து போயிட்டோம்.
1: Hallelujah. Hallelujah.
0: God has decreed and we have
1: agreed.
0: Fully agreed.
1: Fully agreed.
0: I agree with you, Lord.
1: Yes, Lord.
0: The faith in an accepting God's will for you. உங்களுக்கான தேவனுடைய விருப்பத்தை முழு இருதயத்தோட நீங்க என்ன செய்யறதுன்னா ஏற்றுக்கொள்றது. This is faith.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா ஏத்துக்கிறது தான் பிரச்சனை. ஆசீர்வாதத்தை கொடுங்க, நான் என்ன செய்யறேன், நான் வாங்கிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு சொல்றீங்க, நான் சொல்றதை நீ என்ன செய்யணும்னா ஏத்துக்கன்றீங்க. நாம என்ன சொல்றோம்? நீங்களே வாங்க, நீங்களே கிரி செய்யுங்க, நீங்களே கையில கொடுத்துட்டு போங்க, இடையில என்னைய கூப்பிடாதீங்க, எனக்கு திராணி இல்லை, எனக்கு தெம்பு இல்லை, நீங்க சொல்ற காரியத்தை நான் எதிர்பார்த்தேன், அப்புறம் கிடைக்கலன்னா நான் ஏன் வந்துருவேன்? அதனால என்னை பிடிக்காதீங்க, என்னை கையில பிடிக்காதீங்க, நீங்களே எனக்காக செஞ்சு எல்லாத்தையும் கையில கொடுத்து வாழைப்பழத்தெல்லாம் உரிச்சு என் வாயில
1: ஊட்டுங்க.
0: மனுஷன் என்ன செய்யறான்னா, தேவன் தனக்காக காரியங்களை செய்யணுங்கிறத அவன் விரும்புறான். அதே நேரத்துல தேவன் செய்ய விரும்புற காரியத்தோட உடன்பட்டு அவரோட இணைஞ்சு நடக்க பயப்படுறான்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: சொல்லுங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால்,
1: நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால்,
0: தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்தை,
1: தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்தை
0: நீங்கள் ஏற்றுக்கொள்ள முன்வராவிட்டால்,
1: நீங்கள் ஏற்றுக்கொள்ள முன்வராவிட்டால்,
0: அவர் வாக்கு பண்ணின காரியத்தை,
1: அவர் வாக்கு பண்ணின காரியத்தை
0: உங்களால்,
1: உங்களால்
0: பெற்றுக்கொள்ளவும் முடியாது,
1: பெற்றுக்கொள்ளவும் முடியாது.
0: பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் அவர் சொல்லுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
1: எஸ். பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் சொன்ன காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
0: அதனால நீங்க விடாமுயற்சி எல்லாம் விட்டுருங்க. கடும் முயற்சி செய்து நாங்கள் இதை என்ன செய்தோம்?
1: பெற்றுக்கொண்டோம்.
0: இது முயற்சி இல்ல, just believe God.
1: Amen.
0: Hallelujah. முரண்படாமல் நீங்க சொல்ற காரியம் எனக்கு புரியல, என் அறிவுக்கும் புத்திக்கும் என்னால இதை கிரகிக்க முடியல, என்னால் இதை விளங்கிக் கொள்ள
1: முடியல.
0: ஆனா இத்தனை காரியங்களையும் தாண்டி என் மனசு உங்கள்ட்ட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் ஆமேன் மட்டும்தான்.
1: ஆமேன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக
1: கடவது
0: கடவது.
1: ஆமேன். ஆமேன்.
0: ஆமேன். இதுதான் கேக்குறாரு, ஆமேன் சொல்லு.
1: அமேன் அப்பா.
0: ஆமென் சொல்லு.
1: அமேன் அப்பா.
0: ஹல்லேலூயா.
1: அமேன்.
0: அப்ப விசுவாசம் என்பது விடாமுயற்சி இல்ல. கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிற ஒரு காரியத்தோட நாம 100% ஒத்து போறதா இருக்கு. அப்படியே போம், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம்
1: செய்யும்,
0: உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்முடனே கூட
1: வருகிறேன்
0: வருகிறேன்
1: வருகிறேன்.
0: இங்கதான் ரெண்டு ஸ்டாண்ட் வருது. எதை ஒத்துக்கிறோம், எதை
1: ஒத்துக்கொள்ளுகிறோம்?
0: சில பேர் தோல்வியை ஒத்துக்கிறோம். சந்திக்கப்படாத ஒரு தேவை இருக்கு. களைச்சு போன மனசு என்ன செய்யும்னா, இனிமே நமக்கு என்ன அது இல்ல, நமக்கு அது
1: இல்ல.
0: தேவன் பேசலன்னா அது உங்களுக்கு இல்ல, அது உங்களுக்கான தேவனுடைய உங்களை நடத்துற பாதை. அந்த ஏரியாக்குள்ள நான் என்ன செய்யலன்னா நான் வரல. இந்த இடத்த நீங்க நான் நீங்க புரிஞ்சுக்கங்க. தேவன் ஒரு குறை உங்க லைஃப்ல இருந்து அதை குறிச்சு அவர் உங்களிடத்துல பேசல அப்படின்னா அது உங்களை விசேஷித்தமான பாதையில கத்துற என்ன செய்யறாரு நடத்துறார். ஆனா அந்த காரியத்தை குறித்து தேவன் ஸ்பெசிபிக்கா உங்களோட பேசி இருக்கிறப்போ சோனிய முரால் என்ன சொன்னா, செட்டில் ஆயிட்டான், தனக்கு குழந்தை இல்லைங்கிறதுல அவ ஒரு முடிவெடுத்து இனிமே அது தனக்கு இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டான். எதை ஒத்துக்கிட்டா? இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டான்.
1: இல்லை என்பதை ஒத்துக்கொண்டு
0: இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றார், இருக்குன்னு சொல்றேன் இதை ஒத்துக்கிறியான்னு கேக்குறாரு. இங்கதான் புரியுதா உங்களுக்கு?
1: எஸ்.
0: ஆபிரகாம் சொல்றாரு எனக்கு இல்ல, அத நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆதியாகமம் 17. ஆனா ஆண்டவர் ஸ்ட்ராங்கா பேசுறாரு, இங்க பாரு நீ இல்லைன்றத ஒத்துக்கிட்ட, இப்ப நான் என்ன சொல்றேன்னா உன் பேரு ஆபிரகாம் இல்ல ஆபிரகாம், உன் மனைவி சாரா இல்ல சாராள், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, பேர் என்னன்னா ஐசக், இத நீ என்ன செய்றியா
1: ஒத்துக்கிறியா?
0: ஒத்துக்கிறியா இல்லாண்டவர் இதை என்னால ஒத்துக்கிறேன். என்ன
1: முடியாதா?
0: முடியாது. ஏன்னா நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு இல்லைங்கிறத நான் என்ன செய்யறேன், நான் ஒத்துக்கிட்டேன். அதனால இஸ்மேல் நோக்குமா என்ன செய்வானாக
1: பிழைப்பானாக
0: அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவற்றை திணிக்கிறாரு. ஆண்டவர் உங்க பக்கம் நான் வர்றது இருக்கட்டும், அதுக்கெல்லாம் போச்சு, இங்க தந்தையாவே தந்தையாவேன்னு சொல்லி நான் கடைசியில தாத்தாவே ஆயிட்டேன். இனிமே வந்துகிட்டு தாத்தாவுக்குள்ள இருந்து தந்தை வருவாருனா எங்க இருந்து வரும்? என்ன ஆண்டவர் நீங்க பேசுறீங்க, இதெல்லாம் சாத்தியமா? வயசான காலத்துல என்னை சும்மா இருக்க விடாம நீங்க பாட்டுல அது இதுன்னு சொல்லி என்னை போட்டு இந்த மாதிரிலாம் வேணாம் சாமி, நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிட்டேன்.
1: தோல்வி அடைந்ததை
0: ஒத்துக்கிட்டேன், எனக்கு அது இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டேன். சோ ஃபெய்த் என்ன சவாலஞ்ச் பண்ணது, உனக்கு இருக்குன்னு சொல்றேன்.
1: ஆமென்.
0: ஒத்துக்கறியா நீ அத? So faith is nothing but agreeing with God's will.
1: Yes.
0: Lord, I totally agree with you.
1: Amen.
0: என்னோடு நீர் பேசுகிற காரியத்தோடு நான் நூற்றுக்கு நூறு சதவீதம்
1: உடன்படுகிறேன்.
0: I accept this will. Not 25%, not 50%, not 75%, not 99.9%. 100% total agreement with God.
1: Amen.
0: Fully surrendering myself to God.
1: Yes.
0: நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க என்னோடு பேசுற காரியம் நிஜங்கிறத நான் ஒத்துக்கிட்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் உம்மோடு கூட இணைந்து நானும் நடக்கிறேன் ஆண்டவர்,
1: நடக்கிறேன் ஆண்டவர்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோடு உன்னுடைய என்னோடு நீ நடக்க நீ ஆரம்பிக்கிறதுனால நான் உனக்கு செய்ய நினைக்கிற காரியத்துக்கு தடை இல்லை.
1: தடை இல்லை.

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ஒரு காலை எதிர்பார்த்து அது தனக்கு இல்லைன்ன உடனே மனுஷன் தனக்கு அது இனிமே இல்லைங்கிறத என்ன பண்ணிக்கிட்டான்,
1: ஒத்துக்கிட்டான்.
0: சூனேம் ஒரு ஆள் தனக்கு இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டான். ஆபிரகாமும் சாராலும் தங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறத
1: ஒத்துக்கொண்டார்கள்.
0: நகோமி இனிமே தன்னுடைய வம்சம் துளிர்க்க வாய்ப்பே இல்லை என்பதை
1: ஒத்துக்கொண்டாள்.
0: கோலியாத் வந்து ஏழா பள்ளத்தாக்குல இஸ்ரவேலரை சேலஞ்ச் பண்ணப்போ அந்த சேலஞ்சுக்கு பதில் சேலஞ்சு விட முடியாததுனால ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளா இருந்த இஸ்ரவேல தங்களுடைய தோல்விய
1: ஒத்துக்கொண்டார்கள்.
0: ஆனா இந்த சமயத்துலதான் அதை ஒத்துக்கொள்ளாத ஒருத்தன் காலத்துல வர்றான். ஒரு பக்கம் தோல்வியை ஒத்துக்கொண்ட நகோமி, இன்னொரு பக்கம் அதை ஒத்துக்கொள்ளாத ரூத்து. ஒரு பக்கம் தோல்வியை ஒத்துக்கொண்ட இஸ்ரவேலுடைய படை, இன்னொரு பக்கம் அதை ஒத்துக்கொள்ளாத
1: ஆவீது.
0: இங்க தான் ஆண்டவர் வார்த்தை அனுப்பி, எப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டிய, ஆனா நான் இருக்குன்னு சொல்லிட்டு நிக்கிறேன், இதை ஏத்துக்கிற மாட்டியா நீ?
1: எஸ்,
0: இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது.
1: எஸ்,
0: சோ பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் சொல்வதை நீ
1: ஏற்றுக்கொள்.
0: இங்கதான் ஃபெய்த் பிளேஸ் எ மேஜர் ரோல்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த காரியம் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஆபிரகாம் சொல்றாரு, எப்படி தெரியுது?
1: அப்பட்டமா தெரியுது.
0: சூனே முறாளுக்கு
1: அப்பட்டமா
0: தெரியுது. சவுலோட படைக்கு அப்பட்டமா தெரியுது.
1: எஸ்,
0: பார்வோனிடத்துக்கு போவோம் வான்னு சொல்லி மோசேட்ட ஆண்டவர் அழைத்த பொழுது ஏற்கனவே நான் தோற்று போனவன் என்பது மோசேக்கு
1: அப்பட்டமாய்
0: தெரிகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பட்டமா தெரியலனாலும் நான் சொல்றத அப்படியே ஒத்துக்கிறவியன்ற
1: அப்படியே ஒத்துக்கிறேன்பா.
0: See, these are all faith principle.
1: Amen.
0: இப்படிதான் என் பைபிள் இருக்கு.
1: Yes.
0: இத வெறுமனே ட்ரூத்தா பேசினா ட்ரூத், இத வெறுமனே வெளிப்பாடா பேசினா
1: வெளிப்பாடு. வாழ்க்கையோடு
0: ஆனா நம்ம லைஃப்ல ஒரு தேவை இருக்குல்ல, நம்ம லைஃப்ல ஒரு கோடிட்ட இடம் இருக்குல்ல, ஒரு டேஷ் டேஷ் டேஷ் இருக்குல்ல, எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு டேஷ் இருக்கு.
1: எஸ்,
0: அந்த டேஷ வந்து நம்மளா எதையாவது போட்டு நிரப்பா முடியல, சென்டென்ஸே தப்பாயிரும். இந்தியாவின் தலைநகரம் டேஷ்
1: சென்னை அப்படின்னு போட்டா என்ன ஆகும்?
0: நீங்க சென்னைன்னு போட விரும்புறீங்க, அதை ஏத்துக்கணுமா? கவர்மெண்ட்
1: ஏத்துக்கொள்ளாது.
0: அல்லது தமிழ்நாட்டின் தலைநகரம் டேஷ்
1: டெல்லி,
0: டெல்லின்னு போட்டா ஏத்துக்கணுமா? கவர்மெண்ட்
1: ஏற்றுக்கொள்ளாது.
0: அதே மாதிரிதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆபிரகாமோட பேசி டேஷ்னு போட்டிருக்காரு. அந்த டேஷ்ல அவர் ஐசக்ன்றாரு, அந்த டேஷ்ல அவர் இஸ்மவேல்ங்கிறாரு.
1: எஸ்,
0: டேஷ் ஆயிருச்சு. ஆண்டவருக்கு ஆபிரகாம் கடையில
1: டேஷ்
0: ஆயிருச்சு. நீங்க ஆண்டவரோட, ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு டேஷ் இருக்கு, உங்க லைஃப்ல ஒரு டேஷ் இருக்கு, அதே நேரத்தில் ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில ஒரு டேஷ் இருக்கு.
1: எஸ்,
0: டேஷ் என்ன இருக்கு? முரண்பாடு இருக்கு. அதானே சரியான வேர்டு,
1: முரண்பாடு.
0: எப்ப பார்த்தாலும் ஒரே டேஷா இருக்கு,
1: டிஷும் டிஷும் டேஷ்,
0: டிஷும் டிஷும் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, fill up the blanks. நீ ஃபில் பண்ணாத, எம்டிஆர் இடத்துல என்ன வேர்டை போடணுங்கிறது எனக்கு தெரியும். அந்த டேஷ்ல ஆண்டவர் ஒரு ரேமா வேர்டை போட்டிருக்கிறார்.
1: ஆமென்.
0: உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு டேஷ்ல ஆண்டவர் ஒரு ரேமா வேர்ட் என்ன செஞ்சாரு? போட்டாரு.
1: ஸ்பெஷல் டிஷ் வச்சிருக்கம்பா, நீ ஏன்பா டேஷ்ன்ற?
0: அவர் தந்த வார்த்தையை போட்டு வாசிச்சாதான் அது வாசகமா இருக்கும்.
1: எஸ்,
0: சில டேஷ வந்து இன்னும் ஆண்டவர் ஃபில் பண்ணாததுனால நீ வாசிக்க முடியாத வாசகமா இருக்கிற. ஆனா எந்த அந்த இடத்துல போட தேவையான வார்த்தையை தந்தவர் அந்த இடத்துல நிரப்ப தேவையான பிளஸ்ஸிங்கையும் தருவாரு.
2: ஆமென்.
0: அப்பொழுது எல்லாராலும் வாசிக்க கூடிய விரும்பி வாசிக்க கூடிய வாசகமாய் உன் வாழ்க்கை மாறும்
2: மாறும்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஃபெய்த் பிரின்சிபல்.
1: எஸ்.
0: இது வெளிப்பாடு தானே?
1: வெளிப்பாடு.
0: எனக்கும் செய்வார் என்பதை நான் என்ன செய்யறேன்?
1: விசுவாசிக்கிறேன்.
0: விசுவாசிக்கிறேன். விசுவாசி நான் அறிக்கை செய்யறேன்.
1: ஆமென்.
0: இங்க ரிலேட் பண்றப்பதான் இடிக்குது. ஒரு வெளிப்பாட்டை நம்ம வாழ்க்கையோட இணைச்சு நாம கிளைம் பண்றப்பதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் தணருது. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இப்ப ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு, ஒரு குழந்தை இருக்குங்கிற வெளிப்பாடை தர்றப்ப அந்த வெளிப்பாடோட நான் என்ன இணைச்சுக்கிட்டேன். அதனாலதான் ஜோகன் வர்றாரு.
1: ஆமென்.
0: ஐசக்க குறிச்சு பேசுறப்ப நான் ஜோகனை குறிச்சும் பேசுறேன்.
1: ஆமென்.
0: அந்த வெளிப்பாடோட என்ன நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன். வெளிப்பாட பேசினா எல்லாருக்கும் என்னன்னா அருமையான வெளிப்பாடு இருக்கு,
1: இனிக்குது.
0: ஆனா அந்த ஐசக் என்கிற வெளிப்பாடோட ஒரு ஜோகனை இணைச்சு நாம வெளிப்படையா பேசுறப்ப
1: திக்கு திக்கு திக்கு.
0: எவ்வளவு சத்தியங்களை பேசியிருக்கிறோம், அவ்வளவு சத்தியத்தை வந்து ஆயிரக்கணக்கிறத பாக்குறத விட சிறுகாலையில போய் ஜோகனை குறிச்சு கொடுத்த டெஸ்டிமனிய ஒருத்தர் எடுத்து சேனல்ல போடுறாரு, அத ஆயிரக்கணக்கில் பாக்குறான். வெளிப்பாட பாக்குறத விட அந்த வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்ம வெளிப்படையா பேசினது தனி கவனம் பெறுகிறது.
1: ஆமென்.
0: இத பேசாம விட்டுருக்கலாமே. நீங்க வெளிப்பாட மட்டும் நம்ம பேசிட்டு போறப்ப செய்தி சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி செய்தி நாங்க எங்கேயுமே என்ன செஞ்சது இல்ல,
1: கேட்டதில்ல
0: கேட்டதில்ல அப்படின்ட்டு தான் போவாங்க. ஆனா ஒரு வெளிப்பாட மனசுல வச்சு அதை நம்மளே உள்வாங்கி நம்மோடு கத்துற என்ன செய்கிறார், பேசுகிறார். பைபிள் எப்படி இருந்திருக்கு அதே மாதிரி எனக்கு இருக்கும்படியாக தேவன் அந்த சாட்சியை வச்சு என்னோட என்ன செய்கிறார், பேசுகிறார். அந்த சாட்சியோட நானும் என்ன இணைச்சுக்கிறேன்னு சொல்லி நீங்க அதை இணைச்சுக்கிட்டு வர்றப்போ உங்களுக்கு பிரஷர்.
1: எஸ். Hallelujah.
0: இப்ப ஜோகனா ஜோகானன குறிச்ச காரியம் வந்து எல்லா இடத்துலயும் என்ன செய்யப்படுதா,
1: ஹார்ட்டா பேசப்படுகிறதா? எஸ்.
0: இப்ப என்ன மாதிரி பிரீச்சருக்கு என்ன அது
1: பிரஷர்?
0: பாஸ்டர் உங்களுக்கு பிரஷரா என்ன என்ன
1: இல்லையா?
0: இல்லையா? நீங்க வாட்டில செய்தி அருமையா கொடுத்துட்டு இருந்தீங்க, நல்ல வெளிப்பாடல என்ன செஞ்சீங்கன்னா பேசுனீங்க, எங்களுக்கு இருதயத்தை ரொம்ப என்னன்னா தொட்டுச்சு. ஆனா இப்ப நீங்க உங்க சிக்கல் எழுத்து வச்சிருக்கீங்களே, சிக்கல் எழுத்து வைக்கல, சிக்கல் அறுக்கிறதுக்கு வந்துருக்கீங்க. It's not a crisis.
1: Yes.
0: It's a solution for our problem.
1: Yes.
0: அப்ப இங்க தான் ஒரு preacher க்கு இருக்கிற பெரிய risk நான் பாக்குறேன். புரியுதா உங்களுக்கு?
1: Yes.
0: பீடத்துல இருந்து வெளிப்பாடு மட்டும் என்ன செய்றோம், நாம
1: பேசுறோம்.
0: அந்த வெளிப்பாடு நம்ம

0: கலவம் ஆடுது, அள்ளாடுது, நொண்டுது.
1: எஸ்,
0: பெய்த் என்ன செய்து
1: நொண்டுது.
0: ஆண்டவர் விசுவாசிச்சா நான் விதைச்ச விதை முண்டுங்கிறாரு.
1: ஆமென்.
0: ஆனா என் ஃபெய்த் என்னன்னா நொண்டுது,
1: நொண்டுது.
0: என்ன
1: செய்வான்னு
0: சொல்றேன், என் காரிய விதைய போல உனக்குள்ள இருந்து முண்டிக்கிட்டு வரும்னு சொல்றேன். நீ என்னடா நொண்டிக்கிட்டு இருக்கிற? இங்கதான் ஒரு பிரீச்சருக்கு ஒரு விசுவாசிக்கு பிரச்சனை வருது. சொல்லிடலாம், நடக்காம போயிருச்சுன்னா நீ நொன்ற, நீ என்ன செய்யற?
1: நொன்ற,
0: நொன்ற. இது விசுவாச நடை அல்ல.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் பேசின பிறகு ஆபிரகாம் அதுக்கு பிறகு நொண்டல.
1: எஸ்,
0: அதைத்தான் நாம ரோமர்ல நாம வாசிச்சோம், 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக
1: நம் எல்லாருக்கும் தகப்பனானா
0: உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
1: அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
0: அதை நம்பிக்கையோட
1: விசுவாசித்த
0: அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை.
1: அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது
0: தன் செத்துப்போன் தன் சரீரம் செத்து போனதையும்
1: சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
0: தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்
1: தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி,
0: முழு நிச்சயமாய் நம்பி,
1: முழு நிச்சயமாய் நம்பி
0: தேவனை மகிமைப்படுத்தி
1: விசுவாசத்தில் வல்லவனானான்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: இங்க ஆபிரகாம் நொண்டல.
1: எஸ்,
0: இந்த ஃபெய்த்துக்குள்ள வந்துட்டாரு. கட்டி விடலாம் நினைச்சேன். நீங்க வலுவா என்ன பிடிச்சி என்ன செஞ்சிட்டீங்கன்னா உங்க பக்கமா ஈர்த்து கொண்டீர்,
1: ஈர்த்து கொண்டீர்.
0: என் பக்கம் உங்களை இழுக்கலாம்னு நினைச்சேன். உங்களோட மோதி என்னால ஜெயிக்க
1: முடியல,
0: அதனால நான் உம்மிடத்துல சரண்டர் ஆயிட்டேன். லெட் இட் பி. என் வாழ்க்கையில் உம்முடைய திருவுள்ள சித்தம் அப்படி என்ன செய்வதாக
1: நடப்பதாக.
0: நல்ல கவனிங்க, இங்க ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறது இல்ல பிரச்சனை, ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கறா.
1: ஆமென்.
0: ஆபிரகாமை குறிச்ச தேவனுடைய திட்டத்தோட அந்த குழந்தை கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இந்த குழந்தை இல்லைன்னா அந்த திட்டமும் இல்ல.
1: எஸ்,
0: இந்த சீடு இல்லைன்னா அந்த தேசமும் இல்ல.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லு.
1: ஆமென்.
0: அதனால நீ இஸ்மாயில வச்சுட்டு நீ பாட்டுல வாழ்க்கை நடத்தி இருந்தா ஆபிரகாம்ங்கிற ஒரு காரியம் வந்திருக்குமாயா வெளியில?
1: ஈசாக்குன்ற காரியம் வந்திருக்கவே,
0: இஸ்ரவேலுங்கிற தேசம் வந்திருக்குமா?
1: வந்திருக்க.
0: அப்ப ஐசக்குங்கிறது 99 வயசுல ஒரு ஐசக்கை ஏன் கொடுக்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை தேவைன்றதுக்காக ஆண்டவர் அதை கொடுக்கல, அவருடைய தரிசனத்துக்கான. ஆபிரகாம் சாராளுடைய கொண்டு தேவன் செய்ய தீர்மானிச்சிருக்கிற அந்த திட்டத்துக்கு தேவன் கொடுத்த அந்த அந்த அந்த திட்டம் இந்த பூமியில நிறைவேற போகிறது என்பதற்கான அடையாளமா தான் ஆண்டவர் யாரை கொடுத்தார்னா
1: ஐசக்கை கொடுத்தார்.
0: இட்ஸ் எ கிளியர் சைன், உனக்குள்ள இருந்து ஒரு தேசம் வரும் நான் சொல்றேன், நீ அதை என்ன செய்ய மாட்டேன்ற,
1: விசுவாசிக்க மாட்டேன்.
0: இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன்னு சொல்றேன், உனக்கு திரளான சந்ததியை தருவேன்னு சொல்றேன், உனக்கு வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும்னு சொல்றேன், பூமியின் தூளை என்ன கொடுமானால் என்னன்னு சொல்றேன். இதை நீ முழுசா நம்புறியா? நீ நம்பினாதான் அது நடக்கும். அதனால உன்னுடைய 99வது வயசுல உன்னுடைய 100 வயசுல ஒரு குழந்தையை தந்து இதுக்கு பின்னாடி வரப்போறத நம்புறதுக்கு நான் உனக்கு தருகிற அடையாளம் இது.
1: ஆமென்.
0: அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு சொல்றாரு, டேய் இந்த தேசத்தை தருவாரு. எப்படிப்பா நம்புறது? நம்புற மாதிரியாப்பா இருக்கு. அம்மா, நீங்க, நான், 3 பேர் தான் இருக்கிறோம். ஐசக் சொல்லிருப்பானா சொல்லிக்க மாட்டானா?
1: எஸ்,
0: நம்ம 3 பேருக்கு எப்படிப்பா ஒரு 5 சென்ட் நிலம் பத்தாது நமக்கு? அல்லது ஒரு 10 சென்ட் பத்தாது? அல்லது 1 ஏக்கர் பத்தாது? இந்த 1 ஏக்கர் நமக்கு போதுமேப்பா. இதுல எப்படிப்பா நமக்கு இவ்வளவு தேசம் புரியலையப்பா எனக்கு. நீங்க சொல்றது விளங்குற மாதிரி என்ன இல்லையப்பா அப்படின்னு ஐசக் ஆட்ட பேசிருக்கணும். அப்புறம் பேசிட்டேன். அட மவனே, இங்க வாடாங்க. எப்ப பிறந்த தெரியுமாடா நீ முதல்ல?

0: உங்க அப்பனுக்கு ஆத்தலுக்கும் 100 வயசா இருக்கிறப்ப பிறந்தவன்டா. தாத்தாவுக்குள்ள இருந்து ஒரு தந்தை வந்தாரா,
1: ஆமென்.
0: பாட்டிக்குள்ள இருந்து ஒரு அம்மா வந்தாங்கடா.
1: எஸ்
0: நீந்தாண்டா அந்த அடையாளம். தேவன் சொன்ன காரியத்தை செய்ய போகிறார் என்பதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் நீ.
1: ஆமென்.
0: இதே இந்த கல்யாணம் முடிச்சவனே கொடுத்துருந்தா நம்பிக்கை வந்திருக்குமாயா?
1: வந்திருக்காது.
0: நேச்சுரல்ல,
1: நேச்சுரல்.
0: இது வந்து கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறக்கிறது என்னன்னா
1: நேச்சுரல்,
0: நேச்சுரல். அதுல நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஒன்று என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை. ஏதாவது ஸ்பெஷல் கேசஸ், எனக்கு யூட்ரஸே இல்லை, அல்லது எனக்கு கர்ப்பப்பையே என்னன்னா
1: இல்லை,
0: இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க,
1: சொல்லிட்டாங்க.
0: அந்த மாதிரி இடத்துல கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடந்தா அது ஒரு பெரிய அதிசயம். ஆனா நேச்சுரலா ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஆபிரகாமும் சாராலோட இடைப்பட்டு இதை நான் உங்களுக்கு செய்ய வல்லவர்னு அவர் சொல்றப்ப, துவக்கத்துல ஆபிரகாம் நொண்டுனாலும் கடைசியில தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில்
1: வல்லவரான
0: ஆபிரகாம் நொண்டல.
1: எஸ்
0: ஆபிரகாம் நொண்ட மறுத்து தேவனோடு அவருடைய நட சரிய அலைனான பொழுது, நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிறது. நீ ரெண்டு நினைவுகளால
1: குந்தி குந்தி நடப்பதுதான் நொன்று.
0: கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று,
1: பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்று.
0: நீ நொண்டிக்கிட்டு முண்டும்னா எப்படி முண்டும்?
1: முண்டும்
0: நொன்றதை நிறுத்து, அப்புறம் பார் எப்படி முண்டுதுன்னு.
1: ஆமென்.

0: அப்ப தீர்க்கதரிசி எலியா என்ன சொல்றார், எந்த மட்டும் நீங்கள் ரெண்டு நினைவுகளால்
1: குந்தி குந்தி நடப்பீர்கள்.
0: நொன்றவன் தேவன் சொன்ன வார்த்தையோடு உடன்படாம
1: நொண்டுகிறவன்,
0: நொண்டுகிறவன் வாழ்க்கையில தேவன் வாக்கு பண்ணின காரியம் எதுவுமே முண்டுவதில்லை.
1: எஸ்
0: முண்டுவதில்லைன்னா போட்ட விதை முளைச்சி வெளியில வர்றத என்ன சொல்லுவாங்க, முண்டுது, முளை விடுகிறது விதை.
1: அல்லேலூயா.
0: அதனால் ஆண்டவர் சொல்றார், நான் சொல்ற காரியத்தோட நீ முரண்படுவனா, நீ என்னோட என்ன செய்யறனா, உன் விசுவாச நடையில நீ நொண்டிக்கிட்டு நடக்கிற,
1: எஸ்
0: குந்தி குந்தி நடக்கிற, ரெண்டு நினைவுகள் உன்னை குந்தி குந்தி நடக்க வைக்குது, நீ என்னோடு கூட நட.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவர் ஒரு ஸ்டெப், நான் ஒரு ஸ்டெப், அவர் ஒரு ஸ்டெப்,
1: நான்
0: ஒரு ஸ்டெப், அவர் ஒரு ஸ்டெப், நான் ஒரு ஸ்டெப். அல்லேலூயா சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: அவருடைய வார்த்தை என்னுடைய விசுவாசம், அவருடைய வார்த்தை என்னுடைய விசுவாச அறிக்கை. இதான் என்னன்னா நடை.
1: எஸ்
0: இது என்னது,
1: நடை.
0: இங்க நான் நொண்டல, நான் நடக்கிறேன்.
1: எஸ்
0: நீ நடக்க தொடங்கும் பொழுது தேவன் உனக்கு வாக்கு பண்ணின காரியமும் உன் வாழ்க்கையில நடக்க
1: தொடங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பக்கத்துல வீட்டுல ரெண்டு பேரும் ஜோடியா உட்காந்து பார்த்தா கேளுங்க, நொன்றமா,
1: நொன்றமா,
0: இல்ல ஆண்டவர் காரியம் முண்ட போகுதா?
1: ஆனா ஆண்டவர் காரியம் முண்ட போகுதா?
0: இது வெளிப்பாடு. கதையா விதையாது?
1: இது விதை.
0: இது அடிச்சு விடுறனா இல்ல ஸ்கிரிப்சர்ல இருந்து வருதா?
1: ஸ்கிரிப்சர்.
0: நொன்ற நொன்றேன்னு சொன்னாரு, முண்டும் முண்டும் சொன்னாரு, அது வேணா அடுக்குமலின்னு சொல்லலாம். ஆனா ரெண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிறதுக்கு பேர் என்னது?
1: வெளிப்பாடு
0: புரிஞ்சுக்க முடியாது. மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் பேசல,
1: நீ விசுவாச.
0: அவர் ஆயுததாரி ஆகிய உங்களை பத்தான்
1: பேசுற.
0: Do you agree with me?
1: Yes, Lord.
0: Yes, Lord. I totally agree with you.
1: Yes, Lord.
0: இங்க நான் நொண்டல, ஆண்டவரோடு கூட நடக்கிறேன்,
1: நடக்கிறேன். Hallelujah.
0: Hallelujah. அப்பட்டமா தெரியுதுன்றாங்க எல்லாரும், இது நடக்க வாய்ப்பே இல்லைங்கறத ஒத்துக்கன்றாங்க. ஆனா என் மனசு சொல்லுது, நான் அப்படியே ஆண்டவர் சொல்றதை ஏத்துக்கிட்டேன்,
1: ஏத்துக்கிட்டேன்.
0: நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா பெத்துக்கிறவும் போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்டேன்.
0: ஏமாற்றத்தோட வரலாம் ஆலயத்துக்கு, ஆனா திரும்பி போறப்ப ஆண்டவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு போயிடணும்.
1: ஆமென்.
0: அண்ணா ஏமாற்றத்தோட வந்தா, ஆனா ஏலி மூலமா சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு போனா குழந்தையை பெற்றுக்கொண்டா.
1: ஆமென்.
0: சோ இட்ஸ் எ டீச்சிங். இந்த டீச்சிங் என்னவா மாறப்போகுது? விசுவாசிக்கிறவங்க லைஃப்ல பிளஸ்ஸிங்கா மாறப்போகுது.
1: டீச்சிங் பிளஸ்ஸிங் ஆக மாறப்போகிறது.
0: நிறைய இம்பாசிபிளான காரியங்களை ஆண்டவர் டச் பண்ண போறாரு.
1: ஆமென்.
0: எந்தெந்த காரியங்கள் நடக்க வாய்ப்பே இல்ல, தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு, இனிமே ஒண்ணும் செய்ய முடியல, நாரி போனது மறைச்சு போனது.
1: எஸ்
0: ஆண்டவர் கையில் எடுக்கிற டாபிக் நாரி போனது மறைச்சு போனது.
1: ஆமென்.
0: நாரி போனதை குறிச்சு யாரும் பேச விரும்புறது இல்ல, மறிச்சு போன காரியத்தை குறிச்சு யாரும் பேச விரும்புறது இல்ல. ஆனா ஆண்டவர் நாரி போன மறித்து போன காரியங்களை பார்த்து பேசுகிறவர்.
1: ஆமென்.
0: பேசுகிறவர் ஆண்டவர். ஏத்துக்கோ.
1: ஏற்றுக்கொள்கிறேன்.
0: ஏத்துக்கோ. ஏமாற்றத்தோடு வர்றேன் என் சமூகத்துக்கு, ஆனா நான் பேசினதை ஏற்றுக்கொண்டு போயிரு.
1: ஆமென்.
0: யாருமேன்னு சொல்லாத, செத்து போச்சுன்னு சொல்லாத, நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
1: அவரோட
0: சேர்ந்து என்ன செஞ்சிருனா, என்ன இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
1: நிலையற்றவனாய் இருக்கிறான்.
0: அந்த மாதிரி மனுஷன் தேவனிடத்திலிருந்து எதையாகலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று
1: நினையாதிருப்பானாக.
0: ஒன்னாவது அதிகாரம் வாசிக்கலாமா? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். வாசிக்கலாமா? ஒன்னாவது அதிகாரத்துல வசனம் ஆறா
1: எட்டு
0: ஆறு ஆறுல இருந்து வாசிக்கலாமே. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்
1: விசுவாசத்தோடே கேட்க கடவன்.
0: சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பாய் இருக்கிறான்.
1: அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான்.
0: இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
1: நிலையற்றவனாய் இருக்கிறான்.
0: ஹல்லேலூயா. இருமனம் உள்ளவன்
1: அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக.
0: அப்ப ரெண்டு மனம் உள்ளவன் எதையுமே பெற முடியாது.
1: எஸ்
0: அதனால எதையாகிலும் பெறலாம்னு நினைக்காத.
1: எஸ்
0: அல்லேலூயா. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
1: நிலையற்றவனாய். ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப தேவன் அமைதியா இல்ல, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாது.
1: எஸ்
0: அவர் பேசியதே நான் அவரோட பேச துணிஞ்சிட்டேன். அவர் பேசினதை அவரோடு நான் சேர்ந்து பேசுறதுனால நான் சோர்ந்து போகிறது இல்லை.
1: எஸ் அல்லேலூயா.
0: இப்ப வெளிப்பாட விரும்பின வெளிப்பாடாவே வச்சிருந்தா நமக்கு பிரச்சனை இருக்காயா?
1: பிரச்சனை இல்லைங்க.
0: வெளிப்பாட மனசுல வச்சுக்கிட்டு எந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவாக்கும்படி தேவன் அந்த வெளிப்பாட்டை நமக்கு தந்தாரோ அந்த வெளிப்பாட்டை மனசுலயே வச்சுக்கிறாம அந்த வெளிப்பாட்டை வெளிப்படையா நம்ம பேசுறப்போ
1: அல்லேலூயா
0: அவ்வளவு எளிதில் யாரும் அதை பேச முடியாது. ஆனா தேவன் நமக்கு தந்த விசுவாசம் அதை பேச வைக்குது.
1: எஸ்
0: இதுதான் ரெண்டு குருந்தியர் நாலாவது அதிகாரம் பன்னெண்டுல விசுவாசித்தேன் ஆகையால்
1: பேசினேன்
0: என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால்
1: பேசுகிறோம்.
0: This is not possible for a man.
1: Amen.
0: To speak like this.
1: Hallelujah. Hallelujah.
0: ஆனா ஒன்னும் பேசல, ஆண்டவர் பேசுறத நானும் அப்படியே பேசுறேன்.
1: Amen.
0: அதான் faith.
1: Hallelujah. Hallelujah.
0: அதனாலதான் அந்த டாபிக்கை நாங்க ப்ரீச் பண்றப்ப யாரையும் இழுத்துறோம் உள்ளுக்குள்ள.
1: யோகனன்
0: யோகனன் இழுத்துறோம்.
1: ஹல்லேலூயா.
0: இதே இது ஒரு 35 வயசு 40 வயசுல இருக்கிற ப்ரீச்சர் பேசினா அது என்னன்னா
1: ஏற்றுக்கொள்ளப்படும்.
0: இதே இது ஒரு 57 வயசுல சாரி 56 வயசுல இருக்கிற ஒரு மனுஷன் பேசினா அது புருவத்தை உயர்த்த வைக்குது. அப்ப நீங்க என்ன சொல்லலாம்? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாஸ்டர்? நல்ல ஊழியம் போயிட்டு இருக்கு.
1: ஏன் பாஸ்டர்
0: அருமையா போயிட்டு இருக்கு ஊழியம்? நீங்க நல்ல ஒரு வெளிப்பாட்டு பிரசங்கன்றது எல்லாருக்குமே என்னன்னா
1: தெரியும்.
0: ஆனா இப்ப கொஞ்ச நாள் உங்களை பாக்குறப்ப அதிக பிரசங்க மாதிரி என்னன்னா
1: தெரியுது.
0: பிரசங்காவே இருந்துட்டு போயிருங்க நீங்க. இத கொஞ்சம் நீங்க தவிர்த்து இருந்திருக்கலாம். இது உங்களுக்கு தேவையில்லை. உங்க வெளிப்பாடு அருமையா இருக்கு. அநேக ஜனங்கள் கேக்குறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் என்னன்னா
1: இருக்கு
0: தர்றாரு. அப்படியே போங்க, அப்படியே போங்க. இதுவே 1000 2000 ஆகும், 2000 3000 ஆகும். போதும் பாஸ்டர், போங்க. இதுக்கு மேல இதெல்லாம் குறிச்சு பேசி சிக்கல் எழுத்துக்கிறாதீங்க. அப்புறம் ஏதாவது வில்லங்கம்மா போச்சுன்னா மொத்த ஊழியமே என்னன்னா
1: போயிருங்க
0: போயிருங்க அப்படின்னு நம்ம மேல அக்கறை உள்ளவங்க நினைக்கலாம். ஆனா நம்ம வந்து நின்னா அவரு நொண்டுது முண்டுது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன்
1: இருக்கிறான்.
0: படை இருக்கு, தடை இல்லை. நடுவாட்டில் பேசுறாரு. படை நடை தடைன்றாரு. உண்டுது நொண்டுதுங்கிறாரு.
2: அவரு பேசுறப்ப நம்மளால பேசாம இருக்க முடியல.
3: Yes.
2: Hallelujah. He's going to do an impossible thing.
3: Yes.
2: In our life.
3: Yes, Lord.
2: Not only in my life, all of our life.
3: Yes.
2: என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, இந்த செய்திகளை, இந்த டீச்சிங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு இக்கட்டு இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்றது நல்லா தெரியும். ஒவ்வொரு குடும்பத்துல போடப்பட்டிருக்கிற ஒரு முடிச்சு என்னங்கிறது நல்லா தெரியும். அதனால ஏதோ எங்களுக்கு மட்டும் என்ன ஏஞ்சலை மனசுல வச்சு மட்டும் தேவன் பேசல, அநேகரை மனசுல வச்சு தேவன் பேசுற.
3: ஆமென்.
2: எங்களோடு சேர்ந்து இணைந்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார்.
3: ஆமென்.
2: Year of impossibles.
3: Yes.
2: Hallelujah.
3: Hallelujah.
2: Hallelujah. மலைகள் அப்படி பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று யாரெல்லாம் சொன்னீங்களோ அதையெல்லாம் பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகிறத காண்கிற ஆண்டு,
3: காண்கிற ஆண்டு,
2: வரப்போகிற ஆண்டு.
3: ஆமென். காண்கிற ஆண்டு.
2: அவர் காரியம் முண்டுகிறதை நீங்கள்
3: காண்பீர்கள்.
2: வெள்ளி விழா ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில முண்டிக்கொண்டு வருகிறதை உங்கள் கண்கள் காண என் ஆண்டவர் கிருபை செய்வார். எப்படி ஆண்டவரை சொல்றீங்க? நீ நொண்டலையடா.
3: எஸ்.
2: நீ நொண்டலையே.
3: எஸ்.
2: நீ நொண்டதை நிறுத்திட்டியே. நான் சொல்ற காரியத்தை அப்படியே விசுவாசிச்சு என்னோட சேர்ந்து என்ன செய்யற, நடக்கிற. உங்க தரிசனத்துக்கு எடுத்த காரியம் உங்க வாழ்க்கையில முண்டுகிறத, உங்க ஊழியத்துல முண்டுகிறத நீங்கள் காண்பீர்கள். உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைக்கு எடுத்த காரியத்துல நீங்க எதிர்பார்க்கிற காரியம், தேவன் உங்களோடு பேசின காரியம் முண்டி கொண்டு முளைவிடுகிறத உங்க கண்கள் காண போகிறது. உங்க கணவருடைய ரட்சிப்புக்கு எடுத்த காரியத்துல, உங்களுடைய குடும்பத்துக்கு எடுத்த காரியம், உங்களுடைய தொழிலுக்கு எடுத்த காரியம், தரிசனத்துக்கு எடுத்த காரியம், உங்களுடைய வீட்டுக்கு எடுத்த காரியம், உங்க பரம்பரைக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ண காரியத்தோட நீங்க 100% ஒத்துக்கொண்டு அவரோட சேர்ந்து நடக்கிறபடியினால உங்களுடைய காரியம் அவருடைய காரியம் உங்களுடைய வீட்டுல முண்டுகிறதை உங்க கண்கள் காணோம்.
3: ஆமென்.
2: திரும்பவும் சொல்றேன், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்டுகிறதை உங்கள் கண்கள்
3: காணும்.
2: காணும். ஆமென் சொல்லுங்க.
3: ஆமென். ஆமென்.
2: ஆமென் சொன்னோட நிக்காம அப்படியே போய் பேசுங்க.
3: எஸ்.
2: ஹல்லேலூயா. நீங்க தைரியம் இருக்கிறனால பேச சொல்லல. தைரியம், இந்த தைரியம் யாருக்குமே வராது. ஆனா விசுவாசத்தை தர்றப்ப அந்த விசுவாசத்தோட சேர்த்து ஆண்டவர் நமக்கு எதையும் கொடுத்துறாரு,
3: தைரியத்தையும் கொடுக்கிறார்.
2: இத தேவன் தான் தொடங்கி இருக்கிறாரு, இத தேவன் தான் முடிச்சு வைப்பாரு.
3: ஆமென்.
2: நான் அனுப்பின காரியமாய், நான் விரும்பின காரியமாகும்படி அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி
3: வாய்க்கும்.
2: அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி
3: வாய்க்கும்.
2: வைத்தனது.
3: எஸ்.
2: வசனம் தானே.
3: ஆமென்.
2: வெளிப்பாடு தானே.
3: எஸ்.
2: இந்த வெளிப்பாட்டை அப்படியே உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு பிரச்சனையோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? இதை அப்படியே அக்செப்ட் பண்ணுவீங்களா?
3: எஸ்.
2: அக்செப்ட் பண்ணத கன்ஃபஸ் பண்ணுவீங்களா?
3: ஆமென்.
2: நவ் யூ ஆர் ரெடி ஃபார் தி மிரக்கிள்.
3: எஸ்.
2: இந்த ஜெனரேஷனுக்கு இந்த டீச்சிங் தேவை.
3: ஆமென்.
2: இந்த டீச்சிங்கை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு பிளஸிங் ஆண்டவர்
3: அட்டாயம்
2: கையில தருவார்.
3: ஆமென்.
2: Do you agree with me?
3: Yes, Lord. 100%.
2: Yes, Lord.
3: Yes, Lord.
2: Yes, Lord. Yes, Lord.
3: Yes, Lord.
2: நான் பேசணும்னு வந்தேன், ஆண்டவர் நொண்டுது முண்டுதுன்னு தடை படை நடைன்னு போயிட்டாரு. அதனால ஒரு ரெம்னன்ட், எப்பவுமே ஒரு ஹோலி ரெம்னன்ட் இருந்துகிட்டே இருக்கு.
3: ஆமென்.
2: ஒரு ஹோலி லெஃப்ட் ஓவர் கத்தர் அப்படி வச்சிருக்கிறாரு. அதுக்காக தோத்திரம்.
3: ஹல்லேலூயா. தோத்திரம்.
2: சரி, ரெண்டு நாளா நான் வெளியில கொஞ்சம் போக வேண்டியிருக்கு. அதனால மேபி ஒன் டே வந்து ஏதாவது சின்ன ஒரு பிரேக் வரலாம். அதுக்காக நீங்க அது வரைக்கும் இதை தியானிச்சுட்டு இருங்க, இதை சூ பண்ணிட்டு இருங்க. ஆமென் சொல்லுங்களேன்.
3: ஆமென்.
2: ஹல்லேலூயா.
3: ஹல்லேலூயா.
2: தேங்க் காட். வருகிற நாட்கள்ல இன்னும் புதிய வெளிப்பாடுகளோட வெளிப்பாடை இங்க பேசினா மட்டும் பார்த்தாது, நீங்களும் வெளிப்படைய என்ன செய்யணும்னா
3: பேசணும்.
2: வெளிப்பாட்டை பேசுறவன எல்லாரும் சந்தோஷமா பாக்குறாங்க, வெளிப்படையா பேசுறவன சந்தேகமா பாக்குறாங்க.
3: எஸ்.
2: வெளிப்பாட்டை பேசுறவன
0: சந்தோஷமா பாக்குறாங்க. ஆனா வெளிப்படையா பேசுறவன சந்தேகமா பாக்குறாங்க. மத்தவங்க சந்தேகமா பாக்கட்டும், நீ சந்தேகமா பாக்கல, சந்தோஷமா இரு.
3: ஆமென்.
4: ஹல்லேலூயா,
3: ஹல்லேலூயா.
0: அந்த இவர் போட்ட பாட்டு நல்லா இருக்கே, அந்த கிஃப்ட்ன் தர ஒரு பாட்டு போட்டிருக்காருல, ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு ஒன்று
3: போட்டிருக்கிறாரு,
0: அதுக்கு நல்லா லிசன் பண்ணுங்க. ரொம்ப ஒரு ஒரு கொண்டாட்டமா மகிழ்ச்சியா இருக்கு. காலையில கேட்டேன்,
3: சரி சரி,
0: நல்லா இருந்துச்சு. அதான் இவங்க எல்லாம் ஆட போறாங்களா நம்ம கிறிஸ்மஸ்க்கு அப்படி. நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு அந்த சாங் வந்துட்டு, சரியா சீஸ் ஃபுல்லா அப்படியே ஒரு குதூகலத்தை மனசுல கொண்டு வருது. பாஸ்டர் கிஃப்டன் துறைக்காக அந்த பாட்டை பாடின ஒருத்தர் அந்தோணி தாசன் ஒருத்தர் போல இருக்கு, அவர் அவர் பாடியிருக்கிறாரு. நல்லா இருக்கு அந்த சாங் வந்து. காலையில நான் திரும்ப திரும்ப அதை நான் கேட்டுட்டு இருந்தேன், பாத்ரூம்ல தான் ஓடிட்டே இருந்துச்சு.
3: சிரிச்சுக்கிட்டே
0: நாம வாங்க போறோம். அதனால வெளிப்பாட்டை பேசுறப்ப எல்லாரும் சந்தோஷமா கைதட்டுவாங்க. அந்த வெளிப்பாட்டோட தொடர்புடைய உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்த நீங்க கனெக்ட் பண்ணி வெளிப்படையா பேசுறப்ப சில பேர் தலையை குனிவாங்க, சில பேர் சந்தேகமா பார்ப்பாங்க, சில பேர் எதுக்கு இந்த வீணான, ஏன் நல்லதானே எல்லாம் போயிட்டு இருக்கு, இது ஏன் போட்டு இடையில இந்த மாதிரி. எனக்குள்ள பேசுறவர் அமைதியாகட்டும், நானும் அமைதியாகிறேன்.
3: ஆமென்.
0: விசுவாசம் இது அவருடைய மண்டலம்.
3: ஆமென்.
0: அறிவுக்கும் புத்திக்கு எட்டாத
3: மண்டலம்,
0: ஆச்சரியமான மண்டலம். இந்த ஆச்சரியமான மண்டலத்துக்குள்ள இருந்துதான் அவருடைய அதிசயம் இறங்கி வருது.
3: ஆமென்.
0: நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும்
3: மரத்திலிருந்து உண்டா,
0: ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி
3: வருகிறது.
0: இட்ஸ் எ மிரக்கிள் ஃப்ரம்
3: காட்.
0: ஏன்னா நீ நொன்றதை நிறுத்திட்ட, அதனால என் காரியம் வாழ்க்கையில உண்ட போகிறது.
3: பட்டம் சூட்ட வருவார்.
0: அவப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஃபெய்த்தில் எங்களை ஒவ்வொரு நாள் அப்படியே ஷார்ப் பண்ணிக்கிட்டே வர்றதுக்காக நன்றி. யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஆல் ஆஃப் அஸ் ஃபார் எ மிரக்கிள். எங்கள் எல்லாரையும் ஒரு அற்புதத்துக்காக நீர் ஆயத்தம் பண்ணுகிறீர். இந்த செய்தியை யாரெல்லாம் இன்னைக்கு காலையில் கேட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, இந்த வெளிப்பாடு நல்லா இருக்குது, அருமையாக இருக்குன்னு நாங்கள் பாட்டில் சப்பு கொட்டி கையை தட்டி கேட்டுட்டு போயிடாம, இந்த வெளிப்பாடோடு தொடர்புடைய ஒரு குறைய லைஃப்பில் இருக்குது, அதோடு அந்த டேஷில் இந்த வெளிப்பாடை போட்டு 100% நான் வாசிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் வாசிக்க முடியாத ஒரு வாசகம், ஒரு டேஷ் இருக்குது, அந்த டேஷில் இப்போ தேவன் தந்த வார்த்தையை போட்டு போட்டு வாசிங்க, போட்டு போட்டு வாசிங்க, திரும்ப திரும்ப வாசியுங்கள். அங்கே தான் நம்முடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். இந்த விசுவாசத்தை தேவன் கண்டு ஆச்சரியப்படுகிறார். அதன் பிறகு அவர் வாக்கு பண்ணன அதிசயம் நம்ம லைஃப்ல நடக்குது. இதை செய்ய கூச்சப்படாதீங்க. இட்ஸ் எ ஃபெய்த் பிரின்சிபிள். இப்படிதான் பைபிள்ல நடந்திருக்கு, அப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். அதனால சந்தேகப்படுகிறவன், இருமனம் உள்ளவன் கத்திரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ரெண்டு மனசு வேண்டாம், ஒரே மனசு, ஒரே மனசு. இந்த அனுபவத்தில் நாம் அவரோடு நடக்க தொடங்குகிறோம், அவர் காரியம் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற தொடங்குகிறது. திரும்பவும் ஃபைனல் ஆண்டு சொல்லார், உங்க வீட்டில் அவருடைய காரியம் பூக்கும், அதை மனுஷருடைய கண்கள் பார்க்கும். கர்த்தருடைய காரியம் உங்க வீட்டில் பூக்கும். தேங்க்யூ அப்பா, இந்த வேர்டுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
4: நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
5: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

குறித்து கடந்த சில வாரங்களாக நாம் போதித்து வருகிறோம். முதல்ல அவர் நல்லவர் என்பதற்கு தடையா இருக்கிற என்பதை விசுவாசிப்பதற்கு தடையா இருக்கிற பல சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும்படியாய் போதித்து வருகிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற தேவனை குறித்த சந்தேகங்கள் நீங்க வேண்டும். நீங்கினால்தான் விசுவாசம் உள்ளத்திலே தழைக்கும். சந்தேகங்கள் உள்ளத்தில் இருக்கிற வரைக்கும் விசுவாசம் தழைக்காது. சந்தேகங்களை நீக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை எடுத்து சில காரியங்களை காண்பித்து வருகிறோம். முதலாவது தேவனுடைய சிட்சையை குறித்து பேசினோம். ஏனென்றால் அநேகர் நினைக்கிறார்கள் தேவனுடைய சிட்சை என்பது தேவன் நோய்களையும் பலவிதமான சரீரத்திலே பலவிதமான வியாதிகளையும் கொடுத்து அப்படித்தான் சிட்சிக்கிறார் என்று அநேகர் போதித்து வருகிறபடினாலே கர்த்தரை குறித்து ஜனங்களுக்குள்ளே ஒரு பக்கம் பக்தி இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஆதங்கமும் இருந்து வருகிறது. இவர் என்ன இப்படி பண்றாரு, அவர்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்டா நோயை கொடுத்துருவார், வியாதியை கொடுத்துருவார். அப்புறம் எப்படி ஜனங்க கர்த்தருக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து அவரை நேசித்து அவரை ஆராதிக்கிறது கஷ்டம். அவர் தான் வியாதியை தர்றார், அவர் தான் நோயை உண்டாக்குறார், அவர் தான் நமக்கு இதெல்லாம் பண்றாருன்னு நினைச்சா, எவ்வளவுதான் அவர்கள் பக்தி உள்ளவர்களா இருந்தாலும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கர்த்தர் இப்படி செய்கிறார் என்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கர்த்தரை அவர்கள் சரியான விதத்தில் நேசிக்கவோ ஆராதிக்கவோ தங்களை முழுமையாக அவருக்கு அர்ப்பணித்துக் கொள்ளவும் முடியாது. ஆகவே கர்த்தருடைய சிட்சையை குறித்து பார்த்தோம். அந்த சிட்சை என்கிற வார்த்தையே போதனை என்றுதான் வேலை இடத்துல எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சிட்சை என்றாலே போதனையின் மூலமாக தான் சிட்சிக்கிறார் என்பதை எடுத்து நான் உங்களுக்கு விளக்கினேன். அதன் பிறகு யோபுவை பார்த்தோம். யோபு நல்ல மனிதன், ஒரு நல்ல தேவனுக்கு பயந்த மனிதன், நல்ல மனிதன். அவன் எப்பேற்பட்ட பாடுகளை பட்டான், இதெல்லாம் தேவன் தானே இவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தார் என்று அநேகர் கேட்டு இப்படி யோபுவை போல கர்த்தர் வாதிக்கிறார் அநேகர் என்று நினைக்கிறார்கள். நான் அதையும் காண்பித்தேன், கர்த்தர் யோபை வாதிக்கல. பிசாசா

குறித்து பேச ஆரம்பித்தோம் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக. இப்படி தெய்வீக சுகத்தை குறித்து அநேகருக்கு ஒரு சந்தேகம். அது என்னவென்றால், கர்த்தர் சிலர் வியாதியாக இருப்பதை அவர் வியாதியாக இருப்பது அவருடைய சித்தம், வியாதி கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. சிலருக்கு சிலருக்கு அது நல்லது, அது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. இன்னும் கேட்டால் கர்த்தரே வியாதியை கொடுக்கிறார், ஏனென்றால் அது அவருடைய சித்தமாயிருக்கிறது நினைக்கிறார்கள். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு முதற்கொண்டு துவங்கி நாம் கடந்த ரெண்டு வாரங்களாக பார்த்து வருகிறோம். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று முதல் முதலாக இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்து தேசத்தை விட்டு விடுதலையாகி சிவந்த சமுத்திரத்தை கடந்து அந்த புறம் வந்த பிறகு அவளுக்கு முதல் முதலாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், நான் உனக்கு பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன வாக்கு தத்துவம் தான். அதான் முதல் வாக்கு தத்துவம், யெகோவா ராபா, நான் வந்து குணமாக்குகிற தேவன், உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி முதல் முதலாக வாக்கு தருகிறார். அந்த வாக்கை நிறைவேற்றுகிறார். அவள் மத்தியில் பலவீனன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சங்கீதக்காரன் அதை குறித்து வனாந்தரத்தில் இருந்த இஸ்ரவேலர் குறித்து சாட்சியிடுகிறார். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலே நாம் வந்தால் தேவனை குறித்த ஒரு இன்னும் பூர்ணமான வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. எபிரேயர்களது நிருபத்தை திருப்புவோம். போன வாரத்தில் நாம் விட்ட இடத்திலிருந்து நாம் தொடருவோம். எபிரேயர்களது நிருபம் முதலாம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அதாவது அந்த காலத்திலே தேவன், அதாவது அந்த காலத்திலே பல வகையாக பல கால அளவுகளிலே பல வகைகளிலே தீர்க்கதரிசி நம்முடைய முற்பிதாக்களுக்கு தம்மை குறித்து விளங்க பண்ணின தேவன், அதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த கடைசி நாட்களில் இரண்டாவது வசனம், தம்முடைய குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். தம்மை குறித்து விளங்க பண்ணுவதற்கு பழைய காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் பல கால அளவுகளிலே பல வகையாக தன்னை வெளிப்படுத்தினார். அதே தேவன் இந்த கடைசி நாட்களில் தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார். இந்த ரெண்டு வெளிப்பாட்டுக்கும் வித்தியாசம் என்ன? பழைய ஏற்பாட்டு காலத்திலே தீர்க்கதரிசிகள் மூலமாய் தன்னை குறித்து தேவன் வெளிப்படுத்தின அந்த வெளிப்பாட்டிற்கும், இப்பொழுது தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாய் தன்னை குறித்து அவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டிற்கும் வித்தியாசம் என்ன பார்ப்போம். இவரை, அதாவது தன்னுடைய குமாரனை, சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர், அதாவது இயேசு, அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து, அதாவது ஏன் இவர் தேவனை நமக்கு வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியம், அல்லது எல்லா வெளிப்பாட்டை காட்டிலும் இயேசுவின் மூலமாக நாம் தேவனை காண்கிறோமே அந்த வெளிப்பாடு மிகவும் முக்கியமானது என்று நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் இவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, ஒரு மனுஷன் அல்ல, ஒரு பிரசங்கியார் அல்ல, கர்த்தரை குறித்து நமக்கு சொல்லுகிறவர் அல்ல. சொன்னார் உண்மைதான், வெறும் கர்த்தரை குறித்து நமக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போக வந்தவர் அல்ல. இவர் தேவகுமாரன். இவர் யார்? இவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமிக்கப்பட்டவர், உலகத்தை எல்லாம் உண்டாக்கினவர். இவர் சர்வ வல்லமுள்ள தேவனே. இவர் யார்? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமாயிருக்கிறார். தேவனுடைய மகிமையை காண வேண்டுமா? இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமாயிருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். அவருடைய தன்மையின் சொரூபம் என்று சொன்னால், தேவன் எப்படிப்பட்ட தன்மையுடையவராயிருக்கிறாரோ அதை அப்படியே வார்த்து வைத்திருக்கிறது இயேசுவிலே. அந்த தன்மையின் சொரூபமாயிருக்கிறார். ஆகவேதான் அவர் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான் என்று சொன்னார். என்னை கண்டவன் பிதாவை கண்டிருக்கிறான், ஏனென்றால் அவருடைய தன்மையின் சொரூபம் இவர். தேவன் என்னவாயிருக்கிறாரோ அந்த தன்மையை பூரணமாய் வெளிப்படுத்துகிறவராய் இவர் இருந்தார். தன்னுடைய செயல்கள் மூலமாக, தன்னுடைய பேச்சின் மூலமாக, தன்னுடைய எல்லாவற்றின் மூலமாக தேவன் யார் என்பதை இந்த உலகத்துக்கு இவர் எடுத்து காட்டினார். சென்ற வாரத்திலே பல வசனங்களை நான் வாசித்தேன் சுவிசேஷங்களில் இருந்து. எப்படி அவர் சுகமாக்கினார், எப்படி அவர் அன்பு கூர்ந்தார், மனதுருகிறார், தன்னிடத்தில் வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். சிலர் சொல்றாங்க, அவர் வந்து தன்னுடைய தெய்வத்துவத்தை நிரூபிப்பதற்காக, தான் யார் என்பதை நிரூபிப்பதற்காக, தேவகுமாரன் என்பதை காண்பிப்பதற்காக, தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக சுகமாக்கினார் என்று. உண்மைதான், ஆனால் அது முழு உண்மை.

0: அல்ல. வெறும் அதுக்கு தான் சமமாக்கினான் சொன்னா ஒரு நாலு பேரை சமமாக்கி இருந்தா போதும், ஒரு குருடு, ஒரு செவிடு, ஒரு மூடம், ஒரு ஒரு செத்து போனால உயிரோடு எழுப்பி, இப்படி ஒரு சாம்பிளுக்கு ஒரு நாலு பேரை சமமாக்கி இருந்தா போதும், இவர் யார் என்பது விளங்கி இருக்கும். இத்தனை பேர் சமமாக்கி இருக்கார் பாருங்க, இவர் இவருக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லி இருக்கலாம். ஒரு ஆளை மருத்துவர்ல இருந்து எழுப்பினா போதும், உலகத்துக்கே விளங்கிடும். அவர் எல்லாரையும் சுகமாக்கினார், எல்லாரும் மேல கைகளை வைத்தார், எல்லாரும் வந்து அவரை தொடும்படிய இடம் கொடுத்தார். எல்லாரும் சுகமாக வேண்டும் சித்தமாயிருக்கிறது. இப்படி செய்வதன் மூலமாக ஒன்னு ஒரு காரியம் திட்டவட்டமாக விளங்குகிறது. இவர் தன்னுடைய தான் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, தன்னுடைய வல்லமையை காண்பிப்பதற்காக மட்டுமல்ல, எல்லாரும் மீது கடைசி இருக்கிற கடைசி ஆள் மேல கூட அன்பு இருந்தபடினாலே, அவனும் சொஸ்தமாக வேண்டும் என்று அவர் உள்ளத்தில் எண்ணினபடினாலே, தெய்வீக உள்ளத்தை கொண்டிருந்தவராக இருந்தபடினாலே, தெய்வீக அன்பினால் நிறைந்தவராக இருந்தபடினாலே, அங்க எல்லாரும் தொட்டுக்கிறேன்னு கேட்டப்ப எல்லாம் தொட்டுக்கோங்கிறாரு, எல்லாரும் மேலும் கை வைங்கன்னு கேட்டப்ப எல்லாரும் மேலே கை வைக்கிறார். ஏனென்றால் தெய்வீக அன்பு பிரவாகித்து வருகிறது அவரிடத்திலிருந்து. தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் தேவன் இறங்குகிறவர், ஒவ்வொரு மனுஷனை நேசிக்கிறவர், எல்லாரையும் சொஸ்தமாக்க விரும்புகிறவர், எல்லாரையும் அன்பு கூறுகிறவர். யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஜாதி குலம் கோத்திரம் எங்கிருந்து வந்தான், இன்னும் கேட்டா பாவியா அல்லது தேவனுடைய பிள்ளையான் கூட பாக்கல. அவர் எல்லாரும் தொட்டுக்க போ, சுகமாய்க்க, எல்லாரும் வா கை வைக்கிற, கை வச்சா சுகமாக நம்பறியா, நான் கை வைக்கிறவா, தொட்டா சுகமான்னு நினைக்கிற தொட்டுக்கோ. யாரும் பார்க்கல, மனு குலத்துல யாரா இருந்தாலும் சரி, வந்து அவர்கள் தொட்டு அவர்கள் சொஸ்தமாகட்டும் என்று விரும்பினவர் என்பதை நான் மறுபடியும் சென்ற வாரத்திலே நான் வாசித்து காண்பித்தேன். உலக வாழ்க்கையிலே தேவன் யார் என்பதை நமக்கு நன்றாக எடுத்து காண்பித்து விட்டார். எங்க போனாலும் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார், முதல் ஆள் இருந்து கடைசி ஆறு வரைக்கும். அவரிடத்தில் வந்தவர்கள் யாரும் அவர் புறமே தள்ளுகிறது இல்லை, சொஸ்தமாக்கிறார். சரி, அவர் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு பிதாவினிடத்திற்கு சென்றார். செல்லும் போது சொன்னார், நான் பிதாவினத்தில் செல்வது அவசியம், இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஐ கோ அவே, நான் போவது அவசியம். இவர் போவதனால் எப்பேற்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. இவர் போவதனால் சுகமாக்குறதெல்லாம் நின்று போச்சா, தெய்வீக சுகம் அதுக்கப்புறம் கிடையாதா, இருந்தாரு சுகமாக்குறார் மூன்றரை வருஷம், இதோ போயிட்டாரு, இதுக்கப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா? கிடையாது. ஏன் அவசியம் என்று சொன்னால், போயிரான் பரிசு தாவியாய் அனுப்புவேன், அந்த பரிசு தாவியானவர் வந்து இறங்கும் போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள், அப்பொழுது உங்கள் மூலமாய் பல கிரியைகள் நடக்கும் என்று அப்படித்தான் அவர் சொன்னார். அவர் போறது வந்து இதோட முடிஞ்சது, என்னுடைய ஊழியம் சுகமாக்குறதெல்லாம் முடிச்சிட்டேன், இனிமே யாருக்கு சுகம்லாம் கிடைக்காது, அந்த ஏஜ் முடிஞ்சது, அந்த காலம் முடிந்து விட்டது என்று சொல்லிட்டு போகல. சுகமாக்கும் காலம் முடியவில்லை. ஏனென்றால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஐ ஆம் த லார்ட் தட் ஹீலத் என்று சொன்னவர், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னவர், எந்த கால கட்டத்துக்குள்ளும் அடங்காதவர் அவர். எல்லா காலத்தையும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் யாவற்றையும் தனக்குள்ளாக அடக்கி இருக்கிற நித்தியத்தின் தேவன் அவர். ஆகவே தெய்வீக சுகம் என்பது இன்றைக்கும் முடியல, என்றைக்கும் முடியாது, என்றென்றைக்கும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அருமையானவர்களே, அதைத்தான் சொல்றார் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்துக்கு திருப்போம், 12-13 வசனங்களிலே. இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது இயேசு காண்பித்தார்கள், தேவன் நல்லதை காண்பித்தார் சுகமாக மூலமாக. அவர் போன பிறகும் அது உண்மை, அதையே தொடர்ந்து காமிக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 12-13 வசனம் வாசிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாங்கள் போகிறபடியால் என்ன நான் செய்கைகளை தானும் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என் நாமத்தினாலே நீங்கள் எதை பிதா, நீங்கள் என் நாமத்தினாலே குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கவனிங்க, இந்த மூன்று வசனங்களை அவர் அருமையாய் சொல்லி இருக்கிறார். என்ன, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினத்தில் போகிறபடியால், இதோடெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லல, நான் பிதாவினத்தில் போகிறபடியால் இந்த சுகமாக்கும் ஊழியம், என்னுடைய அன்பின் ஊழியம், என்னிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் சுகமாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் மாறவே இல்லை. நான் பிதாவினத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் பிதாவினத்தில் போகிறபடியால் முடியல, இதோட நான் பிதாவினத்தில் போகிறபடியில்லான்னு என்ன போல பல இயேசுக்கள் உண்டாக போகிறார்கள் உலகத்திலே நடந்து. அவர்கள் என்ன விசுவாசிக்கிறபடியால் என்ன போலவே நடந்து, என்னுடைய கரங்களாக அவர்கள் இருந்து, என்னுடைய கரத்தை நீட்டுவது போல அவர்கள் கரங்களை நீட்டி அவர்கள் சொஸ்தமாக்குவார்கள் என்று
1: இந்த கிரியைகளையும் செய்வார்கள், இதற்கு மேலாகவும் செய்வார்கள் என்று அப்படியாய் சொன்னார். அவர் சொன்னபடியே அப்படியே நடந்தது. அப்போஸ்தல நடபடிகள் வாசிக்கிறோம். இப்பொழுது இயேசு பரமேறின பிறகு நடந்த காரியங்களை நாம் வாசிப்போம். அப்போஸ்தல நடபடிகள் 3:2 முதல் வசனத்திலிருந்து, ஜெப வேளையாகிய 9:00 பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்டு தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவன் எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரலும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையில பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இயேசு சுகமாக்கும் ஊழியத்தை நிறுத்தியில்ல. இயேசு இப்பொழுது தெருக்களில் நடக்கிறார். இயேசு இப்பொழுது தேவாலயத்து வாசலை சுகமாக்குகிறார். இயேசு இப்பொழுது வீடுகளில் சுகமாக்குகிறார். இயேசு இப்பொழுது எங்கும் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் மூலமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற சீஷர்கள் கடந்து சென்று தேவனுடைய கரங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கரங்களை நீட்டுகிறார்கள், கட்டளை இடுகிறார்கள், சொஸ்தமாகிறார்கள் ஜனங்கள். அதுதான் வாசிக்கிறோம். 5 வாசிக்கிறோம். 15-16 5 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். தன்னுடைய வாழ்நாளில் எல்லாரையும் குணமாக்கின இயேசு தான் பரலோகத்துக்கு சென்ற பிறகு கொஞ்சமும் அந்த ஊழியத்திலிருந்து குறைந்து விடவில்லை. அது கொஞ்சம் கூட குறைத்துக் கொள்ளவில்லை. அவர் இருந்தப்ப எல்லாரையும் எப்படி சுஸ்தமாக்கினாரோ அது போல அவர் போன பிறகும் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக அவர் எல்லாரையும் சொஸ்தமாக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாரும் எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் வந்து சுகத்தை பெறுகிறார்கள். இயேசுவின் அன்பு மாறவே இல்லை, மன உருக்கம் மாறவில்லை, அவருடைய ஊழியம் மாறவில்லை, ஒன்றுமே மாறவில்லை. இன்றைக்கு இயேசு பிதாவுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். மாறிவிட்டாரா? ஊழியத்தை நிறுத்தி விட்டாரா? சுகமாக்குகிறது நிறுத்தி விட்டாரா? நேர் சொல்லுகிறார், ஆமா நிறுத்தி விட்டார், இப்பெல்லாம் அப்படி செய்யறதில்லை. கிடையாது. அவர் தம்முடைய வல்லமையை மட்டும் வெளிப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே அதை செய்திருந்தால் இன்றைக்கு அது நின்று போயிருக்கும். இல்லை, தம்முடைய அன்பினால் அதை செய்தார், மன உருக்கத்தினால் அதை செய்தார். ஆகவே அந்த ஊழியம் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இயேசுவின் இரக்கமும் அன்பும் வியாதிப்பட்டவர்கள் மீதும் நோய்களில் அவதிப்படுகிறவர்கள் மீதும் இயேசுவுக்கு இருக்கிற அன்பும் மன உருக்கமும் இரக்கமும், பிதாவினிடத்தில் அவர் பரமேறி சென்ற பிறகு கொஞ்சம் கூட குறையவில்லை, அது மாறவில்லை என்பதை இன்றைக்கு பல ஆதாரங்கள் மூலமாக எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் நான் இன்றைக்கும் அவர் அன்பாயிருக்கிறார், இன்றைக்கும் அவர் சுகமாக்குகிறார், இன்றைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். எந்த இயேசுவை நாம் சுவிசேஷங்களில் காண்கிறோமோ அதே இயேசுவாக தான் இன்றைக்கும் இருக்கிறார் என்பதை, எதற்கு நான் விசுவாசிக்கிறேன் என்பதை, அதை குறித்து பல காரியங்களை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதா நான் அதை ஏன் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், இயேசு பழைய ஏற்பாட்டிலே 7 மீட்பின் நாமங்கள் கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறது. 7 மீட்பின் நாமங்கள், அதாவது பழைய ஏற்பாடு விட மீட்பின் புஸ்தகம் தான். இயேசுவின் மூலமாக உண்டாகிற மீட்பை அங்கே சித்தரித்து காண்பிக்கிறார்கள். பல விதத்திலே அங்கே பல நாமங்கள் கொடுக்கப்படுகிறது. அவைகளை மீட்பின் நாமங்கள் என்று அழைக்கிறோம். அதாவது ஜெகோவா என்று வருகிற நாமங்கள் எல்லாம் மீட்பின் நாமங்கள், இயேசுவை குறிக்கிற நாமங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெயர் ஜெகோவா ஷம்மா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்ற அர்த்தம். ஜெகோவா ஷலோம் என்கிறது இன்னொரு மீட்பின் நாமம். அது தேவன் கர்த்தர், நம்முடைய சமாதானமாயிருக்கிறார், சமாதானத்தின் கர்த்தர் என்று அதற்கு பொருள். ஜெகோவா ரோ என்று இன்னொரு பெயர் உண்டு, மீட்பின் பெயர். அதற்கு கர்த்தர் என்னுடைய மெய்ப்பராயிருக்கிறார் என்று அர்த்தம். யெகோவா ஈரே என்று பெயர் உண்டு, அதற்கு கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறவர் என்று அர்த்தம் உண்டு. யெகோவா நிசி என்கிற இன்னொரு மீட்பின் நாமம், அதற்கு கர்த்தர் நம்முடைய ஜெய கொடியாயிருக்கிறார் என்று அர்த்தம். இன்னொன்று யெகோவா சிட்கென்யூ என்கிற நாமம் ஒன்று உண்டு, அதுவும் மீட்பின் நாமம். அதற்கு யெகோவா என்னுடைய நீதியாயிருக்கிறார். மீட்பில என்னென்ன நடக்க போகிறதோ, அவர் நீதியை தரப்போகிறார், நம்முடைய நீதியாக அவர் இருக்கிறார் மீட்பிலே, அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் இங்க அப்படி பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யெகோவா சிட்கென்யூ, கர்த்தர் என்னுடைய நீதியாயிருக்கிறார், அவர் என்னுடைய மெய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னுடைய ஜெய கொடியாயிருக்கிறார், அவர் சமாதானத்தின் கர்த்தராயிருக்கிறார் என்று சொல்லி, இப்படி பல விதமாய் மீட்பின் நாமங்கள் மூலமாக மீட்பில என்ன நடக்க போகிறது என்பதை பழைய ஏற்பாட்டு காலத்திலே அங்கே சித்தரிக்கப்பட்டது. அதிலே ஒரு நாமம், இன்னொரு நாமம் என்னவென்றால், ஆறு சொல்லியிருக்கிறேன், ஏழாவது இன்னொரு நாமம் என்னவென்றால், அதுதான் முதல் முதலாக கொடுக்கப்பட்ட நாமம். அது என்னவென்றால் யெகோவா ராஃபா. யாத்திராவும் 15:26 போன வாரம் வாசித்தேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னால், யெகோவா ராஃபா, நான் யெகோவா ராஃபா எனும் தேவன், குணமாக்குகிற தேவன், பரிகாரியாகிய தேவன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு தேவன் சுகமாக்குகிறாரா இல்லையா என்பது குறித்து பெருத்த சந்தேகங்களோடு இருக்கிறவர்கள், தேவன் நமக்கு நீதியாயிருக்கிறார் என்கிற அந்த மீட்பின் நாமத்தை இன்றைக்கும் அது செல்லும் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். தேவன் நமக்கு ஜெயக்கொடியாயிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய ஜெயக்கொடியாயிருக்கிறார், மீட்பின் மூலமாக நமக்கு ஜெயத்தை கொடுத்தவர் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார் என்று கூட ஏற்றுக்கொள்கிறார்கள் அநேகர். அவர் யெகோவா ஈரே என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் யெகோவா ரா, நம்முடைய மெய்ப்பராயிருக்கிறார் என்பதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த மீட்பின் நாமம் இன்றைக்கும் பொருந்தும், செல்லும் என்று சொல்லுகிறார்கள். யெகோவா ஷலோம் என்கிற நாமம், அவர் நம்முடைய கர்த்தர், நம்முடைய சமாதான கர்த்தர் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். யெகோவா ஷமா, நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர் என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆறு நாமத்தையும் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆமா, மீட்பின் நாமங்கள் அவைகள், மீட்பிலே கர்த்தர் நமக்கு இவைகளாக இருக்கிறார். இயேசு மீட்பிலே நமக்கு என்னவா இருக்கிறார் என்பதை இந்த நாமங்கள் அறிவிக்கிறது. மெய்யாகவே இந்த ஆறு நாமங்களும் இன்றைக்கு இயேசு நமக்கு என்னவா இருக்கிறார் அறிவிக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியானால் ஏன் ஏழாவது நாமத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, யெகோவா ராஃபா எனும் நாமத்தை? இந்த ஆறு நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏன் யெகோவா ராஃபா என்கிற நாமத்தை மட்டும் இல்ல, அது இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு அவர் வியாதியை தான் கொடுக்கிறார் ஒழிய இன்னைக்கு சோமாக்குறது இல்ல. இன்னைக்கு சில நேரத்தில் வியாதியா இருப்பது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது என்று ஏன் சொல்லுகிறார்கள்? நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, இந்த ஆறு நாமங்களும் இன்றைக்கு மெய்யாகவே இயேசு மீட்பின் மூலமாய் நமக்கு என்னவாயிருக்கிறார் என்பதை சித்தரிக்குமானால், ஏழாவது நாமம் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லுகிறதே, அதுவும் மெய்யாகவே இன்றைக்கு இயேசுவின் மூலமாக எனக்கு உண்டாயிருக்கிற மீட்பும், அந்த மீட்பின் மூலமாய் உண்டாயிருக்கிற சரீர சுகத்தையும் அது சித்தரிக்கிறது. யெகோவா ஷலோமா இருக்கிற தேவன், யெகோவா ஷம்மாவா இருக்கிற தேவன், எனக்கு யெகோவா ரோவா இருக்கிற தேவன், என் மெய்ப்பராய் இருக்கிற தேவன், எனக்கு எல்லாவற்றின் தேவைகளை சந்திக்கிற யெகோவா ஈரேயா இருக்கிற தேவன், எனக்கு ஜெய கொடியா இருக்கிற தேவன், என்னுடைய நீதியாய் கல்வாரி சிலுவையிலே எனக்கு நீதியை கொடுத்த தேவன், அதே தேவன் என்னை குணமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவருடைய நாமம் யெகோவா ராஃபா. மற்றதெல்லாம் உண்மையா இருக்குமானால் இதுவும் உண்மை. இது முதலாவது காரணம், அவருடைய நாமம் மாறவே இல்லை. அவர் என்றைக்குமே யெகோவா ராஃபா. I am the Lord that healeth thee. நானே உன் பரிகாரியாகி கர்த்தர். நேற்றும் இன்றும் என்றைக்கும் அவர் பரிகாரியா இருக்கிறார். அது என்றைக்கு நிற்கிறது இல்ல, மாறுறது இல்ல. அன்றைக்கு இருந்தார், என்றைக்கும் இருக்கிறார், என்றைக்கும் இருப்பார் என்பதுதான் அந்த ஐயம் என்கிற வார்த்தையின் அர்த்தம். இரண்டாவது காரணம் நாம் ஏன் விசுவாசிக்கிறோம் என்பதற்கு இரண்டாவது காரணம், இப்பொழுது நான் வாசித்தேன் அல்வா, யோவான் 14:12-13 வசனங்கள், என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரியைகளை செய்வான், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொன்னாரே. இப்படி அவர் தாம் தொடர்ந்து சுகமாக்கி தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவார், தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவார் என்று ஏற்கனவே வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் பிதாவினத்தில் செல்லுகிறேன், நான் செல்றதுனால இதெல்லாம் நிக்க போறதில்லை. இன்னும் கேட்டால் என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்கிற கிரியையும் அதுக்கு மேலான கிரியினை செய்வார்கள் என்று சொல்லி இப்படி வாக்கு தத்தம் பண்ணிவிட்டு போனார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கையில வாசித்தோம், தொடர்ந்து அப்போஸ்தல நடவடிக்கையில வாசித்து பார்த்தால் ஒவ்வொரு அதிகாரத்திலேயும் நாம் வாசிக்கிறோம் அந்த சுகமாக்கும் கிரியைகள் அப்போஸ்தலர் மூலமாய் நடந்தது. என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வார்கள், நான் செய்த கிரியைகளை செய்வார்கள் என்ற வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது காரணம், முதலாவது காரணம் யெகோவா ராஃபா என்கிற நாமம் மாறவில்லை, மற்றெல்லாம் நாமும் மாறவில்லை, அதுபோல இதுவும் மாறவில்லை. இரண்டாவது காரணம், நான் செய்கிற கிரியைகளையும் என்னை விசுவாசிக்கிறவர்கள் செய்வார்கள் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதை காண்கிறோம். பிதாவினிடத்திலே இயேசு சென்ற பிறகும் அந்த வாக்கு தத்தத்தை பூலோகத்திலே அவர் நிறைவேற்றினதை காண்கிறோம். மூன்றாவது, சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது சொல்லுகிறார் பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படுவான், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷையில் பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதாவது எல்லாம் தேசத்திற்கும் சென்று சகல சிருஷ்டிக்கும், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் எல்லா தேசத்திலையும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னாரே, அந்த மாபெரும் அந்த கட்டளையிலே தெய்வீக சுகத்தையும் அங்கே வைத்திருக்கிறார். அதை சொல்லும் போது தான் சொல்றார், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதாவது உலகம் எங்கும் சென்று இவர்கள் சர்வ சிருஷ்டிக்கும் சகல தேசங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள், அறிவிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும். அப்படி பிரசங்கிக்கும் போது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படி கட்டளையிடும் போது கிரேட் கமிஷன் என்று அதை சொல்லுகிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் எல்லா தேசத்துக்கும், எல்லா இனத்தாருக்கும், சர்வ சிருஷ்டிக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்படும் போது எல்லா இனத்தாருக்கும், எல்லா தேசத்துக்கும், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுகத்தையும் அறிவியுங்கள், அவருடைய வியாதியஸ்தர் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிதாவினத்தில் போறதுக்கு முன்னால் அதை சொல்லிட்டு போறார். பிதாவினத்தில் இருக்கிற இயேசு, வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு அதை நிறைவேற காண்கிறார். இன்றைக்கு நிறைவேற எதிர்பார்க்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்க வேண்டும், சொஸ்தமாக்க வேண்டும் என்பது பிதாவின் வலது பார்சத்திலே இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்துவனுடைய நோக்கமாயிருக்கிறது. ஆகவேதான் எல்லா தேசத்துக்கு சகல சிருஷ்டிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்து சொஸ்தமாக்குங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறார். இது மூன்றாவது காரணம். நான்காவது, யாக்கோபு 5 அதிகாரத்துக்கு திருப்போம். இயேசு பிதாவின் வலது பாரிசத்துக்கு சென்ற பிறகு மாறிவிட்டாரா? தன்னுடைய நோக்கத்திலே, அன்பிலே, மன உருக்கத்திலே மாறிவிட்டாரா? இன்றைக்கு சுகமாக்குறது இல்லையா? தேவன் மாறிவிட்டாரா? மனிதனாய் வந்து தேவன் அன்பாய் மனதுருகி சுகமாக்கினாரே, அவர் சிலுவையில் மறித்து பரமேறின பின்பு அவருடைய எண்ணங்கள் மாறிவிட்டதா? அன்பு மாறிவிட்டதா? பாருங்கள் யாக்கோபு 5:14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள், அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நிறைய காரியங்கள் இங்கே இருக்கு பாருங்க. சபைக்கு போதிக்கப்படுகிறது, புதிய ஏற்பாட்டு சபைக்கு. இயேசு பரமேறின பிறகு, பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்த பிறகு சபைக்கு சொல்லப்படுகிறது, உங்களில் யாராவது வியாதிப்பட்டிருந்தால் அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விடுங்கள் சொல்லல. யாராவது வியாதிப்பட்டிருந்தால் கத்திரிக்கு ஸ்தோத்திரம், கத்திர ஏதோ ஒரு நோக்கத்தோட கொடுத்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு வந்துருங்கன்னு சொல்லி இல்ல. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால்
0: அவனிடத்தில் போய் அற்புதங்களின் காலம் முடிந்து விட்டது, சுகத்தின் காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி விடுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால், சபையிலே ஒருவர் வியாதிப்பட்டிருந்தால் கூட அவர்கள் எப்படி சுகமாவது என்பதற்கு வழி இங்கே சபைக்கு போதிக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் யாக்கோபின் மூலமாக சபைக்கு போதிக்கிறார். ஏனென்றால் சபையில வியாதிப்பட்டவன் இருக்க வேண்டாம், ஏனென்றால் தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி, மனித ரூபத்தில் அனுப்பி, கல்வாரி சிலுவையில் அவர் ரத்தம் சிந்த வைத்து, காயப்படுத்தி, நம்முடைய சாபங்களை அவர் மீது வைத்து, சகல ரோகங்களின் பிணிகளையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். இப்படி சுமந்து தீர்த்திருக்கும் போது சபையில ஒருவராவது வியாதிப்பட்டவர்களா இருந்து அந்த வியாதிக்கு அடிமையாக கூடாது என்பதே அவருடைய நோக்கம். அதுக்காக தான் வந்து மரித்தார், அதுக்காக தான் வந்து ரத்தம் சிந்தினார், காயப்பட்டார், அதுக்காக தான் எல்லாவற்றையும் செய்தார், பாடுபட்டார். இப்படி பாடுபட்டிருக்கிறபடினாலே, இயேசு வந்து இவ்வாறு பாடுபட்டு மரித்திருக்கிறபடினாலே, எல்லாவற்றையும் செய்திருக்கிறபடினாலே சபைக்கு போதிக்கப்படுகிறது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால். ஒரு ஆள் தானுங்க இல்ல, நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே ஆதாம் ஒரு ஆள் மட்டும் இருந்து அவன் பாவத்தில் விழுந்திருந்தா கூட தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி அவனுக்காக சிலுவையிலே அவரை மரிக்க செய்து அவனை மீட்டிருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதுக்கு எதிராக எந்த ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒரு ஆளா இருந்தா என்ன, ஒரு கோடி ஆட்களா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் கர்த்தருக்கு. ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால், சபையில் இருக்கிற ஒரு வியாதிப்பட்டவனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். வியாதிப்பட்டிருந்தா என்ன செய்ய வேண்டும், வியாதிப்பட்டவனுக்கு என்ன இருக்கிறது, வியாதிப்பட்டவனுக்கு என்ன விடுதலை இருக்கிறதா, சுகம் இருக்கிறதா, வியாதிப்பட்டவன் என்ன செய்ய வேண்டும் என்று சபைக்கு போதிக்கப்படுகிறது. பரலோகத்திலே பிதாவின் வலது பாரத்தில் வீற்றிருக்கிற கிறிஸ்து அவருடைய உள்ளம் என்ன என்பது இதுல வெளிப்படுகிறது. அவர் எப்படி நினைக்கிறார் என்று வியாதிப்பட்டவர்களை, சபையில வியாதிப்பட்டவர்களை குறித்து பிதாவினுடைய எண்ணம் என்ன, அவருடைய அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்துவனுடைய எண்ணம் என்ன என்று இங்கே வாசிக்கிறோம். ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. இது ஏன் சபையின் மூப்பர்ல வரவழைப்பானா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, வியாதிப்பட்ட உடனே வரவழைப்பானா இல்ல, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், வாசிக்கிறீங்களா, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அப்ப நீங்க வியாதிப்பட்டா என்ன பண்ண, அது ஒரு விதமான துன்பம் இல்லையா, என்ன பண்ணும், முதல்ல ஜெபம் பண்ணும். 14 வசனத்துல சொல்லி இருக்கிறது, இவன் துன்பப்பட்டு வியாதிப்பட்டு ஜெபம் பண்ணி ஒன்னும் ஆகாத பட்சத்துல பிறகுதான் சபையின் மூப்பர்களை வரவழைக்கிறார்கள் இல்லையா, சபையின் மூப்பர்களை வரவழைக்கிறார்கள். ஏனென்றால் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ், வரவழைக்கிறார்கள். இந்த மூப்பர்கள் வந்து என்ன பண்ண போறார்கள், இப்போ அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இது சில சபை பிரிவினர் இப்படியாய் போதிக்கிறார்கள், மனுஷன் சாகும் முன்னால அவனுக்கு அவனை பதப்படுத்துவதற்காக தான் எண்ணெய் பூசுவாங்க, ஆகவாதான் எண்ணெய் பூச சொல்லியிருக்கு. எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும் போது மனுஷனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், அதுக்காக தான் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுறோம் என்று இப்படி மொழிபெயர்க்கிற சபை பிரிவுகள் எல்லாம் உண்டு. அதனால்தான் ஜெபம் பண்ண கூப்பிடும் போது யார கூப்பிடுறோன்னு அவங்க என்னத்துக்காக ஜெபம் பண்றாங்க கொஞ்சம் கேட்டுக்கணும். நல்லா இருக்கிறதுக்காக ஜெபம் பண்றீங்களா, இல்ல பரலோகத்துக்கு அனுப்புறதுக்காக ஜெபம் பண்றீங்களா, பதப்படுத்துறீங்களா, எண்ணெய் எதுக்கியா பூசுறீங்க, எண்ணெய் எதுக்குன்னு தெரியுமான்னு கேட்கணும். சும்மா நாளும் எண்ணெய் எடுத்துட்டு வந்து பூச பூச நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது, எதுக்காவது எண்ணெய் பூசிக்கிட்டு இருப்பாரு அனுப்புறதுக்கு. இங்க அதுக்கு எண்ணெய் பூச சொல்லல, இங்க என்ன சொல்லி இருக்கிறது, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். நான் சொல்றேங்க, அவனிங்க விசுவாசிகளுக்கு சில நேரத்தில் வியாதியின் மிகுதியினாலே, வியாதி வந்து அவர்களை மேற்கொள்ளும் போது அதனுடைய கவலையும் அதனுடைய காரியங்களும் என்ன ஆகுது, கர்த்தருடைய வார்த்தையை சோக் பண்ணிடுது, அப்படியே நெருக்கப்படுகிறார்கள் அவர்கள். அந்த வியாதியின் மத்தியில கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கு பெரிதாய் தோன்றுகிறது இல்லை. சில நேரத்தில் அந்த வியாதிக்கு அடியில சிக்கிக் கொண்டு அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்ட நேரத்தில் அப்பதான் மூப்பொருள் அழைக்கிறோம். மூப்பொருள் என்ன பண்ணுகிறார்கள், எண்ணெய் பூசுகிறாள். எண்ணெய் பூசும் போது சும்மா எண்ணெய் போய் எண்ணெயில என்ன இருக்கு, எண்ணெயில ஒன்னும் கிடையாது, விசுவாசத்துலதான் எல்லாம் இருக்குது. ஆனா எண்ணெய் ஒரு காரியத்துக்கு அடையாளமா இருக்கிறது. எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், வேதத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பரிசுத்தாவின் கிரியைக்கு அடையாளமா இருக்கிறது. அந்த எண்ணெயை பூசும் போது அந்த மூப்பர்கள் பரிசுத்தாவின் கிரியை குறித்து அவனுக்கு நினைவுபடுத்துகிறார்கள். பரிசுத்தாவின் கிரியை உனக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது, ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார்,
1: கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், வெலப்படுத்துகிற ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர். இந்த ஆவியானவர் உனக்குள்ள வாசமா இருக்கிறாரப்பா, இந்த ஆவியானவர் உனக்குள்ள வாசமா இருக்கிறார்ன்றத நீ வியாதியின் மீதியில மறந்துடக்கூடாது. ரொம்ப வியாதி வந்து கஷ்டப்பட்டு வேதனையில் இருக்கிறதுனால இந்த காரியம் நீங்க மறந்து விடக்கூடாது. ஆவியாரவனுக்குள்ள இருக்கிறார், எண்ணெயை பூசும்போது அதுதான் அர்த்தம், அதுதான் அதனுடைய விளக்கம். எண்ணெயை பூசும்போது ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். எண்ணெய் எப்படி ஒரு மனுஷனை ரிஃப்ரெஷ் பண்ணுகிறதோ, எண்ணெய் ஒரு மனுஷனை புதுப்பிக்கிறது. எண்ணெயை தேய்க்கும் போது எப்படி ஒரு மனுஷனை புதுப்பிக்கிறதோ அதே போல ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னுடைய சரீரத்தை புதுப்பிக்கிறார், பலப்படுத்துகிறார், உயிர்ப்பிக்கிறார். அந்த விசுவாசி கிறிஸ்துவ மரித்தோர்ல எழுப்பின ஆவியானவர், அதே ஆவியானவர் எனக்குள் வாசமாயிருந்தார், சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார், பலப்படுத்துவார் என்று விசுவாசி அப்படின்னு சொல்லி அவர் ஊக்குவிக்கிறோம். சும்மா எண்ணெயை பூசுறது இல்ல, ஏதோ மந்திரத்துக்காக அதை விசுவாசிக்கிறோம், அதை விசுவாசித்து ஊக்குவிக்கிறோம். பிறகு பாருங்க, அது செய்யும் போதே அநேகருக்கு உள்ளந்து விசுவாசம் கிளம்புகிறது, அவர் வியாதிகளை தோற்கடிக்கிறார்கள். உள்ளத்திலிருந்து விசுவாசம் வந்துருது. அவள் வியாதியில வேதனையில அமிழ்ந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று இந்த மூப்பர்கள் வந்து இதை குறித்து சொல்லி எண்ணெய் பூசி அவங்க ஜெபம் பண்ணும் போது, இதை நினைவுபடுத்தும் போது அவர்களுக்குள்ள விசுவாசம் கிளம்புகிற சொசமாயிடுறாங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். பிறகு பாருங்க, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த மூப்பொருள் வரும்போது ஏன் மூப்பொருள் வருவாள் சொன்னா, அவர் மூப்பொருள் ஏதோ விசேஷமானவர்கள் அவர்கள் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார் கிடையாது. அவர்கள் உதவி செய்யறாங்க வந்து இந்த மனுஷனுக்கு விசுவாசிப்பதற்காக. ஒன்னு எண்ணெயை பூசி ஆவிக்குரிய சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க, ஆவிக்குரிய ஆவியானவரை குறித்த காரியத்தை. இன்னொன்று, ஒருவேளை அவன் பாவம் செய்தவனானால், பாவம் வந்து பல விதமான காரியத்துக்கு வாழ்க்கையில இடத்தை கொடுக்கிறது. பாவம் செய்யும் போது பிசாசுக்கு நம் வாழ்க்கையில வாசலை திறந்து விட்டு விடுகிறோம். பிசாசானவன் உள்ள புகும்படியாக, பிசாசானவன் நம்மை அழிக்கும்படியாக பல வகையிலே நாம் வாசலை திறந்து விட்டு விடுகிறோம். அப்படி பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அவன் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும், அதை உணர வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். இதற்காக இந்த மூப்பொருள் வந்து சில நேரத்தில் போதிக்க கூடும், அவர்களை உணர்த்தக்கூடும். இதெல்லாம் செஞ்சு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏதாவது நோக்கம் என்னன்னா அவன் சுகமாகணும். அதுக்குதான் உங்கள் ஒருவன் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் சபையின் மூப்பொருளை அழைப்பானாக. ஏன் அவன் சுகமாகறதுல கர்த்தருக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் இருக்கிறது. அருமையானவர்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் ஒருவர் சுகமாகறதுல கர்த்தர் அவ்வளவு ஆர்வமா இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், போய் சபையில மூப்பொருளை கூப்பிட்டு வா, வரட்டும், வந்து உனக்கு சில காரியங்கள் அறிவுறுத்தட்டும். பாவம் செய்திருந்தால் அவர்கள் ஒருவர் உங்களை உணர்த்தி சொல்லுவார்கள், அது அறிக்கை செய்ய முடியாது, உனக்கு அவர்கள் உதவுவார்கள். கூட நின்று அந்த பாவத்தை குறித்து உணர்த்தி சொல்லி, வசனத்தை வாசித்து இனி அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உணர்வுக்குள்ள அவன் நடத்தி அவன் பாவத்தை அறிக்கையிடும்படியா செய்து அவன் சுகமாக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கமாயிருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த ஒரு விசுவாசி சோகமாகணும்னு இவ்வளவு இவ்வளவு ப்ரொசீஜர் பாருங்க. அவன் சோகமாகட்டும், ஒருவேளை பாவம் அதுக்கு தடையா இருக்குது. அவன் பாவம் இருக்கிறதுனால ஒருவேளை அந்த வியாதி அப்படியே அவனை ஆட்டி படைக்கிறது. அந்த பாவத்தை அவன் உதறி தள்ளினால், அதை அறிக்கை செய்தால் அவன் சரியாயிடுவான் சொல்லி அந்த மூப்பொருள் வந்து அவனுக்கு உதவி செய்கிறார்கள், அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்குமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. அதாவது வியாதிப்பட்டால் அதோடு அப்படியே போயிடுங்க, அழிஞ்சு போயிடுங்கன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் என்ன பண்றதுன்னு பேசாம உட்கார்ந்துக்கன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் அதோடு அப்படியே அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லல. வியாதிப்பட்டால் இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி அப்படியே நிற்கதியா நிற்க வேணும்னு சொல்லவில்லை வேதம். வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர் அழைச்சி உன்னுடைய சுகத்துக்காக ஏதாவது ஆக்டிவா பண்ணுன்னு சொல்லி இருக்குது வேதம். அதுக்கு ஸ்டெப் எடுக்க சொல்லி இருக்குது. வியாதிப்பட்டால் அவர்கள் வந்து ஊழிஞ்செய்யட்டும், அவர்கள் வந்து வசனத்தை வச்சு சொல்லட்டும், அவர்கள் ஜெபிக்கட்டும், அவர்கள் எண்ணெயை பூசட்டும், பாவத்தை அறிக்கை செய்ய வைக்கட்டும். உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு மனஸ்தாபம் இருந்தால் அதை அறிக்கை செய்து எல்லாவற்றையும் கிளியர் பண்ணி, வழிய சுகத்துக்கு வழிய கிளியர் பண்ணி எப்படியாவது சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வேதம் போதிக்கிறது. இருக்கீங்களா? ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் கத்தர் நம்ம சோகத்தை பற்றி அவருக்கு அவளுக்கு எல்லாம் உறுப்பிதா. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, இந்த நம்ம தலைவலி கல இதெல்லாம் கத்தர் பரலோகத்துல இதெல்லாம் ஒரு பெரிய இதா, இந்த வேண்டுகோள்லாம் எடுத்துட்டு போக கூடாது. உங்க தலைவலி, உங்க வயிற்று வலி, உங்க இடுப்பு வலி இதெல்லாம் பற்றியா பரலோகம் கவலைப்பட்டு இருக்குது? பரலோகத்துக்கு பெரிய வேலை எல்லாம் இருக்குது. இல்ல அருமையானவர்களே, உங்களுடைய தலைவலி, உங்களுடைய வயிற்று வலி, உங்க இடுப்பு வலி, உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பரலோகம் இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து, உங்களுக்காக இவ்வளவு நல்ல தேவனுடைய வசனத்தை கொடுத்து, ஊழியக்காரர்ல கொடுத்து, அவர்கள் செய்யும் ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்து, எல்லா கொடுத்து, வழிமுறைகளை கொடுத்து, எப்படியாவது நீங்கள் சொஸ்தமாக வேண்டும் என்பது. எல்லா காரியங்களையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எனக்கு சுகத்தை கொண்டு வரும்படியாக, எனக்கு உதவும்படியாக, நான் ஆரோக்கியமாக இருக்கும்படியாக. இதை மெய்யாகவே நான் விசுவாசிக்கிறேன். இதை நீங்க ஆழமா விசுவாசிக்கணும். கர்த்தர் நீங்க சுகமா, நீங்க வியாதியா இருக்கணும்னு விரும்பல, நீங்கள் சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுக்கு சபை, ஊழியக்காரர், ஆவியானவர், வசனம், 1008 காரியங்களை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உள்ள விசுவாசம், வசனம் உங்களுக்கு இருக்குது, நீங்க சுகமாய்க்கலாம். அதையும் மீறி நீங்கள் வியாதிப்பட்டால் இவ்வளவு வழிமுறைகளை கர்த்தர் உங்களுக்காக கொடுத்து வைத்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா, அவருடைய அருகாமையில் உட்கார்ந்திருக்கிற, வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு இவளை கொடுத்து வச்சுட்டு நீங்க அதை செய்வீங்களான்னு காத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய சுகம் அவருடைய நோக்கமாயிருக்கிறது என்பதை நான் அறிவிக்கிறேன். 5வது காரியம், நீங்கள் சுகமாவது தேவனுடைய நோக்கமா இருக்கிறபடினாலதான் கர்த்தர் என்ன பண்ணார், பரமேறின கர்த்தர் அநேக ஊழிய வரங்களையும் ஆவிக்குரிய வரங்களையும் கொடுத்தார் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4:11 பார்த்தீர்கள் என்றால், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் என்று 5 விதமான ஊழிய வரங்களை கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் 1 கொரிந்தியர்ல பார்த்தீர்கள் என்றால், 1 கொரிந்தியர் 12 நாம் பார்ப்போம் என்றால், 1 கொரிந்தியர் 12 28வது வசனம், 12 ஆவிக்குரிய வரங்களை குறித்து வாசிக்கிறோம். 28வது வசனம், தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும். பாருங்க, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர், மெய்ப்பு, சுவிசேஷகர் நிறுத்தியுள்ள ஆண்டவர் பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும். பாருங்க, தேவன் இயேசுவின் மூலமாக சபைக்கு வரங்களை அருளி இருக்கிறார். அந்த வரங்களிலே குணமாக்கும் வரங்களும் ஒன்று என்று வாசிக்கிறோம். சபையிலே இது இருக்க வேண்டும். திருச்சபையிலே, தேவனுடைய சபையிலே குணமாக்கும் வரம் இருக்க வேண்டும். சுகம் பெற விரும்புகிறவர்கள் சுகம் பெறும்படியாக இன்னொரு வழிமுறை, பல வழிமுறைகளில் கர்த்தர் சுகமாக்குகிறார். அதில் இன்னொரு வழிமுறை என்றால் குணமாக்கும் வரங்கள். இந்த குணமாக்கும் வரங்களை சபையில வைத்திருக்கிறாராம் கர்த்தர். ஏன் வச்சிருக்கிறாரு? சுகத்தை பெறதுக்காக. இயேசு இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் குணமாக்கும் வரத்தை சபையில வைத்து அதன் மூலமாய் அநேகர் குணமாகும்படியாக, சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, அநேகர் தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்று அனுபவிக்கும்படியாக ஒரு வாசலை, வழியை திறந்து வைத்து, ஒரு வழிமுறையை உண்டாக்கி வைத்திருக்கிறார். இது என்ன அற்புதமான ஒரு காரியம் என்று எண்ணி பார்க்க வேண்டும். சபைன்னு சொன்னா ஒரு சாதாரண காரியம் அல்ல. கர்த்தர் அதில் என்னென்ன வைத்திருக்கிறார், உங்களுடைய நன்மைக்காக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், சுவிசேஷர்கள், போதர்கள்லாம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அற்புதங்களும், குணமாக்கும் வரங்களும், ஊழியங்களும், ஆளுகைகளும், இப்படி எல்லாம் பலவித காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிறாராம் சபையில. எல்லாம் ஒரு நோக்கத்தோடு வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பரமேறின கிறிஸ்து அவருடைய சுகமாக்கும் ஊழியம் இந்த உலகத்தில் நின்று போகாதபடிக்கு, எந்த விதத்திலும் குறையாதபடிக்கு, எந்த விதத்திலும் மட்டுப்படுத்தப்படாதபடிக்கு, எந்த விதத்திலும் குறைந்து போகாதபடிக்கு, அவர் எல்லா வரங்களோடு குணமாக்கும் வரங்களையும் இந்த உலகத்தில் கொடுத்து வைத்திருக்கிறார், சபையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். அதுவே எனக்கு அவருடைய எண்ணம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்துகிறது. பிதாவானவர் என்னுடைய சுகத்தை விரும்புகிறார், எல்லாருடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தை விரும்புகிறார். சுகத்தை நான் பூர்ணமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை விசுவாசிக்கிறேன். அவருடைய எண்ணம் எல்லாம் என்னுடைய சுகத்தை குறித்ததா இருக்கிறது, என்னுடைய ஆரோக்கியத்தை குறித்ததா இருக்கிறது, நான் நன்றாயிருக்க வேண்டும் என்பதை குறித்ததா இருக்கிறது என்பதை நான் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் நான் விசுவாசிக்கிறேன். நான் நன்றாயிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம். ஆறாவது காரணம், அவருடைய அன்பும் மன உருக்கமும் குறைந்து விடவும் இல்லை, முடிந்து விடவும் இல்லை. அவருடைய அன்பும் மன உருக்கமும் குறைந்து விடவும் இல்லை, முடிந்து விடவும் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய அன்பையும் மன உருக்கத்தையும் குறித்து வாசிக்கிறோம். 145வது சங்கீதத்துக்கு திருப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நிறைய பேர் அதே முக்கியமா அப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் நினைக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் கொஞ்சம் கொடூரமான கர்த்தர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவரே ரட்சிக்கப்பட்டார் நினைக்கிறாங்க சிலர்லாம். கர்த்தருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்தது, புதிய ஏற்பாட்டில் அவர் கொஞ்சம் ரிஃபார்ம்ட் ஆயிட்டாரு, இப்படிலாம் பண்ணக்கூடாது நம்ம, இனிமே கொஞ்சம் ஒழுங்கா இருப்போம்ட்டு. கிடையாது, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாலத்திலே பாருங்க எவ்வளவு அன்புமிக்க கர்த்தர். 145வது சங்கீதம் 8:9 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகவும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லிட்டான், அவனுடைய பாட்டு இப்படிதான், கர்த்தருடைய குட்னஸ், கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து அவன் பாடினான். பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியம் சாதாரண சத்தியம் இல்ல, கர்த்தர் நல்லவர் என்ற சத்தியத்தை விட மேலான சத்தியம் ஒன்று கிடையாது. பாருங்க அவனுடைய பாட்டு இது, தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதமாம் இது. என்ன பாடுறான், கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், எல்லார் மேலும், பாவியை கூட நேசிக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் அவ்வளவு அதிகமா நேசிக்கிறார், எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. கர்த்தருடைய கிரியைகளை பாருங்கள், அவருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள், இதுக்கெல்லாம் வருவோம் பாருங்க பின்னாடி, அவருடைய சிருஷ்டிப்பை பாருங்கள், அவருடைய கிரியை பாருங்கள், வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், சூரிய சந்திர நட்சத்திரங்களை பாருங்கள், அவர் உண்டாக்கியிருக்கிற நதிகளையும் சமுத்திரத்தையும் மலைகளையும் காடுகளையும் பாருங்கள். இவைகள் எல்லாம் கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு உணர்த்தும். இதெல்லாம் ஏன் இருக்குது, ஏன் இப்படி ஏங்கிக் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு நல்லவர் என்பதை அது நமக்கு வெளிக்காட்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இப்படி சொல்லி இருக்குது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று, தயவுள்ளவர் எல்லார் மேலும், இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியும் மேலும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் மாறிவிட்டாரா? இந்த பூலோகத்தில் இருந்தபோது அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 14 அதிகாரத்திலே. பூலோகத்தில் இருந்தபோது எப்படிப்பட்டவராக இருந்தார், அவரை கிறிஸ்துவின் மூலமாக நாம் எப்படி கண்டோம், எப்பேற்பட்ட கிறிஸ்து இவர், எப்பேற்பட்ட எண்ணத்தை உடையவராக இருந்தார். மத்தேயு 14:14 பார்க்கிறோம், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகிறார், அவர்கள் யாருக்கு வியாதி இருக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டு அவர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்குகிறார். வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகினார் என்று வேதம் கூறுகிறது. இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இரக்கம், இரக்கத்தில் ஐஸ்வர்யர், மிகுந்த இரக்கம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அந்த இரக்கத்தை பார்த்தோம், மன உருக்கத்தை பார்த்தோம். இவ்வளவு இரக்கமும் மன உருக்கம் உள்ளவர், அவர் பரமேறின பின்பு அந்த இரக்கம் மன உருக்கத்தை எல்லாம் விட்டுட்டாரா? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவ்வளவு இரக்கம் மன உருக்கம் அனுபவித்திருக்கிறார்களே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே அந்த அளவுக்காவது அனுபவிக்க வேண்டாமா? போன தடவை, போன வாரத்தில் சொன்ன ஒரு எபிஸ்கோபல் சபையை சேர்ந்த வேத வல்லுநர்கள் இவைகளை ஆராய்ந்து அலசி பார்த்து, இந்த தெய்வீக சுகத்தை ஆராய்ந்து அலசி பார்த்து அவர்கள் சில முடிவுக்கு வந்தார்கள். தெய்வீக சுகம் இன்றைக்கு நம்முடையது என்று முடிவுக்கு வந்தார்கள். அதாவது கிறிஸ்துவின் கிரியைகள், இந்த உலகத்தில் அவர் 3.5 வருஷம் வாழ்ந்தபோது செய்த அந்த கிரியைகள், அற்புதங்கள், சுகமாக்கின அற்புதங்கள், இவைகள்லாம் பார்த்து விட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், அலசி ஆராய்ந்து விட்டு சொல்லுகிறார்கள். பாரம்பரிய சபை இது. அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இயேசு செய்த கிரியைகள் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை நமக்கு காண்பிக்கும்படியாக, தேவன் என்ன எண்ணுகிறார் நம்மை குறித்து என்று காண்பிக்கும்படியாக இயேசு செய்த அற்புதங்கள். வெறும் வல்லமையை காண்பிக்கும்படியா இல்ல, தேவன் நம்மை குறித்து எப்படி எண்ணுகிறார் அவர் எவ்வளவு நல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர் என்பதை காண்பிப்பதற்காக இயேசு செய்த கிரியைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே வியாதியிலிருந்து சுகத்துக்காக ஜெபிக்கும் போது உமக்கு சித்தமானால் எனக்கு சுகமாக்கும், என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பெந்தோஸ்துக்காரங்க சொல்ல, யார் சொல்லியிருக்கிறது? எபிஸ்கோப்பல்காரங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, எதை சொன்னாலும் பாருங்க, சிலருக்கு வந்து இந்த பெந்தோஸ்துக்காரங்க மேல ஒரு கோபம். அது பெந்தோஸ்து உபதேசங்க, அது பெந்தோஸ்துல அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க சுகத்தை பற்றி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், பெந்தோஸ்துல சில தப்புகள் இருக்கலாம், ஆனா நிறைய உண்மைகளும் இருக்கிறது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. உண்மைகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளணும், தப்பெல்லாம் விட்டுறணும். இது ஒரு மாபெரும் உண்மை. இது பெந்தோஸ்து உண்மை இல்லை, இது வேதத்தில் இருக்கிற உண்மை. இது பெந்தோஸ்துக்காரங்க சொன்ன உண்மை இல்லை. இது பெந்தோஸ்து அல்லாதவர்கள் ஆலசி ஆராய்ஞ்சு இதை பாத்துருவோம் ஒரு கைன்னு சொல்லி மத்தையிலிருந்து யோவான் வரைக்கும் இயேசுடைய கிரியைகள் எல்லாம் வாசித்து பார்த்து இதனுடைய அர்த்தத்தை அவர்கள் என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவருடைய வல்லமையோ அவருடைய தெய்வத்துவத்தையோ காண்பிப்பதற்காக மட்டும் செய்யப்பட்டவை அல்ல. தேவனுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியா இயேசு செய்த கிரியைகள். இப்பொழுது நமக்கு தேவனுடைய இருதயம் விளங்கிவிட்டது. கர்த்தர் யார், அவர் எவ்வளவு நல்லவர், இரக்கம் மிகுந்தவர், நம்மை சுகமாக்க விரும்புகிறார் என்பது விளங்கிவிட்டது. ஆகையால் ஒருபோதும் உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்கும் என்று ஜெபிக்க வேண்டாம் என்று எபிஸ்கோப்பல் சபையினர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். சரித்திரத்தில் இன்றைக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்னொரு காரியத்தை சொன்னாங்க பாருங்க. அதே எபிஸ்கோப்பல் சபையினர் இன்னொரு காரியத்தை சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹவு குட் த லிவிங் காட், லிவிங் லவ்விங் சன் ஆஃப் காட், கவனிங்க, ஹவு குட் த லவிங் சன் ஆஃப் காட் who had compassion upon the sick ceased to regard the suffering of his own when he had become exalted at the right hand of the father. அன்பான தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எல்லார் மீதும் இரக்கம் வைத்து எல்லாரையும் சமமாக்கினார். பாவி தேவனுடைய பிள்ளைன்னு யாரும் பார்க்காம எல்லாரும் சமம் பெற்றார்கள். அவ்வளவு இரக்கமுள்ள இந்த தேவகுமாரன் பரமேறினவுடன் தமக்கு சொந்தமானவர்கள், தாம் மீட்டுக் கொண்ட மக்களை நேசிக்க மாட்டாரா, அவர்கள் மீது மன உருக மாட்டாரா, அவருடைய மன உருகுதல் குறைந்து விட்டதா, அவருடைய அன்பு குறைந்து விட்டதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், குறையவே இல்லை. அவருடைய அன்பு மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு மாறாது என்று பாடுகிறோமே, அது அவ்வளவும் உண்மை. மாறாத அன்பு, குறையவும் இல்லை, மாறவும் இல்லை, வற்றி போகவும் இல்லை. அவர் இரக்கம் மிகுந்தவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர், யாவர் மேலும் மிகுந்த இரக்கம் உள்ளவர், யாவர் மேலும் மிகுந்த இரக்கம் உள்ளவர். அருமையானவர்களே, யாவர் மேலும் இரக்கம் உள்ளவர்னா நீங்க இருக்கிறீங்களா? இல்ல, எத்தனை பேர் சொல்லுங்க, நாங்க இருக்கிறேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், யாவர் மேலும் என் மேலும் மிகுந்த இரக்கம் உள்ளவர். இதை என்றைக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கு சுகத்தை பெறுவதற்கு பெரிய வழி திறந்து விடுகிறது. நேருக்கு சந்தேகம், கர்த்தர் என்ன சுகமாக்குவாரா? சில சொல்ல, நான் பாவியிலும் பெரிய பாவி. கர்த்தர் சொல்றாரு, உங்களோட பெரிய பாவி எல்லாம் பார்த்திருக்கேன் நான், அவங்களெல்லாம் சுகமாக்கியிருக்கேன், அவங்களெல்லாம் நேசிச்சிருக்கிறேன், உன்னையும் நேசிக்கிறேன், உன்னையும் சுகமாக்குவேன், உன்னையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்வேன், நீயும் என்னுடைய அன்பை உணர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். அடுத்தது ஏழாவது காரணம், ஆறாவது காரணம், கர்த்தருடைய அன்பு மன உருக்கும் குறையவே இல்லை, பரமேறின பிறகு குறையவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. குறையாத அன்பும் மன உருக்கும் இருக்கிறது. தமக்கு சொந்தமானவர்களை அவர் இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். ஏழாவது, பரிசுத்தாவியானுடைய கிரியை நமக்குள்ளே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கிரியை நாம் பெறப்போகிற முழு சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறது. ஃபோர்டேஸ்ட் வாசிப்போம். எபேசியர் முதலாம் அதிகாரத்தை திருப்போம். எபேசியர் முதலாம் அதிகாரத்துக்கு பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்ட வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியால் முத்திரை பண்ண போட்டப்பட்டீர்களாம். அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய மீட்பு இன்றைக்கு நம்முடைய ஆவியிலே நாம் பூர்ணமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டியா இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய மனதிலே ஆத்மாவிலே நம்முடைய மீட்பு இன்னும் முடியவில்லை. அதை குறித்தான் பேதுருவில் வாசிக்கிறோம், நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய தேவனுடைய வசனம் என்று சொல்லி. நம்முடைய ஆத்மா எப்படி மீட்புக்குள்ளாகிறது? தேவனுடைய வார்த்தையினாலே, மனம் புதிதாகிறதுனாலே நம்முடைய ஆத்மாவுக்கு மனதுக்கு மீட்பு உண்டாகிறது. உள்ள ஆண்டவர் கழுவிட்டார், சுத்தமாக்கிட்டார், தேவ ஆவியானவர் வந்து வாசம் பண்ணுகிறார், மீட்பை பெற்றிருக்கிறோம் ஆவியிலே. ஆத்மாவிலே மீட்பை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை விசுவாசித்து அதன்படி நடக்கும் போது நம்முடைய மனம் புதிதாகிறது. புதிதாக ஆக நம்முடைய உள்ளம் எப்படி எல்லா இருளும் நீங்கி தேவ ஆவியானுடைய வாசஸ்தலமா இருக்கிறதோ, தேவ ஆலயமா இருக்கிறதோ, அது போல நம்முடைய மனதும் மாறிக்கொண்டே வருகிறது. அந்த அளவுக்கு மனம் இல்லை, ஏன்னா மனதில் சில பழைய எண்ணங்களும் இருக்கிறது. நாளுக்கு நாள் அது கழுவப்பட்டு தேவனுடைய வார்த்தையினால் புதிதாகி ஆகி இந்த உள்ளுக்கு நமக்கு முழுமையாக ஏற்பட்டிருக்கிற அந்த மீட்பு இங்கே வந்து நமக்கு நாளுக்கு நாள் உண்டாகிக்கொண்டே இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கக்கூடிய வேத வசனம் என்று சொல்லி இருக்கிறது. சரீர மீட்பு இன்னும் உண்டாகவில்லை. இயேசு வானத்திலே தோன்றும் போது இரண்டாம் வருகையிலே வேத வசனம் கூறுகிறது, எக்கால சத்தம் துணிக்கும் போது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவோம். அப்பொழுது ஒரு சன பொழுதிலே கண் இமைக்கும் நேரத்திலே அழிவுள்ள சரீரம் அழியாத சரீரமாக மாறும். அப்பொழுதுதான் அந்த சரீர மீட்பு உண்டாகிறது இல்லையா? சரீர மீட்பு என்பது இயேசுவின் வருகையில் உண்டாகிற ஒன்று. ஆனால் இப்பொழுது ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அதாவது சரீர மீட்பு, ஆத்ம மீட்பு, ஆவியில மீட்பு, இதெல்லாம் நம்முடைய சுதந்திரமாயிருக்கிறது. இந்த சுதந்திரத்துக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் மீட்பு என்பதுதான் நம்முடைய சுதந்திரம். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இந்த சுதந்திரத்திற்கு, அதாவது மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். மீட்கப்படுவார்கள் என்று சொல்லி இருக்குது. படுவார்னு சொன்னா ஒரு விதத்தில் நாம் மீட்கப்பட இருக்கிறோம். அது என்ன? இந்த ஆத்மாவிலும் சரீரத்திலும் முழுமையான மீட்பு நமக்கு இன்னும் வரவில்லை. அந்த முழுமையான மீட்பு பின்னால்தான் வருகிறது. ஆனால் ஆவியானவர் அதுக்கு அச்சாரமாயிருக்கிறாராம். இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அதுக்கு ஃபோர்டேஸ்டா இருக்கிறார், அதுக்கு ஆதாரமா இருக்கிறார். அந்த மீட்பு நம்முடையது என்பதை நமக்கு இன்றைக்கு அதை குறித்த கேரண்டி கொடுக்கிறதுக்கு அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சரீர மீட்பு உங்களுடையது என்பதை குறித்த கேரண்டியை உங்களுக்கு தருகிறார். கேரண்டியை தருகிறார் என்று சொன்னா எப்படி தருகிறார்? இப்ப காமிக்கிறார். உங்களுக்கு எப்படி காண்பிக்கிறார்? நீங்கள் வியாதிப்படும் போது உங்களை சுகமாக்குவதன் மூலமாக, இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் நாம் வாசம் பண்ணினாலும் அந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பித்து பலப்படுத்தி ஆரோக்கியமாய் வைத்து அதை சுகமாய் வைக்க உதவும்படியாக ஆவியானவர் கிரியை செய்து நம்முடைய வரப்போகிற இந்த சரீர மீட்பு, வியாதியே இல்லாத, நோயே இல்லாத, மரணமே நம்மை தாக்கக்கூடாத அளவுக்கு நம்முடைய சரீரம் மீட்கப்பட போகிறதே, அழிவில்லாத சரீரம். அப்படிப்பட்ட சரீரம் வர்றதுக்கு முன்னால ஒரு டேஸ்ட் இங்கே கொடுக்கிறார் ஆவியானவர். நம்முடைய சரீரம் மீட்கப்பட போகிறது என்பதற்கு டேஸ்ட் எங்கே கொடுக்கிறார்? ஃபோர் டேஸ்ட் எங்கே கொடுக்கிறார்? முன் ருசி எங்கே கொடுக்கிறார்? எப்படி கொடுக்கிறார்? தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இன்றைக்கு இந்த உலகத்திலே சாவுக்கேதமான இந்த சரீரத்தில் கொடுக்கிறது மூலமாக அதனுடைய முன் ருசியை நமக்கு இங்கே அனுபவிக்க வைக்கிறார். எத்தனை பேர் முன் ருசியை அனுபவிக்கிறீங்க? முன் ருசியை அனுபவிக்கலாமா? பூரணமா இன்னும் வரல, ஆனா முன் ருசி கண்டிப்பா உண்டு நமக்கு. இப்ப நான் சாகவே மாட்டேன்னு சொல்ல முடியாது. இந்த சரீரம் சாகாத சரீரம் சொல்ல முடியாது. இது அழியாமை தரித்துக் கொள்ளப் போகிறது. வேதம் சொல்லுறது சாவுக்கு ஏதுவான சரீரம் என்று. நம்ம இருக்க போறோம் வயசாகி ஒரு காலத்தில் நம்முடைய இந்த பூலோக வாழ்க்கை, இந்த சரீரம் பழசாகி அது இந்த பூலோக வாழ்க்கை முடிய போகிறது. இது அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு சரீரம் அழிவுக்கு ஏதுவான சரீரம் என்று வேதவசனம் போதிக்கிறது. ஆனா இந்த அழிவுக்கு ஏதுவான சரீரத்தில் கூட தெய்வீக சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அன்றாடம் நமக்கு தந்து உதவி ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்து நமக்கு கிடைக்க போகிற அந்த அழியாமையை இன்றைக்கு கொஞ்சம் அனுபவித்து பார்க்கிறதுக்காக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் தெய்வீக சுகம் ஆரோக்கியம். இருக்கீங்களா? முன்ருசி, எல்லாரும் சொல்லுவோம் முன்ருசி. முன்ருசி அழியாமையின் முன்ருசி. நல்லா தான் சொல்லுங்களேன். அழியாமையின் முன்ருசி, ஆரோக்கியத்தின் முன்ருசி, வியாதியே இல்லை என்கிற உலகத்தின் முன்ருசி, மரணமே இல்லை என்கிற உலகத்தின் முன்ருசி. இப்பொழுது எனக்கு வியாதியின் மேலும் பிணிகளின் மீதும் நோய்கள் மீதும் வேதனையின் மீதும் ஜெயத்தை எனக்கு தந்து அதை மேற்கொள்ள செய்து அதன் மத்தியில என்னை பலப்படுத்தி உயிர்ப்பித்து சுகத்தை எனக்கு கொடுத்து ஆரோக்கியத்தினால் என்னை நிரப்புவதன் மூலமாக எப்பேற்பட்ட மீட்பு எனக்காக வைத்திருக்கிறது என்பதை குறித்த ஒரு பெரிய அச்சாரத்தை எனக்குள்ளே தந்து கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா? எத்தனை பேர் அந்த மீட்புக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகியால் தான் வேதம் சொல்லுகிறது, இதெல்லாம் நடக்கும்போது லுக் அப் ஃபார் யுவர் ரிடெம்ஷன் ட்ரா நை. என்ன மீட்பு வருது? இதுதான் இந்த மீட்பு வருது. ரோமரில் படித்தோம் அல்லவா 8வது அதிகாரத்திலே, சரீரங்கள் கூட நாம் கூட நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு குமுறல் இருந்து கொண்டே இருக்கிறதா. என்னைக்கு அந்த சரீர மீட்பு வரப்போகிறது? நாம இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் முன்ருசியை பார்க்க பார்க்க அதுக்கு போறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க ஒரு நாளிலே வியாதியே இல்லாத நிலை, மரணமே இல்லாத நிலை, அழிவே இந்த சரீரத்துக்கு இல்லாத நிலை உண்டாகுமே, அதை பார்க்கக்கூடிய வாஞ்சை, அதை குறித்த ஏக்கம் நமக்குள்ள இருக்கிறது என்று ரோமர் 8வது அதிகாரத்திலே நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆகவே உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு தத்தம் கொண்ட பரிசுத்தாவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தமானவன். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருக்கு மகிமை, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். நமக்கு கிடைக்க போகிற சுதந்திரம் அழியாமை, சாவாமை. ஆவியானவர் அதற்கு இன்றைக்கு அச்சாரமாயிருக்கிறார், கேரண்டியா இருக்கிறார். சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு தருவதன் மூலமாக நமக்கு அந்த கேரண்டியை நமக்குள்ளாக அவர் தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நேரம் முடிந்து விட்டது. இருந்தாலும் 7 காரியங்களை பல காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கு 7 காரியங்களை இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். இதை தியானித்து பாருங்கள். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பாருங்கள். பரமேறின கிறிஸ்து, பிதாவின் வலது பாரத்தில் உட்கார்ந்திருக்கிற கிறிஸ்து உங்களை குறித்து என்ன எண்ணுகிறார்? அவருடைய எண்ணங்கள் என்ன? சபைக்கு சொல்றார், யாராவது ஒருவன் வியாதிப்பட்டால் ஒன்னு மூப்பர் அழைக்க சொல், உதவி செய்யட்டும், வந்து ஜெபம் பண்ணட்டும், எண்ணெயை பூசட்டும், பாவத்தை அறிக்கை செய்யட்டும், சொஸ்தம் ஆகட்டும். சொல்லுகிறார், குணமாக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறேன், சும்மா விட்டுட்டு போல. நான் செய்த கிரியைகளையும் செய்வார்கள், அதுக்கு மேலான காரியங்களையும் செய்வார்கள். நான் இன்றைக்கும் யெகோவா ராஃபா தான், இன்றைக்கு மாறி இல்ல, இன்னைக்கு பேர் வேற இல்ல, இன்றைக்கும் யெகோவா ராஃபா தான் நான், குணமாக்குகிற கர்த்தர் தான், என்றைக்குமே குணமாக்குகிற கர்த்தர் தான், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இதெல்லாம் எண்ணி பாருங்கள், இதெல்லாம் உங்கள் மனதில் வையுங்கள். தெய்வீக சுகத்தை நாடுங்கள், ஆரோக்கியத்தை நாடுங்கள். தேவன் நல்லவர் என்பதை எண்ணி பாருங்கள். அதற்காக கர்த்தரை துதியுங்கள். சந்தேகங்களை உள்ளத்திலிருந்து அகற்றுங்கள். கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை சுகமாக்கும்படியாய் கல்வாரியிலே அவர் மரித்தார். வானத்தை விட்டு இறங்கி வந்தார். இங்க வந்து பாடுபட்டு கல்வாரி சிலுவையில் மரித்து சாபங்களையும் ரோகங்களையும் பிணிகளையும் சுமந்து தீர்த்தார் நீங்கள் நன்றாயிருக்கும்படியாக. ஆகவேதான் சபைக்கு சொல்லப்படுகிறது, வியாதிப்பட்டிருந்தா மூப்பர் அழைக்கணும், ஏதாவது பண்ணணும், ஸ்டெப் மேல ஸ்டெப் எடுக்கணும், அதை சரி செய்ய வேண்டும் என்று போதிக்கப்படுகிறது. எல்லாரும் எழுந்து நிற்போம்.

இயேசு என் பரிகாரியாகிய கர்த்தர், என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என் மத்தியிலிருந்து விலக்குகிறார். என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். நோய்களையெல்லாம் சுமந்து வேதனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்குகிறார். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் அவர் யெகோவா ராபா, என் பரிகாரியாகிய கர்த்தர், என்னை குணமாக்குகிறவர், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். இயேசு என் பரிகாரி என்று சாட்சியிடுகிறார். இயேசு என் பரிகாரி என்பதை எனக்கு ஆவியானவர் விளக்கி காண்பிக்கிறார். ஆவியானவர் என்னுடைய சுதந்திரத்திற்கு அச்சாரமாயிருக்கிறார். தெய்வீக சுகமும் ஆரோக்கியமும் என்னுடையது. அது பரலோகத்தின் முன்றுசி, அழியாமையின் முன்றுசி, சாவாமையின் முன்றுசி, அது எனக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.

அடுத்த வாரம் இன்னும் சில காரணங்களை சொல்ல போறேன். அதுல ஒரு காரணம், இயற்கையிலேயே கர்த்தர் மருந்து வச்சிருக்கிறார். சுகம் இல்லையா? ஆவிக்குரிய வழிமுறைகளை வைத்தது மட்டுமல்லாமல் சரீரப்பிரகாரமான வழிமுறைகளையும் வச்சிருக்கிறார். ரெண்டு டேப்லெட் போட்டு முழுங்கினா இப்படியே வியாதியிலே இருந்துறாது, ஒவ்வொன்னு கத்திக்கிட்டே இருக்காது. என்னத்தையாவது பண்ண, ஒரு இன்ஜெக்ஷன் டேப்லெட் போட்டா கொஞ்சம் சுகமாகுன்றார் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? அடுத்த வாரம் காமிக்கிறேன். எவ்வளவு நல்லவர் பாருங்க கர்த்தர். போ, நீ மருந்தே சாப்பிடாம போய் சாகு அப்படின்னு சொல்லல கர்த்தர். அது உனக்கு உதவி செய்யுமா, அதையா சாப்பிடுப்பா நல்லா இருன்றார். இருக்கீங்களா? எல்லாரும் ராமேன் சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் மறைபொருளா இருக்குது, சிலர் மறைச்சு வச்சுட்டாங்க. இதெல்லாம் சிலர் ரகசியமா மருந்து சாப்பிடுறாங்க. என்ன சபையில மருந்து சாப்பிடாதீங்க போதிச்சுட்டாங்க. வேதம் அப்படி போதிக்கவே இல்லை. நான் காமிக்கிறேன், அடுத்த வாரம் வாங்க, நான் காமிக்கிறேன். வேதத்துல மருந்துக்கு எதிராக போதனை இல்ல, மருத்துவர்களுக்கு எதிராக போதனை இல்ல, நர்சுங்களுக்கு எதிராக போதனை இல்ல. கர்த்தர் இவர்களெல்லாம் எதிரியா பாக்குறது இல்ல, விரோதியா பாக்குறது இல்ல. இவரெல்லாம் கர்த்தருடைய ஊழியர்கள், அவர்களை காண்கிறார் கர்த்தர். குணமாக்குறதுக்கு பல வழியை வச்சிருக்காரு. எப்படியாவது குணமாயிட்டு போங்க, நல்லா இருங்க அப்படின்றதுதான் கர்த்தருடையது. சுகமாங்க, வியாதியிலேயே வாடாதீங்க அப்படிங்கறதா கர்த்தருடைய ஒரே நோக்கமாயிருக்கிறது. அமேன். கரண உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய அன்புக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்படி இறக்கும் மன உருக்கம் பெரிதா இருக்கிறபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை குறித்த கரிசனை உள்ளவராக இருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை குணமாக்கும் தேவன், நம்மை குணமாக்குகிற கல்வாரி, அவருடைய தழும்புகள், அவைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நமக்கு தேவன் ஏற்படுத்தியிருக்கிற சகல ஏற்பாடுகள், சுகத்துக்காக ஏற்படுத்தியிருக்கிற சகல ஏற்பாடுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய அன்பின் உள்ளத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மன உருக்கத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்மை வாழ வைக்கும் இந்த ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசு நாமத்திலே மண்டையில வருகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னைக்கு மறுபடியுமாய் நீர் பரமேறிட்டாலும் கூட அங்கே இருந்து உம்முடைய நோக்கங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். சபையை இந்த புலகத்தில் வைத்திருக்கிறீர், குணமாக்கும் வரங்களை வைத்திருக்கிறீர். என்னை காட்டிலும் பெரிய கிரிகளை செய்வார் என்று சொல்லி

எல்லாம் முடிந்ததென்று இந்த உலகம் என்னை பார்த்து சிரித்தது. ஆனால் நீர் எனக்கு புதிய ஆரம்பத்தை தந்தீர். என் உயர்வின் பெருமையெல்லாம் உம் ஒருவருக்கு மாத்திரமே உரியதாண்டவரே. நீர் பெருகணும், நான் சிறுகணும்.

நீரே புகழ்ச்சிக்கு பாத்திர, நீரே கனத்திற்கு பாத்திர, என் உயர்வுக்கு காரணராகிய நீர் மாத்திரம் எப்பொழுதும் பெருகணும் ஆண்டவரே.

நம்ம கடந்த வாரத்தில் இந்த சபை என்பது என்ன, எதற்காக சபை என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சபை பழைய ஏற்பாட்டில் நிறைய கருத்துக்களாக நிறைய படங்களாக இருந்தாலும் ஒரே ஒரு விதமான காரியம் மட்டும் புதிய ஏற்பாட்டில் மட்டும்தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அது என்ன, சபை என்பது ஒரு சரீரம் என்பதை குறித்து பார்த்தோம். இந்த சரீரம் என்பது எப்படி கிறிஸ்துவை கிறிஸ்துவனுடைய சபையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். அப்போ சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்தை குறித்து தான், அதுதான் வந்து தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட சரீரம், அதுதான் சபை என்பது ஏன் எதற்கு என்கிற ஒரு மேலோட்டமான ஒரு கருத்தை பார்த்தோம். இந்த நாளில் அந்த சரீரத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு என்னென்னா தலை. இப்போ ஒரு குடும்பம்னு இருந்தால் ஒரு தலைவர், அதுபோல் சபை அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரு தலைவர். சபை வந்து ஒரு சரீரம் அப்படின்னு சொல்கிறதுனால சபைக்கு ஒரு சரீரத்துக்கு ஒரு தலை இருக்கணும். தலை இல்லாத ஒரு சரீரத்துக்கு பேர் வேற, சரியா? அதனால் சரீரம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை, தலை கண்டிப்பாக வேணும். தலை மட்டும் இருந்து சரீரம் இல்லாமல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த தலை எப்படி இருக்கணும், இந்த தலைமைத்துவம் ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 18:18 பாருங்க. கொலோசியர் 18:18, அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். யார்? கிறிஸ்து தான் சபையான சரீரத்திற்கு தலையானவர். அப்போ இதில் வந்து ஒரு தலை என்பதற்கும் ஒரு தலைமைத்துவம் ஹெட்ஷிப் அண்ட் லீடர்ஷிப் இல்லை லார்ட்ஷிப் ஆளுகை என்ன, ஒன்று தலைமைத்துவத்துக்கும் ஒரு தலையாக இருக்கிறதுக்கும் ஆளுகிறதுக்கும் இந்த ஹெட்ஷிப் அண்ட் லார்ட்ஷிப் இது ரெண்டும் ஒரு சின்ன வித்தியாசம்தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. தலைமைத்துவம் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஹெட்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையோட ஒரு கூட்டமைப்பில் ஒரு கார்ப்பரேட் பாடி என்று சொல்லக்கூடியதாக நம்ம எல்லாம் கூடி வருவதனுடைய தலைமைத்துவம் தான் தலை, தலைமைத்துவம் தலை, எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது. ஆளுகை ஆண்டவராய் ஆண்டவர் என்று சொல்லுவது, நம்மளை ஆளக்கூடியது என்று சொல்லுவது என்னென்னா, ஒரு தனிப்பட்ட சீசன் மேல் ஆண்டவர் ஆளுகை செய்வது. இந்த வித்தியாசம் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான், ஆனால் இது தெரியணும். தெரிஞ்சாதான் நம்ம வந்து சபையில் அந்த சரீரத்தில் அந்த தலைக்கு கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருப்போம். இதை புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் மற்றவர்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியாது அவங்களால. இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சரியான கிறிஸ்தவங்கன்னு சொல்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்க கூட யாருமே சேர்ந்து வேலையே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஏதாவது குற்றம் கண்டுபிடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு காரியம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். எப்போ வந்து நீங்கள் அவங்களால் இது பண்ண முடியுன்னா, இந்த ரெண்டையும் புரிஞ்சு கொண்டாதான். முதல்ல தலைமைத்துவம் த கெட்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு உறவை சொல்லும்போது கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்று தான் சொல்லும். சரீரம் என்று வரும்போது சபையை சரீரம்னு சொல்லி சொல்லும்போது வேத வசனத்தில் சொல்லக்கூடிய வசனங்கள் முழுவதும் எப்போவுமே அவர்தான் தலை என்பது மிக தெளிவாக வேத வசனத்தில் இருக்கும். த பாடிக்கு அவர் தான் ஹெட். ஒரு சபை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுக்கு தலைவர் யார்? கிறிஸ்து. நம்ம என்ன ஆயிட்டோம்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மருவி மருவி நம்ம எங்கே கொண்டு வந்துட்டோம்னா, யாரோட சர்ச்சுங்கிறது கொண்டு வந்துட்டோம். எப்படி, எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? இந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன், அந்த பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோமே ஒழிய, கிறிஸ்துவினுடைய சபைக்கு போகிறோன்னு போகிறதில்லை. காரணம் என்னென்னா, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளாதான் காரணம். அப்போ சபைன்னு வரும்போது முதல்ல தலை அப்படின்னு சொல்லி வரும்போது அது கிறிஸ்து தான். சரீரம்னு சொல்லி சொல்லும்போது தலைக்கு தலைன்னு சொல்லும்போது அது கிறிஸ்து தான். எபேசியர் 22:22-23 உள்ள வசனங்கள் பாருங்கள். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய
சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். எப்படி கொடுத்தாரு? தலையாக தான் கொடுத்தார். ஒரு சரீரத்தில் தலை மிகவும் முக்கியம், தலைமை தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். அதனால் சபைன்னு வரும்போது தலைமை பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாரு? கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு. எபேசியர் 4:15 வசனம் பாருங்கள், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள். யாரு? தலையாகிய கிறிஸ்துவுக்குள். அதே எபேசியர்ல 5:3 திருப்புங்க, ஒரு அதிகாரம் தள்ளிட்டு பார்த்து 23 வசனம் பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல. அப்போ எபேசியர்லே 3 இடத்துல, 1:22-23, 4:13 வசனம், 5:5, இது எல்லாத்துலையும் என்ன சொல்லுது? அவர் தான் தலை. ஒரு சபைக்கு தலை யாரு? ஒரு சரீரம், சபை என்பது ஒரு சரீரம், அந்த சரீரத்திற்கு தலை யாரு? கிறிஸ்து. கொலோசே 2:18 பாருங்க, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படிக்கிறவங்களாக இருந்தால் 19 வசனம், எஃபீஷியன்ஸ் 2:19 இங்கிலீஷ் பைபிளில், தமிழில் வந்து 18 வசனம், கொஞ்சம் மாறி இருக்கும். என்ன? அவர் தான் அந்த சரீரமாகிய சபைக்கு தலை. அப்போ ஒரு தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது சபைக்கு கொடுக்கக்கூடியது த லார்ட்ஷிப், அதாவது ஆளுகை பண்ணுவது. ஆண்டவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? லார்டு அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு என்ன? ஆண்டவர். ஆண்டவர்னா என்ன? சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம், என்னை ஆளுகிறவர், என்னை ஆட்கொண்டு என்னை ஆளுகிறவர். ஹீ இஸ் த ரூலர் ஓவர் மீ, ஹீ ரூல்ஸ் ஓவர் மீ, அதான் ஆண்டவர்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ இந்த ஆண்டவர் என்பது என்னன்னா, என்னை ஆளுகிறவர் என்று சொல்லும்போது அது ஒரு தனி நபரை குறிக்கக்கூடியது. இப்போ உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மூலமாய் வாழுவது ஒரு ஆண்டவரால் ஆளுகை செய்பவருடைய வாழ்க்கையில் நடக்கூடிய காரியம். நீங்கள் மத்தேயு 7:21-22 பாருங்கள், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இப்போ என்ன? கர்த்தா கர்த்தான்னு சொல்கிறது யாரு? ஒரு தனி நபர். ஒரு தனி நபர் சொல்லுவது தான் என்னை ஆளுகிறவர், அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய ஆண்டவர், அவர் என்னுடைய கர்த்தர் என்று சொல்லக்கூடியதாக. லூக்கா 6:46 வசனம் பாருங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுவது என்ன? ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்யக்கூடியது. அதே போல அப்போஸ்தலன் நடவடிக்கை 16:31 வசனம், அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ என்ன? உங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துவதற்கு, உங்களை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர். அதனால தான் அவர் ஒரு தனி மனிதனுக்கு, அதே தான் ரோமர் 10:9 வசனம், 13 வசனத்தில் சொல்லும்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். 1 Cor 6:17 அதே தான், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாக இருக்கிறான். அப்போ என்னென்னா, நலகோனியா, ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்வது என்பது ஆண்டவர் ஒரு தனி மனிதனை வழி நடத்துவதற்கு அவர் ஆளுகை செய்வதான் லார்ட்ஷிப். ஹெட்ஷிப்புங்கிறது என்னென்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து வர்றோம் பாருங்க, யாரெல்லாம் ஒரு தனி மனிதனை ஆளுகை செய்கிறாரோ அந்த ஆளுகை செய்கிறவங்கள்லாம் வந்து ஒரு சரீரமாக இணைக்கப்பட்டு, ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இணைக்கப்பட்டு அவர்கள் முழுவதற்கும் தலைமைத்துவம் எடுக்கிறது தான் கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தனி மனிதன், ஒரு சீஷனின் மேல் ஆண்டவராய் இல்லாத ஒரு மனிதனுக்கு தலைமைத்துவம் கிறிஸ்து தலையாக இருக்க முடியாது. இப்போ கிறிஸ்து ஒரு சபைக்கு தலையாக இருக்கணும்னா, அந்த சபைக்கு கீழே உள்ள எல்லாருமே
கிறிஸ்து அவர்களுக்கு ஆண்டவராய் இருக்கும்போது தான் அந்த சபைக்கு அவர் தலையா இருக்க முடியும். ஆண்டவராய் இல்லாத போது அவர் தலைவராக இருக்க முடியாது, அவர் தலையா இருக்க முடியாது. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான். இந்த வித்தியாசம் தெரியாதனால தான் என்னன்னா, இந்த ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவங்க தேவனை தலையாய் ஏற்றுக்கொள்ளாதனால தான் எல்லாரும் கூடி வரும்போது அவங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியறதில்ல, ஜெபம் பண்ண முடியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்ய முடியல, ஒருத்தரை ஒருத்தர் அன்பில் தாங்க முடியறதில்ல, ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்த முடியறதில்ல, ஒருவருக்கொருவர் தேவனுக்கென்று காரியங்கள் செய்ய முடியல. ஆனால் அதே ஆள் இப்போ உங்களை வந்து ஆண்டவர் உங்களை ஆளுகை செய்து விட்டார்னா, நீங்கள் ஆண்டவரால் ஆளுகை செய்யப்பட்டு கிறிஸ்துவினுடைய தலைக்கு கீழாக வந்தீங்கன்னா உங்களால் அடுத்தவங்க கூட வேலை செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் உதாரணம் சொல்லித்தரேன். எப்படின்னா, இப்போ இந்த கை ஒரு அங்கம், இந்த கை ஒரு அங்கம், இந்த கை கிறிஸ்துவினுடைய தலை, கிறிஸ்துவுக்கு ஆளுகைக்கு வந்துருச்சு, இதுவும் கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. ஆனால் இது ரெண்டும் இந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டால் தான் இந்த கை ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும். இந்த கை ரெண்டும் ஜஸ்ட் த ஆப்போசிட், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முழுவதும் எதிர்மறையானது. இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த கை இப்படி திரும்பி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, இந்த விரல் இப்படி நிற்கிது, எல்லாமே வித்தியாசம். ஆனால் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்குது. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒன்னொன்றும் தனித்தனியாக ஆண்டவருடைய ஆளுகைக்கு வந்துருச்சு. அந்த ஆளுகைக்கு வந்த எல்லாமே தலையோட இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அடுத்தவங்க கூட வேலை பார்க்குது. அப்போ உங்களால் வந்து மற்றவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியுது, உங்களால் வந்து பண்ண முடியும், அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க முடியும், அடுத்தவங்களுக்காக நீங்கள் உருக்கமாக பண்ண முடியும். அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளேயும் வந்துட்டீங்க, அவருடைய தலைக்கு கீழே வந்துட்டீங்க. இஃப் யூ கம் அண்டர் த லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், தென் யூ வில் ஆல்சோ சப்ஜெக்ட் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இதில் ரெண்டுலேயும் வரலன்னா நீ உங்களால் வந்து மற்றவர்களோட சேர்ந்து வேலை செய்ய முடியல, நீங்கள் வந்து ஒரு சபையில் வந்து ஒரு அங்கமாக கீழ்ப்படிதலோடு உங்களால் இருக்க முடியலன்னா கிறிஸ்து உங்களுக்கு தலைவராக இல்லைன்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவர், அதில் மாறுதல் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு சபை வந்து இது இந்த ரெண்டில் இந்த ரெண்டு ஆங்கிள்லையும் நீங்கள் இருந்தால் தான் கிறிஸ்து தலை. இப்போ உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும், அந்த சிஸ்டர் இல்லை அந்த பிரதர் இப்போ தெரியுது அவர் வந்து இன்னும் தலைமை கீழே வரலன்னு உங்களுக்கு தோணும். என்ன பிரச்சனைனா நீங்களும் நிறைய இடத்துல இருக்க மாட்டீங்க, அதுதான் பிரச்சனை. நம்ம உடனே ரொம்ப குயிக்காக வந்து எனக்கு தெரியும் அந்த சர்ச்சில் அவங்க எப்பயும் அப்படித்தான் கரெக்டு, ஆனால் அவங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, உபவாசம்லாம் இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கஷ்டம் சிரமம் அவங்க கூட வேலை செய்ய முடியாது, இப்படி ஞாபகம் வருது பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்மளை பற்றி அவங்களும் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம முழுமையாக தேவனுடைய குமாரனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வரணும். இது நீங்கள் இசைவாக அதுக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் ஒருத்தருக்கு வழி வரும்போது உங்களுக்கு வலிச்சதுன்னா நீங்கள் தலைமை கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு கிறிஸ்தவனுக்கு வலிக்கும் போது உங்களுக்கும் வலிச்சதுன்னா கரெக்டு, அப்போ நீங்கள் தலைக்கு கீழே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா ஒரு தலைமைத்துவத்து கிறிஸ்துவனுடைய தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிறது என்ன, ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய பணிகள். புதிய ஏற்பாட்டில் ஒருவருக்கொருவர் என்கிற பதம் 157 முறை இருக்கிறது. எப்படி? ஒருவருக்கொருவர் ஜெபம் பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் தாங்குங்க, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சங்கீதங்கள் பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கீர்த்தனை பாடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க, ஒருத்தரை ஒருத்தரை தாங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பணிவிட செய்யுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தரை சமாதானம் பண்ணுங்க, இப்படி 157 முறை இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர்னு. டு ஒன் அனதருங்கிற வார்த்தை எப்போ வரும்? ஜீசஸோட ஹெட்ஷிப்பு கீழே வரும்போது தான். ஒரு பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்ம எல்லாம் வந்து என்ன, ஒரு வேலைக்காரனாய் ஒரு அடிமை உள்ள அடிமையாக நம்ம என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக
நாம் எல்லோரும் வாழக்கூடிய மக்களாக மாறிவிடுவோம். அப்போ என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தலைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, கிறிஸ்துவினுடைய தலைக்கு கீழே வர்றீங்க, த சப்மிஷன் டு த ஹெட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னா நீங்கள் முதல்ல லார்ட்ஷிப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கீழே வரணும். அப்போ லார்ட ஆண்டவரே கர்த்தாவே அப்படின்னு சொல்கிறது என்ன, ஒரு சீஷனுக்குரியது. தலையாக இருக்கிறாரு, தலைமைத்துவமாக இருக்கிறாருன்னு சொல்கிறது எதுக்குரியது, சபைக்கு, கார்பரேட் பாடி என்று சொல்லக்கூடிய சபைக்கு உரியது. அப்போ யார் தலை, என்ன தலைங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஏன்னா இது புரிஞ்சாதான் நம்ம சபைங்கிறத என்னங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா இந்த அடிப்படையே நிறையா பேருக்கு புரியாதனால தான் அவங்களால் வந்து யாருக்கும் கீழ்படிய முடியறதில்ல, யாரு கூட சேர்ந்து வேலை பார்க்க முடியாது. காரணம் என்ன, இந்த வித்தியாசம் தெரியறதில்ல. நீங்கள் நல்ல கிறிஸ்தவன் தான், சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடைய தலைமைக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யக்கூடியது. இது வந்து பின்னாடி வர்ற பாடங்களில் நம்ம வந்து பார்ப்போம், எப்படி ஒரு சின்ன லோக்கல் சபை என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளூர் சபையில் எப்படி இதனுடைய அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பின்னாடி பார்ப்போம். பட் நாம் பேசுகிறது இப்போ உலகளாவிய சபை, அந்த சபையில் கிறிஸ்துவ கீழே இருக்கிறது. சரியா, இந்த கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 5:23 சொன்னது போல், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலைவியாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். எப்படி, இந்த காலத்தில் ஈக்குவாலிட்டி வந்துருச்சு, அதனால் நிறைய பேர் வந்து புருஷன் எப்படி பாஸ்டர் தலைவர் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, நாங்கள்லாம் சமமாக, என்ன இப்போ உமன் லிபரேஷன், அந்த காலத்தில் வந்து புருஷன் அடிச்சுப்பிட்டான்னு பொண்டாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. இப்போ நம்ம இருக்கிறவங்க லண்டனில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அடிச்சுப்பிட்டான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க நிறையா பேர் இருக்கிறான். இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸுங்கிறது ஒரு பெரிய மூவே இருக்குது இந்த நம்ம தேசத்தில், தெரியுமா உங்களுக்கு, பெரிய மூவ் இங்கே ஜஸ்டிஸ் ஃபார் ஃபாதர்ஸ்ன்னு சொல்லி. ஏன்னா அந்த நிலமையிலே இருக்குது, ஏன்னா கிறிஸ்தவத்துலேருந்து எங்கேயோ போயிட்டோம் நம்ம, பெரிய ஒரு கஷ்டமான காலம். ஆனால் என்ன சொல்கிறாரு வேத வசனத்தில் ஆண்டவர், என்ன சொல்கிறாரு, ஒரு ஒரு புருஷன் வந்து எப்படி குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிறானோ, ஒரு தலையாக இருக்கிறானோ, அதே போல் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். அதே 1 Corinthians 11:3 பாருங்கள், ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும், ஸ்திரிக்கு புருஷன் தலையாக இருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இது ஒரு படம் நம்ம போட்டோம், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சோம், வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்சோம், ஃபேஸ்புக்லேயும் போட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க. ஒரு கொடை படம் போட்டு அதுக்குள்ளே சின்ன சின்ன கொடையாக போட்டு இது எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணோம். அதில் கூட கொஞ்சம் யோசித்தாங்க எப்படி வந்து இது கீழே இருக்கிறதுன்னு, அது புரிஞ்சுக்கொள்ளுங்க. சரியா, இது வந்து வேத வசனத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். அதனால் கிறிஸ்து தான் வந்து சபைக்கு தலை, அவர் தான் தலையாக சொல்லணும், அவர் சொல்கிறது தான். இப்போது சபையில் வந்து என்னென்னா, கிறிஸ்துவினுடைய தாக்கத்தோடு, கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலோடு சபை நடக்கிறதா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அநேக சபைகளில் கிறிஸ்து சொல்கிறபடி நடக்குதா, இல்லை பாஸ்டர் சொல்கிறவராக நடக்குதா? பாஸ்டர் மூலம் வழி நடத்துகிறார், ஆண்டவர் இல்லைன்னு சொல்லலை, மனுஷனை கொண்டு தான் வழி நடத்துகிறாரு. ஆனால் அவர் தேவனால் கிறிஸ்து மூலம் வழி நடத்தப்படுகிறாரா? நிறைய வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் போகிறோம். இதை சொல்லும்போது மன கஷ்டத்தோடு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நீங்கள் எடுக்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது, இது கிறிஸ்துவின் சபையா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. என்ன, ஓரின சேர்க்கை மற்றும் வேறு அந்த LGBTQ என்று சொல்லக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவங்க செய்யக்கூடிய காரியம், அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை சபைக்கும் சமுதாயத்துக்கும் வித்தியாசம் காட்ட முடியல. நம்மளால் வந்து அந்த வசனத்தை போதிக்கிற நம்ம அந்த வசனத்தின்படி வாழ முடியாதனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, இது கிறிஸ்து சபை இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவன் சொல்கிறவங்க கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாக வாழ்வதில்லை. அதனால தான் ஆண்டவரை குறித்து சொல்லும்போது எப்படி அவர் தலையானார்னா, அவர் தன்னை தானே தாழ்த்தி,
பிலிப்பியர் 2:5-11 வரை உள்ள வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுக்கு சமமானவராய் தன்னை நினைக்காமல் அவர் என்ன பண்ணாரு, தன்னைத்தானே தாழ்த்தி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மரணபரியந்தம் கல்வாரி சிலுவை மரணபரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து அப்படி அவர் கீழ்ப்படிந்ததுனால அவரை எல்லா நாமத்துக்கு மேலா நாமமா உயர்த்தி இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று சொல்லும் அளவிற்கு அவருடைய நாமத்தை உயர்த்தினது தேவன். அப்போ என்னன்னா, அவந்த அளவுக்கு உயர்த்தப்படுறதுக்கு நம்ம தாழ்த்தப்படக்கூடியதா, கிறிஸ்துவுக்கு நாம் தாழ்த்தப்பட்டு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற மக்களாக நம்ம வரும்போது தான் அவர் தலையாக இருக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னென்னா, நீங்கள் விருப்பப்பட்டு யோர் வில்லிங்னஸ் டு சப்மிட் டு ஹிம், அவர் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. நம்ம வந்து நம்ம எல்லாரும் ஒரு சபையாக இருந்து நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் கணக்கு கொடுக்கக்கூடியவங்களா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து இந்த சபையினுடைய சரீரத்தினுடைய ஒரு அங்கம். அப்போ கிறிஸ்து வந்து தலையாக இருக்கிறாருன்னா அவர் வழி நடத்தணும். இப்போ உங்களுக்கு வந்து எங்கேருந்து யோசிக்கிறீங்க, உங்கள் தலையில் இருந்தால் உங்கள் தலை தான் எல்லாம் சொல்லுது, உங்கள் மைண்டில் இருந்தால் எல்லாமே வருது. அதுபோல் நம்ம சபை வந்து எப்படி இருக்கணும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும், அதுதான் வந்து தலையினுடைய இது. யார் அவரை தலையாக வச்சா, தலையாக யார் கொண்டு போய் வச்சா, தேவன் வச்சார். பிதாவாகிய தேவன் தான் அவரை தலையாக கொண்டு போய் வச்சார். எபேசியர் 17:23 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். எபேசியன்ஸ் 1:17-23, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள்ள வேண்டுமென்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரவும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கு மேலாக தலையாக தந்தருளினார். இந்த ஒரு ஜபத்தை பற்றி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பிரசங்கம் நம்ம சேனல்ல இருக்கு, சரியா? இது ஒரு பெரிய ஒரு ஆழமான ஜபம். என்ன, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்ம அழைத்தார், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுப்பதற்கு நம்மளை புதுப்பித்து பரிசுத்த ஆவியை நம்மளை கொடுத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி அவர் நம்மை ஒரு நாள் அவரோடு மகிமையில் கொண்டு போய் வைக்க போகிறாரு. அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனக்கண்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறாரு. இது என்ன, தேவன் இதையெல்லாம் கிறிஸ்துவிட்ட கொடுத்தாரு, கிறிஸ்துவை சபையாக வச்சாரு. இதை செஞ்சதெல்லாம் யார், தேவன். அப்போது நம்ம வந்து நம்மளுடைய ரட்சிப்பின் மூலமாக நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ்வதற்கு அவருடைய சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு தேவன் தான் கிறிஸ்துவை கொண்டு போய் தலையாக வச்சாரு. நம்ம ஆரம்பித்த பிரசங்கம் ஆரம்பித்தது 1 Corinthians 1:18 ஆரம்பித்தோம். அதில் என்ன, தேவன் தான் கொண்டு போய் தேவன் தான் அவரை தலையாக வச்சார்னு. Colossians 2:18 பாருங்கள், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளுங்கள். என்ன, தலையை பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. அப்போ என்ன, தலை என்பது ஒரு ஒரு ஆண்டவரை தன்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் கூடி வரும்போது அவர்கள் எல்லோரும் சேர்ந்து கிறிஸ்து தலைமைத்துவத்தை கொடுத்து அவரை தலையாக ஏற்றுக்கிறது தான் சரீரம். அதுக்கு கிறிஸ்து தலை, அந்த தலைக்கு தலையாக வச்சது யார், தேவன் வச்சாரு, அதுதான் சரீரம். இந்த சரீரம் எது, கிறிஸ்துவின் சரீரம் என்ன செய்யும்,
என்ன செய்யணும், என்ன சபை என்ன செய்யணும், அஞ்சு காரியம். இந்த தலை என்ன செய்யும் சபைக்கு, சரீரத்துக்கு? நல்லா புரிஞ்சு சொல்லுங்க. கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு, தலையாக வச்சது யாரு? தேவன். இந்த தலை சரீரத்துக்கு என்ன செய்யும்? அஞ்சு காரியம் மட்டும் பார்ப்போம், சரியா? முதலாவது, அதாவது ஆண்டவர் வந்து இந்த தலை வந்து என்ன செய்ய விரும்புதுன்னா, இந்த சரீரம் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய தன்மைகளையும் இந்த உலகத்துக்கு காட்டி கொடுக்க விரும்புது. தலை எப்படி சிந்திக்குதோ அது போல தான் சரீரம் வரும். உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வருவீங்க. அப்போ நீங்கள் உங்கள் எண்ணங்கள் போல தான் நீங்கள் வாழ்வீங்க. அப்படி வாழும்போது நீங்கள் யாருங்கிறது வெளிப்படும். அது கிறிஸ்து யாருங்கிறது யார் மூலமாக வெளிப்படும் இந்த உலகத்துக்கு? சபை மூலமாக தான் வெளிப்படும். முதலாவது நோக்கம். ரெண்டாவது என்ன? நமக்கு இந்த நித்திய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், நம்முடைய வாழ்க்கையினுடைய மூலதனம், நம்முடைய சோர்ஸ் ஆஃப் லைஃபே யாரு? கிறிஸ்து என்கிற அந்த தலை தான். மூன்றாவது, இந்த தலை என்ன பண்ணுது? இந்த சரீரத்தை போஷிக்கிறது, நரிஷஸ் த பாடி. என்னென்ன தேவையோ அந்த ஆகாரம் எல்லாம் யாரு கொடுக்குறா? தலை கொடுக்குது. நாலாவதா, இந்த தலை என்ன பண்ணுது? ஆண்டவர் இங்கே பூமியில் இருக்கும்போது ஊழியம் பார்த்தாரு, இப்போ தன்னுடைய சபையின் மூலமாய் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதா, இந்த சபையை வந்து, இந்த சரீரத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணி, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாய் சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஐந்து காரியம், சரியா? முதலாவது காரியம் என்ன? அவருடைய குணாதிசயங்களை இந்த பூமியில் அவர் காட்டி கொடுக்க விரும்புகிறார். கிறிஸ்து யார் என்பது காட்டணும்னா சபையை வச்சு தான் காட்ட முடியும். ஏன்னா அவரை ஆராதிக்கிறவங்க, அவர் தலைமையில் இருக்கிறவங்க தான். ஒரு கம்பெனியில் வந்து ஒரு பாலிசி, ஒரு கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட தலைமைத்துவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் கீழே இருக்கும். அந்த தலைமைத்துவம் சரியில்லைன்னா அந்த கம்பெனி சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி எடுத்து பாருங்கள், அதில் வந்து ஒரு பெரிய நல்ல தலைவர் வரும்போது அந்த கம்பெனியில் வந்து மாரல் வேல்யூஸ் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். யாருக்கும் யாரும் சீட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நாம் பிஸ்னஸில் இருக்கும்போது பார்த்துருக்கேன், ஒரு சில கம்பெனிக்கெல்லாம் சப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை. இது 30, நீங்கள் பில்லு கொடுத்ததுலேருந்து 30ஆம் தேதி தானாக செக்கு உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் யார்கிட்டையுமே கேட்க தேவையில்ல, அதான் வரும். அப்படி என தலைமை எப்படி இருக்கோ அதை பொறுத்தா இருக்கும். அப்போ கிறிஸ்து யாருன்னு சொல்லி பார்க்கணுன்னா, இந்த உலகளாவிய சபை தான் அந்த கிறிஸ்து யார் என்பதை வெளிக்காட்ட வேண்டும். ஆண்டவர் அந்த தலை விரும்புகிறார். எப்படி வந்து நம்ம வந்து நம்ம உடலுக்கு வந்து நம்ம தலை முக்கியமோ, அதே போல் சபைக்கு கிறிஸ்து முக்கியம். அப்போ அந்த சர்ச் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய தன்மைகளை உணர்த்தி காட்ட வேண்டும், சரியா? ஒன்று கொரிந்தியர் 14:26 வாசிங்க. எப்படி அவர் எப்பொழுதும் தன்னுடைய சரீரம் வந்து அவருடைய தன்மைகளை காட்டி கொடுக்க வேண்டும் என்று. 1 Corinthians 14:26 வாசிங்க. நீங்கள் கூடி வந்திருக்கிற போது ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்ய கடவுது. என்ன? எல்லாம் செய்கிறது பூரா பக்தி விருத்தி உண்டாகி அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறக்கூடியது. அதன் மூலமாய் கிறிஸ்துவை யார் என்று அடையாளம் காட்டி கொடுக்கக்கூடியது. ஏன்னா 1 Peter 2:5-10 உள்ள வசனங்கள் நம்ம இந்த ஒரு 3 நாளாக பார்த்தோம். அதில் வந்து என்ன பார்த்தோம்? அவர் வந்து தான் மூளைக்கல், அந்த கல் ஜீவனுள்ள கல், அந்த கல்லின் மேல் கெட்டப்பட்ட நம்ம. அப்போ அவரை போல தான் இந்த சபை இருக்க வேண்டும் என்பதாக. எபிரேயர் 10:24-25 வாசங்களே. ஏன்னா சபை ஏன் கூடி வரணும்னு சொல்லக்கூடிய காரியம், மேலும் எதுக்காக? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. என்னென்னா, நமக்கு நிறையா நேரங்களில்
அயலானை நேசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும், சகோதரனை நேசிக்கிறது தான் குஷ்டமாக இருக்கும். காண்கிற சகோதரனை சகோதரியை நேசிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. உன் சகோதரனை நேசின்னு சொன்னார் ஆண்டவர். யார் கூட சபையில் இருக்க ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கிறதா ரொம்ப கஷ்டம், வேற எல்லாரையும் நேசிச்சிடலாம், உலகத்தையே நேசிச்சிடும். நம்ம இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்களே, இப்படி பேசிவிட்டாங்களே, என்ன இது, நான் என்ன செஞ்சுருப்பேன் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் அவங்களுக்காக ஜெபிச்சிருப்பேன் தெரியுமா, என்னென்னலாம் என்னால் முடிஞ்சது செஞ்சேன் பார்த்தியா, இப்படி சொல்லிவிட்டாங்களே, ஒரே கொதி. ஆனால் என்ன, கூடி வர்றது எதுக்கு, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நான் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம விட்டு விடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்ல கடவோம். இப்ப பாக்குறோம் எவ்வளவு மோசமான நாள் இருக்குன்னு பாக்குறோம். அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லணும். நமக்கு புத்தி சொல்றது பிடிக்கும், கேட்கறது பிடிக்காது. அடுத்தவங்களுக்கு புத்தி வேணா சொல்லுவோம், நமக்கு சொன்னா உடனே விகுன்னு ஏறிக்கிறோம் நிறைய பேருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம அன்புலையும் நற்கிரியிலையும் ஏவப்படும்படி நம்ம அதுக்கு தான் சபைக்கு வரணும். அப்போ என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் நற்கிரியல் செய்யும்போது இந்த சரீரத்தை பார்க்கும்போது அவர்கள் வந்து பார்ப்பாங்க, ஆஹா இது கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்குது, இவங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளவு அன்பு செலுத்துகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இவ்வளவு கரிசனையாக இருக்கிறாங்க, இதுதான் கிறிஸ்தவ அன்பு என்று சொல்லக்கூடியதாய் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். நான் ஒரு கேள்வி பதிலில் கூட சொல்லி கொடுத்தேன், நீங்கள் யாரை குற்றப்படுத்தலாம், கிறிஸ்தவனையா கிறிஸ்தவன் அல்லாதவனையா சாப்பாடு விஷயத்தில், நான் சொன்னேன் கிறிஸ்தவனை நீ குற்றப்படுத்தாத, கிறிஸ்தவன் அல்லாதவனை குற்றப்படுத்தல தப்பு இல்லைன்னு. ஏன்னா நம்ம அப்போ தான் அவனுக்கு தெரியும், ஐயோ இவங்க ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க, எவ்வளோ கனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன, ஒரு ஆசாரியனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் பார்க்குறவங்களா, ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை நாம் வெளிக்காட்டுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அப்போ என்னென்னா, இந்த சபை கூடி வருவது என்ன, ஒருத்தரை ஒருத்தர் எடுத்து கட்டுவது, ஒருத்தரை ஒருத்தர் புத்தி சொல்லி அவர்களை ஆறுதலும் தேறுதலும் சொல்லுவது. அதன் மூலமாக என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லாரும் கூடி வரும்போது தேவன் யார், அவர் மகிமையினுடைய குமாரன், மகிமையான தேவனுடைய குமாரன் என்று மற்றவர்களுக்கு பறைசாட்டக்கூடியதாய் நம்முடைய கூடுகை இருக்கும்போது தான் அந்த தலை அந்த கௌரவப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த தலை இங்கே இருக்குது. அதனால தான் ஆண்டவர் வந்து அவருடைய தன்மைகள் முழுவதும் இதில் சேரக்கூடியதா. இப்போ நீங்கள் நல்லா யோசிங்களேன், நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக நல்ல கிறிஸ்தவன். இப்போ யார் கேசியா இல்லை யாருன்னு தெரில, ஒரு பசில் விளையாண்டுட்டு இருந்தாங்க, என்னையை கூப்பிட்டு விளையாட சொல்லி சொல்லி கூப்பிட்டா. நான் சொன்னேன் எனக்கு பசில்லாம் விளையாட பிடிக்காது அப்படின்னு சொல்லி விளையாட மாட்டேன்னு சொன்னேன். இந்த பசிலில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கும் போது நிறைய பசில்ஸில் எல்லா பீஸ் பீஸாக எல்லா பீஸும் இருக்கும். ஆனால் அதை காட்டுறதுக்கு ஒரு படம் இருக்கும், அந்த கவரில் ஒரு படம் இருக்கும், அந்த படம் இல்லாமல் நம்மளால் போட முடியாது, அந்த படம் வேணும். படம் வந்ததுக்கப்புறம் தான் பசிலில் ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு பீஸாக எடுத்து வைக்கணும். இதில் ஏதாவது ஒரு பீஸ் மிஸ் ஆச்சுன்னு வைங்களேன், படம் கம்ப்ளீட் ஆகாது. ஒரு பீஸ் இல்லைனாலும் படம் கம்ப்ளீட் ஆகாது. இப்போ நீங்கள் சபைங்கிற சரீரத்தில் உங்களுடைய பங்கு என்னவோ அதை நீங்கள் செய்யலைன்னா சரீரம் கம்ப்ளீட் ஆகாது. இது நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா தேவனுடைய நாமம் மகிமைப்படணும், சரீரம் முழு வளர்ச்சி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா உறுப்பும் அந்தந்த இடத்துல இருக்கணும், அந்தந்த வேலையை செய்யணும். ஒரு உறுப்பு ஒரு வேலை செய்யலை, ஒரு உறுப்பு இல்லைன்னா அது சரீரம் மகிமையான சரீரம் கிடையாது. இப்போ கண்ணு தெரியலன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, குருட்டு போகிறான் பாரும்பீங்க, அது மகிமையானதா? இல்லை கை போனவனாக இருந்தால், இல்லை கால் போனவனாக இருந்தால்? இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கும்போது தான், அந்த வேலையை செய்யும்போது தான் அந்த தலை வந்து அந்த தலைக்கேற்ற போல் அதனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படும். அப்போ அந்த குணாதிசயங்கள் வெளிப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த தலையோட இசைவாக இணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ தான் அந்த தலை கௌரவப்படும்,
அப்போ தான் அந்த தலைக்கு ஏற்றார் போல் சரீரம் வெளியே மகிமையை காட்டக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்கும் த சோர்ஸ் ஆஃப் லைஃப் வந்து சபை தான், கிறிஸ்துவனுடைய சபைக்கு தான் அவர் கொடுக்குறாரு. கொலோசியர் 3:4 பாருங்கள், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது. யார் நம்முடைய ஜீவனை? யார்? கிறிஸ்து தான். அப்போ நமக்கு ஜீவன் எங்கேருந்து வருது? நம்ம தலையிலிருந்து தான் வருது. ஒரு சபை வந்து உயிரோடு இருக்குதா செத்த சபையாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னா, கிறிஸ்துகிட்டருந்து வருதுன்னா, ஜீவன் வந்தால் அது உயிரோடு உள்ள சபை, இல்லைன்னா இல்லை. இப்போ நிறையா சபைகளில் வந்து

விளையாடுறதுக்கு இடம் தேடுவாங்க. விளையாடும் போது குடிக்கிறதுக்கு தண்ணி இது வேறு பார்ப்பாங்க. விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றத பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சொந்த கதை சோக கதை பேசுவாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க, மறுபடியும் அடுத்த வாரம் வருவாங்க. சரியா? இப்போ சபைக்கு வர்றவங்க, இந்த கிரிக்கெட் கிளப்புக்கு வர்றவங்களுக்கும் சபைக்கு வர்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு நிமிஷம் யோசிங்க. இங்கே ஜீவன் இருக்குது, ஏன்னா ஜீவன் சொல்லுவார் நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார், அங்கே கிடையாது. இப்போ நிறையா சபைகளுக்கு ஜீவனே இல்லாமல் போயிட்டுருக்கிறது காரணம் என்னென்னா, கிறிஸ்து தலையில்லை. நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்டு காரியம் செய்யணும். நான் ஒரு சபையில் எல்டராக இருந்தேன். எந்த சபை எந்த ஊருன்னு சொல்லக்கூடாது, பிரச்சனை வந்துடும். அப்போ அதில் நான் போய் சேர்ந்தபோது ஃபஸ்ட்டு டீக்கன்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அது ஏப்ரல் மாதம் நடந்துச்சு. அப்போ அவங்க வந்து கிறிஸ்மஸ் சர்வீஸை பற்றி பேசினாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. டே அப்பா, ஏப்ரல் இப்போ கிறிஸ்மஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இப்போவே எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் மொதல் மீட்டிங்னால் நான் கொஞ்சம் அமைதியாகவும் இருந்தேன். அப்போ அடுத்து சொல்லும்போது ஒவ்வொருத்தராக சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஏன்ட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் நான் வந்து ஏசியாவிலேருந்து வர்றேன், எனக்கு பிஸ்னஸில் உள்ள ஆள், நாங்கள் இன்றைக்கி நினச்சா உடனே அடுத்த நாள் காலையில் டிக்கெட்டை வாங்கி நாங்கள் வாட்டுக்கு போய் பிஸ்னஸை பார்த்தோம் வேலையை பார்த்தோம் வந்தோன்னு வந்துடுவோம். இவ்வளவு லாங்காலாம் பிளான் பண்ணுறது எனக்கு இல்லை. பிளான் பண்ணுறது குட்டு தான், பட் ஆனால் இவ்வளவு லாங்காக 9 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது எனக்கு. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், ஒருத்தர் பக்கத்தில் இருந்த ஜென்டில்மேன் சொன்னார், ஏப்ரஹாம் ஐ எம் ஸோ சாரி, வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் இயர், வி ஆர் டாக்கிங் அபவுட் நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ்னார். உடனே எனக்கு தூக்கி வாரி போய்டு, அதுக்குள்ளே ஆண்டவர் வந்துட்டார்னான்னு கேட்டேன் நான். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடுறோம். ஒரு பிளானிங் ரொம்ப அவசியம் சபையில், இல்லைன்னு சொல்லலை. எல்லாமே ஒரு ஒழுங்காகவும் கிரமமாகவும் செய்யணும். ஒன்று குறைந்த 14:40 சொல்லுது. ஆனால் ஆவியானவர் நமக்கு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டு சொல்வதை கேட்டு சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக, நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்ம வந்து நாங்கள் 4 பாட்டு தான் பாடுவோம், ஏன் 3 பாட்டு பாடும்போதே ஆண்டவர் வேறு ஏதாவது சொன்னால் செய்ய வேண்டியதானே, இடையில ஜோம் பண்ண சொல்கிறாரு இல்லை இடையில ஏதாவது பண்ண சொல்கிறார் அதுக்கு நம்ம அலோவ் பண்ணுறோமா? இல்லை இல்லை, நான் கரெக்டாக 4 பாட்டு பாடி 9:35 கொடுத்துருவேன், 9:40 அப்படி தான் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் நம்ம செய்கிறது வந்து தலையை கேட்டு செய்கிறோமா பாருங்களேன். ஏன்னா சோர்ஸ் ஆஃப் லைஃப் அவர் ஜீவன். ஐயா, மீதி தெய்வங்களுக்கு நம்ம தெய்வத்துக்கு என்ன வித்தியாசம்? ஜீவிக்கிற தேவன், நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன், பார்க்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அப்போ அந்த தலையோட செய்தி கேட்கக்கூடியதா, அது ஜீவிக்கிற தலை, அதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நம்ம சபைக்கு எல்லா சபைகளுக்கும் அந்த தலை ஜீவனாக இருந்து சொல்லணும். அதை கேட்டு செய்கிற மக்களாக நம்ம இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதனால தான் கலாத்தியர் 2:20 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். பிழைத்திருக்கிறது யாரு? நான் இல்லை, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். இது நல்ல வசனம் மட்டும் நம்ம சொல்லுவோம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும், இது நம்ம கலாத்தியர் பைபிள் ஸ்டடியில் அடுத்த தடவை வரும்போது வரும். ரோமர் 15:18 பாருங்க, புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல துணிவதில்லை. பிலிப்பியர் 4:13 நம்ம எல்லாரும் தெரிஞ்சது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். அப்போ என்னென்னா, ஒரு சபையினுடைய தலை என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம போகிறவங்களா, அந்த ஜீவன் நமக்கு ஜீவன் எங்கே இருக்குது? கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அப்போ சபைக்கு ஜீவன் எங்கே இருக்குது? கிறிஸ்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த தலை தான் ஜீவிக்குது, அதனால தான் சரீரம் ஜீவிக்குது. ஆஸ்பத்திரியில் பிரெயின் டெட்னா என்ன சொல்லுவாங்க? வெஜிடபிள் மாதிரி தான், சரீரம் இருக்கும் ஆனால் ஒன்றும் செய்யாது, தூக்காது, எதுவுமே பண்ணாது. இப்போ நிறையா சர்ச் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பிரெயின் டெட் கண்டிஷன்லேயே இருக்குது. அது பாட்டுக்கு போகும், ஆட்டோமேட்டிக் மோடில் போகும். ஆண்டவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 3வது, இந்த தலை என்ன பண்ணுது, கிறிஸ்து என்கிற அந்த

0: கலை என்ன பண்ணுது, அந்த சரீரத்தை போஷிக்கிறதாக இருக்கிறது, தேவையான எல்லாத்தையும் போஷிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 5:29 வாசிங்க.
1: அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன்தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது.
0: சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது எது? எபேசியர் 4:16-5:29 பாருங்களேன், அதையும் வாசிச்சிருங்க. முதல்ல ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். யாரு? கர்த்தர். கர்த்தர் என்ன பண்றாரு? சபைக்கு போஷித்து சபைய காப்பாற்றுகிறார். அவர் தான் பாதுகாக்கிறார், அவர் தான் போஷிக்கிறார். அப்ப நம்மளுடைய போஜனம் எல்லாம் என்ன? அவருடைய வார்த்தை, அவர் தான் நமக்கு போஜனம் பண்ணுறாரு. அதனால தான் எல்லா அவயங்களும் கணுக்களும் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இசைக்கப்பட்டு இசைவாக இருந்து சரீரத்தினுடைய முழு வளர்ச்சி வருவதற்கு, சபையினுடைய சரீரம் எல்லாரும் அந்த முழு வளர்ச்சி வருவதற்கு ஆண்டவர் காரியங்களை பண்ணுறார். அதுக்கு ஒவ்வொரு அங்கங்களை வச்சிருக்கிறாரு. அந்த அங்கங்கள் எல்லாம் சேர்ந்து காரியம் செய்யும்போது அந்த சரீரம் ஒரு முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு அந்த பாதைக்கு, எந்த பாதைக்கு போகணுமோ அது போகக்கூடியதா. அந்த சரீரத்துக்கு இப்போ சாப்பிடாமல் இருந்தால் உங்களால் ஓட முடியுமா? சாப்பிடாமல் இருந்து இப்போ ஒரே பசியில் ஒன்றால் இது பண்ண முடியும், போ ஏதாவது காரியம் செய்ய முடியும்? முடியாது. அப்போ சரியான ஆகாரம் போட்டு சரியான முறையில் போர் செய்கிறதுக்கு எப்படி வந்து அவங்கவுங்க மசில்லாம் பில்ட் பண்ணி எல்லாம் வெயிட்டை தூக்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு சபை வந்து போஷிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு வழிநடத்தக்கூடியது. இது யார் செய்வா? தலையாகிய கிறிஸ்து செய்கிறார். இதில் எல்லாமே என்னென்னா, நம்ம அவர் சத்தம் கேட்டு அது கீழ்ப்படுகிற வேலை தான் நம்ம வேலையாக இருக்கும். எல்லாமே அவர் தான் செய்வார். 4, கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணார்? ஊழியங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ தன்னுடைய ஊழியத்தை சபையின் மூலமாய் தொடர்ந்து செய்கிறார். கிறிஸ்து மாம்ச பிரகாரமாக பூமியில் இருக்கும்போது செய்த ஊழியத்தை இப்போ ஆவிக்குரிய மனிதனாக மாறி, ஆவிக்குரியவராக மாறி, மாம்ச பிரகாரமாக இருக்கிற நம்மளை கொண்டு தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் நமக்கு பேரே கிறிஸ்தவன். கிறிஸ்து முன்னாடி என்ன செஞ்சாரோ, மாம்ச பிரகாரமாக என்ன செஞ்சாரோ, அதை இப்போ யார் மூலமாக செய்கிறாரு? சபை மூலமாக செய்கிறாரு. இதை நம்ம நன்றாக புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நம்ம பைபிள்லேயே ஒரு தனி மனிதனுக்கு அதிகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் தெரியுமா? தியோபோலியஸ் என்று சொல்லக்கூடிய தியோபோலியஸுக்கு தான், ஒரு தனி மனிதனுக்கு தான் லூக்கா சுவிசேஷ நூலை எழுதினார், அப்போஸ்தலனுடைய புஸ்தகத்தை எழுதினார். ஒரு தனி ஆளுக்கு, ஒரு தனி ஆளுக்கு எழுதினார். நீங்கள் அப்போஸ்தலனுடைய 1:2 முதல் 2 வசனங்கள் வாசிங்க. தியோபோலியே, பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் என்ன? அவர் செய்தது உபதேசித்தது. வாட் ஹி டிட் அண்ட் வாட் ஹி ப்ரீச்ட், எப்பவுமே இது ரெண்டும் சேர்ந்து தான் போகும். உபதேசம் பண்ணுவார், செய்வார், ரெண்டும். அவர் பேச கிரியை நடக்கிறத தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து லூக்கா புஸ்தகத்தை எழுதினேன். இப்போ 2 புஸ்தகம் எழுதுகிறேன். தியோபோலிக்கு தான் எழுதினார். நீங்கள் லூக்கா 1:2 பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்னென்னா, நீங்கள் எதுக்காக என்னை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி சொன்னவர் அப்போஸ்தலன் நடவடிக்கை 10:38 சொல்லும்போது, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்போ என்ன, ஆண்டவர் வந்து தான் பூமிக்கு வந்து சபிக்கப்பட்ட மக்களை சாபத்திலிருந்து மீட்டெடுத்து தேவனோடு இசைக்கிற ஊழியத்துக்கு என்னை அனுப்பிச்சாரு. இப்போ அதை யார் செய்யறதா? சபை செய்யுது. யாரெல்லாம் பாவத்திலையும் சாபத்திலையும் மரித்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு உபதேசித்து அவங்கள அதிலிருந்து விடுதலை பண்ணி அவங்கள ஆண்டவரோடு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு சபை செஞ்சிருச்சு. அதனால தான் சபை அந்த சரீரம் ஒரு அங்கமாக இருந்து ஆண்டவர் இங்கே என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யக்கூடியதா. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களை பார்த்து அப்போ யோவான் 20வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் என்ன பண்ணுறாரு, ஊதி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ என்ன, என்னையே எதுக்கு ஆண்டவர் அனுப்பிச்சாருன்னு சொல்லிட்டாரு, இப்போ நம்மளை என்ன சொல்லிட்டாரு, நான் உங்களை அனுப்புகிறேன். அப்போ சபையினுடைய நோக்கம் என்ன, அவர் பூமியில் மாம்ச பிரகாரமாக செய்து முடித்த காரியங்கள் தொடர்ந்து நடப்பதற்கு சரீரமாகிய சபைக்கு அவர் தலையாக இருந்து இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 5வது, இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்பது பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், அதை கேட்கிறாங்க, அதற்கேற்றார் போல கிரியைகள் நடக்குது. நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகத்தை இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் நிறைய லிஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்கள் நோட்ஸில். 1வது, அப்போஸ்தல நடவடிக்கை 8வது அதிகாரத்தில் பிலிப்பு அந்த குதிரை ரதத்து பக்கத்தில் நீ போன்னு சொன்ன மாத்திரத்தில் பிலிப்பு ஓடி போய் அந்த குதிரை ரதத்தில் போய் அவனுக்கு வேதவசனம் வாசிக்கிறவனுக்கு சொல்லி கொடுக்கறது. அடுத்து பவுல் அவனை வந்து அப்போஸ்தல மினிஸ்ட்ரிக்கு அழைச்சது தமஸ்கு ரோட்டில், அப்போஸ்தல நடவடிக்கை 9வது அதிகாரத்தில் 1-10 வசனங்களை. அடுத்து அனனியாட்ட அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அனனியாவுக்கு தரிசனமாகி அனனியாவுக்கு காரியங்களை சொல்கிறார், நீ போய் அவனுக்கு ஜெபம் பண்ணுன்னு. அதற்கு பின்பாக பேதுருக்கு அங்கே கொர்னிலிய வீட்டில் போகிறதுக்கு பேதுருக்கு பரிசுத்தாவியானவர் மூலமாக தரிசனம் வர்றது. அதே போல் கொர்னிலிய வீட்டில் என்ன காரியம் பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணார்னு பேதுரு சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, அகாபஸ் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியின் மூலமாக எப்படி எருசலேமில் பெரிய பஞ்சம் உண்டாகும் என்று அப்போஸ்தலனுடைய 11வது அதிகாரத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம். 13வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி பவுலையும் பர்ணபாவையும் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்து வைங்கள்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் சொன்னதும் சபை அவர் மேலே கை வச்சு ஜபிச்சு அவங்கள அனுப்பி வைக்கிறது. அடுத்து 16வது அப்போஸ்தலனுடைய 16வது அதிகாரத்தில் ஆசியா மைனருக்கு போகணும்னு சொல்லி ஆசியாவுக்கு போகணுன்னு பவுல் விருப்பப்படுறாரு, ஆனால் அங்கே போக விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடை செய்கிறது. அதே 16வது அதிகாரத்தில் மக்கதோனியாவுக்கு வாங்க என்று சொல்லி தரிசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட ஆண்டவர் தரிசனமாக பேசுகிறது. கொரிந்து சபையில் எப்படி வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தன்னுடைய தரிசனத்தை பார்த்து நடந்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 18வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அதே போல் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவருக்கென்று சாட்சியாக இருப்பான்னு சொல்லி அப்போஸ்தலன் நடவடிக்கை 20வது அதிகாரம் 23வது வசனத்தில். அதே போல் அகாபஸ் வந்து மறுபடியும் எப்படி எருசலேமில் வந்து பவுல் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுவார்னு சொல்லி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம். அதற்கு பின்பாக அப்போஸ்தலன் நடவடிக்கை 22வது அதிகாரத்தில் பவுல் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து அவருக்கு தரிசனமாகி எப்படி அவன் வந்து அந்த நகரத்தை விட்டு புறப்பட்டு போகணும்னு சொல்லக்கூடிய காரியம். அடுத்து 23வது அதிகாரத்தில் பவுல் வந்து அங்கே கோர்ட்டில் வந்து நின்று சாட்சி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்கே வந்து என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லி கொடுத்தது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் உள்ள முள் எடுக்கப்படணும்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி என்னுடைய கிருபை உனக்கு போதுன்னு சொன்னது. அது மாத்திரமல்ல, பவுலுக்கு வந்து எல்லா விதமான வழிகளையும் அவனுக்கு ஒரு உற்சாகத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணார், எப்படி அவங்கள வந்து வேலைக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லி அப்போஸ்தலனுடைய 13வது அதிகாரம், கலாத்தியர் 1 கொரிந்தியர் 1, எபேசியர் 4, 1 திமோத்தேயு 1, எல்லாத்துலேயும் எப்படி பவுல் சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் உட்காந்து ஒரு நிமிஷம் திரும்ப இருந்து அப்படி யோசிச்சு பாருங்களேன், ஆதி திருச்சபை ஆரம்பித்ததுலேருந்து அவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அது எல்லாமே ஆவியானவர் சொல்லி தான் செஞ்சாங்க, சுயமாக யாருமே செய்யலை. எப்படி, ஆவியானவர் தெளிவாக சொன்னார். இப்போ ஏன் சபைக்கு கேட்க மாட்டேங்குது, ஆவியானவர் பேசிட்டு தான் இருக்கார், ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கார். ஆனால் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3:7 சொல்லுது, காட் வில் நாட் டூ எனி திங் அன்டில் அன்லஸ் ஹி ரிவீல்ஸ் டு ஹிஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் டு ஹிஸ் சர்வன்ஸ். அவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரனுக்கும் சொல்லாமல் ஒரு காரியம் செய்ய மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். அப்படி இருந்தால் ஏன் நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடிய காரியம் இல்லை? ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர்களுக்கு எங்கும் புறப்பட்டு போய் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, எல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்க. அப்போ மார்க்கு சுவிசேஷம் 16:16 கடைசி வசனம், 20வது வசனம் என்ன பார்க்குறோம்? கர்த்தர் அவர்களுடனே கூட சேர்ந்து கிரியை செய்து வார்த்தையை உறுதிப்படுத்தினார்னு சொல்லி சொல்லக்கூடியது. அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கை பார்த்தீங்கன்னா கெட் அப் அண்ட் கோ அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப இருக்கும். எழுந்து போ, எழுந்து போ, எழுந்து போன்னு சொல்லக்கூடிய வார்த்தை. இன்றைக்கும் சபைக்கு ஆண்டவர் எழுந்து போன்னு தான் சொல்கிறார். சீட்டை சூடு பண்ணது போதும், எந்திரிச்சு போ, போய் வேலையை பாரு. அப்போ என்னென்னா, ஒரு சரீரத்தினுடைய தலை என்பது கிறிஸ்து. அந்த தலைமைத்துவத்துக்கு வரணுன்னா நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபராக அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் கூடி வந்து, கூடி வரும்போது கிறிஸ்துவை ஒரு தலைவர் என்று தலையாக ஏற்றுக்கொள்ளும்போது அந்த தலை என்ன பண்ணுது, தன்னுடைய கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த பூமிக்கு காட்டக்கூடியதாய், அவர் இந்த பூமியில் செய்து கொண்டிருந்த ஊழியங்களை தொடர்ந்து செய்யக்கூடியதாய், அந்த சரீரத்தை போஷிக்கக்கூடியவராய், அந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை கொடுத்து அந்த காரியங்களை செய்கிறதா இருக்கும்போது அந்த தலை வந்து இந்த சரீரத்தை சரியான வழியில் நடத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ ஒரு சபை என்பது சரீரம் சொல்லியாச்சு, அந்த சரீரத்திற்கு வந்து யார் தலை? கிறிஸ்து தலை. அந்த சரீரத்தினுடைய தலை எப்படியோ அப்படி தான் சரீரம் இருக்கணும். அதனால் இந்த சரீரம் என்ன பண்ணணும், சபையாகிய சரீரம் கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறதாய். நான் சொல்கிற இந்த சபை என்பது உலகளாவிய சபை, எந்த ஒரு சபையாக இருந்தாலும் எல்லா சபையிலும் என்ன பண்ணணும், கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாய், கிறிஸ்துவை வெளிக்காட்டுவதாய் இருக்க வேண்டும். அப்போத்தான் அவர் அந்த சபைக்கு தலையாக இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ முதலாவது நம்ம இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்ம சபைக்கு யார் தலைவர்? கிறிஸ்து. கிறிஸ்து தான் தலைவர். நம்ம எல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்டு வேலை செய்கிற ஆளுங்க. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது, யாரும் சின்ன ஆள் கிடையாது. இதனால தான் நீங்கள் நம்ம உள்ளூர் சபைன்னு எடுக்கும்போது 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலேருந்து நான் சொல்லி கொடுக்குறேன், ஊழியக்காரங்களை கனப்படுத்துறதுல தவறு இல்லை, ஆனால் என்ன பண்ணிவிடக்கூடாது, அவர்கள் ஏதோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி நாம் சபைக்கு களங்கம் கொண்டு வந்து விடக்கூடாது. அது மிகவும் முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கு நிறைய வந்து இந்த சபை வந்து கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் மனிதர்களை மகிமைப்படுத்துவதாய் போயிடுச்சு. எந்த சர்ச்சுக்கு போனால் ஏன் பாஸ்டர் பேர சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திங்க, ஒரு நிமிஷம் சிந்திங்களே. ஐயா எந்த கழுதன்னு பேசினாலும் ஆண்டவர் கிரியை செய்வார், இது அவரோட சபைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் வரணும். அதுதான் ஆண்டவரோட நோக்கம், சபையினுடைய நோக்கம். இப்போ நிறைய நேரங்களில் நான் சும்மா பொழுது போடலைன்னா, ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜஸ் ஏதாவது பார்த்தா, இப்போ ஒரு சில மெசேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற 40 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜோக் அடிக்கிறாரு, 10 நிமிஷம் அவர் சொந்த கதை பேசுகிறாரு, அப்புறம் ஜோக கதை சொல்கிறாரு, அப்புறம் ஒரு அள வைக்கிறாரு, ஒரு சிரிப்பு கதை சொல்கிறாரு, முடிச்சிடுறாரு. இங்கே கிறிஸ்து எங்கே இருக்கிறார் தேட வேண்டியிருக்கு. எது கிறிஸ்து எங்கே இருக்கார் தேட வேண்டியிருக்கு. அதனால் நம்ம சேர்மன் பார்க்குறவங்க கொஞ்சம் பேருக்கு, அண்ணன் நீங்கள் நிறையா வசனம் சொல்கிறீங்க, என்ன செய்ய முடியும், யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம போதிக்கிறது ஆண்டவரை பற்றி போதிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களை சொல்லி கொடுக்கணும். அதற்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. தேவன் நாம மகிமைக்காய் தேவனை பற்றி சொல்லி கொடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். என் கதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதாவது வசனத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொல்வதில் தவறு இல்லை. ஆனால் சில மெசேஜஸ் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காருன்னா தேட வேண்டியிருக்கு, ஃபுல்லாக இவர் தான் இருக்கிறார். தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள், ஒரு கிறிஸ்தவம், ஒரு சபை என்பது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாயும் இந்த பூமியில் கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் காட்டி கொடுப்பதற்கு நீங்களும் நானும் ஒரு பொறுப்பாளியாய் ஒரு சபையாய் இருப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அது அவர்தான் தலை. அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

நம் கர்த்தர் நம்மை காண்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர் என்ற மேலான சத்தியமே சங்கீதம் 131

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அவர்களே, இந்த உலக மாறியிருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நம்முடைய க்ரௌன் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல் மூலமா நீங்க அநேக சாட்சியில கேட்டிருப்பீங்க. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற சமூக நம்மத்தில வந்து பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவங்க அவருடைய அனுபவ சாட்சியில நம்மத்தில சொல்லுவாங்க. கேளுங்க, அவர்களுக்காக ஜெபியுங்கள், திரதையும் அவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். உங்க பேர்
1: சாமுவேல்.
0: சாமுவேல், இந்த ஊழியம் என்னன்னா, நம்ம உலகத்துல அறியப்படாத இப்போ உங்களெல்லாம் இன்னைக்குதான் நானே
1: பார்த்துருக்கேன்.
0: அப்படி இருக்கிறவங்களை நம்ம வெளியே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷன் தமிழத்தில் இருக்கிறாரு, ஒரு ஆண்டவர் சந்திச்சிருக்கிறாரு, ஆண்டவர்கள் ஊழியம் செய்கிறவர் அப்படின்னு சொல்றத நான் வெளிப்படுத்த போறோம். அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பாங்க
1: கண்டிப்பா
0: கண்டிப்பா. அதன் மூலமா இன்னும் உங்களுடைய ஊழியர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க போன் நம்பரை போடுவோம், அப்போ உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஜெபிப்பதற்கெல்லாம் வாய்ப்பா இருக்கும். கடைசி நாட்கள் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம், ஆண்டவர் எப்படியாவது பிரசித்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊழியத்தை நம்ம சேர்த்துட்டோம். சரியா? ஆகவே அந்த நாளிலும் கூட அவங்களுடைய சாட்சியில பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. இசை கிராமத்தில் உங்க வாழ்க்கைகளை வெற்றி கொள்கிறேன் வந்து நம்முடைய சாட்சியை லேசா பகிர்ந்து கொள்வோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னன்னா, உங்க பேரு
1: மகிமை உண்டாவதாக. இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நல்லவர். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஜே சாமுவேல். அப்பா ஒரு பாஸ்டர், பாஸ்டர் ஜெயசுராஜன். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகில சேர்ந்த மரம் என்கிற கிராமத்துல ஆளுடைய ஊழியத்தை அவங்க செய்யறாங்க. அம்மா ரெண்டு பேருமே மினிஸ்டர்ல இருக்கிறாங்க. அப்பாவுக்கு 6 பிள்ளைகள். அதுல நான் ஃபர்ஸ்ட் பையன். எங்க வீட்டுல 4 பையங்க 2 பொண்ணு. மொதல் 4 பேர் பையன் மாதிரி, ஃபர்ஸ்ட் 2 பொண்ணு. நான் ஃபர்ஸ்ட். இப்ப நான் ஊழியத்துல இருக்கிறேன். ஆமா. அடுத்து தம்பி மாதிரி எல்லாமே மினிஸ்ட்ரியில இருக்கிறாங்க. எல்லாமே ஃபேமிலி ஃபுல்லாவே எல்லாருமே மினிஸ்ட்ரியில இருக்கிறோம்.
0: நீங்க உங்க குடும்பமே வந்து ஊழியத்துல
1: இருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா.
0: பிறகு நீங்க சின்ன வயசுல படிப்பு காரியங்கள்ல எப்படி?
1: சின்ன வயசுல படிப்பு காரியங்கள் எல்லாமே நான் சொல்லுறது ஸ்கூல் படிக்க மட்டும் தான் முடிச்சேன். பிளஸ் டூ வரைக்கும் தான் முடிச்சேன். பின் அதுக்கு பிறகு நான் பப்ளிக் காலேஜ் வந்துட்டேன். எல்லாமே சேர்ந்த மரத்துல கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஸோ அங்கதான் எங்களுடைய படிப்பு எல்லாமே. எல்லாம் எங்க தம்பி மாதிரி எல்லாருமே அந்த ஸ்கூல்ல தான் நாங்க படிச்சு வந்தோம்.
0: சூரிய பருவத்தில இருந்தே உங்களுக்கு வந்து ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தாங்க.
1: அது நிறையவே அப்பாவுடைய மினிஸ்ட்ரி அந்த மாதிரி. ஏன்னா அப்பா நிறைய வந்து ஊழியர்ல உருவாக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்ல மினிஸ்ட்ரி பண்ணதுனால சர்ச்சில் எப்பவுமே அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். நல்லா ஆண்டவருக்கா பயன்படணும், ஆண்டவரோடு இருக்கணும். ஸோ அந்த ஒரு பயம் வந்து எல்லாருக்குள்ளயுமே அதிகமா வளர்ந்து வந்துச்சு.
0: ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, இப்ப அநேக இடத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டர் பிள்ளைகள் தான் கொஞ்சம் தாறுமாறா போயிடுறாங்க, தேவ நம்பிக்கை இல்லாம போயிடுறாங்க,
1: ஸ்கூல்ல பொதுவாவே ஸ்கூல் படிக்கும் போது என் ஸ்கூல் கூப்பிடுறதே பாஸ்டர்னா கூடுவாங்க.
0: ஓ சரி.
1: எங்க அப்பா பாஸ்டர்னால என் எல்லாருமே ஸ்கூல்ல, நானே 8th வரைக்கும் ஒரு ஆர்சி ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஆர்சி ஸ்கூல்ல வந்து என்ன அப்படின்னா, டெய்லி காலையில சர்ச்சில் போய் டிவோஷன் போனோம். அந்த ஆர்சி சர்ச்சில் டிவோஷன் போனோம். அதுல நாங்க போக மாட்டோம், ஏன்னா நான் பெண்டிகாஸ்ட் அப்பா பெண்டிகாஸ்ட்னால போக மாட்டோம். இப்போ அந்த ஃபாதர்ஸ் தான் அடிக்கடி அடி வாங்கிருக்கணும். நாங்க நீங்களும் கிறிஸ்டின் தானே, வர வேண்டியதானே சொல்லி அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் அது போக நாங்க பெண்டிகாஸ்ட்ங்கிறதுனால முத்தவங்க பார்வையிலயுமே ஒரு ஒதுக்கு மாதிரி தனியா, அவங்க தனி, இவங்க நம்ம நாட்டு கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தனி பாறை வந்து ஸ்கூல் ஸ்கூல்ல நிறைய இருந்துச்சு. ஆமா ஆமா. அது நிறைய நாங்க சந்திச்சோம். நாங்க அதை
0: ஒதுங்கி இருப்பாங்களா
1: சேர்த்துக்க மாட்டாங்க. வீட்லயுமே பாஸ்டர் பையன் இருந்து சின்ன ஒரு தப்பானாலும் ஆட்டி வெளுத்துருவாரு. அதனால அப்பாவுக்கும் பயந்தும் ஸ்கூல்லயும் சேர்த்துக்க முடியாது. ரொம்ப சேட்டு போனா வீட்டு தெரிஞ்சிடும், வீட்டு தெரிஞ்சா அடி விழும். அதனால அதையும் கண்ட்ரோலா பார்க்கணும். இன்னும் எங்க சர்ச்சில் இருக்கிற பிலீவர்ஸ் நிறைய பேர் எப்படி ஸ்கூல்ல படிப்பாங்க. ஏன்னா அவங்கள சர்ச்சைக்கு வர்றதுனால அவங்களும் நிறைய படிக்கிறதுனால இவங்களும் வீட்டுல சொல்லி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் நம்ம அதையும் கண்ட்ரோலா இருக்கிறதுனால இவங்க பெரிய நம்மகிட்ட மிங்கிள் ஆகும். அது என் விஷயத்துல தம்பிமாருக்கு கொஞ்சம் மிங்கிள் ஆனாங்க. நான் படிக்கும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு மிங்கிள் ஆக மாட்டான். அவன் பாஸ்டர் பையன், அவன் பாஸ்டர், ரெண்டுதான் பேச மாட்டான், இது வரமாட்டான். அதனால என்னை வந்து நானும் நானே என்னை ஒதுக்கிக்குவேன். பசங்களும் பெரிய அளவுக்கு என்கிட்ட வந்து ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. அவர் அப்படி அப்படி சைலண்டா போகும்.
0: டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா அன்பா பழகுவாங்களா?
1: டீச்சர்ஸ் நல்லா இருப்பாங்க. ஆமா, டீச்சர்ஸ் என்ன சொன்னா, டீச்சர்ஸ் ஸ்கூல்ல படிக்கும் போதே நல்லா இருக்கும். அந்த சிக்ஸ்த் செவன்த் எயித்து, ஆனா அப்ப போகும்போது முதல் நாள் ஸ்கூல்ல வரும்போது எனக்கு ஒரு சார் இருந்தார், பிளாசியூஸ்னு ஒரு சார், அரிசி வைராக்கியமான ஆளு. ஆனா என்ன பண்ணுவாருனா, கூப்பிட்டு முதல் நாள், மிஸ்டர் பையன் நீனு, நீ எதிர்கால பாஸ்ட், ஒரு ப்ரேயர் பண்ண வேண்டியிருந்தார் ஸ்கூல் ஆரம்பத்துல, ப்ரேயர் பண்ண வேண்டியிருந்தார். நான் ப்ரேயர் பண்ணேன், போயிட்டு நான் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணி இந்த சாஸ்திரவதிங்க அம்பாருன்னு சொல்லி ஜோம் பண்ணுவேன். ஒரு இதுல எனக்கு டீச்சர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட்ல இருந்துருந்தாங்க. ஆமா,
0: சரி, கேட்பாங்கல்ல டீச்சர்ஸ் எல்லாம், வளர்ந்து நீ என்ன ஆக போற, உன் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, இப்போல என்ன பண்ணி சொல்லுவீங்க? அது சின்ன
1: பாட்டு கேட்டாலும் ஏன்னா இது வந்து ஏன் தெரியாது, ஆனா சின்ன வயசுல இருந்து எங்க எல்லாருக்குள்ளயும் அந்த ஒரு தாட் வந்து, எல்லாரும் போது பாஸ்டர் பாஸ்டர் சும்மா இருந்தாங்க. ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கும் போது எங்க விளையாட்டே அப்படிதான் இருக்கும். எங்க அப்பா கம்யூன் சர்வீஸ் நடத்துவாரு, நாங்க எங்களுக்கு கடும் அப்போ பிளாக் டீ நல்ல வீட்டுல, அப்புறம் ஆள் வசதி கிடையாது, பிளாக் டீ இருக்கும் எங்களை, பிளாக் டீ கிடைச்சா நாங்களே கம்யூன் சர்வீஸ் நடத்திருக்கோம். அப்பா சொல்ற அத்தனை வசதியும் நாங்களே மனப்பாடமா என்ன செஞ்சிருவோம்னா சொல்லி, இந்த அளவுக்கு சின்ன வயசுல அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். அதனால யாரு கேட்டாலும் என்ன பண்ண, என்ன ஆக போற அப்படின்னா, மிஸ்டர் ஆக போறேன்.
0: நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது நண்பர் எல்லாம் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் என்னடே நீ இந்த உலகம் அனுபவிக்கணும் வச்சு இருக்குது, இதை அனுபவிக்க நீ பாஸ்டர் பாஸ்டர் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட யாராவது கேட்டிருக்காங்களா?
1: அது எனக்கு டென்த்துக்கு பிறகு அந்த பிரச்சனை வந்துச்சு. நான் டென்த்து முடிக்கும் போது அந்த டென்த் அந்த அந்த சமயத்துல வந்து என்னன்னா, பசங்க எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆனாங்க. அப்போ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எங்க ஊர்ல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ன்னு சொல்லி அப்போ வந்து பசங்களை நிறைய எடுப்பாங்க. அந்த கோயில் திருவிழா காலங்கள்லயும் இவங்க எல்லாம் அந்த ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய போக ஆரம்பிச்சும் போது எல்லாருமே என்கிட்ட வந்து என்னன்னா, இப்படி பாஸ்டா என்ன செய்ய முடியும், இது என்னன்னா நமக்கு நல்ல ஜாப் போகலாம், லைஃப் இருக்குது, இது எதிர்காலம் இருக்குது, இப்படி சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா டென்த்து எனக்கு முடிக்கும் போதே என் மைண்டு மாற ஆரம்பிச்சிருக்கு. அப்பந்தான் எனக்கு, அப்ப நம்மளும் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் போகலாம், நமக்கு தனி ஒரு அடையாளம் கிடைக்கும், அப்பா ஒழிஞ்சுட்டு அது முடியட்டும், நம்ம அடுத்து போகலாம். ஏன்னா பசங்களுடைய நிறையாவுடைய பேச்சு அந்த மாதிரி இருந்துச்சு, என் கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்தாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அதுங்கிறதான் வந்துச்சு எனக்கு.
0: அது எப்படி மாறுச்சு?
1: அது மாறுறதுக்கு நானும் முயற்சி எடுத்தேன். அப்படின்னா எங்க அம்மாவுடைய தம்பி, ஒரு கடைசி தம்பி உண்டு, ரிச்சர்ட் அப்படின்னு அவரு, அவரும் என்ன பண்ணாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ்ல இருந்தாரு. ஏன்னா அதனால இப்ப மாமா இருக்கிறாருல, அப்ப நம்மளும் போகணும் இன்ட்ரெஸ்ட். இதுக்கான ஃபார்ம் எல்லாம் நான் ஃபில் பண்ண போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டு ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஃபில் பண்றேன். ஆனா எங்க அப்பா சொல்றாரு, நீ இது செய்யாத, இது உனக்கு நடத்தல் இல்லை, நல்லா இருக்காது, உன் தரிசனத்துல ஓடு, நீ ஆரம்பத்துல எப்படி இருந்து எப்படியே இரு அப்படின்னு. ஆனா நான் கேட்கல, நான் அது எப்படியாவது அந்த போலீஸ் போகணும் அப்படிங்கறதுல உட்காந்துட்டே இருந்தேன். இப்ப திடீர்னு ஒரு ரெண்டு நாள் எனக்கு தீராத வயிறு வலி, பயங்கர வயிறு வலினா பயங்கர, அப்பந்தான் வயிறு வலி அதிகமாச்சு, டாக்டர்கிட்ட போனோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது மஞ்சள் காமலை மாதிரி இருக்குது, நீங்க இதுக்கு மஞ்சள் காமலைக்கு மருந்து எடுத்தா கொஞ்சம் கிளியர் ஆகும் அப்படின்னாரு. ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி எனக்கு வயிறு வலி வந்ததும் கிடையாது, சொன்னதும் கிடையாது. எங்க அப்பா ஒரே வார்த்தையில, பிழைக்கணும்னா ஜோ பண்ணு, இல்லைன்னா இது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அப்பா ஒண்ணு சொல்லல. அப்போ ஒரு சனிக்கிழமை காத்திருப்பு குண்டு சர்ச்சை நடந்துட்டு இருக்குது. அப்போ அவன் சர்ச்சை வந்து என்னன்னா, நான் வந்து ட்ரம் எடுத்துட்டு பக்கத்துல ட்ரம் அடிச்சுட்டு ஒதுக்கி வச்சுட்டு சும்மா அப்படியே ஜம் எடுத்து சும்மா உட்காந்துருக்கேன். எனக்கு ஜோம்லாம் பண்ணல, சும்மா ஏன்னா மைண்ட்ல ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், அந்த போலீஸ் போகணும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு போகணும் கொடுக்கணும் இந்த மைண்ட்ல இருக்கிறேன். அப்பதான் எனக்கு என் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் வந்து, இன்னைக்கு உன் ஜீவன் போனா நீ என்ன செய்வ, அந்த ஒரு வார்த்தை, அது வந்து எனக்கு மறக்க முடியாத வார்த்தை, இன்னைக்கு உன் ஜீவன் போனா என்ன செய்வ. இப்ப என் பக்கத்துல தம்பி இருந்தான், அவன் இப்ப ராஜபுரத்துல ஜஸ் ஆஃப் கொஞ்சம் பாஸ்டா இருக்கிறான், நான் அவனை தட்டி கொஞ்சம் ஜாலியை விட்டு பாரு, தேவையில்லாம என்று பேசாத. அவனுக்கு உண்மை புரியல, அவன் சொல்ற நான் உனக்கு உண்மை சொல்லலையே அப்படின்னு, நான் சொல்ல இல்ல நீ சும்மா இரு அப்படின்னு. மறுபடியும் நான் படையை உட்காந்துருக்கேன், மறுபடியும் என் காதல பின்னாடி கேட்குது, இன்னைக்கு நீ உயிர ஜீவன் போச்சுன்னா என்ன செய்வ, இதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா போக மாறியா அப்படின்னு கேட்ட உடனே என் மனசுல புரிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நம்ம விட்டா சரியில்லை அப்படின்னு. உடனே அப்படியே முழங்கால் போட்டு சொன்ன ஆண்டவரு, நான் என்னை ஊழி தூக்கம் கொடுத்துருவேன், திரும்ப இந்த இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஊழியத்துக்கு வர ஆண்டவர், எனக்கு இந்த வியாதியை மாற்றுங்க.

0: பைபிள் காலேஜுக்கு வந்து என்னன்னா மறுபடியும் வீட்லயே முடிச்சிட்டேன். நான் முடிச்சுட்டு நான் பைபிள் காலேஜ் போறேன் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அப்பா என்ன பண்ணாங்கன்னா, சரி ஒரு பேசிக்கா ஒரு நல்ல அஸ்திபாரம் இருக்கட்டும் அப்படின்னா ஃபுல் காஸ்ட் ஃபுல், நம்ம கடமலை குன்று ஃபுல் காஸ்ட் ஃபுல்ல அப்ப வந்து இது ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஒரு 1 இயர் இங்க நீ கொஞ்சம் ஒரு படிச்சுட்டு வா. அதுக்கு பிறகு நான் சர்ச்சாப்பாளர் இருக்கிறதுனால அங்க சில பிரச்சனை இருந்துச்சு. சர்ச்சாப்பாளர் பசங்க வெளியில படிக்க கூடாது, அவங்க சர்ச்சாப்பாளர் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன டிசிஷன் எல்லாம் இருந்துச்சு. அதனால அப்பா என்ன பண்ணாங்க, ஒரு பேசிக்கா ஒரு அஸ்திபாரம் இருக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்னோட ஒரு 1 இயர் இங்க கடமலை குன்று பைபிள் காலேஜ் வந்து
1: சரி, அப்ப அதெல்லாம் இன்ட்ரெஸ்டா தான் போனீங்க. அப்புறம் அங்கேயும் இப்ப பழைய காலத்துல எல்லாம் என்னன்னா, வீட்டுக்கு உதவாதவங்க, கீழ்ப்படியாதவங்க, வேஸ்ட் எப்படியாவது போட்டு எப்படியாவது கொண்டு பைபிள் காலேஜ் விட்ட பழக்கம் இருந்தது, இப்ப எப்படியும் தெரியல. அப்ப அங்க பலதரப்பட்ட மக்கள் இருந்திருப்பாங்க. அங்க ஏதாவது டிஸ்கரேஜ், உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு அனுபவங்கள் ஏதாவது இருக்கும்.
0: ஸ்கூல் படிப்பு ஒண்ணு வர அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். பைபிள்ல நம்பர் ஒன் டாப் இருப்பேன். சர்ச்சில் சண்டே ஸ்கூல் வசனம் சொல்றது, விபிஎஸ் நியூ இயர் சர்வீஸ் இதெல்லாம் எங்க இருந்தாலும் நான் டாப்பா இருப்பேன். இல்ல கன்வென்ஷன்ல போய் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடந்தாலும் அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவேன். ஆனா இந்த ஸ்கூல் படிப்பு மட்டும் எனக்கு வந்து அது ஒரு பெரிய இதா இருந்துச்சு. அது ஒரு பெரிய பாரம் போல, அது எனக்கு அதோட இன்ட்ரெஸ்டும் இல்ல பெரிய அளவுக்கு. அதனால இந்த பத்தி கொஞ்சம் தெரிஞ்ச சில பாஸ்டர்மாரா இருக்கட்டும், கூட இருக்கிறவங்க இருக்கட்டும், அவங்க பேசும்போது பாஸ்டர் பசங்கனாலே அவங்க படிக்கல அப்படின்னா ஒண்ணு வழி இல்லைன்னா ஊழித்து வந்துருவாங்க, அவங்க பெருமாச்சு போயிருவாங்க, அதுதான் அவங்க லைஃப் அப்படிங்கிற ஒரு பேச்சு நிறைய ஓடிச்சு. அது ஃபியூகாஸ்ல நிறைய இருந்துச்சு. அதுல சில சிலர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவாங்க, இந்த நம்ம மேக்சிமம் இந்த பைபிள்ல ஏழி பிள்ளைகள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த பாஸ்ட் பையன்களாலே ஒரு பார்வை வந்து ஏழியின் பிள்ளைகளாச்சே நம்மள பாப்பாங்க. இந்த எடை போடுறது இந்த பக்கம் ஏழியின் பிள்ளைகளும் இந்த பக்கம் நம்மளே வச்சு பாப்பாங்க. அப்படி பார்க்கும் போதெல்லாம் நீ படிக்காம வந்துட்டாங்க, சிலருக்கு படிப்பு வரலாம், அது நம்மள அப்படி கூத்துற மாதிரி பேசுவோம். படிப்பு வரலன்னா ஒழித்து வந்துருவாங்க, படிப்பு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒழித்து வந்துருவாங்க, நம்ம நமக்கு ஆண்டு அழைச்சாரு பசங்க இருக்குன்னு சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த ஒரு இது எனக்கு ரொம்ப திட்டே இருந்துச்சு. ஆமா,
1: உங்க மைண்ட் கொஞ்சம் நல்லா ஆயிருச்சு
0: இருந்துச்சு எனக்கு. அது வருஷம் நான் போனேன் அதுல பைபிள் போய் 1.5 வருஷம் எனக்கு வந்து ஆண்டர் அழைச்சாரா அழைக்கலையா, நம்ம எல்லாம் வந்துட்டோமா, இல்ல அவங்க சொல்ற மாதிரி நமக்கு படிக்க முடியாம தான் அங்க வந்துட்டோமா, இது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. நான் அதையும் ஆண்டர் ஒரு நாள் மாத்தினாரு. எனக்கு நான் ஊழித்து போகும்போது ஏசாயா 41:15 இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை முதற்கு பாக்குவேன். இந்த வசனத்தை அதுதான் ஆண்டர் நீங்க ஊழித்துக்கு அழைச்சி. அப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அப்போ நான் ஒரு நாள் ஒரு மீட்டிங் போறோம். அப்ப நான் கோயம்புத்தூர் போயிட்டேன், கோயம்புத்தூர் சர்ச்சாப்பா பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு மீட்டிங் கூட்டு போயிருந்தாரு. அப்ப அந்த மீட்டிங் போகும்போது எனக்கு அது அதிக பாரம் ஆச்சு. நம்ம நம்மள உண்மையில ஆண்டு அழைச்சாரா இல்லையா, இன்னைக்கு அது உறுதி ஆகணும் நின்று போய் நான் ஜபத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப அந்த பாஸ்டர் பிரேயர் நடத்திட்டே இருக்கிறாரு. நடத்திட்டே இருக்கும்போது நான் கேட்கிறேன், ஆண்டவத்தை, ஆண்டவரை என்னை அழைச்சது உண்மைன்னா இந்த ஊழியக்கார் வாயிலிருந்து இந்த வசனம் வரணும், ஏசாயா 41:15 அவர் சொல்லணும். இன்னைக்கு அவர் அந்த வசனத்தை சொல்லி இந்த வசனத்தின்படி கர்த்தர் உன்னை அழைச்சாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இருந்து பைபிள் படிச்சு கண்டினியூ பண்றேன். இல்ல எனக்கு இது வேண்டாம், ஏன்னா எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி நான் வந்து ஒரு தோத்து போன இடத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொல்லி ஒரு 2 நிமிஷம் ஆகல, அந்த பாஸ்ட் வாயிலிருந்து அதே வார்த்தை வருது, இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்பொருள் எந்திரமாகும். என்ன அறியாம ஒரு தேவ பிரசனம் நிரப்பிச்சு, ஒரு என்னுடைய இருதயமே ஃப்ரீ ஆச்சு. அன்னைக்கு உறுதியாச்சு, இல்ல அவன் ஸ்கூல் படிப்பெல்லாம் அறாம இருக்கல, ஆனா கருத்து நம்மள அழைச்சாரு, நம்மள நடத்துவார் அப்படின்னு. அதே மாதிரி காலேஜ்ல, காலேஜ் செகண்ட் வந்தேன், காலேஜ் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட் ஒரு பையன் எடுத்தான் மார்க்கு 3 வருஷம் முடிக்கும் போது, நான் 3 வருஷம் முடிக்கும் போது காலேஜ் செகண்ட்ல வந்து இன்னைக்கு அனுபவம்.
1: சரி சரி, ஆண்டு பேச இல்லைன்னா திருப்பியும் பழையபடி வேலை கிளம்பி
0: ஆயிடுச்சு.
1: நிலைத்தவர் உண்மையோட விட மாட்டேன், உங்களை கொண்டு செய்ய வேண்டிய கருத்தை உங்களை கொண்டு தான் செய்யும். சரி, அது பைபிள் காசு முடிச்சுட்டு அடுத்தது எப்படி என்ன ஒளிந்துடும்?
0: இப்போ வந்து 1 இயர் ட்ரைனிங் போட்டாங்க திண்டுக்கல்ல, வாழைக்காப்பட்டி பிரிவுன்னு சொல்லி நித்தம் ரோட்ல ஒரு சர்ச்சா உட்காந்து வச்சிருக்குது. அங்க ஒரு 1 இயர் என்னை அசிஸ்டன்ட் பாஸ்டர் அங்க வச்சிருந்தாங்க. அதுல பாஸ்டர் டேனியல் வஞ்சு போவான் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் இருந்தாரு. அவருக்கு அச்சாச்சு ஒரு பெரிய சர்ச், ஒரு 200 பேர் வர வச்சிருச்சு. அங்க நான் ஒரு வருஷம் அங்க நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கேன்.
1: அப்ப அந்த நேரத்துல நெருக்கடிகளை தான் சந்திச்சீங்களா?
0: இந்த நேரத்துல பெரிய நெருக்கடி ஒண்ணும் கிடையாது, அவங்க
1: ஃப்ரீயா விட்டாங்க.
0: அவங்க ஃப்ரீ தான். என்ன அப்படின்னா, நமக்கு எனக்கு வந்து அங்க இருந்த மெயின் ஒர்க் எனக்கு கீபோர்ட் வாசிக்கிற ஒர்க் தான். சர்ச்சில் கீபோர்ட் வாசிக்க ஆள் கிடையாது, அதனால எனக்கு இருந்த மெயின் ஒர்க் கீபோர்ட் வாசிக்கிறது தான். நான் ஸ்டேஜ்ல ஏன நாளே கிடையாது. எனக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் உண்டு, அவர் பாட்டு பாடுவாரு, சங்கீதங்கள் வாசிப்பாரு. எனக்கு ஒரே ஒர்க் லெஃப்ட் சைட்ல கீபோர்ட் இருக்கும், கீபோர்ட் தான் நமக்கு ஒர்க். ஏன்னா பாஸ்டர் கார் ஓட்டுவேன், அவர் கூட கேப் ப்ரேயர் போனா கூட போவேன். அதனால எனக்கு பெரிய அளவுக்கு திண்டுக்கல் இருக்க வரைக்கும் ஏதோ ராஜா வாழ்க்கை, அது அப்படியே சும்மா படி போயிட்டே இருந்துச்சு. அது பெரிய அளவுக்கு ஒரு மினிஸ்ட்ரியில வளர்ந்தேன்னு சொல்றதுக்கு திண்டுக்கல்ல ஒண்ணு எனக்கு இல்லை. அங்க நிறைய விஷயங்கள்

0: சும்மா என்னன்னா பெரிய அளவுக்கு எங்களுக்கு ஒர்க் இல்ல, பாச தான் பேரு, ஆனா பெரிய அளவுக்கு ஒர்க் இல்ல,
1: கீபோர்டில் மட்டும் தெரியுது.
0: அவ்வளவுதான். அது மட்டும் தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சே தவிர அது பெரிய அளவுக்கு நமக்கு இது இல்ல.
1: சரி, அங்க பிடிச்சது அடுத்தது.
0: அதுக்கு அடுத்து அங்க முடிச்சுட்டு எங்க அப்பாட்டே வந்தேன். அப்பாட்ட வந்து அடுத்து ஒரு 2 வருஷம் அப்பாட்ட அசிஸ்டன்ட் பாஸ் சார்.
1: ஓ சரி.
0: ஆமா, அப்பா கூட இருந்தேன் 2 வருஷம். அப்பா கூட மினிஸ்ட்ரி போறது அது கொஞ்சம் எனக்கு பிஸியா இருந்துச்சு. அப்பா கூட இருக்கும் போது சர்ச்ல சர்ச் ப்ரேயர்ஸ் ஃபுல்லாவே நான் பார்த்துக்கிட்டேன். பைபிள் ஸ்டடி, அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர், சண்டே சர்வீஸ் மட்டும் அப்பா நடத்துவாங்க, மற்றபடி ப்ரேயர் எல்லாமே அப்பா கூட நான் 2 வருஷம்.
1: அவர் எப்ப தனியா எடுத்தது?
0: 2016ல மேரேஜ் ஆச்சு. 2016ல செப்டம்பர்ல மேரேஜ் ஆச்சு. ஒய்ஃப் இவங்க வந்து ஆக்சுவலி அவங்களும் எங்க சர்ச் பிலீவர் தான், எங்க அப்பாவுடைய சர்ச் பிலீவர் தான். அவங்களும் பைபிள் காலேஜ் மிஸ்ஸிங் முடிச்சுட்டு மாறானந்தா நாங்குநேரி பைபிள் காலேஜ்ல 1 வருஷம் அவங்களும் படிச்சிருந்தா முடிச்சாங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அடுத்து மேரேஜ் ஆகும் போதே நான் அப்பாட்ட சொல்லிட்டேன், நான் எனக்கு ஒரு கொஞ்ச நாள் வெளியில போகணும், எனக்கு இதுல வேண்டாம், எனக்கு அதெல்லாம் அப்பா கூட இருக்கிறது எனக்கு ஒரு அந்தளவுக்கு ஒரு இதாகி ஃப்ரீ ஆகல. ஃப்ரீ ஆகல மீன்ஸ் எனக்கு நமக்குன்னு தரிசனம் இருக்குது, நம்மள கத்தர் பயன்படுத்தணும், இதெல்லாம் அப்பா நிலையில நம்ம இருக்க வேண்டாம், அது ஒரு இதா இருந்துச்சு எனக்கு. சரி, மேரேஜ் வரைக்கும் அப்பா கூட இருப்போம், அதுக்கப்புறம் நமக்கு தனி ஊழியம் வேணும் அப்படின்னு. பின்ன அது மேரேஜ் முடிச்சோடனே நான் ஸ்தாபனத்துக்கு நான் சொன்னேன், ஸ்தாபனத்தை சொல்லி அவங்க லெட்டர் போட்டு சொன்னாங்க, நான் லெட்டர் போட்டேன். அதுக்கு பிறகு ஒரு மே மாசம் இனி இங்க தொழிற்கோடுல கன்னியாகுமரி தொழிற்கோடு நான் அங்க இருந்து நான் தெரியுங்க.
1: இங்க இப்போ இப்போ தொழிற்கொண்டுலாம் இருக்கிறீங்க, இங்க எப்படி ஊழிய காரியங்கள் எப்படி இங்க எதிர்ப்பு காரியங்கள் இருக்குதா?
0: இங்க ஆரம்பங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் இங்க வந்து 2017 மே 14ஆம் தேதி இங்க வந்தோம். இங்க வந்தப்போ அப்ப இருந்த சிச்சுவேஷன் ஸ்தாபன சபைகள்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாஸ்ட் மாறும் போது அடுத்த 6 சபைகள் சின்ன ஒரு குழப்பம் உண்டாகும். அதுல கொஞ்சம் ஒரு வெளியில் நிப்பாங்க, கொஞ்சம் உள்ள இருப்பாங்க, கொஞ்சம் ஒரு குழப்பத்தெல்லாம் வந்தது. அப்போ நான் உள்ள வரும்போ ஆட்கள் மொத்தமே ஒரு 12 பேர் மட்டும்தான். உள்ள நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க, ஃபேமிலி எல்லாம் அவங்க வெளியில போயிட்டாங்க. அதனால அவங்களை போய் சந்திச்சாலும் அவங்க அதுல வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது. ரொம்ப நெருக்கடியான தேவைகள் ஒரு பக்கம், நிறைய சூழ்நிலைகள் இருந்துச்சு நமக்கு அதை ஃபேஸ் பண்ணி வர்றதுக்கு. ஏன்னா எனக்குன்னா திருநெல்வேலி பழக்கம் வேற, கன்னியாகுமரி பழக்கம் வேற, இதை பழகுறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. சர்ச்சுடைய ஆராதனை ஒழுங்குகளா இருக்கட்டும், இங்க உள்ள சில காரியங்கள், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இப்படி இப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில ஒரு காரியங்கள்லாம் வச்சிருப்பாங்க. இதை பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அதனால அது வரைக்கும் எங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு போராட்டம் போலவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஆன்றதெல்லாம் மாத்துனாங்க.
1: ஏதாவது காரியங்களுக்கு அவங்க இடத்துல பாரத்தோடு ஜெபிக்க வருவாங்களா? ஆண்டவர் ஏதாவது காரியங்கள் செய்திருக்கிறாரா?
0: நிறைய செய்திருக்கிறாரு. நாங்க வந்து புதுசுல இங்க வந்து வேற ஊழியம் பெருசா பெரிய அளவுக்கு எனக்கு பண்ண இருக்குன்னா வீட்டு கூட்டங்களும், அங்க அப்பாட்ட இருக்கும்போது வீட்டு கூட்டங்கள் நிறைய, டெய்லி வீட்டு கூட்டங்கள் இருக்கும், ஆனால் பிஸியாவே இருக்கும். இங்க அப்படி ஒண்ணும் இல்லை, சண்டே சர்வீஸ், வெள்ளிக்கிழமை ப்ரேயர், சனிக்கிழமை ஒரு ப்ரேயர், இப்படியே சுத்திட்டு இருந்ததுனால நாங்க சர்ச்சில் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணோம். சரி, நம்ம சர்ச்சில் உட்காருவோம், யார் வந்தாலும் வரட்டும், நம்ம கொஞ்சம் ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு அப்படி ஃபர்ஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் 2017 ஆகஸ்ட் ஒரு 21 நாள் ப்ரேயர் நடத்தணும். அப்ப அதுல ஒரு ஃபேமிலி உள்ள வந்தாங்க இந்த ஜபத்துக்காகவே. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜூலைல இறந்தாரு, அதனால அவங்க ரொம்ப கடன் பாரத்துல நெருக்கப்பட்டு இருந்தாங்க. அவங்க அந்த ஜபத்துல உள்ள வந்தாங்க, உள்ள வந்து அந்த ஃபாஸ்டிங் வேல அவங்க ஜபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அந்த ப்ரேயர் அவங்களுக்கு ரொம்ப தொட ஆரம்பிச்சு. அந்த ஜபங்கள் தொடர்ந்து ஒரு வருஷம் கிட்ட அந்த ஜபங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சு. மாசம் ஒரு 21 நாள், 40 நாள் கண்டினியூவா, மேக்ஸிமம் ஒரு வாரம் கேப் இருக்கும், அடுத்த ப்ரேயர் இப்படியே நடந்துட்டு. ஒரு 1 இயர்ல கிட்டத்தட்ட அவங்க அவங்க வீட்டுல ஒரு 40 லட்சம் ரூபாய் கடன் மாறிச்சு. ஒரு 1 இயர்ல அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஆண்டவர் வந்து நிறைய அற்புதம் செய்தது. ஓகி புயல் வந்துச்சு 2017, அப்ப நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. அந்த டைம் ஒரு ஃபாஸ்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க அந்த ஜபத்துல ரொம்ப போராட்டி ஜெபம் பண்ணாங்க. அவங்க நிறைய வாழை எல்லாம் போட்டிருந்தாங்க, அதை வச்சு சில கடன்கள் அடைக்கணும் பிளான் பண்ணாங்க. ஒரு வாழை கூட அந்த ஓகி புயல்ல
1: பாதிக்கப்பட்டாங்க.
0: அப்படி அற்புதம் செய்தாங்க, அது ஒரு பெரிய மராக்களா மாறிச்சு அவங்களுக்கு. அதன் மூலமா அவங்களுக்கு வந்து அந்த கடன் பாரத்துல நிறைய ரிலீஃப் ஆச்சு, நிறைய மாற்றம் வந்துச்சு. பின்ன அந்த பொண்ணு அவங்க பொண்ணு வந்து கனடா போறதுக்காக பிரயாசப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ 40 நாள் ப்ரேயர் நடந்துட்டே இருந்துச்சு. அந்த ஜபத்துல ரொம்ப நல்லா அதிகாலை ஜபம், பகல் ஜபம், சாயங்கால ஜபம், எல்லா ஜபத்துக்கும் வருவார். ஆனா அவன் வெளியே சொல்லலை, நான் கனடா போறேன்னு வெளியே சொல்லவே இல்லை. ஆனா அந்த ஜபத்துல அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை கதை செய்தேன். அவனுடைய எக்ஸாம் காரியங்கள்லாம் பாஸ் பண்ணி வைத்தார். சாத்தியமே இல்லாத இடத்துல ஒரு வாசல் திறந்துச்சு. அவர் போறதுக்கு 3 நாளைக்கு தான் என்ன சொன்னான், நான் கனடா போறேன் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு. அந்த அளவுக்கு பெரிய வாய்ப்பு அந்த ஜபத்துல கத்தர் அவங்களுக்கு அற்புதம் செய்தார்.
1: தொடர்ந்து அதுல ஒழித்து பண்ணிட்டு ஒழித்து வந்தனால உங்க வாழ்க்கை சந்தோஷம் தவிர வேற ஒரு துக்கம் ஒண்ணுமே இல்லை. உலகத்துல வேற என்ன இருக்கு என்ன? சரி, ஆண்டவர் பயன்படுத்தி வந்திருக்கிறார். இப்போ என்னன்னா, நீங்க இப்போ ஜனங்கள் உங்களுடைய சாட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நீங்க இப்படி பாஸ்டர் ஃபேமிலியில இருந்துச்சே கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணிட்டு அன்றைய ஊழியத்தை செய்யுங்க. அப்ப இந்த உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்க எப்படி வாழணும், எப்படி இருக்கணும் அங்கிறது ஒரு 2-3 நிமிஷம் அவங்க சொல்லலாம்.
0: கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, நம்மள எல்லாரையுமே ஆண்டவர் வந்து கவனிச்சுட்டே இருக்கிறார். இப்ப நிறைய பேர் என்னன்னா, பெந்தேகோஸ்தே குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்து, ஆனா அந்த சண்டே ஸ்கூல் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அந்த சண்டே ஸ்கூல் வரும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் வந்து கர்த்தரோடு இருப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்து பிள்ளையுடைய வாழ்க்கை நிறைய இடத்துல தடுமாறுறத நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எங்க அம்மா அப்பாவுடைய பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாங்க +2 படிக்க வரைக்குமே வீட்டுல இருக்கும்போது எங்க தலையில கை வச்சு கையை ஜோம் பண்ணுவாங்க. ராத்திரி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, தலையில கை வச்சு ஜோம் பண்ணுவாங்க. என் பிள்ளைகள்லாம் ஊழியம் செய்யறாண்டவரே. 6 பிள்ளைகள் எங்க அம்மா எங்க அப்பா அம்மாங்க. அவங்க ரெண்டு பேருமே அதிகமா ஜோம் பண்ணது, பிள்ளைங்க ஊழியம் செய்யணும் ஊழியம் செய்யணும், ஒவ்வொரு நாள் தலையில கை ஜோம் பண்ணுவாங்க. இதை நாங்களே ஃபீல் பண்ணிருக்கிறோம், ராத்திரி அம்மா ஜோம் பண்ணாங்க அப்படின்னு. அந்த ஜபங்கள் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியில நீங்க பாப்பீங்க அப்படின்னா, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ராத்திரி நேரங்கள்ல அவங்க தலையில கை ஜோம் பண்ணுங்க. அவங்க என்ன ஆகணும்னு நீங்க விரும்புறீங்களோ அதை சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஏன்னா உலகம், மாமிசம், விசுவாசி இதெல்லாமே பிள்ளைகளை நெருக்கி கொண்டுதான் இருக்குது. ஆனா பின்னாடி ஒரு ஜபம், பிள்ளைகளா தங்கள் வாழ்க்கையில நம்ம ஜோம் பண்ணணும், ஆண்டவரை தேடணும்னு உணர்ற வரைக்கும் பெற்றோருடைய ஜபம் பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவை. சோ நீங்க கண்டிப்பா ஜோம் பண்ணுங்க. அப்படி ஜோம் பண்ணும் போது பிள்ளைகள் வாழ்க்கையில கத்து பெரிய காரியங்களை செய்வார். இது வளர்ந்து வர்ற வாலிபர்களுக்கு, இதை பார்க்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றது உண்மைதான். நம்மளை அழைச்ச ஆண்டவர் சின்ன வயசுல என்ன கற்றுக்கொண்டோமோ, சின்ன வயசுல நல்லா வசனம் படிப்போம், நல்லா ஜோம் பண்ணுவோம், நல்லா ஆண்டவர் ஆராதிப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு 10th 11th 12th காலேஜ் வரும்போ ஃப்ரெண்ட்ஸ் பெருகுவாங்க. நண்பர்கள் பெருகும் போது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, நண்பர்கள் எல்லா நாளுமே நமக்கு உதவியா இருக்க மாட்டாங்க. அவங்க நிறைய ஆலோசனை சொல்லுவாங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நம்ம அதை பார்த்து ஏமாந்து போகாதபடி, நான் வாழ்க்கையில கத்துக்கிட்டு ஒண்ணுதான், சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் இது என்னன்னு யோசிப்பேன். அது ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு பைக்ல போறோம், திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்தா கூட ஜோம் பண்ண, ஆண்டவரே ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. ஏன்னா சின்ன சின்ன இன்சிடென்ட்லயும் ஏன்னா ஆண்டவர் இப்பதான் நம்மளோட பேச முடியும். நேரம் வந்து மகனே மகளே அது ஒரு கட்டத்தில் பேசுவார். ஆனா பல நேரம் இன்சிடென்ட் தான், சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன ஒரு போராட்டம், சின்ன சின்ன பலவீனம், இதெல்லாம் வரும்போ நான் அதிகமா ஜோம் பண்ண, இப்பவும் தான் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவர் ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிங்க, ஏதாவது செஞ்சிருந்தா இந்த குறைகளை மாத்துங்க. சோ அப்படி ஜோம் பண்ணுங்க. இந்த இன்சிடென்ட் வரும்போது யோசிங்க, ஏன் இது என் வாழ்க்கையில வருது, இது என் வாழ்க்கையில ஏன் கத்தர் அனுமதிக்கிறார் அப்படி யோசிங்க. கொஞ்சம் உங்களை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை மகிமையா மாத்தி நடத்த வல்லவரா இருக்கிறார். எனக்கு சின்ன வயசுதான், இப்போ எனக்கு வயசு 31 வயசு தான் ஆகுது இப்போ. ஆனா இது வரைக்கும் ஆண்டவர் திருவையா 17 வயசுல நான் ஒழித்துக்கு வந்துட்டேன். 17 வயசுல இருந்து இது வரைக்கும் கத்தர் மகிமையா நடத்துற இந்த ஜபங்கள் தான் இப்பவும் நான் அதிகமா ஜோம் பண்றது. அந்த ஒண்ணுதான் சின்ன சின்ன இன்சிடென்ட்லயும். ஆனா ஒண்ணு இல்ல, நான் இன்னைக்கு காலையில கூட நான் இதுக்காக ஜோம் பண்ணும்போது, அந்த ப்ரோக்ராம்காக ஜோம் பண்ணும்போது நான் அதை தான் ஆண்டவர் சொல்லி ஜோம் பண்ணேன். ஆண்டவரே நீ ஏதோ ஒரு புதிய மாற்றத்தை செய்கிறீர், அதற்காக நன்றி. ஏன்னா ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அது நன்மையானாலும் தீமையானாலும் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டோம்னாலே அந்த இன்சிடென்ட புரிந்துட்டு, ஓகே என்ன சில சொல்லுவாங்க தெரியுமா, சிலரு நமக்கு தலையெழுத்து நடக்குது, நம்ம வாழ்க்கை இப்படிதான் அப்படின்னு இப்படி போறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் நின்று கவனிச்சு இதுல என்னன்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்கல, கண்டிப்பா கத்த நம்மகிட்ட பேசுவார். நம்ம யோசிக்காததுனாலதான் நம்ம விழுந்துட்டே இருக்கணும். சின்ன சின்ன காரியத்தை யோசிக்க ஒரு நிமிஷம், நீங்க இது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது யோசித்து பாருங்க, நிச்சயமா ஆண்டு நடத்துவார். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், என் தம்பி வள்ளியூர் ராதாபுரம் பக்கத்துல அவன் பாஸ்டா இருக்கிறான், ஊழியக்காரனா இருக்கிறான், அவன் பைபிள் காலேஜ் டீச் பண்றான். என்னுடைய 3வது தம்பி அவனும் பைபிள் காலேஜ், அவன் இன்ஜினியரிங் முடிச்சான், பைபிள் காலேஜ் முடிச்சான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு பாரம், மிஷினரியா போகணுங்கிற ஒரு பாரம். இன்னைக்கு சவுத் சூடான்ல ஆணுடைய ஊழியத்தை செய்யறதுக்காக கடந்து போயிருக்கிறான். 2 வாரம் ஆச்சு அவன் சவுத் சூடான் போய், அங்க போய் கத்துடைய ஊழியத்தாக செய்கிறான். என்னுடைய 4வது தம்பி அவனும் ஊழியத்துல இருக்கிறான், அவன் கேரளா பைபிள் காலேஜ்ல டீச்சரா இருக்கிறான், எம்டி முடிச்சுட்டு அங்க டீச்சரா இருக்கிறான், அங்க சர்ச் நடத்திட்டு இருக்கிறான், கேரளாவிலேயே அவன் ஊழியம் செய்யறான். தங்கச்சி, தங்கச்சியுடைய ஹஸ்பண்ட் அவர் ஏஜி பாஸ்டர், அவரும் ஊழியத்துல இருக்கிறா, தங்கச்சி பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கிறா, ஊழியத்துல இருக்கிறா. கடைசி தங்கச்சி 12th படிக்கிறா, அவளும் அடுத்த வருஷம் முடிச்ச உடனே மே மாசம் முடிச்சு ஜூன்ல அவளும் ஊழித்தான் போறான். அவ வேற டிகிரி ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டா ஊழித்துக்கு போறான். இப்படி ஃபேமிலி எல்லாமே அந்த ஊழியத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்கு ஒண்ணு அப்பா அம்மாவுடைய ஜெபம், அவங்களுடைய ஒரு பெரிய பிரயாசம், அது ஒண்ணு. ரெண்டு, வளர்ந்து வரும்போது சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் எங்க வீட்டுல கத்துக் கொடுத்து ஒண்ணுதான், நீ ஜோம் பண்ணு, இது தோல்வியா ஜோம் பண்ணு, பிரச்சனையா ஜோம் பண்ணு, இதுல கத்தர் ஏதாவது கத்துக் கொடுப்பாரு ஜோம் பண்ணு, இதுங்களை கற்றுக் கொடுத்தான். அந்த ஜபங்கள் இது வரைக்கும் நடந்துச்சு. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் கத்தர் அற்புதம் செய்வார். சின்ன சின்ன இன்சிடென்ட்டையும் நின்னு யோசிங்க, ஒரு 10 நிமிஷம் யோசிங்க, கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார்.
1: நன்றி பாஸ்டர். இன்னைக்கு உங்க சாட்சியம் கேட்டு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா இது அநேக ஜனங்கள் பார்த்திருக்கிறாங்க. பொங்கல் காட்சி அடிப்பாங்க, கடவுள்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டுடைய பிள்ளைகளே நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். அதாவது ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அப்படி கண்டினியூ பண்ணி ஊழியத்தில் வந்திருக்கிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நீ உலகத்துல பார்க்கும்போது பெற்றோர்கள் எல்லாம் ஊழியக்காரலா இருந்தால் கூட பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுப்பது கிடையாது. வேலை பார்த்தால் கூட ஒரு ஊழிய பாதையில பங்கு கொள்ளுங்கள், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுப்பதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. அப்படிப்பட்ட காலத்துல அண்மை சகோதரி ஆண்டவர் அழைத்து அப்படியே வேறு பிரித்து கொண்டு வந்து இந்த அப்பா அம்மாவுடைய அடைக்கலத்துல வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கா வல்லமையா ஊழியம் செய்கிற ஒரு மகனாக தரவரை மாற்றி இருக்கிறோம். ஆகவே இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்களும் இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போகிறதும் இல்லை. உங்களுடைய உலகப்பிரான் வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் எப்படியாயிலும் ஆண்டவரை அறிவிக்கிற ஆண்டவருக்காக பிரயோஜனப்படுகிற பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியுங்கள், வாஞ்சித்து அவர்களுக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாக ஒரு நாள் இயேசு வரப்போற அந்த நாளில் நாமும் நம்முடைய குடும்பத்தார் அத்தனை பேரும் அந்த பிரதிபலன்களை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா அவரோடு கடன் செல்லும்படியாக நம்முடைய குடும்பங்களை வளர்ப்போம். கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல்.

எங்களுக்கு உண்டு. ஒரு முறை கன்வென்ஷனுக்காக பாட்டு எழுதி கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் என்னிடம் வந்து, இந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான ஒரு மலையாள பாட்டை பாடி இந்த ராகம் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ராகத்திலேயும் ஒரு பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டு ராகம் ரொம்ப நல்லா இருந்ததுனால நானும் உடனே உன்னத பாட்டு புஸ்தகத்தை பார்த்து ஆண்டவருடைய அழகை நினைத்தேன், அவருடைய பரிசுத்தத்தை நினைத்தேன். 10,000களில் சிறந்தவர் என்று மனவாட்டி அவரை புகழ்கிற அதை கவனித்தேன். இதையெல்லாம் பார்த்து விட்டு ஆண்டவருடைய அழகையும் அவருடைய நிலைமையை குறித்து நாம் எழுதலாமே என்று நினைத்து உன்னத பாட்டு புஸ்தகத்தில் இருந்து பாரீர் அருணோதயம் போல் என்றதான பாட்டை எழுதியிருக்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அந்த அடவி தருக்களின் இடையில் என்றதான பாட்டுக்குடைய தமிழாக்கம் அல்ல, அந்த டியூன், அந்த ராகம் அடவி தருக்களின் இடையில் என்றதான பாடலின் ராகம். ஆனால் பாட்டு தனியாக அந்த நானாகவே எழுதுனது கர்த்தருடைய கிருபையினால. தேவநாம மகிமைப்படுவதற்காக இந்த பாடல்கள் நான் அதை பாடி நானே அதிகமாக சந்தோஷப்பட்டு என்னே சார் என்னுடையவர் அப்படி அந்த உரிமை மனவாட்டி ஆண்டவரை பார்த்து உரிமையோடு பாடுறதான அந்த வரிகள் என்னையும் சந்தோஷப்படுத்தி இருக்கிறது. அப்படி எழுதினது தான் பாரீர் அருணோதயம் என்றதான பாடல். இந்த நாட்களில் நீங்களும் தான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி.

0: హల్లెలూయా.
1: థాంక్ యూ లార్డ్.
0: థాంక్ యూ లార్డ్.
1: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை இந்த விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: And every year at the May we have the children meetings.
1: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்க முன்னால உட்கார்ந்திருக்காங்க.
0: Many children are sitting today in the front.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: It is joy.
1: Hallelujah. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்ல.
0: It's not useful when you sit once in a year.
1: ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து உட்காரணும்.
0: Each and every week you should come and sit here.
1: சிறு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: Children you say,
1: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
0: I will come each and every week.
1: அப்படி சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க.
0: Say hallelujah by lifting your hands.
1: வருவீங்களா?
0: Will you come?
1: வர மாட்டீங்களா?
0: Won't you come?
1: வருவீங்களா வர மாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவீங்களா வர மாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவோம் சொல்றவங்களாம் ஏன்ச்சு நில்லுங்க.
0: Those who want to come, please rise up.
1: கையும் உயர்த்த மாட்டீங்க, எல்லாமே
0: லிஃப்டிங், ப்ளீஸ் ரைஸ் அப்.
1: ஹல்லேலூயா. கட்டாயம் வருவீங்களா?
0: Will you come?
1: சரி, அப்போ உட்காருங்க.
0: Please sit.
1: வருவோம்.
0: We will come.
1: பின்னால போய் உட்காந்துக்குவோம்.
0: Then we go and sit.
1: அப்படின்றவங்களாம் ஏன்ச்சு நில்லுங்க.
0: You can stand such students, such children.
1: வருவோம் பின்னால போய் உட்காந்துக்குவோம் சொல்றவங்களாம் ஏன்ச்சு நில்லுங்க.
0: We will come and then we sit at the back.
1: வந்த முன்னால வந்து உட்காரும் சொல்றவங்களா ஏன்ச்சு நில்லுங்க.
0: Rise up when I come, I come to the front.
1: முன்னால வந்து உட்காருவீங்களா?
0: Will you sit at the front?
1: Hallelujah. சரி, உட்காந்து.
0: Please be seated.
1: பாட்டு பாடும் பொழுது
0: when you sing,
1: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
0: I don't look around.
1: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்களாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
0: You lift up your hands, I will clap and sing.
1: கையை உயர்த்தினால் ஏன்ச்சு நிக்க வேண்டியதில்ல.
0: Hallelujah. May not stand.
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: சரி, நான் வந்து இங்க ஆண்டவருடைய வார்த்தையை நான் நிச்சயமா கற்றுக்கொள்வேன் சொல்றவங்களா கை உயர்த்தி காண்பீங்க.
0: Lift up your hands. I want to learn the word of God.
1: Amen.
0: Amen.
1: நான் இயேசுவை நேசிக்கிறேன் சொல்றவங்களா கை உயர்த்தி காண்பீங்க.
0: I love Jesus.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: இந்த நடந்ததான் இந்த விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா?
0: Whether they have said who is the Lord Jesus? Have you learnt?
1: ஆமாவா இல்லையா?
0: Is it right or wrong?
1: தெரிஞ்சிட்டீங்களா?
0: Did you learn?
1: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்கலாம் கையை உயர்த்தி காட்டுங்க.
0: You can raise your hands. I have learnt.
1: இயேசு யாருன்னு தெரிஞ்சிட்டோம்.
0: I know who is Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: Hallelujah. இயேசு உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
0: Jesus was tall or short?
1: உயரமா இருந்தாரா குள்ளமா இருந்தாரா?
0: He is tall or short?
1: சிவப்பா இருந்தாரா கருப்பா இருந்தாரா?
0: He is fair or black?
1: நம்மா சிவப்பா இருந்தாரா? சரி, அப்புறம் அன்பா இருக்கிறாரா?
0: Yes.
1: Very good.
0: Loving.
1: அப்புறம் அவ்வளோதானா?
0: That's all.
1: சரி, பரவாயில்ல.
0: Good.
1: இயேசு வந்து ஒரே நாளில் நம்ம கற்றுக்க முடியாது.
0: We cannot learn in one day about Jesus.
1: வாழ்நாளெல்லாம் அவரை பற்றி படிச்சுட்டே இருக்கலாம்.
0: Throughout
1: Hallelujah.
0: Life we can learn.
1: நீங்கள் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறீங்க.
0: Now you are sitting here.
1: வாலிபன் ஆவீங்க.
0: You'll become young.
1: அப்புறம் கிழவன் ஆவீங்க.
0: Then you'll become old.
1: அப்புறம் கிழவன் ஆகிட்ட பிறகும் நீங்கள் ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்.
0: After becoming old, you can learn Jesus.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
0: The Lord is good.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்கள் அறிவிப்பு கொடுத்தோம்.
0: We have announced about the children's ministry.
1: இந்த சிறுவர் ஊழியம் செய்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்லை.
0: It's not ordinary ministry.
1: அது பிள்ளைங்களெல்லாம் ஒன்று கூட்டணும்.
0: You have to bring the children together.
1: அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில் நிறையா விசுவாசிங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை.
0: அண்ட் தி பிலீவர்ஸ் டோன்ட் சென்ட் தி சில்ட்ரன் ஃபார் சண்டே ஸ்கூல்.
1: எப்போ வருவாங்க எங்ககிட்டன்னு கேட்டிங்களா?
0: When they come.
1: சண்டே ஸ்கூல் அனுப்ப மாட்டாங்க.
0: They don't send to Sunday school.
1: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு.
0: When it is grown up.
1: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது.
0: When they resist parents.
1: அப்போ எங்கிட்ட வருவாங்க.
0: Then they come to me.
1: இது அடங்க மாட்டேந்தையா வாலு.
0: And we could not be controlled.
1: A
0: lot of missives.
1: ஜெபம் பண்ணுங்க.
0: Please pray for him.
1: அப்பதான் வருவாங்க.
0: When they come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனால் சின்ன வயதிலேயே நீங்கள் சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்பிச்சு வச்சுருந்தீங்களா?
0: இஃப் யூ சென்ட் தம் அட் த டைம் ஆஃப் சில்ட்ரன்
1: நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை.
0: நீ நாட் ஸ்ட்ரகிள் அட் ஆல்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: சரி, அநேகர் சிறு பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
0: பேரண்ட்ஸ் ஆர் நாட் சென்டிங் யுவர் சில்ட்ரன் ஃபார் திஸ் சண்டே கிளாஸ் ஆர் சம்மர் டைம்.
1: அதே போல் அநேகருக்கு சொன்னோம் சிறுவர் ஊழியத்துக்காக. நான் சொன்னேன் அது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்,
0: ஹேவ் டு பிரிண்ட் தி நோட்டீஸ்,
1: பேனர்ஸ் போடணும்,
0: புட் தி பேனர்,
1: அதெல்லாம் இருக்கு.
0: இட் இஸ் தேர்.
1: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
0: ஹேவ் டு கிவ் ஃபுட் டு தெம்,
1: பிரைஸ் வாங்கி கொடுக்கணும்,
0: ஹேவ் டு கெட் பிரைஸ்.
1: அதோட மாத்திரம் இல்ல,
0: நாட் only that,
1: டீச்சர்ஸ்ங்க டெடிகேட்டடா இருக்கணும்,
0: டீச்சர்ஸ் should be dedicated.
1: 8 மணிக்கு இங்க வரணும்,
0: ஹேவ் டு கம் அட் 8 o'clock.
1: 6 மணிக்கு எஞ்சாதான் 8 மணிக்கு வர முடியும்,
0: ஹேவ் டு வேக் அப் அட் 6 o'clock.
1: ஹalleluya,
0: கம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: 8 மணிக்கு டிபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ?
0: They eat breakfast.
1: வருவாங்க.
0: They just come.
1: அப்புறம் வேகாத வெயில்ல திரும்பி போணும்.
0: They have to go back at the heat.
1: டீச்சர்ஸ் எல்லாம் கஷ்டம்தான்.
0: Tough to the teachers.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும்
0: though they suffer.
1: இந்த சிறுவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சரியான ஒரு தருணம்.
0: Right time to gain the children.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God.
1: ஆனால் நாங்கள் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சிறுவர் ஊழியம் நடக்க போது.
0: We announced about the children ministry.
1: எல்லாரும் காணிக்க கொடுங்க.
0: To give offering.
1: அப்படின்னா இந்த முறை பார்த்தீங்கன்னா சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மாத்திரம்தான்.
0: Only few have given offering to the children ministry.
1: காணிக்க கொடுக்கல.
0: Many did not give.
1: சரி, அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டிருக்கலாம், கலந்து கொள்ளலை.
0: You would have participated in the children ministry.
1: Hallelujah. அதெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
0: Why such?
1: அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
0: Many believers think,
1: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
0: This is children ministry.
1: இது சிறுவர் ஊழியம் தானே,
0: Children ministry.
1: அதெல்லாம் முக்கியம் இல்ல,
0: இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட்.
1: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்,
0: சண்டே இஸ் இம்பார்ட்டன்ட்.
1: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்.
0: ஐ வில் கம் அண்ட்
1: ஹalleluya
0: வெரி ஸ்ட்ராங்
1: ஃபேட். நான் சாப்பிடணும் சொல்லுங்க.
0: ஹவ் டு ஈட்
1: என்ன ஆகாரம்,
0: வாட் ஃபுட்,
1: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
0: ஃபேட் ஒன்.
1: ஹalleluya,
0: ஹalleluya.
1: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமா இருந்தா கூட இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்.
0: If it is brief, not enough, I should
1: நான் நல்லா சாப்பிடணும்,
0: I should eat well,
1: நான் ஆத்மாவுல புஷ்டியா இருக்கணும்,
0: I have to be strong in my soul.
1: சிறு பிள்ளைகளை பற்றியோ,
0: about children,
1: வாலிபர்களை பற்றியோ,
0: about young men,
1: யாரை பற்றியோ எனக்கு கவலை கிடையாது,
0: I don't bother.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God.
1: ஆகவேதான் பிரியமானவர்களே,
0: Yes dear children,
1: ஆண்டவர் சொன்னார்,
0: The Lord said,
1: பெரியவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னார்னு கேட்டிங்களா?
0: For the elders,
1: மத்திய எழுதின சுவிசேஷத்தில்
0: மத்தேயு
1: 18 அதிகாரத்தில்
0: 18
1: வாசித்து பாருங்க. முதலாவது வருஷத்துலேருந்து யாராவது எழுந்து வாசிங்க சீக்கிரமாக. அவங்களுக்கு என்ன கேள்வி?
0: Who is greatest in the kingdom of heaven?
1: எங்களுக்கு பொசிஷன் வேணும்.
0: We want to have good position.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்ல.
0: People don't take responsibility in the church.
1: அதே ஒரு secretary post கொடுத்தா,
0: if you give a secretary post,
1: chairman post கொடுத்தா,
0: chairman post,
1: treasurer post கொடுத்தா,
0: or treasurer post,
1: வருவாங்க.
0: They may come.
1: அதுவும் சாதாரண post. பிரதர், நீங்கள் வந்து டெய்லி இங்கே இருக்கிற செருப்பெல்லாம் அடிக்க வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க?
0: பிரதர், யூ ஹேவ் டு கீப் ஆல் தி
1: ஐயோ எடுத்து காமிக்க பார்க்கலாம்
0: செப்பல்ஸ் இன் தி ஸ்டாண்ட்.
1: ஐயோயோ,
0: லீவ் கம்.
1: அந்த வேலைலாம் எங்களால் செய்ய முடியாது.
0: ஐ கே நாட் டூ சச் வேர்ட்ஸ்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: நல்ல பெரிய போஸ்டாக கொடுங்க.
0: கிவ் மீ குட் பொசிஷன்.
1: அப்போ தான் நாங்கள் வருவோம்.
0: தென் ஒன்லி வி கம்.
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: பாய் போடுறீங்களா?
0: ஐயோ,
1: அது கூட வேண்டாங்க.
0: ஐ டோன்ட் நீட் தட்.
1: சேர் போடுறீங்களா?
0: டு யூ புட் சேர்?
1: சரி, சேரை துடைக்கிறீங்களா?
0: டு யூ வைப் த சேர்.
1: அதெல்லாம் கஷ்டம்.
0: இட் இஸ் டிஃபிகல்ட்.
1: ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க.
0: தே ஹியர்
1: என்ன கேட்குறாங்க?
0: வாட் டிட் தே ஆஸ்க்?
1: இப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நாங்கள் யார் பெரியவனாக இருக்கணும்?
0: ஹூ வில் பி கிரேட்டர்?
1: ஹல்லேலூயா. அப்பப்போ பார்த்துக்குவாங்க.
0: தே ஜஸ்ட் செக்.
1: நான் பெரியவனா, இவர் பெரியவரா?
0: Am I great or he is great?
1: Who is greater? Hallelujah.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
0: Children, are you listening?
1: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
0: How many of you listening?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இன்னொரு பாட்டு குடுமாண்ட. Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
0: Children, are you looking at here?
1: நீங்க கவனிக்கிறீங்களா? கவனிக்க மாட்டீங்க. ஏன்ச்சு நில்லுங்க.
0: ரைஸ் அப்.
1: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தி நினைச்சுங்க. இது என்னது?
0: Just take this is the candle.
1: மெழுகுவத்தி. இதை நான் பத்த வச்சிடுறேன். இது எரியுது.
0: Just burn it.
1: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
0: Another candle.
1: இது முன்னாலே பத்த வச்சாச்சு.
0: Already it is matched.
1: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது. இது இது இப்போதான் பற்ற வச்சிருக்கேன்.
0: ஒன்லி குவார்டர் தட் நவ் ஜஸ்ட் ஐ கிவன்
1: போய் இது எரிஞ்சு போன மெழுகுவத்தி.
0: இட் இஸ் கவுண்ட்
1: இருக்கும் இல்லையா?
0: இட் வில் பி வெரி ஸ்மால்.
1: எத்தனை பேருக்கு தெரியுது?
0: ஹவு மெனி ஆஃப் யூ சீயிங் தட்?
1: இது ஒரு மெழுகுவத்தி, இது ஒரு மெழுகு. எது பெரிய மெழுகுவத்தி?
0: விச் இஸ் த கிரேட்டர் கேண்டில்?
1: எது?
0: விச் ஒன்?
1: நம்ம லெஃப்டா ரைட்டா? உங்களுக்கு உங்களுக்கு ரைட்டு. இதுவா? இது பெருசாகுதா? இது பெருசா இருக்கா?
0: Which is greater?
1: இதானே பெருசு. அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தாத்தாவெல்லாம் இல்ல,
0: the old people
1: போதுபார், பெருசு போதுபாருன்னு சொல்றாங்கல்ல. ஏன் சொல்றாங்க? வயசானவங்களை பெருசுன்னு சொல்லுவாங்க இல்ல.
0: When they are becoming old they say.
1: இதுல பெருசு, இதான் பெருசு.
0: This is not greater one, the other one is.
1: இந்த வாழ்க்கை எரிஞ்சு போச்சு. கொஞ்சம் தான் இருக்குது இன்னும்.
0: Only little left out.
1: எரிஞ்சிடுச்சு.
0: It is burnt already.
1: இது இப்பதான் தொடங்கி இருக்குது.
0: Now only it started.
1: இதான் சிறுசு.
0: Small one.
1: இதான் நீங்க.
0: That is you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இதான் பெருசுன்றீங்க இல்லையா?
0: But you say that is greater one.
1: ஓ நல்லா தெரிஞ்சீங்க. உட்காரு.
0: Please sit down.
1: ஓ சிறு பிள்ளைகள்.
0: Children.
1: Hallelujah. யார் முக்கியம் இதுல?
0: Who is important?
1: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
0: Children are important or not?
1: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு எவன் பெரியவனா இருப்பான்.
0: Who will be greater?
1: அப்போ வாசிங்க பிரதர். என்னாச்சு? படிங்க, யாரோ படிங்க. மூணாம் வசனத்துல என்ன சொல்றாரு?
0: Third verse.
1: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதைப்பா. பெரியவனா சின்னவனா அப்புறம்.
0: Greater or whatever it is.
1: நீ உள்ள வர்றதுக்கு வழிய பாரு.
0: Look at how can you come inside.
1: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனான்னு பார்க்கலாம்.
0: Then you can think whether you are great or not.
1: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல.
0: There is a question.
1: அப்ப பரலோகத்துல உள்ள போகணும்னா என்ன டிக்கெட்?
0: What is the ticket to enter into heaven?
1: என்ன டிக்கெட்?
0: What ticket?
1: மனம் திரும்பி.
0: Repent.
1: எப்படி மனம் திரும்பி?
0: Be converted.
1: யால போல மாறணும்.
0: How to become?
1: Hallelujah.
0: Become as little children.
1: யால யார போல மாறணும்?
0: How to become?
1: Da da da. Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Lord.
0: Thank you Lord.
1: ஒரு குட்டி பையங்க ஓடி வா பார்க்கலாம் யாராவது.
0: Any small boy please come.
1: அட இங்க இங்க இங்க வாப்பா.
0: கம் ஹியர்.
1: தாத்தாவா நீ? குட்டி பையனா தாத்தாவா? சரி, வேற குட்டி பசங்க யாராவது வாங்க.
0: எனி ஸ்மால் பாய்.
1: பெரியவங்களாம் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, சின்ன பிள்ளைங்க யாரா இருந்தோம்.
0: ஸ்மால் பாய் யூ கேன் கம்.
1: பெரியவனாகிறியாப்பா.
0: யூ ஆர் பிக்
1: ஒன். நீ உட்காந்துக்க, நீ வாலிபன்.
0: இன்னும்
1: குட்டி பையன் யாராவது காணா?
0: எனி ஸ்மால் ஒன்.
1: நீ சின்ன பிள்ளையா?
0: ஆர் யூ ஸ்மால்?
1: வா. நீ தான் கீழ்ப்படுகிற.
0: யூ ஆர் ஒபேயிங்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மனம் திரும்பி யார் மாதிரி மாறணுமா?
0: How to become?
1: யார் மாதிரி?
0: How to become?
1: இவர் கூட பெரிய பையன் தான்.
0: அவர்
1: சொன்ன உடனே என்ன பண்ணாரு?
0: But immediately.
1: சொல்லுங்க. கீழ்படிந்தார். என்ன பண்ணாரு? அல்லேலூயா, ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
0: கோ அண்ட் சிட்.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: சொன்னவன என்ன செய்தாரு?
0: இமிடியேட்லி
1: கீழ்படிறார்.
0: ஹி ஓபேட்.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போலன்னு ஏன் சொன்னாருன்னா,
0: as little children.
1: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது.
0: It's not holy.
1: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
0: why the Lord is giving importance.
1: ஆதியாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
0: in Genesis.
1: சிறு வயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
0: Even from childhood the heart is so evil.
1: இந்த சின்ன புள்ளைங்க நினைக்கிறீங்களே,
0: you are thinking a child.
1: இந்த சின்ன புள்ளைங்க தான்,
0: child.
1: ஒண்ணு தெரியாத புள்ளைங்க தான்,
0: of course they don't know anything. They are very small.
1: Hallelujah,
0: hallelujah.
1: ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது?
0: What is there inside?
1: பொறாம,
0: envy,
1: எரிச்சல்,
0: and wrath.
1: போய் பேசுறது,
0: telling lie.
1: இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, சிரிச்சியா நீ?
0: Did you laugh?
1: No, சிரிச்சிருக்கோம். ஆனா என்ன சொல்லுவோம்?
0: I didn't.
1: வாயை இப்படி மூடிட்டு ஓடணும்.
0: Yes, you close your mouth.
1: சிரிக்கலன்னு நினைச்சுக்கோ. ஐயோ, நான் சிரிக்கவே இல்ல.
0: No, I didn't laugh at all.
1: Hallelujah,
0: hallelujah.
1: போய் பேசுறது,
0: telling lie.
1: ரொம்ப இருக்கும்.
0: Lot.
1: Hallelujah,
0: hallelujah.
1: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கான்?
0: From small.
1: ஒல்லாததா இருக்கு,
0: evil.
1: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்,
0: we are saved.
1: அப்படி நீங்க சொல்லலாம்.
0: You may be saving.
1: சிறிய புள்ளைங்க அவங்க ஒண்ணு இல்லைன்னு நம்ம சொல்லலாம்.
0: You may say children are nothing.
1: ஆண்டவர் சொல்றாருன்னா,
0: what the Lord says.
1: அதுங்களுக்குள்ளேயும் எல்லாம் இருக்குது.
0: They have everything inside.
1: ஆனாலும்
0: but
1: அந்த சிறு பிள்ளைங்க,
0: the children,
1: சிறிய வயதிலேயே,
0: from small childhood,
1: என்ன செய்யணும், என்ன அறிந்து கொள்ளும்? சின்ன வயது. இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா?
0: Do you listen?
1: கவனிக்கிறீங்களா? புரியுதானா பேசுறது?
0: Do you understand?
1: அப்போ அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுது, மா நான் சர்ச்சுக்கு போனோம்,
0: I want to go to church.
1: பைபிளை தூக்கிக்கிச்சு.
0: They take the Bible.
1: நான் சர்ச்சுக்கு போறேன்னு சொல்றான்.
0: If the boy says I want
1: to go. அப்ப உடனே என்ன சொல்வாங்க?
0: What they say?
1: ஆமா, இவர் சர்ச்சுக்கு போறார், பெரிய இவருனா கிறிஸ்தவனா விசுவாசியா?
0: Are you a Christian or
1: believer? என்னடா அங்க வேலை?
0: What is the job you have there?
1: நீ சின்ன பையன்.
0: For a small boy.
1: அப்படிதானே சொல்வாங்க?
0: They say like that.
1: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேன்னா, சரி ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்.
0: Old people means okay.
1: அப்படிதானே சொல்வாங்க?
0: They say like that.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன உள்ளவரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா,
0: the Lord is concerned about children.
1: Hallelujah,
0: hallelujah.
1: 14th வசனத்தை பாருங்க.
0: 14.
1: இவ்விதமாக இந்த சிறியரில், கவனிங்க,
0: listen,
1: இந்த சிறியரில்
0: one of these,
1: ஒருவன் கூட, ஒருத்தர் கூட
0: should not perish.
1: என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது.
0: Hallelujah, perish.
1: ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
0: Nobody should.
1: இதான் ஆண்டவருக்கு ஆசை.
0: Hallelujah, it is the Lord's liking.
1: அது ஒண்ணு தானே நினைக்காதீங்க.
0: Don't think it is just one.
1: இப்போ இந்த காணாமல் போன ஆடுகளை பற்றி ஊமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்.
0: The Lord is saying about the last sheep.
1: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
0: Even a single one should not be perished.
1: Hallelujah,
0: hallelujah.
1: அப்ப சின்ன வயசுலயே
0: from childhood
1: கெட்டு போதா இல்லையா?
0: Whether it is spoiled or not. Hallelujah.
1: பிஞ்சில படுத்துதுன்னு சொல்வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: Even from the little they
1: அந்த மாதிரி பிஞ்சிலே பழுத்துருவாங்க சில பேர்.
0: Even they
1: right at the
0: time of little.
1: சின்ன வயசுல என்ன செய்ய கூடாது?
0: From
1: கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
0: There are chances to be perished.
1: அதனால தான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கூடாது? கெட்டு போக கூடாது.
0: Not even a one child should be perished.
1: ஆனா இந்த பிள்ளைங்க, பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு வச்சுங்களேன்.
0: About
1: the பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
0: What's the difference between the sin of children or elder?
1: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா, இன்னும் உள்ளெல்லாம் போல.
0: For the children,
1: பிள்ளை நெஞ்சில என்ன இருக்குது? மதியனம் சும்மா ஒட்டின்னு இருக்குது, அவ்வளவுதான்.
0: The foolishness is upon it.
1: இப்படி தட்டா ஈஸி, சுலபமா போயிடும்.
0: Easily it can be removed. It is just upon it.
1: பெரியவங்களுக்கு அப்படி இல்ல.
0: For elderly people,
1: அது ஒட்டின்ல,
0: not to just touch
1: போய்
0: it is entered,
1: வேர்
0: rooted.
1: அது ரொம்ப கஷ்டம்.
0: difficult.
1: ஆனால் தான் ஒட்டின் இருக்கும்போது பிள்ளை நெஞ்சில மதியனம் ஒட்டி இருக்கும். அப்ப என்ன செய்ய, அதை அகற்றிடு.
0: You just remove it when it is upon the child.
1: சின்ன வயசுலயே,
0: even from childhood,
1: நீ என்ன விதைய போடுறியோ,
0: whatever seed you put,
1: நீ என்னெல்லாம் செய்யறியோ,
0: whatever you do,
1: அதை பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
0: The children are looking.
1: அவங்க வளரும் பொழுது,
0: when they grow up,
1: அதை தான் பின்பற்றுவாங்க.
0: They will follow.
1: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
0: They don't know anything else.
1: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம், தப்பு இருக்கலாம்,
0: it may be mistake, maybe foolishness.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்களா,
0: what they have.
1: மத்தேயு 18ல,
0: Matthew 18,
1: என்ன வாசிக்கிறோம், 4வது வசனத்தை பாருங்க.
0: 4
1: மத்தேயு 10, இந்த பிள்ளையை போல,
0: like that child,
1: என்னங்க,
0: those who humble.
1: போதும், okay. இப்ப நான் இன்றைக்கு மெசேஜ், நான் டாபிக் எல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ற பழக்கம் எனக்கு இல்ல. சொல்ற ஒரு பேச்சுக்கு, இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு தாழ்மை.
0: The title of the message is
1: அப்படின்னு சொல்லிட்டு நான் தாழ்மையை பற்றி பேசுறேன், குறிப்பு எல்லாம் வச்சு பேசுறேன்னு வச்சுங்க.
0: If I talk about humbleness.
1: Hallelujah. இன்னைக்கு தாழ்மை,
0: the humbleness,
1: அப்படின்னா அதுக்கு முதல் குறிப்பு என்னன்னு
0: கேட்டீங்கன்னா, first point,
1: தாழ்மைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டீங்களா, இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன், என்னது,
0: like a child,
1: என்னது, அல்லேலூயா,
0: but not like little child.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: பட் சின்ன பிள்ளைங்கலாம் பாயில வந்து உட்கார்னா உட்கார்ந்துருச்சு.
0: The children are sitting on the floor.
1: பெரியவங்க எல்லாம் கூப்பிடுங்க, பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களேன்.
0: If you ask the elder to come and sit here,
1: இப்படி பாப்பாங்க, இப்படி பாப்பாங்க, நீ போறியா நான் போறனா.
0: They see left side, so and
1: எல்லாரும் right போன பிறகு அப்புறம் வருவாங்க.
0: Then they come.
1: இந்த பிள்ளைங்க வந்து உட்காரணோடனே என்ன செய்திருச்சு, பாயில வந்து அதுங்களுக்கு பாயில
0: இமிடியேட்லி
1: மேல உட்காரறதோ அந்த பெருமை எல்லாம் கிடையாது.
0: No pride at all.
1: தாழ்மை,
0: humbleness.
1: அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்கு.
0: They have the simplicity.
1: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்,
0: maybe saved,
1: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்,
0: took baptism,
1: பரிசுத்த ஆவி பெற்றிருப்பான்,
0: received the holy spirit,
1: எல்லாம் பெற்றிருப்பான்,
0: received everything.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது,
0: but
1: தாழ்மை இருக்காது.
0: No humbleness at all.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தாழ்மை இருக்காது.
0: No humbleness.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதுக்கு பதிலா என்ன இருக்கும்,
0: what else,
1: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லனா அங்க என்ன இருக்கும்,
0: then pride.
1: பெருமை,
0: then pride.
1: என்ன பெருமை,
0: what pride it is.
1: நான் யார் தெரியுமா,
0: who are,
1: நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா,
0: how much I earn,
1: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா,
0: what kind of man I am,
1: எங்க குடும்பம் பத்தி தெரியுமா,
0: you know about my family, about my place,
1: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா,
0: about my name.
1: இப்படி சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான்.
0: Keep on telling.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைங்களை கேளுங்க,
0: look at the children and ask,
1: யார் பா,
0: who are you?
1: எனக்கு எல்லாம் தெரியாது, எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்.
0: I know my dad and mom.
1: Hallelujah. அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரும்.
0: Wherever my dad and mom call
1: me, சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
0: They lean upon them.
1: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
0: They don't say I know everything.
1: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
0: They have to lean.
1: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
0: They lean upon the parents.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா,
0: what the Lord is expecting,
1: உனக்கு எல்லா அறிவும் இருந்தாலும், புத்தி இருந்தாலும்,
0: you may have knowledge,
1: உனக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்,
0: you may have all knowledge.
1: ஆண்டவர் என்ன விரும்புறாரு,
0: what the Lord is interested in,
1: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்,
0: those who lean upon.
1: Hallelujah. நேசரின் மார்பிலை யார் சார்ந்து கொள்ளுகிறார்கள், நடக்க
0: முடியாது,
1: இதை செய்யணுமா,
0: கீழ்ப்படிதல்
1: மாத்திரமல்ல,
0: not only obedience,
1: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது.
0: The Lord's will be fulfilled.
1: Yeah.
0: Why?
1: எதுக்கு?
0: How?
1: அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்காது.
0: No, they will not ask any questions.
1: வேதத்துல ஒரு சிறு புள்ள இருந்தான்.
0: There was a child in the Bible.
1: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு.
0: The Isaac, Abraham's
1: son. அவன் சிறு புள்ள.
0: Small child.
1: அவனை கூப்பிட்டு கொண்டு,
0: Father took him.
1: அவங்க அப்பா போறாரு.
0: The father is going.
1: பலியிட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்.
0: The Lord said to sacrifice.
1: பலியிடக்காக போறாரு.
0: He is going to sacrifice.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மூணு நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு,
0: 3 days.
1: மோரியா மலையின் மேல போன பிறகு,
0: went to Moriah mountain.
1: அவர்க்க எல்லாவற்றையும் அடிக்கி விட்டு,
0: he put everything.
1: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு,
0: took the fire.
1: கட்டையை பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி
0: taking the firewood upon the child
1: அந்த கட்டையின் மேல் அவனை கடத்தி
0: and putting him on the firewood
1: கடத்துறதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக்கு என்ன கேட்டாரு
0: that Isaac asking
1: அப்பா
0: father
1: எல்லாம் கொண்டாந்துட்டீங்க
0: he brought everything
1: ஆடு எங்க இருக்கு
0: where is the lamb
1: அவன் வந்து பெருமையா கேட்கல
0: not with
1: சந்தேகமா கேட்கல
0: not with doubt
1: ஒரு கபடு சூது வாது இல்லாம நான் ஆடு காணுமே பலியிடுறதுக்கு ஒண்ணும் காணுமே
0: நோ கன்னிங் அண்ட்
1: ஆபிரகாம் என்ன சொல்றாரு நீ தான் பா
0: வாட் ஆபிரகாம்
1: உன்னதான் பலியிட போறேன்னு சொல்லல
0: he didn't say I'm going to sacrifice
1: என்ன சொல்றாரு
0: what did he say
1: நீ படுத்துக்கு பா
0: you just lie down
1: அதெல்லாம் யார் பாத்துவாரு
0: who will look after
1: சொல்லுங்க அவர் பாத்துவார்
0: he will look after
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்
0: before we got saved
1: நான் உன ஒரு கை பாத்துக்கறேன்
0: I'll look after you
1: நான் பாத்துக்கறேன்
0: I will look after
1: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்றோம்
0: after the salvation
1: நான் இல்லப்பா அவர் பாத்துவார்
0: not he will
1: hallelujah
0: look
1: after you ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்
0: before salvation I will
1: வெளியவா உன ஒரு கை பாத்துக்கறேன்
0: come out and see
1: இப்போ என்ன சொல்றோம்
0: now
1: அவர் பாத்துவார்
0: he will look after that
1: என்னங்கயா
0: so
1: அமைதியா இருக்கீங்களே
0: for keeping quiet
1: அவர் பாத்துவாரயா
0: he will look after it
1: அவருக்கு தெரியும்
0: he knows
1: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்
0: ஆபிரகாம் பிலீவ்
1: அப்போ இவரை கடத்தி
0: he just
1: கத்தி கூட எடுத்துட்டாரு
0: yes took the knife
1: பாப்பா பா என்னப்பா செய்றீங்கன்னு கேக்கல அமைதியா
0: ask why dad
1: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்
0: isaac knew
1: என் அப்பா
0: my father
1: என் தகப்பன்
0: my father
1: என்னை நேசிக்கிறார்
0: he loves me
1: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெரியும்
0: he knows what
1: hallelujah அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்
0: the faith of the small
1: நம்பிக்கை
0: the hope
1: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்
0: the heavenly father looking at that
1: ஆபிரகாமை பார்க்கிறார்
0: look abraham
1: ஈசாக்க பார்க்கிறார்
0: isaac
1: hallelujah
0: hallelujah
1: அருமையானவர்களே
0: dear children of god
1: அவருக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார்
0: the lord made
1: hallelujah யெகோவாயிரே
0: யெகோவாயிரே
1: யெகோவாயிரே
0: யெகோவாயிரே
1: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும்
0: it will be looked after in the mount
1: amen அருமையான தேவனுடைய ஜனமே
0: dear children of god
1: இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க
0: look at the small children
1: ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவங்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம் Hallelujah கூப்டவன வெக்கப்படுறது இல்ல
0: they have humbleness no shame
1: ஆண்டவர் கூப்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு
0: the lord brought them
1: அமைதியில போய் உட்காருதுங்க
0: it is sitting on the bosom
1: hallelujah
0: hallelujah
1: ஆண்டவரை நேசிக்கிறாங்க
0: they love the lord Jesus.
1: hallelujah ஓடி வராங்க
0: they come running
1: hallelujah இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டிருந்த குடும்பங்களிலிருந்து வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்
0: through vacation bible school they come and delivered from the idol worship
1: they
0: become believer and
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah அது சந்தோஷமா இருக்கு
0: that is joy
1: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரரா மாற போறாங்க
0: the children are going to become the servant of
1: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க
0: they are going to shake the world
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க
0: how many of you believing
1: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும் ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ
0: how the lord is honoring
1: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது
0: the children ministry
1: hallelujah அப்படினு சொல்லும் பொழுது
0: when it is
1: hallelujah
0: said
1: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது
0: when the offering is
1: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து கலந்து நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது
0: ஈவினிங் we are going to have the meeting
1: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்
0: not even a single believer
1: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்
0: many years I looked at
1: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்வார் நாமெல்லாம் இருக்க மாட்டோம்
0: they say big believer in the church they don't
1: come சிறுபுள்ள கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க
0: what is our job there
1: அற்பமா நினைக்கிறது
0: they just consider it as simple
1: 10th வசனம் என்ன சொல்லுது
0: 10th verse
1: 18th அதிகாரம் 10th வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு
0: do not despise not one of little children
1: ஜாக்கிரதை
0: be careful
1: அற்பமா நினைக்கிறியா
0: do you despise them
1: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா
0: do you despise the ministry
1: ஜோமணியாதுக்காக
0: did you pray
1: காணிக்க கொடுத்தியாதுக்காக
0: did you give offering
1: வந்து கலந்து கொண்டியா
0: did you participate ஏதா
1: செய்தியா
0: did you do anything
1: காரணம் நீ அற்பமா நினைக்கிறாய்
0: because you despise
1: ஜாக்கிரதை
0: careful
1: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்யறாங்க வந்து அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஆமென்
0: ஆமென்
1: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
0: for each and every child
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஒரு தேவதூதன் இருக்கிறாரு எத்தனை விசுவாசிக்கிறீங்க
0: how many of you believing
1: ரெண்டு தேவதூதர்கள் இருப்பாங்க
0: there will be two angels
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அவங்க சொல்வாங்க
0: they will say
1: அல்லேலூயா உன் பேர் என்னப்பா ப்ளூ ஷர்ட்
0: what is your name
1: தம்பி உன் பேர் என்ன ஏந்திர உன் பேர் என்ன நம்ம சத்தமா ஐசக்கா
0: ஐசக்
1: இப்போ ஐசக் பற்றி தானே பேசினுக்கிறேன் எங்கேயோ வேடிக்கை பார்த்துங்கிறியாப்பா உன்னை பற்றி தான் பேசி
0: அல்லேலூயா
1: ஐசக் தானே சாப்பிட்டியாக்கா இல்லை சத்தமே வரலையா அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: சரி ஐசக்
0: ஐசக்
1: ஐசக்கினுடைய தேவ தூதருங்க இன்னைக்கு போய் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க
0: அண்ட் தே வுட் ஹேவ் விசிட்டட் ஹெவன்
1: ஆண்டவர் பார்த்துட்டு என்னப்பா
0: வாட் இஸ்
1: ஐசக் இன்னைக்கு போயிருக்கிறான் சர்ச்சுக்கு போயிருக்கிறான்
0: ஐசக் வென்ட் டு தி சர்ச்
1: அப்படியா
0: இஸ் இட் சோ
1: சர்ச்சுக்கு போயிருக்கானா
0: டிட் ஹி டு
1: ரொம்ப சந்தோஷம்
0: ஜாய்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: உட்கார்ப்பா நீ உன் பேர் சொல்லுப்பா ம் சொல்ல யாராவது வந்து சொல்லுங்க உங்க பேரு என்னம்மா
0: சாம்
1: சத்தமா சொல்லுமா சாமா சாமா Hallelujah.
0: Hallelujah.
1: ஏனா தேவதூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க.
0: Angels will give the information.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: அடுத்து உங்க பேர்
0: ஸ்டைல் ஆஸ்க் யூ.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க இப்படி இழுக்கறீங்க மறுபடியும் பின்னால தள்ளுறீங்க மறுபடியும் முன்னால இழுக்கறீங்க பின்னால இதே தான் செய்துக்கிறீங்க.
0: You are doing your Hallelujah.
1: கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
0: Take the Bible.
1: Hallelujah. Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: கவனிக்கிறீங்க ஓகே.
0: Sit down.
1: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா
0: each and every
1: உங்களுக்கு யாரு
0: one there is angel
1: hallelujah
0: hallelujah
1: உலகத்தாருக்கு போலீஸ்காரன் இருப்பான் செக்யூரிட்டி இருப்பான் அவன் இருப்பான் இவன் இருப்பான்
0: for the world people there is security policeman
1: rajiv gandhi prime minister
0: prime minister rajiv
1: gandhi bomb வெடிச்சு சாகும் பொழுது
0: when he died
1: அவன் கூட அந்த போலீஸ்காரன் அவன் இவன் dsp எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்
0: all policemen everyone
1: consumed காப்பாத்த முடிஞ்சதா
0: did they protect
1: காப்பாத்த முடியல
0: no
1: security la enna aachu
0: what happened to the security
1: endha security um odavadu
0: it's not at all useful
1: ungalku aandavar namak vechirukra security yaro todave mudiyadhu
0: nobody can touch our security at all
1: hallelujah
0: hallelujah
1: ippadi deva thoodargal um kooda irukranga
0: the angels are with you
1: avanga poi report kudukranga
0: they give the report
1: indha sirur uliyathukku poi irundha ya
0: I went to the children ministry
1: namma paiyan anga kalandukitan
0: the boy was participating
1: அவங்க அப்பா வரவே இல்லை அவங்க அம்மா வரல
0: ஃபாதர் மதர் டிட் நாட் கம்
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: இந்த பிரதர் வரல அந்த பிரதர் சிஸ்டர் எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ
0: பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் அல்லேலூயா they don't come
1: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க
0: இன் ஹெவன் தே கீப் ரிப்போர்ட்
1: யார் யார் வந்தது யார் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் நான் இங்க அட்டெண்டன்ஸ் போட சொல்லியிருக்கேன்
0: தே ஐ ஆஸ்க்ட் தி அட்டெண்டன்ஸ்
1: அது சும்மா பேருக்கு தான்
0: just for the name
1: ஆனா பரலோகத்துல ஆண்டவர் ரெஜிஸ்டர் எடுத்து பாப்பார்
0: இன் ஹெவன் தி லார்ட் will look at the register
1: நீ அற்பமா நினைச்சியா இல்லையா
0: did you despise or
1: என்ன வாசிக்கிறோம்
0: what they
1: ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையா இருங்க ஏன்னா பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க அல்லேலூயா அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க
0: the angels go and meet the lord
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஒன்னு இரண்டாவது
0: secondly
1: இந்த சிரீரில் ஒருவனுக்கு இடர்ல் உண்டாக்குகிறன் எவனோ
0: whoever hinders
1: இந்த சிரீரில்
0: whoever hinder
1: ஒருவனுக்கு இடர்ல் உண்டாக்குகிறவன் எவனோ
0: whoever offend
1: எல்லாம் சொல்லுங்க எவனோ
0: whoever it is
1: எவனோ
0: whoever it is
1: அவன் கழுத்துல எந்திரக்கல்லை எங்க போய் நான் தேடுறது எந்திரக்கல்லை
0: where to look at this
1: சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
0: the deep of the ocean
1: அவன் என்ன செய்யணுமா அமுழ்த்தணுமா
0: அல்லேலூயா put him down
1: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் சொன்னீங்க
0: you said the lord loves
1: எந்திரக்கல்லை போட்டு அழுத்த சொல்றாரே
0: is putting
1: அல்லேலூயா
0: wait and put him in the
1: அன்புள்ள ஆண்டவர் தான்
0: he is loving god
1: நல்ல ஆண்டவர் தான்
0: he is good god
1: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்
0: when you come against him this is the situation you have to be careful
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்
0: he is mighty god
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: இடர்ல் உண்டாக்குறதுனா என்னங்க
0: வாட் இஸ் அஃபெண்டிங்
1: அந்த புள்ளங்க எப்போ தான் ரெண்டு பேர் வராங்க
0: போறாங்க
1: நேரா
0: பாஸ்டர்
1: மெசேஜ் கொடுக்கறார்ல
0: பாஸ்டர் இஸ் கிவிங் மெசேஜ்
1: அது மட்டும் போய் கேட்டுட்டு
0: லெட் மீ லிசன்
1: வந்திரணும்
0: லெட் மீ கம் பேக்
1: அதான் நிறைய பேருக்கு ஆசை
0: தட்ஸ் வை பீப்பிள் ஆர்
1: ஒரு பிரயோஜனம் இல்ல
0: நோ யூஸ் அட் ஆல்
1: தொழுது கொள்ற இடத்துக்கு நீ வந்தாதான்
0: when you come to worship
1: கர்த்தரை முதல்ல தொழுது கொள்ளணும்
0: you have to worship god first
1: hallelujah
0: hallelujah
1: இந்த சிறியர்
0: this little one
1: hallelujah அந்த சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த தெய்வீக சுபாவம்
0: the divine nature of little
1: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்
0: why did the lord choose the children
1: hallelujah
0: hallelujah
1: பெற்றோர்கள் புதிதா கல்யாணம் ஆனவங்க குழந்தை பெற்றெடுத்தவங்க குழந்தைகளை வளர்க்கறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க
0: just understand
1: ஒரே தீர்மானம்
0: one determination
1: என் பிள்ளை நான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அது டாக்டருக்கு படிக்க வைப்பேன் இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன் அதை படிக்க வைப்பேன் இதெல்லாம் விட்டுருங்க
0: if I have a child I'll doctor
1: ஒரே தீர்மானம் எடுங்க
0: have the determination
1: என்ன எடுங்க
0: what determination
1: நான் அதுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி கொடுப்பேன்
0: I will teach God
1: அது ஆலயத்துக்கு அனுப்புவேன்
0: I'll send to the church
1: hallelujah
0: hallelujah
1: அந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும்
0: have to have the determination
1: பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து
0: have to make him
1: அப்பொழுது அவன் முதிர் வயதில என்ன செய்திருப்பான்
0: till
1: அட விடாது நீ சின்ன வயசுல நீ எப்படி நடத்துறியோ
0: how much you are leading
1: முதிர்வயதிலும் hallelujah
0: till old age
1: hallelujah
0: hallelujah
1: நீ எப்படி நடத்துறியோ அப்படிதான்
0: how far you are leading
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
0: dear children of god
1: இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே
0: மத்தேயு

0: Lord bless them.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: yes dear children of
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: சிறு பிள்ளையின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்.
0: He's very caring about the children.
1: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க.
0: Small incident.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: ஊழியம் செய்த நாட்கள்ல,
0: when he was doing ministry.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஒருத்தர் வந்து சொல்றாரு,
0: one man came and said,
1: அந்த ஊர் தலைவன் வந்து சொல்றாரு,
0: the leader of the place,
1: ஐயா
0: சார்,
1: என் சிறு பெண் செத்து போயிட்டாயா?
0: My little child died.
1: மரிச்சிட்டார்.
0: She died.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீர் வந்து,
0: please come.
1: அவள் மேல் உமது கையை வையும்.
0: Keep your hand upon it.
1: அப்பொழுது
0: then
1: பிழைப்பாள்.
0: She will live.
1: மத்தேயு 9:18.
0: Matthew 9:18.
1: அப்போ இயேசு அங்க போறார்.
0: Jesus went there.
1: நல்லா கவனிக்கிறீங்களா?
0: Do you listen?
1: ஒரு சிறு பிள்ளை,
0: small child,
1: மரிச்சு போச்சு, செத்து போச்சு,
0: died.
1: பணமா கிடக்குது,
0: is dead.
1: அதை நம்ம அந்த ஊர் வழக்கத்து மட்டும் தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கிறாங்க.
0: Just they blow the trumpet.
1: அழுகுறவங்களாம் மாறில் அடிச்சுட்டு அழுவாங்க.
0: They are weeping.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நேரம் ஆண்டவர் போறாரு.
0: Lord Jesus went there.
1: நிறுத்துங்கப்பா.
0: Stop it.
1: ஊதாதீங்க.
0: Don't blow.
1: அழாதீங்க.
0: Don't weep.
1: ஏங்க?
0: Why?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
0: the Lord says,
1: சிறு பெண்,
0: எல்லாம்
1: சொல்லுங்க, சிறு பெண்,
0: the little girl,
1: மரிக்கவில்லை.
0: Did not die.
1: என்ன சொல்றாரு?
0: Did not die.
1: சிறு பெண்,
0: the little girl,
1: என்ன செய்யல? மரிக்க.
0: Did not die.
1: ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னாரு? எல்லாம் செத்து மூச்சு இல்லன்ன பிறகு தானே பாடையில கடத்தி இருக்காங்க.
0: This died, then only they came.
1: ஏன் அப்படி சொன்னாரு?
0: Why did the Lord Jesus say?
1: நிறுத்துங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆண்டவரை பார்த்து அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்தில் அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவர் என்ன செய்தார்? உடனே
0: சிறு
1: பெண்ணு தான்,
0: லிட்டில் கேர்ள்,
1: செத்துதான் கிடக்கிற உலகத்தின் பார்வையில.
0: ஆல்ரெடி டைட்.
1: ஆண்டவர் ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா அதை கண்டுக்கணும்னா,
0: if you want to look at the spiritual, the mystery.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழித்துக் கொண்டிருக்கிறது.
0: Though we sleep, our heart is open.
1: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்,
0: little girl died before the world,
1: உள்ளத்திலே,
0: in the deep of her heart,
1: ஒரு விசுவாசம்,
0: the faith,
1: நான் எழுந்திருக்க போறேன்.
0: I will rise up.
1: என் இயேசு வருவார்.
0: Jesus will come.
1: என்னை எழுப்புவார்.
0: He will arise me.
1: Hallelujah. அதனால ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்றார்.
0: When Jesus came in, he said,
1: இவன் சாகல.
0: She did not die.
1: அவ தூங்கிட்டு தான் இருக்கிறா.
0: She is sleeping.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: எத்தனை சின்ன பிள்ளைங்க கவனிக்கிறீங்க?
0: How many of you listen?
1: இந்த உலகம் சொல்றதெல்லாம் பார்த்து பயந்திர கூடாது.
0: Don't get fear about the world.
1: உங்களுக்கு என்ன வேணும்?
0: What you supposed to
1: விசுவாசம்
0: have?
1: விசுவாசம் வேணும்.
0: You should have faith.
1: என்ன எந்த வியாதி வந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது.
0: The sickness cannot do anything.
1: என் இயேசு வருவார்.
0: My Jesus will
1: come. என் கையை பிடிப்பார்.
0: He will hold my
1: hand. எழுந்திருப்பேன்.
0: I will rise up.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: இந்த சிறு பிள்ளைக்கு இருந்த அந்த விசுவாசம்,
0: the faith for the little child.
1: அந்த ஆண்டவர் சிறு பெண் செத்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுட்டு போல, உடனே வந்துட்டார்.
0: Immediately he came.
1: அவரே வந்தார்.
0: He himself came.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
0: The Lord is good.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தருக்கு தெரியும்.
0: The Lord knows.
1: அந்த சிறு பெண்,
0: the little girl,
1: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்.
0: Maybe very ordinary girl.
1: வேதத்தில் ஒரு பெண் இருந்தாள்.
0: There was a
1: girl. அங்கே நாகமான் என்று சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி,
0: Norman, big leader.
1: அவனுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறாள்.
0: சிறு பெண்ணு தான்.

0: small girl.
1: ana ரெண்டு ராஜாக்கள் பொழுது
0: Second Kings and 5
1: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க.
0: What the Bible says about her.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவளுக்கு ஒரு செய்தி.
0: There was a news.
1: சொல்றா என்ன சொல்றா?
0: What was it?
1: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதான இந்த குஷ்டரோகம்.
0: The leprosy for my master.
1: எங்க எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது.
0: Will not be healed anywhere.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
0: Hallelujah. Israel.
1: அங்க போனா சுகமாயிடும்.
0: If he goes there it will be healed.
1: Hallelujah. அவ்வளவுதான் சொன்னா.
0: That's all.
1: இவ பேச்சு கேட்டுகிட்டு எஜமான் போறாரு.
0: Even the master went.
1: சுகமாய் திரும்பி வருகிறார்.
0: He got healed and
1: யார் பேச்சு கேட்டுகிட்டே?
0: By hearing.
1: ஒரு சிறு அடிமை பெண்.
0: Small servant girl.
1: நீ சிறு பிள்ளையா இருக்கலாம்.
0: You may be small.
1: நீ சொல்றத உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
0: World may not accept.
1: சிறு பிள்ளைங்க சொல்றத அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
0: World will not accept the little.
1: பேதுரு சிறைச்சாலையில இருந்து வருகிறார்.
0: Peter is coming.
1: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்.
0: He delivered from the prison.
1: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க.
0: They were all praying inside.
1: வந்து கதவை தட்டறார்.
0: He is knocking the door.
1: அப்போ அங்கே ஒரு சிறு பெண் வருகிறாள். ரோதை என்கிற ஒரு பெண் ஓடி வருகிறாள்.
0: ரோதை small little girl coming.
1: அவ பாருங்க. அப்படியே காது வச்சு கேக்குறா.
0: She is hearing.
1: அவளுக்கு தெரியுது இது யார் வந்திருக்கிறது.
0: She knew.
1: பேதுரு.
0: Peter has come.
1: ஊழியக்காரர் வந்துட்டாரு.
0: Servant of God
1: அப்போஸ்தல வந்துட்டாரு.
0: Apostle come.
1: ஓடி போய் சொல்றா.
0: She ran and told.
1: வந்துட்டாரு.
0: Has come.
1: ஊழியக்காரர் வந்துட்டாரு.
0: Servant of God
1: சுகமாகி வந்து விட்டார்.
0: So
1: அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க?
0: What are they said?
1: நீ வளர்றப்போ
0: you are foolish.
1: சிறு பிள்ளைகள் சொன்னா என்ன சொல்வாங்க? நீ வளர்ற.
0: You are just blind.
1: அப்படி தான் சொல்வாங்க.
0: They just say.
1: நீங்க போய் சொல்லணும்.
0: You have to go and say.
1: எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
0: How many of you will say?
1: வீட்ல போய் எத்தனை பேர் இயேசு பத்தி சொல்ல போறீங்க?
0: How many of you will say about Jesus?
1: அப்பா அம்மா சொல்றீங்களா?
0: The parents.
1: சொல்லும்போது என்ன சொல்வாங்க?
0: What they say?
1: ஏய் வளராத அப்படினு சொல்வாங்க.
0: Don't blab.
1: ஆனாலும் பயப்படாத.
0: Don't get fear.
1: சொல்லு.
0: Say that.
1: நீ வந்து பார்.
0: Come and see.
1: ஒரு முறை வந்து பார்.
0: Come and see.
1: உங்க அம்மா கூட்டு வா.
0: Bring your mom.
1: அப்பா கூட்டு வா.
0: Bring your dad.
1: சகோதரர்களை கூட்டு வாங்க.
0: Bring your brothers.
1: சகோதரிகளை கூட்டு வாங்க.
0: Bring your sisters.
1: வந்து பாருங்க.
0: Come and see.
1: தைரியமா கூட்டிட்டு வாங்க.
0: Be bold.
1: கர்த்தர் உங்களை கொண்டு
0: through
1: you அற்புதம் செய்வார்.
0: The Lord will do miracles.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: வேதத்தில் அதனால்தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு
0: That's why the Lord has chosen children.
1: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த
0: to make them
1: தேவன் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்.
0: The Lord has chosen the little one.
1: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா.
0: Jeremiah big prophet.
1: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்.
0: He was a small boy.
1: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியா பார்த்து சொல்றார்.
0: Jeremiah 1 the Lord said.
1: பேசுப்பா.
0: Come on you speak.
1: நீ போய் பேசு.
0: Go and speak.
1: அப்ப எரேமியா சொல்றாரு.
0: Jeremiah said.
1: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்?
0: How can I talk?
1: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே.
0: I'm a small child.
1: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே.
0: Small.
1: அப்ப ஆண்டவர் சொல்றாரு.
0: The Lord said.
1: சிறு பிள்ளை என்று சொல்லாதே.
0: Don't say I'm a little.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ சிறு பிள்ளை தான்.
0: Of course you are little.
1: நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல.
0: You are not little to say the gospel. You have to pray.
1: சிறு பிள்ளை தான்.
0: You are little.
1: நீ ஜெபிக்கலாம்.
0: But you can pray.
1: நீ சிறு பிள்ளை தான்.
0: You are little.
1: நீ வேதத்தை வாசிக்கலாம்.
0: You can read the Bible.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைகளே.
0: Children.
1: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல.
0: The Lord did not reject you because
1: of Jeremiah. தீர்க்கதரிசி எழுப்பினார்.
0: The Lord raised Jeremiah.
1: ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்.
0: The Lord did miracle through Isaac.
1: Hallelujah.
0: In Abraham's life.
1: ஆம். இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
0: இருக்கிறார். Even today is unchanging in his promise.
1: சிறு பிள்ளைகளே.
0: Children.
1: நாம் என்ன நினைக்கிறோம்? அற்புதமா நினைக்கிறோம்.
0: We
1: இன்னொரு முறை ஆண்டவராக இயேசுவின் சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க? பசங்க எல்லாம் தூர போங்க தூர போங்கன்னு சொல்றாங்க.
0: Come on, you go away.
1: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா?
0: What did the Lord say?
1: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை
0: பண்ணாதீங்க.
1: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் தெரியுமா?
0: How long the Lord has spoken.
1: எதுமோ வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு
0: இருக்கீங்க.
1: சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்.
0: The Lord will prophesy even
1: சிறு பிள்ளையின் மூலமா சில வார்த்தைகள் வெளிப்படும்.
0: The some words will come
1: நீங்க அதை உடனே நம்புங்க.
0: You believe that.
1: கர்த்தர் செய்வார்.
0: The Lord will do it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: இன்றைக்கு அநேகர்
0: many people.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்.
0: They just stop.
1: Hallelujah. ஆனால் கர்த்தர் சொல்கிறார்
0: தடை
1: பண்ணாதீங்க.
0: Don't stop them.
1: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்.
0: The important the ministry.
1: கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக.
0: The Lord's coming is very soon.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க நினைக்கிறீங்களா?
0: Are you thinking?
1: நீங்க தசமபாகம் காணிக்க கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்.
0: Yeah.
1: பதினோராம் அதிகாரம்
0: 18
1: வெளிப்படுத்தல் 11:18 ஜாதிகள் கோபித்தார்கள், உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் எல்லாம் கவனிங்க, உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர் யாவருக்கும் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா.
0: He gives reward to everyone.
1: யாருக்கு பலன் அளிக்கிறவர்?
0: For whom?
1: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர்
0: small
1: பெரியோர்
0: and great.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்.
0: The Lord keeps reward for this small.
1: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
0: The Lord is coming with that reward.
1: Amen.
0: Hallelujah.
1: ஆனால் தான் விசுவாச சபைன்னு சொல்லும்பொழுது நான் வந்து அநேக சபைகளை போயிருக்கிறேன்.
0: I went to many churches.
1: இங்க மெசேஜ் தொடங்கணும்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டினு ஒரு தனியா போயிடுவாங்க, தூர போயிடுவாங்க.
0: When the message starts, they go out separately.
1: அதுல ஒரு 20-10 விசுவாசிக்க பிள்ளைங்களை கூட்டா அப்படி போயிடுவாங்க.
0: 10 believers, they take them. Separately.
1: அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க.
0: They will not listen to the message.
1: சின்ன பிள்ளைங்களும் கேட்காது.
0: Even the small children.
1: அது நம்முடைய சபையில நான் அனுமதிக்கிறது இல்ல.
0: I don't permit it in our church.
1: நான் என்ன சொல்றேன்?
0: What I say?
1: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மட்டுமல்ல.
0: Not only for the big one.
1: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
0: Even for the small one.
1: கர்த்தர் பேசுவாரு.
0: The Lord will talk to them.
1: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு.
0: We think that they don't understand.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ,
0: whether they understand or not,
1: நான் போடுகிற வசனங்கள்,
0: the word of God,
1: வார்த்தைகள்,
0: the words,
1: hallelujah,
0: hallelujah,
1: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது.
0: It is penetrating their heart.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: அதனால தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: 2 தீமோத்தேயு புத்தகத்தில்,
0: 2 தீமோத்தேயு
1: 3:15
0: third chapter
1: 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: 15
1: 2 தீமோத்தேயு 3:15 என்ன வாசிக்கிறோம்?
0: 2 தீமோத்தேயு 3:15
1: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்,
0: from a child,
1: அல்லேலூயா,
0: from childhood,
1: நீங்க சொல்லலாம் தைரியமா,
0: you can say boldly,
1: சிறு பிள்ளைகளே,
0: children,
1: நீங்க சொல்லலாம்,
0: you can say,
1: வளர்ந்த பிறகு சொல்லலாம்,
0: when you grew up,
1: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்,
0: from my childhood I hear the word of God, what a blessing,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது,
0: two kinds of testimonies.
1: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு,
0: doing everything wrong,
1: இந்த உலகத்துல என்ன நாட்டுடியும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு,
0: all wicked things,
1: சாவ போற நேரத்துல,
0: at the time of death,
1: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது,
0: I want to go to heaven,
1: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க,
0: please give baptism,
1: நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்,
0: I accept Jesus,
1: நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்,
0: I accept Jesus,
1: அப்படினு அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க,
0: many they are dreaming like that,
1: hallelujah,
0: hallelujah,
1: ஆனா உங்களுக்கு தெரியாது,
0: they don't know.
1: சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து,
0: from childhood they listen,
1: சிறு வயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்,
0: from childhood they love the Lord,
1: பரலோகத்தில் வரும்பொழுது,
0: when they come to heaven,
1: அவருடைய பலன் பெரிதா இருக்க போகிறது,
0: the reward will be bigger,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah.
1: அருமையான தேவனுடைய ஜனமே,
0: dear children of God,
1: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்,
0: the important is the children ministry.
1: சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்,
0: from childhood we have to teach them pray,
1: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்,
0: they have to become prayer warriors,
1: hallelujah, amen, amen. அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்,
0: the child kneel down for the problem,
1: பிரச்சனை சால்வ் ஆயிடும்,
0: the problems will be solved,
1: amen,
0: amen,
1: hallelujah,
0: hallelujah.
1: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்.
0: Jesus listen to the
1: small பதில் கொடுக்கிறார்.
0: He answers them.
1: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்.
0: He is there in our midst.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
0: Dear children of God.
1: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்
0: the children ministry
1: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்.
0: The Lord honors
1: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ ஆத்மமா நினைக்க கூடாது.
0: Don't think it is simple.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. இங்கே உட்கார்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு சிறுவரோடும்
0: each small
1: தேவ தூதர்கள் இருக்கிறார்.
0: The Lord is
1: angels
0: are there. God is looking at them.
1: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது.
0: Lots of blessings for them.
1: இந்த சிறுவர் ஊழியம்
0: the children ministry
1: போவதில்லை.
0: Should not become vain.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்.
0: Certainly there is a reward.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
0: How many of you believe?
1: நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?
0: Shall we all rise?
1: எல்லா சிறு பிள்ளைகளும் எழும்பி நிற்போம்.
0: All children
1: Hallelujah.
0: Stand up.
1: Hallelujah. எல்லாரும் எழும்பி நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Hallelujah.
1: இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is speaking to you.
1: விசுவாசியே.
0: Oh believer.
1: கர்த்தருடைய பிள்ளையே.
0: Child of God.
1: நீ சபையில வந்து
0: come to church.
1: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்
0: don't understand the truth
1: சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்
0: we don't obey the truth
1: hallelujah நீ காணப்படுவது உன்னுடைய ஆத்மாவுக்கு கேடு.
0: It is wrong for your soul.
1: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து
0: coming to God's
1: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து
0: obeying to the spirit of the Lord
1: உன் சித்தத்தை நீ செய்யும் பொழுது
0: when you do his will
1: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்.
0: Then the Lord bless you.
1: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்
0: the children ministry
1: ஆண்டவருக்கு போவதில்லை.
0: Not ending today.
1: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது.
0: Every week it will be
1: there. வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது.
0: Coming days
1: கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார்.
0: Lord will change it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: இந்த உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்.
0: There may be education.
1: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது.
0: It makes just
1: ஆனால் வேதாகம கல்வி
0: but bible
1: அது அறிவாளியாக அல்ல.
0: Not only
1: ஞானவானாய் மாற்றுகிறது.
0: Makes them wise.
1: ஞானவான்களாய் மாறுவீர்கள்.
0: It makes them wise.
1: கர்த்தருக்கு சித்தமானால்
0: if it is God's will
1: சிறுவர் வேதாகம கல்வியை
0: we have small children
1: தொடங்குவார்.
0: The Lord will start
1: அநேக சிறு பிள்ளைகள்
0: many children
1: சின்ன வயதிலிருந்தே
0: from children
1: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்.
0: They understand
1: வேதத்தை அவர்கள் படிப்பார்கள்.
0: They will read the bible.
1: வல்லமையான ஊழியக்காரராய் மாறுவார். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Hallelujah.
1: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Let us
1: விடுதலையோடு
0: deliverance
1: விடுதலையோடு
0: deliverance
1: விடுதலையோடு
0: deliverance
1: ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Let us all praise
1: இந்த சிறியரில்
0: the small
1: ஒருவரும்
0: not even small
1: கெட்டு போவது
0: it is
1: தேவனுடைய சித்தம் அல்ல.
0: Not God's will.
1: எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Let us all
1: எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Let us all praise
1: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
0: deep of your
1: விடுதலை
0: deliverance
1: விடுதலை
0: deliverance
1: ரட்சிப்பு
0: salvation
1: உண்டாகட்டும் உண்டாகட்டும்.
0: Let it
1: கர்த்தர் வல்லமை
0: Lord's power
1: ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும். இப்பொழுதே
0: right now
1: இப்பொழுதே
0: right now
1: தொடுவீராக
0: touch them
1: தொடுவீராக
0: touch them
1: தொடுவீராக
0: touch them
1: தொடுவீராக
0: touch them
1: அநேக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு
0: from childhood
1: அநேக சிறு பிள்ளைகள்
0: all children
1: அநேக வாலிபர்கள்
0: many youth
1: கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக.
0: Let them come to the Lord
1: கர்த்தருக்கு சாட்சிகளாய் எழும்புவார்களாக.
0: Let them be a witness
1: சிறு வயது முதல்
0: from childhood
1: சிறு வயது முதல்
0: from childhood
1: முதிர் வயது வரை
0: till the old
1: என்னை ஆண்டவர் கைவிடவில்லை.
0: Lord did not leave
1: என்று தாவீது சாட்சி சொன்னது போல சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரும் எழுப்புவீராக. ஒவ்வொருவரும் எழுப்புவீராக.
0: ஹல்லேலூயா.
1: முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை.
0: ஹல்லேலூயா.
1: கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக. எல்லா கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஷபரபரபரபரபா உரகபரபலபரபா உரகபரபலபரபா உரியந்தரபரபலபரபா ஹல்லேலூயா. பரலோக பிதாவே இந்த செய்தி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும்
0: those who listen to this message
1: கர்த்தர் பரிசுத்தமாக்கும் அப்பா.
0: God make them holy
1: வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும்.
0: Let them obey
1: மனம் திரும்பட்டும்.
0: Let them repent
1: ரட்சிக்கப்படட்டும்.
0: Let them be saved
1: பாவத்திலிருந்து வெளியே வரட்டும்.
0: Let them be saved
1: மாய்மாலங்கள் நீங்கட்டும்.
0: Let the hypocrisy
1: ஆண்டவரே பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன்
0: Lord you
1: உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து
0: Lord deliver
1: ரட்சித்து பரிசுத்தமாக்கி
0: them from sin
1: உம்முடைய சபையிலே பரிசுத்தவாண்டி ஐக்கியத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவர். தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழிய ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13 நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.
4: இப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி இந்த பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. கர்த்தரே அதை உண்டாக்கினார். அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளும்படி போற்றி பாட வருகிறார் அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்கள்.

தேவஜனமே, வாக்கு தத்தம் செய்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறும்.

தேவ பிள்ளையே, தாமதங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியாவதில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றினது போல உனக்கும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.

0: நினைத்த அனைத்து காரியத்திலும் அக்கறை கொண்டிருக்கிறார். ஆகவேதான் நம்மை மிகவும் உன்னிப்பாக கவனித்தும் வருகிறார்.
1: உங்கள் வாழ்க்கையை வளைந்து கொண்டிருக்கும் உன்னத உறவு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். பழைய ஏற்பாட்டு காலங்களில் அநேக வேளைகளிலே தேவன் தம்முடைய மக்களை மிகவும் சௌகரியம் இல்லாத சூழ்நிலைகளிலே இருக்கும்படி செய்தார். இங்கே யோசுவா, கிதியோன், மோசே போன்றவர்களை உங்கள் ஞாபகத்தில் சற்று கொண்டு வாருங்களே. இவர்கள் தங்களால் சமாளிக்க முடியாத நிலைகளை எட்டின போது தங்களுக்கு உதவும்படியாக தேவனை நோக்கி கதறினார்கள். நம் வாழ்விலும் தனிப்பட்ட போராட்டங்கள் நம்மை அமிழ்த்து விடும் போல காணப்படலாம். ஜெபமானது நம் வாழ்விலே கடைசி இடத்தை அல்ல, முதலிடத்தை பெறும் அனுதின பழக்கமாக மாற வேண்டும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜெபத்தின் மூலம் பிரச்சனைக்கு எவ்விதம் தீர்வு காணலாம் என்பதை வேத சத்தியத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளுங்கள்.
0: அன்பான நேயர்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நலமாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவுடனே உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிட்டிவிடும் என்று நினைக்கிறீர்களோ? அது உண்மையல்ல. சிலர் அவ்வப்போது சொல்வது என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருந்ததைக் காட்டிலும் இப்பொழுது அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்வதுண்டு. உங்கள் வாழ்க்கை முறை புதிதாகவும் வித்தியாசமானதாகவும் புதிய அணுகுமுறையுடனும் இருப்பதினாலே முன்பை விட தற்போது எதிர்கொள்ளும் நிலைமைகள் அதிக சவால் நிறைந்ததாகத்தான் காணப்படும். நீங்கள் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களோ அல்லது பெறாதவர்களோ யாராக இருந்தாலும் வாழ்வில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை அனுபவமாக பெற்றவர்கள் வாழ்விலே இருக்கும் பிரச்சனையில் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிய மாறினவுடனே மிகப்பெரிய பாக்கியத்தை பெறுகிறீர்கள். அது என்னவென்றால், அன்பான பரலோக தகப்பன்தாமே உங்களை வழி நடத்துவார், உங்களை நிர்வகிப்பார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை பலப்படுத்துவார். ஆகவே வாழ்வின் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனைகளையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். ஆகவே இந்த நாள் நிகழ்ச்சியிலே ஜபத்தின் மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். இரண்டு நாளாகவும் 20 அதிகாரத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை சற்று திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தின் காலத்திலே யோசபாத் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான். தன் வாழ்நாளிலே தனது தேசத்தின் மக்களை தேவனை நோக்கும்படி செய்தான். திடீரென்று 3 தேசத்து மக்கள் தனக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி வருகிறதை கேள்விப்படுகிறான். இந்த நிர்பந்தமான நிலைமையிலே அவன் செய்த செயலானது நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொண்டாலும் அதை சவாலோடு சந்திப்பதற்கு உதவி செய்கிறதாய் இருக்கிறது. இப்பொழுது நான் 2 நாளாகவும் 20 அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். அப்படியே யூத ஜனங்கள் கத்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கத்தரை தேட வந்தார்கள். அப்பொழுது யோசபாத் கத்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூத ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க முடியாது. நான் இப்பொழுது வாசித்த 6 வசனத்தை பார்த்தால் அது முற்றுப்புள்ளி வைக்கப்படாத ஒரு நீண்ட தொடர் ஜபமாக இருப்பதை காணலாம். இந்த புத்தகத்தின் 19 அதிகாரத்தை சற்று பார்ப்போம் என்றால் அங்கே யோசபாத் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் உள்ள 1 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். 3-4 வசனங்கள், ஆகிலும் நீர் விக்கிரத் தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு என்றான். யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர் செபா தொடங்கி எப்ராயும் மலை தேசம் மட்டுமல்ல ஜனத்திற்குள்ளே பிரயாணமாய்ப்போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். யோசபாத் நியாயாதிபதிகளை நோக்கி சொன்னது என்ன என்பதை 7 வசனத்தில் பார்க்கலாம். அதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரிடத்திலே அநியாயமும் முகத்தாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்தில் செல்லாது என்றான். தொடர்ந்து யூத தலைவர்களிடம் யோசபாத் சொன்னது என்ன என்பதை 9 வசனமும் 11 வசனத்தின் பின்பாகமும் கூறுகிறது. அந்த வசனங்களையும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். யோசபாத் யூத தலைவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். ஆம், இந்த வார்த்தைகளை கூறின அரசன் பயபக்தி உள்ளவனாய் தேவனுடைய மக்களை அரசாண்டு வந்தான். தனது பொறுப்பை நேர்த்தியாக நிறைவேற்றினான். மக்களை நீதியான பாதையிலே வழி நடத்தினான். இந்த நிலையிலே திடீரென்று அவனை நோக்கி பகைஞரின் படை வர ஆரம்பித்தது. இதுபோன்ற பிரச்சனையை நாம் எதிர்கொள்வோமானால் அதை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? ஜெபிக்கிறோமா? நம்மில் பலர் உடனடியாக நண்பர்களையோ அல்லது தெரிந்த நபர்களையோ நாடிச் செல்வதுண்டு. ஆனால் தேவன் மாத்திரமே சிறந்த வழியை வைத்திருப்பார். உங்கள் பிரச்சனையின் தன்மை எதுவாக இருந்தாலும் சரி, அது சாதாரணமானதோ அல்லது சிக்கலானதோ, அது சிறியதோ அல்லது பெரியதோ, எப்படி இருப்பினும் உங்கள் வாழ்வில் இருக்கும் சில பிரச்சனைகளை எழுதிக் கொள்ளுங்கள். மேலும் நான் சொல்லப்போகும் 4 உண்மைகளையும் எழுதுங்கள். தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தால் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளின் அளவு உண்மையாகவே சுருங்கி போகும். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், தேவன் நம் பிரச்சனைகளை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இந்த அடிப்படை உண்மை நம் வாழ்வில் முக்கியமற்றதாக இருக்குமானால் நாம் ஏன் ஒவ்வொரு நாளையும் ஜெபத்துடன் ஆரம்பிக்க வேண்டும்? தேவன் நம் பிரச்சனைகளில் அக்கறை காட்டவில்லை என்றால் ஏன் நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் அக்கறை கொண்டுள்ளார். ஆகையால் நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகர் என்று நாம் நம்பும்போது தேவன் நம்மோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அதன்படி நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவ அன்பாலான இந்த உறவிலிருந்து அல்லது தேவனிடமிருந்து எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினதன் நிமித்தம் அவர் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து அக்கறை காட்டுவராக இருக்கிறார் என்பது நான் அறிந்து கொண்ட ஒரு உண்மையாகும். நம்மை நிபந்தனையற்ற முறையில் நேசிக்கும் நம் அன்பின் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு காணாமலும் அக்கறை காட்டாமலும் இருக்கவே மாட்டார். கர்த்தருடைய ஜெபத்தை குறித்து சற்று யோசித்து பாருங்கள். அனுதின ஆகாரத்திற்காகவும் நம்மை பாதுகாக்கும்படியாகவும் நாம் சோதனைக்குள் உட்படுத்தப்படாமல் தீமையை நின்று இரட்சிக்கும்படியாகவும் நாம் மன்றாட வேண்டும் என்று இந்த ஜெபத்திலே அவர் கூறியுள்ளார். நம்மை எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் தேவன் அக்கறை உள்ளவராக இராவிட்டால் நீ இந்த விதமாக ஜெபிக்க வேண்டும், உன் அனுதின ஆகாரத்திற்காக இந்த விதமாக மன்றாட வேண்டும், நீ தீமையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டுதல் செய்ய வேண்டும், நீ மன்னிப்புக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்க மாட்டாரே? நம் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியை குறித்தும் தேவன் அக்கறை கொண்டிராவிட்டால் தனிப்பட்ட குறிப்பிட்ட திட்டவட்டமான முறையிலே நாம் விண்ணப்பம் செய்யும்படியான ஜெபத்தை அவர் நமக்கு தந்திருப்பாரோ? நிச்சயம் தந்திருக்க மாட்டார். அப்படியானால் அவர் நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு பக்கத்திலும் அவர் இருக்கத்தான் செய்கிறார். நம்மை குறித்த அனைத்து காரியங்களிலும் தேவன் அக்கறை கொண்டவராக இருக்கிறார். மிக முக்கியமாக நாம் சிக்கியிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க அவர் ஆர்வம் கொண்டுள்ளார். சங்கீதம் 68:19 நாம் பார்ப்போமானால் அவர் சொல்வது என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள அன்பின் தகப்பனாக இருக்கிறார் என்பதை நம் இருதயத்தில் அறிய வேண்டும். அவர் தம்மை குறித்து கூறும்போது அவரே பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் ஆட்சி செய்கிறவர், வல்லமையும் கனமும் அவரது கையில் இருக்கிறது என்று கூறியுள்ளார். ஆகவே அவருக்கு முன்பாக எந்த ஒரு செயலும் மட்டுமல்ல எந்த ஒரு தனிநபரும் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படியானால் நம் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் சர்வ வல்லமையுள்ள அனைத்து மேன்மையுள்ள தேவனிடத்தில் நாம் வரலாமே. அன்பு நிறைந்த தகப்பனான அவர் நம் வாழ்வில் ஒவ்வொரு அம்சத்தை குறித்தும் அக்கறைப்படுகிறார். அது உங்கள் பள்ளிக்கூட பாடமானாலும் சரி, அல்லது உங்கள் பண தேவையானாலும், அல்லது உங்கள் வீட்டு மக்களுடன் நீங்கள் கொண்டிருக்கும் உறவானாலும், அல்லது நீங்கள் செய்யும் பணியானாலும், உங்கள் சரீர சுகமானாலும், எதுவானாலும் அன்பானவர்களே, அவற்றை குறித்த அக்கறையுடன் அவர் இருக்கத்தான் செய்கிறார். காரணம், அவ்வளவாய் அவர் நம்மீது பாசத்தோடு காணப்படுகிறார். இதுவரை நாம் முதல் பாடமான தேவன் நம் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் அக்கறை கொண்டுள்ளார் என்பதை அறிந்து கொண்டோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளப் போகும் பாடத்தை சற்று எழுதிக் கொள்ளுங்கள். நம் பிரச்சனைகளை காட்டிலும் தேவன் பெரியவர். இது எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்கள். ஒருவேளை தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் எதற்காக நம் நேரத்தை ஜபத்திலே விரயம் செய்ய வேண்டும்? தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இராவிட்டால் நம் அனைவரின் நிலைமையும் கேள்விக்குறியாகவே இருக்கும். இந்த உலகத்தில் வாழும் அனைவரின் வாழ்விலும் ஏதோ ஒன்றை சார்ந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. அது குடும்பத்தையோ, பணத்தையோ, தொழிலையோ, எதிர்காலத்தையோ, தங்கள் பாதுகாப்பையோ, சுய மதிப்பீட்டையோ, ஏதோ ஒன்றை சார்ந்ததாக இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் தேவன் நம்மை குறித்த அக்கறை மட்டும் கொண்டவராய் இராமல் நம்மிடம் இருக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். எரேமியா 32:17 27 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வசனம் எழுப்பும் கேள்விக்கு பதில் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனபடியினாலே நீங்களும் நானும் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. இது பார்ப்பதற்கு முடியாத செயலாகவே தெரிகிறது. எந்த பக்கம் திரும்ப வேண்டும் என்றும் குழப்பத்துடன் இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் அறிவேன். அது என்னவென்றால், தேவன் என் தனிப்பட்ட வாழ்வில் உள்ள பிரச்சனைகளை அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். என் தேவன் எந்த பிரச்சனையை காட்டிலும் பெரியவராக இருக்கிறபடியால் அவற்றையெல்லாம் எங்களால் அவர் முன் நிச்சயம் கொண்டு வர முடியும். ஆனால் சில வேளைகளிலே நான் நினைப்பது என்ன தெரியுமா? ஆ தேவனே, நான் என்ன செய்யப் போகிறேனோ, இந்த இக்கட்டான நிலையை நான் எவ்விதம் சமாளிப்பேனோ என எண்ணுகிறேன். என் அன்பு நண்பனே, ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். நாம் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளும்போது அவர் என்றுமே தம்முடைய கைகளை கட்டிக்கொள்ள மாட்டார். சர்வ ஞானமும் கொண்ட அவர் நீங்களும் நானும் பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு முன்பே அதை அவர் அறிவார். கடந்த காலங்களையும் நிகழ்காலங்களையும் வருங்காலங்களையும் அவர் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அதன் முழு விவரங்களோடு அறிந்திருக்கிறார். இந்த பிரச்சனையை எவ்விதம் தீர்க்க முடியும் என்பதை அவர் தெளிவாக அறிந்திருக்கிறார். ஜபத்தின் மூலமாக என் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு என்று நாம் நம்பும்போது, முதலாவது தேவன் என்மேல் அக்கறை கொண்டுள்ளார் என்றும், இரண்டாவதாக தேவன் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்களும் நானும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். இங்கே நாம் யோசபாத்தை சற்று பார்க்கப் போகிறோம். அவன் மிகவும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறான். தனக்கு எதிராக எதிராளி வருகிறான் என்பதை யோசபாத் கேள்விப்பட்டவுடனே அவன் என்ன செய்தான் என்பதை 2:3 கூறுகிறது. நீங்கள் பயப்படுகிற நேரங்களில் மட்டும் ஜெபிக்கலாமா? நிச்சயமாக ஜெபிக்கலாம். நீங்கள் பயப்படாத நேரங்களிலும் ஜெபிக்கலாமா? ஆம், அப்பொழுது கூட ஜெபிக்கலாமே. அப்படியானால் எப்போது ஜெபிக்காமல் இருப்பது? என்னை பொறுத்த மட்டும் எப்போதுமே நாம் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. சிலர், நீங்கள் பயப்படுவதின் நிமித்தமாகத்தானே ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்கலாம். அதற்கு பதில் ஆம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதனும் நான் எந்த ஒரு பயமும் இல்லாமல் வாழ்கிறேன் என்று திட்டவட்டமாக சொல்லவே முடியாது. சில சமயங்களில் நமக்கு வரும் பயம் நம்மோடு நீடித்திருக்காது, ஒரு சில நிமிடங்களோ அல்லது நேரங்களோ மட்டும் இருக்கும். சில செய்தியை கேட்கும்போது நமக்கு ஏற்படும் பயங்கள் நமக்கு கவலையை உண்டு பண்ணும், ஆனால் அதுவும் பறந்து போக நேரிடலாம். ஆனால் எப்படியோ நாம் பயப்படுகிற சூழ்நிலையிலே தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். இதைத்தான் யோசபாத் செய்தான். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுவது யோசபாத்தின் பழக்க வழக்கமாக இருந்தது என்பதை 2 நாளாகமும் 19:3 கூறுகிறது. இந்த வசனத்தின்படி தேவனை தேடும் பழக்கம் துர்ச்செய்தியை கேட்பதற்கு முன்பே யோசபாத்திடம் இருந்தது என்பது தெளிவாகிறது. நாட்டு நடப்புகள் எல்லாம் சரியாக செயல்படும் போதே இந்த பண்பு அவரிடம் இருக்கத்தான் செய்தது. யோசபாத்தின் வாழ்விலே தேவன் செயல்பட்டார். அவனது ஆட்சியிலே மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் இருந்தது. அந்த சமயத்திலும் யோசபாத் தேவனுடைய சமூகத்தை தேடுவதில் தவறிப்போகவில்லை. அநேகர் ஒரு உண்மையை மறந்து போய்விட்டார்கள். அது என்ன தெரியுமா? உங்கள் வாழ்விலே நீங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் பிரச்சனை இல்லாத சமயத்திலும் தேவனுடைய சமூகத்தை தேடுங்கள். எல்லாம் நலமாக நடைபெறும் போதும் தேவனுடைய முகத்தை நாடுங்கள். வாழ்விலே யாவும் கிரமமாக செல்லும் போது மகிழ்வோடும் மன ரம்யத்தோடும் இருந்து ஆராதியுங்கள், துதியுங்கள், தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள், அவரை குறித்து தியானம் பண்ணுங்கள். இதை விட்டுவிட்டு பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்கள் தேவனை தேடினால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய நிலை வரத்தான் செய்யும். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அல்லல் படுவீர்கள், உங்கள் பொறுமையில் தோற்றுப்போவீர்கள். சில பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மேல் உங்களால் தாங்க முடியாமல் துவண்டுதான் போவீர்கள். கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்கள் காலையில் எழுந்ததும் உடனடியாக தேவனை குறித்தே சிந்திக்க வேண்டும். இந்த நாள் மட்டும் அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்களேன். நம் தேவன் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறபடியால் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்விலே சில நலமான செயல்களை செய்வார். சகோதரனே, நீங்கள் சொல்வதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் மனபாரங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க எவ்விதம் என் வாழ்விலே தேவன் நல்லவராக இருக்க முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். இதை கேட்டுக் கொண்டிருக்கும் என் அன்பு நேயர்களே, பல சமயங்களில் தேவன் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உபயோகித்து நாம் இதுவரை கற்றுக்கொள்ளாத பெரிய உண்மைகளை நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இங்கே தேவன் நம் வாழ்விலே சில நன்மைகளை செய்யவே தீர்மானித்திருக்கிறார். நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவர் ஏதோ ஒரு உண்மை செய்யவே ஆயத்தமாக உள்ளார். அப்படியானால் நம் வாழ்விலே எந்தவித வேதனையும் மனபாரமும் கஷ்டமும் குழப்பமும் வராது என்று சொல்லிவிட முடியுமா? முடியாது. இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றின் மூலமாக நம் வாழ்வில் நலமான செயல்களை தேவன் செய்ய உள்ளார். எப்பொழுதெல்லாம் நம் வாழ்வில் பிரச்சனைகளையோ எந்த ஒரு கஷ்டத்தையும் எதிர்கொள்வோமோ அச்சமயங்களில் முதலாவதாக நம் வாயிலிருந்து தேவனை அப்பா என்று அழைத்து நம் நிலைமைகளை அவரிடம் சொல்ல வேண்டும். தேவனை அப்பா என்று அழைப்பதன் மூலம் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதையும் அவரின் பிரசன்னத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதையும் ஒத்துக்கொள்கிறோம். மேலும் நாம் அவரிடம் வர ஆயத்தமாக இருக்கிறோம் என்றும் அவரும் நம்மிடம் வர ஆயத்தமாக இருக்கிறார் என்றும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா என்று தேவனை அழைப்பதன் நிமித்தம் நாம் இருக்கின்ற நிலையில் அவரும் பங்கு கொள்கிறார் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாம் தேவனை அப்பா என்று அழைப்பதை கேட்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் தேவனை அழைப்பதன் மூலம் நீங்கள் என்றுமே குறைந்து போகாத முடிவே இல்லாத தேவ ஞானத்துடனும் வல்லமையுடனும் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அவரும் நம்முடைய பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதிலிருந்து விடுவிக்கிறார். 4வதாக, நமக்கிருக்கும் பிரச்சனைகளுக்காக நாம் மற்றவர்களையும் ஜெபிக்க சொல்ல வேண்டும் என தேவன் விரும்புகிறார். நம் மற்றவருடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். 2:20 கூறுவது என்ன என்பதை வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான். தான் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சினைக்காக தான் மட்டும் ஜபிப்பது என்பது போதுமான செயலாகாது என்பதை யோசபாத் அறிந்திருந்தான். என் வாழ்க்கை நானே கையாள முடியும் என்று சில சமயங்களில் நாம் எண்ணுவதுண்டு. நானும் அவ்விதம் எண்ணியிருக்கிறேன். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய பிரச்சனைகளை நாமத்தான் கையாள வேண்டும் என்பதில் தேவனுக்கு விருப்பம் கிடையாது. நம் பிரச்சனையில் நாம் மற்றவர்களையும் ஈடுபட செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இனி சற்று கவனியுங்கள். உங்கள் உள்ளான இருதய வாஞ்சியை மனம் திறந்து ஒருவரிடமோ அல்லது இரண்டோ அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களிடமோ நீங்கள் பகிர்ந்து கொண்டு அதன் மூலம் ஜப பங்காளரை ஏற்படுத்த வேண்டும். அதுவே விசுவாசிகளாகிய நீங்கள் இந்த உலகத்தில் கொண்டிருக்கும் மிகப்பெரிய சொத்தாகும். அவர்களிடம் உங்கள் மனதை திறந்து தனிப்பட்ட ஜப குறிப்புகளை பகிர்ந்து கொள்ளலாம். அவர்கள் உங்களுடன் இணைந்து ஜபிப்பார்கள். ஆம், ஜப பங்காளரை காட்டிலும் மேன்மையான சொத்து எதுவும் கிடையாது. உங்கள் ஜப பங்காளர் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ உங்கள் பிள்ளைகளாகவோ அல்லது உங்கள் நண்பராகவோ இருக்கலாம். ஊழியத்திலேயும் வாழ்விலேயும் நான் இந்த நிலையை எட்டுவதற்கு என் வாழ்க்கையில் அக்கறை கொண்ட மக்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் வாழ்க்கை பாரங்களையும் பரவசமான அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு இருக்கும் ஜப பங்காளரை விட மேன்மையானது எதுவுமே இருக்காது. இங்கே தான் மட்டும் இந்த பிரச்சனையில் ஈடுபடுவது தேவனின் எண்ணமல்ல என்பதை யோசபாத் தெளிவாக அறிந்திருந்தான். ஒரு பிரச்சினைக்கான தீர்வை கொண்டு வருவதில் தேவன் மிகவும் அற்புதவிதமாக செயல்படுகிறவர். ஆகவேதான் யோசபாத் தான் எதிர்கொண்ட பிரச்சனையில் மற்ற மக்களையும் பங்கு பெறச் செய்தான். அவன் முழு தேசத்தையும் திரண்டு வரச் செய்தான். அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். தேவ மக்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் போதும் அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போதும் அவருடைய முகத்தை தேடும் போதும் மிகவும் அற்புதமான செயல் நடைபெறும். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் பிரச்சனையை பெரிதாக்காமல் தகப்பனான தேவனுடன் உள்ள உங்கள் உறவை பெரிதாக்குங்கள். அதனால் நிச்சயம் நன்மை உண்டாகும். நாம் தேவனை தகப்பனே என்று அழைக்கும் போது நாம் அவரது மகனாக மகளாக இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறியிருக்கிறார். நாம் தேவனை தகப்பனே என்று முணுமுணுப்புடன் சொன்னாலும் உறக்கச் சொன்னாலும் நாம் தேவனுடைய குமாரனாக குமார்த்தியாக இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. அந்த அன்பு தகப்பன் நம் வாழ்வின் தேவைகளை சந்திக்கவும் நமக்கு வழிகாட்டவும் உதவி செய்யவும் கடமைப்பட்டுள்ளார்.
1: உங்கள் பிரச்சினைக்கான தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் அவருடைய வழிகாட்டுதலை மிகவும் நேர்த்தியாக விருப்பத்தோடு பின்பற்றி செல்ல வேண்டும். உங்கள் கருத்துக்களை சற்று ஓரம் வைத்துவிட்டு தேவனுடைய வழிநடத்துதலுக்கு சரி என்று சொல்லுங்கள். நீங்கள் விருப்பத்தோடு தேவனை பின்பற்றினால் உங்கள் குழப்பத்துக்குரிய பதிலுக்கு நேராக அவர் உங்களை நடத்துவார். அநேக வேளைகளில் ஜெபத்தை நாம் கடைசி வாய்ப்பாக பயன்படுத்துகிறோம். நம்முடைய அனைத்து சொந்த முயற்சிகளும் கைகூடி வராத பட்சத்திலே ஜெபத்தை தப்பிச் செல்வதற்கான இறுதி வழியாக நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் எல்லா நிலைமைகளிலும் ஜெபமே முதலிடம் பெற வேண்டும் என்பதை யாக்கோபு 5:13-16 நமக்கு கூறுகிறது. வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது.
2: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

உமக்கு நன்றி அப்பா. எங்கள் ஆரம்பங்களின் ஆரம்பமே, எங்கள் முகவரையே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு முகவரியை தருகிறவரே.

தரிசனத்தை பரிசா தந்தவர். ஒரு நாள் எங்களை தரிசா விட மாட்டேன்னு சொன்னீங்க, அதை நினைச்சு ஸ்தோத்திரம். தகப்பனே, தகப்பனே, புதிய ஆண்டில் நாங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கவில்லை, ஒரு புதிய ஆரம்பத்தை தாரும் என்று கேட்கிறோம் அப்பா. ஆரம்பங்களுக்குள், ஆரம்பங்களுக்குள் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கு அளவே அற்புதமாய் தொடர்ந்து ஓடுங்கள், விட்டுறாதீங்க, பணி செய்வதை நிறுத்தி விடாதீங்க என்று சொல்லி உம்முடைய ஊழியக்காரர்களை நீங்க திடப்படுத்தி பலப்படுத்தி அப்பா நான் கூட இருக்கிறேன். செருபாபே, கையில் இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமா பார்க்கறேன். செருபாபே, கையில் இருக்கிற தூக்கு நூலை நான் சந்தோஷமா பார்க்கறேன். நான் உன்னை முத்திரம் மோதிரமா வச்சிட்டேன். ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். நன்றி. ஆரம்ப சின்ன ஆரம்பம் தானே, அற்பம் நினைக்காதீங்க. அந்த அற்பம் தான் கற்பம் தரிச்சு அற்புதமாக மாறும். அற்பம் இன்னைக்கு அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாக மாறும். எந்த பகுதியிலும் உம்முடைய தேவ மனிதர்களை நீர் வைத்திருக்கிறீரோ அந்த அற்பம் கற்பம் தரித்து அற்புதமாய் மாறப்போகிற நாளுக்காக ஸ்தோத்திரம். அது வரைக்கும் அற்புதரை துதித்து கொண்டே, அற்புதர் பாதத்தில் ஜெபித்து கொண்டே. பவுல் சொன்னாரே அப்பா, பவுலுக்கு நீங்க சொன்னீங்களே, ராஜா ராஜா இந்த முள்ளு என்னை விட்டு நீங்காதா. மூன்று நேரம் ஜெபம் பண்ணும் போது நீங்க சொன்னீங்களே, ஏன் கிருபை உனக்கு போதும்பா. My grace is sufficient for you. In your race, my grace is sufficient for you. நீங்களும் நானும் ஓடுகிற ஓட்டத்தில் அவருடைய கிருபை நமக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே. பலம் அவரே பலம் தருகிறார், அவரே பலன் தருகிறார். மகா பெரிய கேடகமும் பெரிய பலன் அவர்தான். பலமும் தருகிறார், பலனும் தருகிறார், பலனும் தருகிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? அவரை துதிக்க கூடி இருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணாதபடி தொடர்ந்து நாங்கள் ஓடிக்கொண்டே நதியாய் பொங்கி பாய்ந்து கொண்டே, இதக்கில் அம்பு பாய்வது போல் பாய்ந்து கொண்டே இருக்கு. ஐபிராத்தாய், பைசோனாய், கீகோனாய் அப்பா, ஏதேனில் ஓடின நாலாறு நாலாறு நாலாறு சீதாலரபா, நாலாறு நாலாறாக பிலிப்பியர் நாலாறு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் கொள்ளும் காத்து கொள்ளும். தீவிரமாய் நீர் செய்ய போகிற உம்முடைய கிரியைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. தொடர்ந்து எங்களை பாட வச்சு, ஆராதிக்க வச்சு, ஜெபிக்க வச்சு, வார்த்தையை கேட்க வச்சு, உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்க்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர், உங்க கையில் இருக்கிற தூக்கு நூல்ல கர்த்தர் சந்தோஷமா பார்க்கிறாரு. ஊழியம் செய்கிற தேவ மனுஷரே, தேவ மனுஷியே, உங்கள் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தர் சந்தோஷமாய் பார்க்கிறார். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யாரா சட்டை பண்ணலாம்? அற்பம் நினைக்காதீங்க, அற்பம் கற்பம் தரிக்கும், அது அற்புதமாக மாறும்.
ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தை அப்படியே உள்வாங்கிக் கொள்வோம். மகிமையான கிரியைகளை அவரே செய்வார். ஏனென்றால் His grace is sufficient for me in my race. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓடு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஓடா போகக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் ஓடு பாதையை வைத்திருக்கிறார். யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணி கம்பீட் பண்றதுக்காக இல்லை. We are not here to compete with each other, but complete with each other. நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் ஊழியம் பெருசா, என் ஊழியம் பெருசா, என் சர்ச்சில் 1000 பேர் வந்துட்டாங்க, உன் சர்ச்சில் 10 பேர் தானா, இதெல்லாம் இல்லை. எனக்குன்னு ஒரு ஓடுபாதை, உங்களுக்குன்னு ஒரு ஓடுபாதை. அந்த பாதையில் நீங்கள் மட்டும்தான் ஓட முடியும். அப்படி ஓடினாதான் உங்களுக்கும் எனக்கும் பரிசு. அதை பார்த்து இதை பார்த்துட்டு ஓடிட்டேன் அப்படின்னா சொல்லவே பயமா இருக்கு. வார்த்தை வர்றதுனால தரிசு, வேற வழியே இல்லை. அதனால ஆண்டவரே, நாங்கள் தரிசு நலன் தரிசனம் பெற்ற நான், பரிசாய் தரிசனத்தை பெற்ற நான் ஒவ்வொரு நாளும் வளருவேன், மனம் பரப்புவேன், தேசத்தை பல நாள் நிரப்புவேன். ஓசியா 14:6 இந்த ஆண்டு முழுவதும் பணி செய்ய அவரே பணியாக வருகிறார். அதனால் அங்கே இங்கேயும் பார்த்து அக்கம் பக்கத்தினரை பார்த்து அடுத்தவன் என்ன சொன்னா அதன்றதை பார்த்துல, அவர் என்ன சொன்னார் அதுதான் ஃபைனல். 1000 பேர் 1000 சொல்லட்டும், உங்களுக்குன்னு சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையிலேயே அந்த தீ இருக்குல்ல, நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன்னு சொன்னார்ல, இந்த 6வது வசனத்தையும் போட்டுருங்க. நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். இதுவரைக்கும் படர்ந்தீர்கள், இனி ஓங்கி படருவீர்கள். ஓங்கி அடிச்சிட்டான்ப்பா, ஓங்கி அடிச்சிட்டான், ஓங்கி பேசிட்டான் அப்படின்ற அந்த சூழ்நிலையில் இனி நீங்கள் ஓங்கி படருவீர்கள். யாக்கோபே, நீ வேர் ஓன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அதுக்கு அவர் கிருபை நமக்கு போதும்.

போராடுகிறார், மேற்கொள்ள முடியலை, உறவாடுகிறார். ஹூ ஆர் யூ? அப்பா கேட்டார், யாக்கோபு யாரு? நான் ஏசாப்பா, ஏசாப்பா. இப்ப தூதன் கேட்கிறார், ஹூ ஆர் யூ? ஐ எம் ஜேக்கப். And now onwards, I am going to name you as Israel. You are no more Jacob, you are Israel. அப்படியே ஒத்துக்கிட்டு, அப்பா நான் இதுதான், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும். Here I am. Your servant is listening. அப்பா இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும், நான் நானாகவே வந்திருக்கிறேன், உறவாடுறேன் அப்படின்னு உறவாடினார். பாருங்களேன், இந்த நாள் வரைக்கும் யாக்கோபு இஸ்ரவேல் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்ட யாக்கோபு

அவயவத்துக்குள்ள, மைண்டுக்குள்ள, அப்பா கண்ணுக்குள்ள, காதுக்குள்ள, வாய்க்குள்ள, இருதயத்துக்குள்ள, ஒவ்வொரு அவயவத்துக்குள்ள, அப்பா நீர் வேறு நான் வேற அல்ல, நாம் ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம் அப்படின்னு உயர்ந்த நிலைமைக்குள் எங்க

அபிஷேகம் பொங்கட்டும், கசியட்டும். வார்த்தைகள் மடை திரண்ட வெள்ளம் என்ன தடையில்லாமல் புறப்பட்டு வரட்டும். இங்கே இருக்கிறான் ஒரு தீர்க்கதரிசி, இல்லையா? இருக்கிறான். அவனுக்குள் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. சுடர்களாய் பிரகாசிப்பார்களாக, ஆளுகை செய்வார்களாக, வித்தியாசமாய் வாழ்வார்களாக, விசேஷங்களை கொண்டு வருவார்களாக, அப்பா எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வார்களாக.

குறித்து கவலையை உண்டாக்குகிற எல்லா ஆண்டவரே மன அழுத்தத்தை கொடுக்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் அவுட் இன் ஜீசஸ், அவுட் இன் ஜீசஸ். அவங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு ரணத்தோடு வாழ்கிற

இருக்கிறது இருக்கிறது இல்லையா இல்லை இருக்கிறது இருக்கிறது எல்லா ஆண்டவரே தடைகளை உடைக்கிற ராஜா தளக்கர்த்தர் முன்னே போகிறீர் மலைகளை வழிகளாக்குவார் கோணலானவைகளை செவ்வையாக்குவார் கோணலானதை எவன் திருப்ப முடியும்

0: விலகுவதாக, ஆண்டவரே கடின இருதயம் உடைவதாக, ரண ஆண்டவரே ரணத்தால் பாதிக்கப்பட்ட மனது ஃப்ரீ ஆவதாக இயேசுவின் நாமத்தில். Thank you Lord.
1: தியானத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய சீசனை குறிச்சோம். அந்த சீசன்ல ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற புதிய தொடக்கத்தை குறிச்சோம், ஆரம்பத்தை குறிச்சோம். ஆண்டவர் டிசம்பர்லேருந்து நம்மோடு பேசுகிறார். நம்ம வீட்டில் ஆண்டவருடைய காரியம் உண்டும்.
0: ஆமென்.
1: அவர் எதை விரும்பினாரோ, அவர் விரும்பின காரியம் நம்ம வீட்டில் குளிர்க்கும், முளைவிடும், ஜெர்மினேட் ஆகும். இதுதான் நவம்பர்லேருந்து ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிற ஒரு மைய கரு. ஸோ நேற்று தினத்தில் நாம் தியானித்த ஒரு காரியம், ஆண்டவர் தருகிற ஆரம்பத்து மேலே தான் நம்முடைய முழு கவனம் இருக்கணுமே ஒழிய ஆசீர்வாதத்து மேலே கண் என்ன செய்யக்கூடாது,
0: போகக்கூடாது.
1: ஸோ ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லா சம்பாரித்து சொத்துக்களை கொடுத்துட்டு போனோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் மாடாக உழைச்சி ஓடாதுன்னே செய்கிறாங்கன்னா. அது செக்குலர், செக்குலர் திங்கிங். ஸோ அவங்க அப்படி தான், தே வில் பி திங் லைக் தட். ஆனால் நம்ம ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்குறப்ப, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஆரம்பத்தை எங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு போக விரும்புகிறோம்.
0: எஸ்.
1: அதே மாதிரி பிள்ளைகளும் எதில் கவனமாக இருக்கணும்னா, டேடிக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்து மேலே இல்லை, பெற்றோருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆரம்பத்தில். ஆசீர்வாதத்தை பிடிச்சா அவுட்டு, ஆரம்பத்தை பிடிச்சா
0: நாட் அவுட்டு,
1: எதிரி
0: நாக் அவுட்டு.
1: நாக் அவுட்டு. அருமையான மனதில் பதியக்கூடிய காரியத்தை ஆண்டவர் சொன்னார். அப்போ நேற்று ஒரு கேள்வியில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் செய்தி இந்த ஆங்கிளில் போனதுனால நம்ம அந்த ஃப்ளோலே போயாச்சு. என்ன கேள்வி? ஏன் ஆரம்பத்திலே ஆண்டவர் எனக்கு செய்யலை? இப்போ வந்து செய்கிற இதே காரியத்தை, அபிரகாமுக்கு 99 வயதில் செய்கிற காரியத்தை அவங்க திருமணமான புதுசுல என்ன செஞ்சிருக்கலாமே, செஞ்சிருக்கலாமே. செஞ்சிருந்தா அது நேச்சுரலாக இருந்திருக்கும், சூப்பர் நேச்சுரலாக இருந்திருக்காது.
0: அல்லேலூயா.
1: எல்லா கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் குழந்தை வந்து நியூலி மேரீடில் சில ஆண்டுகளில் என்ன செய்யுதுன்னா குழந்தை பிறக்கிறது. அது வந்து ஒரு, அதை யாராவது ஆச்சரியமாக பார்ப்பாங்களா?
0: இல்லை.
1: கல்யாணம் முடித்த உடனே எதிர்பார்க்குறோம்ல, புழுவோ பூச்சி என்னென்னா
0: இருக்கா
1: இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அக்கறை என்னென்னா விசாரிக்கிறாங்கல்ல. ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கா?
0: இருக்கு.
1: அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, அங்கே போனால் கேள்வி கேட்குறாங்க, வெளியே தலை காட்ட முடியல, எங்களுக்கு ஒரு பெரிய அவமானம், அப்படி இப்படின்னு சொல்லி படாதபாடு படுத்துறானா சொசைட்டி?
0: எஸ்.
1: அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே பழகி பெறுகிறதுங்கிறது அது ஆண்டவர் எல்லாருக்கும் நியமித்த ஒரு பாதை. அது சம்திங் வெரி நேச்சுரல், நேச்சுரல். ஆனால் 99, ஒய்ஃபுக்கு 86 அப்படிதானையா? 89. இதில் வந்து ஒரு காரியம், கர்ப்பம் செத்த பிறகு, சரீரம் செத்து போன பிறகு ஒரு காரியம் நடக்குதுன்னா அது வந்து சம்திங் சூப்பர் நேச்சுரல்.
0: எஸ்.
1: இத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கல. பிசிக்கலா பார்த்தா அது ஒரு பிளெஸிங், ஆனா ஸ்பிரிச்சுவலா பார்த்தா அது ஒரு பிகினிங்.
0: எஸ். ஹல்லேலூயா.
1: இந்த ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஆரம்பத்துல என்ன செய்யல?
0: கொடுக்கல.
1: ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை, இன்று வரைக்கும் முடிவில்லாத ஒரு ஆரம்பத்தை ஆபிரகாமுக்கு தேவனாகிய கர்த்தர் அருளி செய்ய விரும்பினார். ஆபிரகாமுடைய காரியம் அடைஞ்சு போச்சு. அவருடைய சரீரம் செத்துருச்சு. ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவர் என்ன செய்கிறார், இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுபோல அவருடைய மனைவி சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. அவங்களும் ஒரு குழந்தை பேருக்கான தகுதியை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இந்த காரியம் அடிஞ்சு போனாலும் ஆண்டவர் ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு அருளி செய்தார்.
0: ஆமென்.
1: கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்திருந்தா அது ஒரு ஆசீர்வாதம். ஆனா எல்லாம் முடிஞ்சு போன பிறகு வந்த ஆரம்பம் இன்னைக்கு வரைக்கும் முடிவே
0: இல்லை.
1: யூதர்களை கொன்று குவிச்சாலும், தலைமுறை தலைமுறையா ஆண்டாண்டு காலமா கொன்று குவிச்சாலும் அந்த சந்ததியை இன்னும் அழிக்கவே
0: என்னன்னா,
1: அந்த சந்ததி எப்பவும் உச்சத்திலேயே இருக்கு.
0: ஆமென்.
1: சுத்தி சுத்தி வளைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அடிச்சாலும் இந்த ப்ரெஷரை வந்து ரெண்டு நாள் கூட மற்ற ஆட்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா இத்தனை அடியையும் எதிர்த்து நின்று ஒரு தேசம் நிக்குதுன்னா அவங்க ராணுவம் பலமா
0: இல்லையே?
1: தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆரம்பம்.
0: ஆமென்.
1: ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர். அதுக்கு மனுஷனால முடிவு கட்ட
0: முடியாது.
1: ஆண்டவர் சொல்லற பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆரம்பிச்சு வச்சது ஆண்டவர்.
0: எஸ்.
1: உங்க ஊழியத்துக்கு முடிவு கட்ட முடியாது.
0: யாராலே முடியாது. ஹல்லேலூயா.
1: தேவன் ஆரம்பிச்ச காரியத்தை மனுஷனால் என்ன செய்ய முடியாது, முடிவு கொண்டு வர முடியாது. தேவன் முடிவுக்கு கொண்டு வந்த காரியத்தை மனுஷனால் ஆரம்பிக்கவும்
0: முடியாது.
1: முடியாது.
0: எஸ்.
1: மாறாத பிரமாணங்கள். ஒரு முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு காலம் கனிந்து வந்தது.
0: எஸ்.
1: 99 வயதுல ஒரு ஆரம்பத்தை கொடுக்க விரும்பினதுனாலதான் ஆரம்பத்திலே எதை கொடுக்கல ஆண்டவர், ஒரு குழந்தைய
0: கொடுக்கல.
1: கொடுத்திருந்தா ஐசக் யாரா இருந்திருப்பான்? கற்பத்தின் கனியா இருந்திருப்பான். ஒரு பிள்ளை செல்வமாக இருந்து செல்வமாக இருந்திருப்பான். பிள்ளை செல்வம்,
0: பிள்ளை செல்வம்.
1: மழலை செல்வம், செல்வமா இருந்திருப்பாரு. செல்வ மகனா இருந்திருப்பாரு. செல்வம், செல்வ மகனுக்கு ஏராளமான செல்வமும் இருந்திருக்கும்.
0: எஸ்.
1: அபிரகாம் கேட்டதே தானே, செல்வத்தை கொடுத்தீங்க, செல்வம் செல்லத்தை கொடுக்கலையே.
0: செல்லத்தை கொடுக்கலையே.
1: செல்வத்தை கொடுத்துட்டு
0: செல்வ மகனை செல்லத்தை கொடுக்கலையே.
1: செல்லத்தை கொடுக்கலையே. இது வந்து நானும் நீங்களும் இருந்தா கூட இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், நம்ம அப்படிதான் ஜெபம் பண்ணிருப்போம். நம்ம ஆபிரகாமுக்கு தேவன் காண்பிச்ச பிரம்மாண்டத்தினுடைய முழு வீச்சையும் ஆபிரகாமால் என்ன செய்ய முடியல, துவக்கத்துல கிராஸ் பண்ண
0: உள்வாங்க முடியல.
1: ஜெயிக்க முடியாத காரியங்களை ரொம்ப பெருசு. ஒரு மனுஷனை பிடிச்சி, ஒரு மனுஷியை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய காரியங்களை கத்தர் பேசுறப்ப எவ்வளவுதான் அவன் தாங்குவான் எதையுமே பார்க்காம. பெருசா உன்னை கண்ணு முன்னாடி நிறுத்தி இதை விசுவாசி, இதை பாடுற, இது உனக்குன்னா மனுஷன் என்ன செய்ய முடியும், நம்ப
0: முடியும்.
1: ஆனா இப்படிலாம் உனக்கு இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்குன்னே சொல்றார். உன் சந்ததி இவனமாய்
0: இருக்கும்
1: இருக்கும் இருக்கும் இருக்கும். இதை விசுவாசிக்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு என்னன்னா,
0: பார்த்து
1: தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளை செல்வத்தை கொடுக்க விரும்பல, ஒரு செல்லத்தை கொடுக்க விரும்பல. செல்வத்துக்கு ஒரு செல்லம் இல்லை.
0: எஸ்.
1: அவருடைய அழைப்பை நிறைவேற்ற அந்த அழைப்பின் பாதையில ஆபிரகாமுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆரம்பமாக ஐசக் இருந்தார்.
0: ஆமென்.
1: ஐசக் was given to Abraham as a beginning.
0: எஸ்.
1: ஹல்லேலூயா. அடுத்து என்ன நீங்க கேட்கலாம், ஏன் 99 வயசுல அப்படின்னா, எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது 22 அதிகாரத்துல வருகிற பரீட்சையை பாஸ் பண்ணணும்னா 21 அதிகாரம் வரைக்கும் வந்தாகணும்.
0: எஸ்.
1: 21 அதிகாரத்துல அவருக்கு நடந்த அற்புதத்தை கண்ட ஆபிரகாம் எதை விசுவாசிச்சிருப்பாரு? கற்பம் செத்து போச்சு,
0: சரீரம்
1: செத்து போச்சு, செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிச்சு, செத்து போன கற்பத்தை உயிர்ப்பிச்சு ஒரு மகன் என்ன செஞ்சிருக்கிறான், வந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஃபெய்த் வந்து பவர்ஃபுல்லா ஆபிரகாமுக்குள்ள போயிடுச்சு. இப்பதான் 21 வந்த பின்னாடி 22 ஆண்டவர் டெஸ்ட்டுக்கு தூக்கிட்டு போறாரு. யார் என்ன ஆபிரகாம், எப்பா நீ என்னை நம்பின, அதனால உனக்கு ஒரு மகனை உனக்கு நான் தந்துட்டேன், இப்ப உன்னை நான் நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு.
0: அல்லேலூயா, அல்லேலூயா.
1: உன்னை நான்
0: நம்ப முடியுமா,
1: நம்ப முடியுமான்னு செக் பண்ண வேண்டியிருக்கு. என்னையே உன்னைய நம்ப வைக்கிறதுக்கே நான் படாதபடப்பட்டேன். நான் சொல்ற காரியத்தை நீ நம்ப வைக்கிறதுக்கு நான் எத்தனை தீர்க்க தரிசனம், எத்தனை காரியங்களை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி
0: தீர்க்க தரிசன அடுக்குகளை கொடுத்து
1: 12 அதிகாரத்தில் பேசி, 13 அதிகாரத்தில் பேசி, 15 பேசி, 17 பேசி, 18 பேசி,
0: அப்புறம் அவர் வந்து
1: இவ்வளவு செஞ்சுதான் நீ என்னை நம்பின, கடைசி அவர் வழியா நம்பிட்டானே. ஐசக் யாரு, என்னை நம்பினதுனால நீ பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஒரு பிளஸிங் மட்டும் இல்ல, உனக்கு நான் தந்திருக்கிற ஒரு
0: பிகினிங். ஹல்லேலூயா.
1: ஆனா நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்யறதுக்கு உன்னை நான் நம்பலாமான்னு செக் பண்ணணும்.
0: எஸ்
1: அதுக்குதான் மோரியாக தூக்கிட்டு போறாரு. 21 அதிகாரத்துல நாம பார்க்கிறது, அதிகம் 21 பார்க்கிறது, கர்த்தர் சாராள் பேரில்
0: கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
1: வாசிக்கலாம்.
0: ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: தேவன் குறித்திருந்த காலத்திலே
0: அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள்.
1: At the very time God had set.
0: Hallelujah. Hallelujah.
1: At the very time God has set.
0: Hallelujah.
1: When God said, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, when God said His promises to you and me, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தம்முடைய வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது, not only He is just giving His promises to you and me, வெறுமனே உங்களுக்கு எனக்கும் வாக்குறுதிகள் ஆண்டவர் அள்ளி அள்ளி அருளி செய்கிறவர் மட்டுமல்ல, He also set His time.
0: Amen.
1: When God said, He will also set.
0: Yes.
1: Hallelujah. தேவன் சொல்வாரேயானால் ஒரு காலத்தை என்ன செய்கிறார், செட் பண்றார். SET செட் பண்றது வேற, SAID செட் வேற.
0: Yes.
1: செட்னா சொல்றது, செட்னா ஒரு டைமை fix பண்றது.
0: Amen.
1: At the very time God had set.
0: Set.
1: Hallelujah. இன்னும் பாருங்க, Sarah became pregnant and bore Abraham a son in his old age at the set time God had told him. At the set time. It means at the appointed time. Anointed words undana, appointed time und.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Rema word undana, அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தை உண்டுனா, விசுவாசம் கேள்வினால் எவரும், கேள்வி தேவனுடைய
0: வசனத்தினால்.
1: Anointed ones spoke.
0: Yes.
1: அபிஷேகிக்கப்பட்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு பேசி இருக்கிறார். He has spoken.
0: Yes.
1: ஆண்டவர் பேசி இருக்கிறார். Anointed words உண்டுனா, appointed time உண்டு.
0: Amen.
1: அந்த செட்டயத்துல வந்து ஆண்டவர் எல்லாத்தையும் செட் பண்றார்.
0: ஆமென்.
1: எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றார்.
0: எஸ்.
1: இந்த சூழ்நிலையில தாத்தாவும் பாட்டியும் அப்படி பிரமிச்சு போய் உட்கார்ந்திருப்பாங்க. நாடா சாத்தியமே இல்லாத காரியம் என்ன செஞ்சிருச்சுன்னா,
0: சாத்தியமாயிருச்சுங்கிறப்ப
1: ஆண்டவர் மேல நம்ம வச்ச நம்பிக்கை நம்மளை வெக்கப்படுத்தவே என்னன்னா,
0: இல்லையே
1: இல்லையே, இவர்ல இனிமே அவர் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு கீழ்ப்பிடிஞ்ச வேண்டியதான்.
0: எஸ்.
1: கேள்வி என்ன செய்யப்படாது,
0: கேட்கவே கூடாது,
1: கேட்கவே கூடாது அப்படின்னு கண்டிப்பா ரெண்டு பேரும் அந்த வயசான காலத்துல நினைச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. 21 அது டெஸ்டிமனி. அதே மாதிரி 21 ஐசக் பிறந்தது ஒரு டெஸ்டிமனி. ஆனா ஆதியாகமம் 22 ஆபிரகாமுக்கு வைக்கப்பட்டது பரீட்சை.
0: எஸ்,
1: இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்தார்?
0: சோதித்தார்.
1: எப்படியும் ஐசக்கு 17 இருக்கணும்ன்றாங்க, 16 இருக்கணும்ன்றாங்க. இந்த காரியம்லாம் நடக்கிறப்ப இந்த இடத்துக்கு வர்றப்ப ஆபிரகாம் எங்க வந்துட்டார்னா, தேவன் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன்னா
0: கீழ்ப்படிவேன்.
1: பரீட்சை என்ன பரீட்சை? அவருடைய விசுவாசத்துக்கு தேவன் வச்ச பரீட்சை. விசுவாசித்த ஆபிரகாமின் விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
0: எஸ்,
1: ஆபிரகாமினுடைய
0: விசுவாசம் சோதிக்கப்பட்டது.
1: விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? சோதிக்கப்பட்டது. இங்கதான் ஆண்டவர் ஆபிரகாம் என்ன செய்கிறார்? நம்புறாரு.
0: எஸ்,
1: அந்த பரீட்சையில ஆபிரகாம் எப்படி பாஸ் பண்றாரு? செத்து போன சரீரத்துல இருந்தும், செத்து போன கற்பத்துல இருந்து வந்தவன், செத்து போனாலும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார்.
0: ஆமென்.
1: செத்து போன பாடிய, செத்து போன உங்க அம்மாவோட கற்பத்தை உயிர்ப்பிச்சதுனால வந்தவன்டா நீ. நீ செத்தாலும் உன்னை உயிர்ப்பிப்பாரா? உங்க அப்பன் சொல்றேன், படுறா முதல்ல,
0: படுறா, படுத்துறப்பா, கட்டுங்கப்பா கைய.
1: அவனும் சொல்றான், படுத்துறேன்ப்பான்ட்டான்.
0: எஸ்,
1: கட்டுங்கப்பா கைய.
0: எஸ்,
1: எவ்வளவு பெரிய அற்புதம் வீட்டுல நடந்திருக்கு. இனிமேலும் அவரை நம்பல, என்ன அசிங்கம்ப்பா இது முதல்ல.
0: எஸ்,
1: குத்துங்கப்பா நீ கத்தி எடுத்து வைத்து பாருங்க என்ன வேலை பண்ணுதுன்னு சொல்லி.
0: ஆமென்.
1: அங்கதான் ஆண்டவர் ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளாண்டன் மேல கைய என்ன செய்ய,
0: போடாத,
1: நான் உன்னை நம்புறேன்,
0: நம்புறேன்,
1: நான் உன்னை நம்புறேன். ஐசக் வந்து ஆபிரகாமும் சாராளும் ஆண்டவரை நம்பினதின் விளைவு. அந்த மூரிய மலையில ஆண்டவர் கொடுத்த பிகினிங் இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் முடிவில்லாத பிகினிங்.
0: எஸ்,
1: அது ஆபிரகாம கர்த்தர் நம்பினதின் விளைவு.
0: ஆமென்.
1: நான் ஆரம்பத்துல சொல்லுவேன், நம்ம அவரை நம்பினா நன்மை, அவர் நம்மளை நம்பிட்டார்னா மகிமை.
0: மகிமை.
1: இந்த டெஸ்டுக்காக தான் அந்த டெஸ்டிமனி.
0: எஸ்,
1: இந்த டெஸ்டிமனி இல்லாம அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியாது.
0: எஸ்,
1: திஸ் ஆர் வெரி ப்ரொஃபவுண்ட்.
0: எஸ்,
1: என்ன, திரும்ப நீங்க ஒரு நேரம் அமைதி உட்காந்து இதை ரீமைண்ட் பண்ணி உட்காந்து கேளுங்க. நிறைய கண்ணை திறப்பற ஆண்டவர். 21 அதிகாரம் இல்லைன்னா 22 அதிகாரத்துல ஆபிரகாம் ஃபெயில் ஆயிருப்பார். அதனாலதான் டெஸ்ட் மணியை கொடுத்து ஆண்டவர் டெஸ்ட் குத்திக்கிட்டு போறாரு.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: நம்ம பவர்ஃபுல் டெஸ்ட் மணி வருதுன்னா டெஸ்ட் வருதுன்னு அர்த்தம்.
0: டெஸ்ட் வருது.
1: தீர்க்க தரிசனம் உங்களுக்கு.
0: ஆமென்.
1: ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இன்னொரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிலைக்கு ஆண்டவர் தூக்கிட்டு போறாரு.
0: ஹல்லேலூயா.
1: அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்பெல்லாம் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. அதனால இதை மட்டும் நீங்க கேட்டுட்டு வாங்க. முதல்ல இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருந்தா அந்த சப்ஜெக்டுக்கே போனோம்.
0: ஆமே,
1: எங்களுக்கு வழங்கிருச்சு.
0: 21 கத்திர பேசிக்கிட்டே இருக்காரு.
1: 21 கத்திக்கிட்டு கிடக்குறோம் இந்த தீவுல, குட்டி தீவுல. என்ன கத்துறோம், எதுக்காக கத்துறோம், எதை மனசு வச்சு கத்துறோம், யாருக்கு என்ன செய்யல புரியல.
0: ஆனா
1: புரியும்.
0: ஆமேன்.
1: புரியற சீசனுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்.
0: ஆமேன்.
1: உட்காந்து கேட்பாங்க எல்லாத்தையும் அப்படி.
0: எஸ், ஹல்லேலூயா.
1: அப்ப 21 அதிகாரத்துல ஒரு டெஸ்டிமனி ஏன் கொடுத்தாருனா, 22 ஒரு டெஸ்ட் வருது. டெஸ்ட குறிச்சு பயப்படாதீங்க. அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து குவெஸ்டினே வராது.
0: எஸ்,
1: உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த சப்ஜெக்ட்ல இருந்து ஈஸியா எழுதி முடிப்பீங்க.
0: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: மோரியா மலையில 21 பாத்தீங்கன்னா ஐசக் வந்து ஒரு ஆசீர்வாதமா கொடுக்கப்படுறாரு. ஆதியாகமம் 21. ஆனா ஆதியாகமம் 22 ஆசீர்வாதமா கொடுக்கப்பட்ட அதே ஐசக் யார் ஆயிடுறாருன்னா ஆரம்பம் ஆயிடுறாரு.
0: ஆமேன்.
1: 22 தாங்க ஆரம்பிக்குது. ஆதியாகமம் 22 தான்
0: ஆரம்பிக்குது.
1: ஆரம்பிக்குது.
0: எஸ்,
1: எங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. 25 தான் எங்களுக்கு ஆரம்பிக்குது.
0: எஸ், ஆமென்.
1: இந்த தரிசனத்துல ஆசீர்வாதமும் 25 தான் வருது, ஆரம்பமும் 25 தான் வருது.
0: ஆமென்.
1: புரியாது, கேட்டு வச்சுக்கோங்க.
0: அப்புறம் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணி போட்டு காட்டுறோம்.
1: எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னோங்கிறத இப்போ வேணா நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. டேட் போட்டு
0: January 4, 2025, 6:34
1: மேனிஃபெஸ்ட் ஆகிறப்போ உங்களோட நான் பேசுறேன். ஸோ ஐசக் வந்து வெறுமன ஒரு குழந்தை இல்லை, அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு தேவன் தந்த ஒரு ஆரம்பம். அருமையான பாஸ்டர் டேவிட் சாம் வந்தப்போ சொன்னாங்க, ஒரு குழந்தைக்காக காத்திருந்த நாட்களில் கத்தர் அவங்களிடத்துல சொன்னாராம், இது குழந்தை இல்லைங்கிறத தெய்வம் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த தண்டனையாக உலகம் சொல்லுது. ஆனால் இது தண்டனை இல்லை டேவிட், இது வந்து ஒரு தரிசனம் அப்படின்னாரா.
0: ஆமென். அல்லேலூயா.
1: ஒரு குழந்தைக்கே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னைக்கு 3 குழந்தைங்க
0: எஸ்
1: கத்தர் கொடுத்தாருன்னு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஒருவேளை காலத்தில் நடக்கலை அப்படின்னா அதை நம்ம கால தாமதம் நினச்சிக்கிறோம். காலத்தில் நடந்திருக்க வேண்டிய காரியம் காலத்தில் நடக்கலைன்னா
0: கால தாமதம்.
1: காலத்தில் நடக்கணுங்கிறதுக்காகவே அது காலத்தில் நடக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை.
0: எஸ்.
1: அவருடைய காலத்தில் நடக்கணுங்கிறதுக்காகவே நம்முடைய காலத்தில் நடக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை.
0: எஸ்.
1: ஏன் அப்படி சிந்திக்கல? நம்ம காலத்தில் நடந்தா பாசிபிள், அவர் காலத்தில் நடந்தா இம்பாசிபிள்.
0: எஸ்.
1: நத்திங் இஸ் இம்பாசிபிள்.
0: Yes.
1: For God.
0: Amen.
1: என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்
0: ஒன்றுமில்லை.
1: அப்ப காலத்துல நடக்கலன்னா அதை ஏன் நான் கால தாமதமா நினைக்கணும்? ஏன் காலம் இன்னும் வரலன்னு நினைக்கலாம்ல?
0: Yes.
1: தேவன் எனக்கு குறிச்சிருக்கிற காலத்துல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் விரும்புற காலத்துல தேவன் செய்யல.
0: Yes.
1: தரிசனம் ஒரு எலிசபெத்துக்கு ஆண்டவர் அருளி செய்த ஜான் வந்து ஒரு குழந்தை இல்ல, அவன் ஒரு ஒரு தரிசனம். அவன் வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம் ஐசையா 40 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு வந்த தீர்க்க தரிசி.
0: அல்லேலூயா.
1: ஆதியாமம் மன்னிக்கணும், ஏசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினப்ப பிறந்தவன் தீர்க்க தரிசி. ஆண்டவர் இன்னும் சொல்றார், உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிறவன் தீர்க்க தரிசி. உங்களுக்கு பிறக்க போறவன் தீர்க்க தரிசி. அன்னாளுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
0: ஆமென்.
1: ஐசாயா 40 உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின பொழுது பிறந்தவன் தீர்க்க தரிசி.
0: ஆமென்.
1: உங்களுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது பிறக்கிற நபர் தீர்க்க தரிசி.
0: தீர்க்க தரிசி. ஹல்லேலூயா.
1: ஏனா அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா கொடுக்காம பிகினிங்கா கொடுக்கிறார்.
0: ஆமென். ஹல்லேலூயா.
1: மேசியாவினுடைய வருகையை, முதல் வருகையை முன்னறிவித்த தீர்க்கதரிசி, பாதைகளை செவ்வை பண்ணும்படி தேவன் அனுப்பின
0: தீர்க்கதரிசி,
1: மரியாளுக்கு நிகழப் போகிற அற்புதத்தை ஊர்ஜிதப்படுத்தின அடையாளம் ஜான் தி பாப்டிஸ்ட்.
0: எஸ்.
1: அப்ப நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்கன்னா, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர். குறித்த காலம் நான் என்னுடைய இந்த காலம் காத்திருந்தேன், இன்னைக்கு நடக்கும்னு நினைச்சேன், நாளைக்கு நடக்கும்னு நினைச்சேன், இந்த வருஷம் நடக்கும்னு நினைச்சேன், அடுத்த வருஷம் நடந்துடும் நினைச்சேன், இப்படியே நினைச்சு 15 போச்சு, 20 போச்சு, 25 போச்சு, என்ன மாதிரி 27 போச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நினைச்சு உங்களுக்குள்ள சஞ்சலப்படுவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்களை ஒரு ஆசீர்வாதத்துக்காக நான் காத்திருக்க வைக்கல, உங்களுக்கு ஒரு நான் கொடுக்க போற ஆரம்பத்துக்காக நான் உங்களை காத்திருக்க வச்சேன்.
0: ஆமென்.
1: நீங்க ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிற நபர் அல்ல, உங்களுக்கு நான் அருளி செய்ய விரும்புகிற ஆரம்பத்துக்காக காத்திருக்கிற நபர்.
0: எஸ்.
1: ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவன் வேணா சோர்ந்து போயிடலாம், ஆனா தேவன் வாக்கு பண்ண ஆரம்பத்துக்கு காத்திருக்கிற மனுஷன் எத்தனை வயசானாலும் சோர்ந்து போறதே இல்லை.
0: எஸ். அல்லேலூயா.
1: லூக்கா 5வது அதிகாரத்துல பேதுரோட படகுல ஏறி நின்று போதகம் பண்ணின ஆண்டவர் போதகத்தை முடிச்ச பின்னாடி அவங்களிடத்துல கேட்டுக்கொண்டது என்னன்னா, நீங்கள் மீன் பிடிக்கும்படி ஆழத்துல தள்ளி கொண்டு போய்
0: உங்கள் வலைகளை போடுங்கள்.
1: உங்கள் வலைகளை
0: போடுங்கள் என்ற
1: 5:4. அந்த மாதிரி வலைகளை போட்ட பொழுது உடனே அற்புதம் நடந்துச்சா?
0: உடனே நடந்துச்சு.
1: நினைச்சதை விட அதிகமா நடக்காது. நீங்க விசுவாசிச்சதை விட அதிகமா உங்களுக்கு நடக்க போகுது.
0: ஆமென்.
1: எதிரே ராத்திரி மீன் பிடிக்கிறப்ப பெருமையான போட்டை கொண்டாந்து கட்டுறப்ப என்ன மனநிலையில் கட்டியிருப்பார்? என்னையா கொஞ்சம் மீனை பிடிக்கலான்னு நினைச்சேன், நினைச்சது எதுவுமே என்ன செய்யலன்னா
0: நடக்கல.
1: நினைச்ச மாதிரி ஒண்ணுமே என்னன்னா
0: நடக்கல.
1: ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னு விசுவாசிச்சப்ப விசுவாசிச்சதோட அதிகமா நடந்துச்சு.
0: ஆமென்.
1: நீங்க நினைச்சதை நடக்கல அப்படிங்கிற நேரத்துல நீங்க விசுவாசிக்கிறீங்க பாருங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா நடக்க போகுது.
0: ஆமென். அல்லேலூயா.
1: ஒருவேளை காலையில அந்த அங்கலாய் போட நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நினைச்சேன் பாஸ்டர் எங்க நம்ம நினைக்கிறதெல்லாம் எங்க நடக்குது, அதான் நடக்கலன்னு தெரியல, ஏன் நினைக்கிறீங்க? நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே என்ன செய்யறது இல்ல,
0: நடக்கிறதே இல்லை.
1: ஏன் சாமி நினைக்கிறீங்க அப்பன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்கல அப்பனா நினைக்காதீங்க. வேற என்ன பாஸ்டர் நீங்க செய்ய சொல்றீங்க? காலையில வந்து நீங்க வேற என்ன, நானே நொந்து போய் உட்கார்ந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கிறப்ப புரியாம பேசாதீங்க பாஸ்டர். கவனிங்க, தேவனுடைய ஆலோசனையை கவனிங்க. நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல, அதனால நினைக்காதீங்க. உங்களுக்கு தேவன் தந்த வாக்க விசுவாசிங்க, நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தேவன்
0: செய்வான்.
1: செய்வாங்கன்னு நினைச்சேன், ஒண்ணும் செய்ய முட்டாங்க, கடைசியில ஏமாற்றம் தான். எனக்கு ஏமாற்றம் இருக்குல்ல,
0: இருக்கு.
1: இந்த சமயத்துல தேவன் வந்து விசுவாசிக்க சொல்றாரா? அவர் வார்த்தையை தந்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறப்ப நினைச்சதோட தேவன் அதிகமா.
0: ஆமென்.
1: ரெண்டு படவுகள் அமிழத்தக்கதாக, வலைகள் கிளியத்தக்கதாக.
0: எஸ்.
1: அந்த ஆண்டவர் டிசம்பர்ல தீர்க்க தரிசனம் சொன்னார், நீ ஒரு காரியத்துக்காக ஆயத்தமாகற, ஆனா உனக்காக நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது ரெண்டே.
0: ஆமென். ரெண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா.
1: அண்ணால் நான் நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்கல ஆண்டவரே, நீங்க என்ன நினைந்தருளுங்கன்னு ஜெபம் பண்ணா அதானே ஜெபம் பண்ணது.
0: எஸ்.
1: கர்த்தர் நினைந்தருளி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரா?
0: கொடுத்தார்.
1: விசுவாசிச்சாளா?
0: விசுவாசித்தாள்.
1: விசுவாசிச்சபடி மட்டுமா நடந்துச்சு?
0: இல்லையே,
1: கூட போனஸ் 5 கிடைச்சுச்சே.
0: எஸ்.
1: ஐயோ, நான் ஒண்ணுக்கு தானே விசுவாசிச்சேன், ஆனா அதோட
0: அதிகமா
1: இவ்வளவு அதிகத்தை கர்த்தர் எனக்கு கிடைச்சிருக்கிறாரு.
0: இவ்வளவு அதிகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு.
1: நீங்க விசுவாசிக்க தொடங்குறப்ப நீங்க விசுவாசிச்சதோட அதிகமா தான் செய்வார். இது பிரமாணம், மாறாத பிரமாணம்.
0: ஆமென்.
1: நீங்க ஃபெய்த்ல இருப்பீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்த வேர்ட கெட்டியா பிடிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் உண்டு, உங்களுக்கு சர்ப்ளஸும் உண்டு.
0: ஆமென்.
1: பாஸ்டர் டேவிட் சாமி தான் சொன்னாங்க, முதல் குழந்தை பிறக்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரிதான் ஜொகானன்கிற நேம் கொடுத்தாராம். அதனால அவங்க ஆண்டவரே ஜொகானன் ஜொகானன் எய்ம் பண்றப்ப முதல் குழந்தை பிறந்ததே பையன்,
0: அம்மா சொன்னாங்களாம், இல்லடா ஐசக் அப்படின்னாங்க.
1: அம்மா சொன்னாங்களா, இல்லடா ஐசக் அப்படின்னாங்களாம். அன்னைக்கு போறப்ப அண்ணனுடைய செய்தி, அவங்க அண்ணன் ஜாய்சாம், அவங்களுடைய ஜான்சாமோட செய்தியும் வந்துட்டு
0: ஐசக்
1: ஐசக்னு இருந்துச்சான். உடனே முதல் குழந்தைக்கு என்ன வச்சுட்டாங்க,
0: ஐசக்.
1: ஆண்டவரே, நாங்க ஒண்ணுக்கே வழி இல்லை, சரி கிடைச்சது ஆண்டோடைய லீடிங் இருக்கு, அம்மாவுடைய வேர்டும் அண்ணனுடைய வேர்டும் அதை கன்ஃபார்ம் பண்றதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐசக்குன்னு பேர் வச்சுட்டாங்களாம். பார்த்தா அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, ரெண்டாவது ஒரு பேபி, அது என்னன்னா பெண் குழந்தை.
0: ரேமா.
1: பெண் குழந்தைக்கு என்ன பேரு?
0: ரேமா.
1: ரேமான்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, இதோட நமக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒய்ஃப் வந்து, அவங்க முத முதல்ல அந்த குழந்தைக்கு ஆண்டவர் பேர் கொடுத்தப்ப எழுதி வச்ச ஒரு குறிப்பு அதானே, ஜொஹான்னு எழுதி வச்ச டைரியில் எழுதி வச்ச ஒரு குறிப்பு பார்த்துருக்குறாங்க. ஆனா நம்ம ஜொஹான்னு நினைச்சிருக்கிறோம் எழுதி வச்சது உள்ள என்னன்னா,
0: இருக்கே
1: இருக்கேன்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடா மூணாவது ஆளும் கன்சீவ் ஆகிறான். கடைசியில் அவனுக்கு பேர் என்னன்னா
0: ஜொஹான்.
1: இந்த மாதிரி நம்ம போயிருந்தப்ப அவ்வளவு கொள்ள அழகா இருந்தார் ஐயா.
0: எஸ்,
1: போயாம உத்திக்கு வச்சு கொஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்தேன் நான். கடைசியில் அவனை வச்சு போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஜொஹான் வச்சு,
0: அவரு ஜொஹான் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
1: அவரு ஜொஹான் வந்து ஜொஹானனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு.
0: எஸ்,
1: எல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படி. இப்ப நாம தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிற பொழுது, நாம விசுவாசிச்சதை விட அதிகமா தேவன் செஞ்சார்.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அண்ணா, என் வாழ்க்கையில நான் என்ன புலம்புறேன், நான் நினைச்ச மாதிரி எதுவுமே என்னன்னா, நீங்க நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்கல. உண்மைதான். ஏன் நினைச்ச மாதிரி தேவன் ஒண்ணுமே நடக்க அனுமதிக்கலன்னா, நீங்க அவரை விசுவாசிக்கிறங்கிறதுக்காக.
0: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
1: சில நேரம் நாம நினைச்ச மாதிரி தேவன் ஏன் காரியங்களை செய்யாம நம்மளை வந்து தவிக்க விடுறாருன்னா, டேய் நான் ஒண்ணு பெருசா வச்சிருக்கிறேன், நான் லட்டு வச்சிருக்கிறப்ப ஏண்டா பூந்திக்கு அலையிறேன்ற.
0: எஸ்,
1: நான் லட்டு வச்சிருக்கிறேன்,
0: ஏண்டா பூந்திக்கு அலையிற,
1: ஒத்த பூந்திக்கு அலையறியாடா, ஒத்த சீனிக்கு அலையறியாடா நீ முதல்ல.
0: எஸ்,
1: புரியாப்ப இல்ல.
0: ஆமென்.
1: உன்னை ஏமாத்தனா தாண்டா நீ என்னை நம்புவன்ற. ஏமாத்தனா இல்ல, உனக்கு நான் வந்து ஒரு காரியத்துல நீ நினைச்சத நான் உனக்கு நினைச்சே மாட்டேன், நீ ஏங்கிறது உனக்கு இல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதிசயத்தை செஞ்சு அற்புதத்தை செஞ்சு உனக்கு ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றப்ப, நாம அவர் விசுவாசிக்க தேவையான வேர்ட் அங்கதான் தர்றாரு.
0: ஆமென்.
1: ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம் வர்றப்ப தேவன் தர்ற வேர்ட ஒருத்தன் கெட்டியா புடிச்சுக்கிட்டு விசுவாசிக்க ஆரம்பிச்சிடறான்.
0: எஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அப்படி விசுவாசிக்க தொடங்கும் பொழுது அவன் விசுவாசிச்சதோட அதிகத்தை கத்தர் செஞ்சிடறாரு.
0: ஆமென்.
1: உங்களுக்கு ஒரு ஏராளம் இருக்குன்றார் ஆண்டவர்.
0: ஆமென்.
1: உங்களுக்கு ஒரு
0: ஏராளம் இருக்கு.
1: நே ஒண்ணு கண்ணே கண்ணுன்றீங்களா, வதவதன்னு இருக்கும். பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி வீடு என்ன செய்யும்
0: இருக்கும்.
1: ஆமா, உமன்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உங்க வீடு இருக்கத்தக்க அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாருன்னா, நிரப்புவாராக.

0: அப்போ நீங்க நினைச்சபடி நடக்கலங்கிற விரக்தியில பேதுரு இருந்தப்ப பேதுரு மீனை பிடிக்கிறாரு. அவரே சொல்லியிருப்பாரு, இவ்வளவுக்கு நான் விசுவாசிக்கல. அந்த வேடிக்கை அத வியாக்கியானம் பண்ணுவாங்க, வலைகளை போடுன்னு சொன்னாரு. இவர் வலையத்தான் போட்டிருக்கிறார். அஞ்சு வலை இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அஞ்சு வலையும் மொத்தமா போடுறான்னு இருப்பாரு. ஆனா இவர் வந்து என்னத்த வரப்போகுது, சரி சொல்றாரேன்னு போடுவோன்னு ஒரு வலையை போட்டிருந்திருப்பாரு. ஆனா ஒரு வலையிலே பாருங்க, ரெண்டு போட்டுக்கான மீன். ஒரு வலையிலேயே
1: ரெண்டு போட்டுக்கான மீன்.
0: விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்யறாரா?
1: செய்கிறார்.
0: அப்ப நினைச்சதோட உங்களுக்கு நினைச்சது எதுவுமே நடக்கலன்னா அந்த ஏமாற்றத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு அலோ பண்றாருன்னா, இப்பதான் நம்ம சொல்றது என்ன செய்வான்,
1: கேப்பான்.
0: உடஞ்ச நிலைமையில, திக்கற்ற நிலைமையில, நாதியற்ற நிலைமையில ஆண்டோடைய வேர்டு கடந்து வந்து இதை நான் உனக்கு செய்ய போறேன்னு சொல்றப்ப அந்த உடஞ்சு போன மனசு என்ன செய்யுதுன்னா, ஆண்டவர் தந்த வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ளுது. உடஞ்சு போன மனசு மாதிரி தேவன் தர்ற வார்த்தையை உறுதியா பற்றி கொள்ள மத்த மனசால முடியாது. நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வேர்டை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க மனசு உடஞ்ச மனசு. உடஞ்ச மனசோட வர்றவங்களுக்கு ஊழியம் செய்யறது ரொம்ப அப்படி உழுது போட்ட நிலை மாதிரி, என்ன போட்டாலும் ரிசீவ் பண்ணுவாங்க,
1: ரிசீவ் பண்ணுவாங்க. அல்லேலூயா.
0: நீங்க வசனத்தை இந்த அளவு உறுதியா பிடிச்சுக்கிட்டதுக்கு காரணமே உடஞ்ச மனசு. சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு
1: கட்டளை இடுவாராக.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டாலே உடஞ்சு நொறுங்கின மனசு. எவ்வளவு பெரிய வார்த்தை இந்த வார்த்தை எனக்கு,
1: அல்லேலூயா.
0: கெட்டியா பிடிச்சுக்கிட்டான். விசுவாசிச்சதோட அதிகமா தேவன் செய்தான்.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் கொடுத்த வாக்கின்படியே மீனை உடனே பிடிச்சாங்களா?
1: உடனே பிடிச்சாங்க.
0: ரெண்டு படவுகள் அமிழத்தக்க, வலைகள்
1: கிழியத்தக்க,
0: கூட்டாளிக்கு
1: கொடுக்கத்தக்க,
0: மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு மீதமாகுது.
1: எஸ்,
0: உங்க தேவை சந்திக்கப்பட்டு.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எவ்வளவு பெரிய அபரிமிதம், அபரிமிதமான ஆசீர்வாதம் இது. என்னது அபரிமிதமான
1: ஆசீர்வாதம்?
0: ஆசீர்வாதம் தானே ஒழிய இது ஆரம்பம் இல்ல,
1: ஆரம்பம் இல்ல.
0: வாசிக்கலாமா? அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
1: லூக்கா 5:6.
0: அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள்.
1: அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எதுக்கு ஹெல்ப் பாருங்க, ஐயோ ஆபத்துல மூழ்கிட்டு இருக்கோம், எங்களை காப்பாத்துங்கன்றதுக்கான உதவி இல்ல, ஆசீர்வாதம் அமோகமா இருக்கு, வாங்க உதவி செய்யுங்க, கொஞ்சம் பணத்தை எண்ணுங்கயா, கொஞ்சம்
1: நீங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க,
0: நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க,
1: வச்சுக்கோங்க
0: வச்சுக்கோங்க. எங்க பாத்திரம் வழிஞ்சு என்ன செய்யுதுன்னா,
1: ஓடுது
0: ஓடுது,
1: நிரம்பி வழிஞ்சு ஓடுது.
0: சீமான் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து,
1: ஆண்டவரே,
0: நான் பாவியான மனுஷன்,
1: நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார்.
0: அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம்
1: அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது வந்து ஆசீர்வாதம், அவர்களுக்கு ஆண்டவர் அருளி செய்த
1: ஆசீர்வாதம்.
0: ஆசீர்வாதம் அபரிமிதமான ஆசீர்வாதமே ஒழிய அது ஆரம்பம் அல்ல.
1: Yes. Hallelujah.
0: எப்பவுமே ஒரு blessing வந்து purpose-ஓட connect ஆகறப்பதான் அது ஆரம்பமா மாறுது.
1: Amen.
0: நோக்கத்தோட connect ஆகாத blessing அது வந்து வெறுமனே ஆகாரம்தான்.
1: Yes.
0: ஆனா நோக்கத்தோட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க connect பண்றப்ப அது seed-ஆ மாறிடுது.
1: Amen.
0: Hallelujah.
1: திட்டத்தின்படி பிறந்தார்
0: ஆதியாகமம் 22 திட்டத்தின்படி பிறந்த அந்த ஆசீர்வாதம் அந்த கற்பத்தின் கனி ஆதியாகமம் 22ல பர்பஸோட கனெக்ட் ஆகுது. அங்கதான் அந்த ஃப்ரூட் பிள்ளை செல்வம் என்னவா மாறுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென்.
0: எத்தனை பேரு தங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை தேவனுடைய தரிசனத்தோட கனெக்ட் பண்ணாததுனால, தேவனுடைய திட்டத்தோட கனெக்ட் பண்ணாததுனால அது வெறுமனு என்னவா தான் இருக்குன்னா அவங்கள்ட்ட பிளஸ்ஸிங்கா இருக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய நோக்கத்துல நாம இணைக்கும் பொழுதுதான் அது நம்ம ராஜ்யத்துக்காக விதைக்கிற விதையா மாறுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அபரிமிதமான ஆசீர்வாதம் இது, வெறுமன ஆசீர்வாதம் அவ்வளவுதான். அந்த ரெண்டு போட்டு மீனை பிடிச்சி எத்தனை ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டுருப்பாங்களா, இல்ல கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருப்பாங்களா?
1: எஸ்
0: அவ்வளவுதான். ஆசீர்வாதத்தோட லட்சணமே அவ்வளவுதான். குந்தி தின்றால்
1: குன்றும் மாளும்,
0: குன்றும் மாளும் அப்படின்வாங்க.
1: உட்கார்ந்து சாப்பிட்டா மலையும் குன்றும் கரைஞ்சிரும்.
0: நாலு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கலாம் சாமி, உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா நாலு தலைமுறை இல்லப்பா, என் தலைமுறையிலே பாரு, 5 வருஷத்துல அழிச்சு காட்டுறா இல்லையான்னு பாருன்னு
1: நானே சாப்பிட்டு அழிச்சிடறேன்.
0: ஒரு அடங்காத எலும்புனா நாலு தலைமுறை சொத்தை வந்து 5 வருஷத்துல அழிச்சு
1: முடிச்சிருவான்.
0: ஓ, பிளெஸிங் வந்து எதோட கனெக்ட் ஆகணும், தேவனுடைய
1: நோக்கத்தோடு.
0: நோக்கத்தோடு கனெக்ட் ஆகிறப்பதான் அந்த பிளெஸிங் என்ன ஆகுதுன்னா சீடா மாறுது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஐசக் அப்படிதான் ஆண்டவர் எதோட கனெக்ட் பண்ணார்னா தேவனுடைய தேவன் திட்டத்தின்படி தந்த பிளெஸிங்க தேவ திட்டத்தோடு கனெக்ட் பண்ணுங்க.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: ஒன்னும் ஒரு செய்தி எடுக்கலாம் அதெல்லாம் வந்து. நிறைய பேர் இதை செய்யாம வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. கர்த்தர் கொடுக்கறத கொடுக்கறதுக்கே விருப்பம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்காக தான் கொடுத்திருக்கிறாரு.
1: ஆமென்.
0: கொடுக்கறதுக்காக கொடுத்தத கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை.
1: எஸ்.
0: அப்படி எதை சாப்பிட்றோம்? ஆசீர்வாதத்தை சாப்பிட்றோம். அந்த ஆசீர்வாதத்தை தேவ திட்டத்தோட கனெக்ட் பண்றப்ப தானே அது சீடா மாறுது.
1: எஸ்.
0: அது இன்னொரு டாபிக் விட்டுலாம். அப்ப இவ்வளவு பெரிய அபரிமிதமான ஆசீர்வாதம் வெறுமன பிளஸிங் தான். இவ்வளவு காரியத்தை செஞ்ச ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும்
1: அந்தபடியே பிரமித்தார்கள்.
0: அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி,
1: பயப்படாதே,
0: ஏது முதல் நீ
1: மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: இது ஆசீர்வாதமா ஆரம்பமா?
1: ஆரம்பம்.
0: ஒரு அப்போஸ்தலிக் மினிஸ்ட்ரிக்கு தேவன் கொடுத்த பிகினிங்.
1: அல்லேலூயா.
0: மீனை பிடிக்கிற பேதுரு, மீனை பிடிச்சது ஆசீர்வாதம், ஆனா நீ மனுஷங்களை பிடிப்ப, அதுவும் வாழ்க்கையில நான் உனக்கு அருளி செய்கிற ஆரம்பம்.
1: எஸ்.
0: பெந்தகோஸ்தேல அது நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சாயா?
1: உடனே நடந்துச்சு.
0: வலைய போட்டவன்னு அள்ளிட்டாங்க
1: மீன்.
0: ஆனா ஆரம்பத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் உடனே நடந்துச்சா
1: இல்லையே?
0: ஆண்டவர் மறிச்சு உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் 50 நாட்கள் கழிச்சு பெண்டிகாஸ்டல் பண்டிகை வர்றப்பதான் பேதர் எழுந்து நின்று முதல் பிரசங்கத்திலேயே
1: 3000
0: அடுத்து ஒரு அற்புதம் பண்ணி பேதரும் யோவானும் சேர்ந்து பண்ண ஊழியத்துல
1: 5000 விசுவாசித்தார்கள்.
0: 5000 ஆரம்பிச்சு வச்சதே பீட்டர் வச்சுதான்.
1: ஆமென்.
0: ஆரம்பமே 12 அப்போஸ்தலர்கள் வச்சான். அப்போ ஒரு காரியம் ஏன் உங்களுக்கு ஆரம்பத்திலே நடக்கலன்னா, ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறதுக்காக ஆரம்பத்திலே கர்த்தர் செய்யல. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆசீர்வாதத்துக்கு எடுத்த தீர்க்க தரிசனம் அந்த வருஷமே நடந்துருச்சு. நம்ம வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு காரியத்தை குறிச்சும் தேவன் பேசினது அப்பப்ப நடந்து முடிஞ்சிருதா?
1: முடிஞ்சிருது.
0: ஆனா தேவன் ஒரு ஆரம்பத்தை வச்சிருக்கிறாரு, அதை குறிச்ச தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா உங்களுக்கு? அப்பாயிண்டட் டைத்துக்காக காத்திருக்கிறோம்ல நம்ம.
1: எஸ்.
0: நீங்க காத்திருக்கிறது வேஸ்ட் இல்ல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க.
1: ஆமென்.
0: You are not waiting for a blessing. You are waiting to see a beginning from God.
1: Yes.
0: ஆண்டவருடைய ஆரம்பத்தை உங்க வாழ்க்கையில காண்பதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். And you will see it in 2025.
1: Yes.
0: 25ல நீங்க அதை என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள்.
1: காண்பீர்கள்.
0: உங்களுக்கு காண்பிச்சது சரியே.
1: சரியே.
0: என் வார்த்தைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவேன்.
1: ஆமென்.
0: ஒவ்வொரு நாளும் பாருங்க என்ன நடக்குதுன்னு. பேதுருவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் ஒரு ஆரம்பத்தையும் கொடுத்த வாக்கு திட்டத்தை கொடுத்தாரா? இது முதல் நீ மனுஷரை
1: பிடிக்கிறவனாய் இருப்பாய்.
0: இருப்பாய். இது எப்படி ஆண்டவரே நம்புறது? மீனை பிடிக்கிறவன் மனுஷனை பிடிக்கிறதா அப்படிங்கிற டவுட் பேதருக்கு வந்திருக்கும்.
1: இருக்காது.
0: ஏன் வந்திருக்காது?
1: ஏற்கனவே பிடிச்சிரு.
0: அதான் பிடிச்சிருக்கானே மீனை.
1: எஸ்.
0: நான் ராத்திரி ஃபுல்லா நான் தட்டு தடுமாறியும் முட்டி மோதி கொண்டு வந்து போட்டை கரையில கட்டினா எந்த இடத்துல நான் திணறனோ அந்த இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு மறுபடியும் வலைய போட்டுன்னு சொல்லி எத்தனை வருஷம் மீன் பிடிச்சிருக்கிறேன். இப்படி நான் மீன் என்ன செஞ்சது
1: இல்ல
0: என்ன அதுவும் என்ன
1: நடக்கும்?

0: என்ன ஆச்சரியம் பாரு, சொன்னாரேன்னு சொல்லி திரும்ப வந்து போட்டா இவ்வளவு மீனா, ரெண்டு படகு நிரம்ப. என்ன விசுவாசிக்கிற, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய்.
1: நான்
0: அடிச்சு விடுறேன். ஒரு டெஸ்டிமனியை கொடுத்து தாங்க ஆண்டவர் அவர் தருகிற ஆரம்பத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை தர்றாரு.
1: ஆமென்.
0: இன்னும் சொல்லப்போனா ஒரு பிளெஸிங்க கொடுக்கிறது எதுக்குன்னா, தேவன் உங்களுக்கு தருகிற பிகினிங்க நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக.
1: எஸ்.
0: ஐசக்க கொடுத்தது எதுக்குன்னா, 21 ஐசக்க பிளெஸிங்க கொடுத்தார். 22 தேவன் தரப்போகிற ஆரம்பத்தை ஆபிரகாம் விசுவாசிக்கணுங்கிறதுக்காக தான், 21 ஆண்டவர் தம்முடைய வாக்கின்படியே நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணினார். 21 ஐசக் ஒரு பிளெஸிங், 22 ஐசக் ஒரு ஆரம்பம்.
1: ஆமென்.
0: ரெண்டு படகுகள் நிறைய பிடிச்சது ஒரு பிளெஸிங், ஆனா மனுஷனை பிடிக்கிறவன் நான் இருப்பேங்கிறது ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்தை விசுவாசிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தா தான்.
1: எஸ்.
0: தேவன் உரைத்த வாக்கின்படியே இதை செஞ்சிட்டாரே.
1: எஸ்.
0: தேவன் சொன்னபடி என்னன்னா
1: செஞ்சிட்டாரே,
0: மீனை பிடிச்சிட்டனே. தேவன் சொன்னபடியே எனக்கு வயசான காலத்துல குழந்தை என்ன செஞ்சிருச்சே,
1: பிறந்துருச்சே.
0: அப்ப இது நிஜம்னா, என்ன குறிச்சு தேவன் சொல்ற இந்த நோக்கத்தோட ஊழியத்தோட அழைப்போட தொடர்புடைய தீர்க்க தரிசனமும்
1: நிஜம்.
0: ஒரு நிஜத்தை தந்து இன்னொரு நிஜத்தை விசுவாசிக்க தேவையான இருதயத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனம் தரார் உங்களுக்கு, அவர் தரப்போகிற பிளஸிங் அதை பார்த்து நீங்க பிரமிப்பீங்க. எதுக்கு அந்த பிரமிப்பு ஆண்டவர் தர்றாருன்னா, ஆச்சரியப்பட்டு ஏன் அதை பார்த்து நீங்க பிரமிக்க போறீங்கன்னா, உங்க ஊழியத்தை குறிச்சு நீங்க நிறைவேற்றி முடிக்க போகிற காரியத்தை குறிச்ச ஒரு பெரிய திட்டத்துக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களிடத்துல சொல்லி இருக்கிற காரியங்களை நீங்க எந்த சந்தேகமும் இல்லாம, எந்த குழப்பமும் இல்லாம 100% அதை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஆசீர்வாதத்துக்கு எடுத்த காரியத்தை நிறைவேற்றினா.
1: ஆமென்.
0: புரியுது, ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா சிங்க் ஆகுது எல்லாமே வந்துட்டு வேர்டு.
1: அல்லேலூயா.
0: நீங்க கிரகிக்க கஷ்டமா இருந்தா நீங்க திரும்பவும் இந்த பகுதியை நீங்க போட்டு கேளுங்க. அப்படி
1: அல்லேலூயா.
0: மீனை பார்த்தாரு, பார்த்தோன்னா அது ஒரு திரளான ஆசீர்வாதம். என்னையா இவ்வளவு ஆசீர்வாதமா, இது எப்படியா வந்துச்சு? அவர் சொன்ன வார்த்தையில இருந்து வந்துச்சு. இந்த வயசான காலத்துல எப்படி ஐசக் வந்தான்? அவர் சொன்ன வார்த்தையில இருந்து வந்தான். உன்னுடைய சந்ததியார் 400 எகிப்தில் அடிமைப்பட்டு கிடப்பாருன்னு சொன்னாரு பாரு, நெஜண்டா. என்னோட உடன்படிக்கை பண்ணாரு பாரு, நெஜண்டா. எப்பற சொல்ற நீ வந்தல, நீ நெஜண்டா.
1: ஆமென்.
0: நீ நெஜம்னா அதுவும் நெஜண்டா.
1: ஆமென்.
0: மீனை பிடிச்சது நெஜம்னா மனுஷனை பிடிக்கிறது நெஜம்.
1: நெஜம்.
0: கிரகிக்க முடியாத காரியங்களை நம்ம திணறுவோங்கிறதுனாலதான் ஆண்டவர் ஒரு பிளஸிங்க தந்து பிகினிங்க தர்றாரு வாக்கின்படியே. அண்ணால் சாமியல பெற்றெடுத்துட்டு திரும்ப ஏலியிட்டு போய் சந்திக்கிறப்ப அடுத்த தீர்க்க தரிசனம் எல்கானாக்கு வருது. அவளாலே உனக்கு நான் சந்தானம் உண்டாக முடி செய்வேன் சொன்னாரா, வாசிக்கலாம். அத முதல்ல வந்து அண்ணாளுக்கு தீர்க்க தரிசனம், அதன்படி யாரு பிறந்தாச்சு?
1: சாமியல்
0: பிறந்தாச்சு. திரும்ப அந்த குழந்தைய விட்டுட்டு ஒரு சட்டையை தச்சு கொண்டு போய் குழந்தைய பார்த்துட்டு வர்றப்ப எத்தனை வருஷம் போயிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்ப திடீர்னு 7 எல்கானா பார்த்து பேசுறார். 2 வசனம் 20, 7 எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு

0: பதிலாக
1: கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றார்.
0: அவர்கள் தங்கள் ஸ்தானத்துக்கு திரும்ப
1: போய்விட்டார்கள்.
0: எப்ப ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணு அது தூக்கி ஆண்டு ஊழியக்காரன்
1: கொடுத்துட்டேன்.
0: இனிமே அவளால உனக்கு ஒரு சந்தானம் இருக்குன்ற.
1: ஆமே.
0: இத பிலீவ் பண்றதுக்கு தயங்கி இருப்பாங்க. நீங்க வேற ஒன்ன பெத்தெடுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகி போச்சு. இதுவே என்னத்தையும் நல்லவேளை நாங்க ஒரு குழந்தைய பத்திட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல ஏதேது நீங்க வாட்டில என்னன்னு தெரிஞ்சு
1: சொல்லாதீங்க
0: அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்காது. ஏன் வந்திருக்காதுன்னா
2: சாமுவேல்
0: ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றார். இந்த 25வது ஆண்டுல அவர் உங்களுக்கு உரைத்தபடியே ஒரு பிளஸ்ஸிங்க நீங்க பார்ப்பீங்க. உங்க கண் என்ன செய்யும்
1: பார்க்கும்.
0: எதுக்கு அந்த பிளஸ்ஸிங் உங்க கையில தர்றாருன்னா உங்களுக்கு குறிச்ச பிரம்மாண்டமான ஒரு திட்டம் இருக்கு பாருங்களேன். அந்த திட்டத்தை நீங்க அப்படியே 100% விசுவாசிச்சு தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியும்படியான ஃபெய்த்த அந்த பிளஸ்ஸிங் தான் உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும்.
1: ஆமென்.
0: நான் ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் ஆழமான விஷயம் புரிஞ்சுக்கங்க. விசுவாசிச்சதுனால ஒரு ஆசீர்வாதம் வருது. ஆண்டவர் விசுவாசிச்சதுனால
1: ஒரு ஆசீர்வாதம் வருது.
0: ஆண்டவர் விசுவாசிச்சதுனால ஐசக் வந்தான். ஆண்டவர் விசுவாசிச்சதுனால திரளான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் அந்த வேர்டை விசுவாசிச்சதுனால இந்த காரியம் என்ன செஞ்சுச்சுன்னா நடந்தது. இந்த ஃபெய்த் என்ன செய்யுதுனா ஆண்டவர் நமக்கு காண்பிச்ச பிரம்மாண்டமான காரியத்தை விசுவாசிக்க தேவையான விசுவாசத்தை ட்ரிகர் பண்ணுது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: விசுவாசத்தினால ஐசக் பிறந்தான். ஐசக் பிறந்ததனால ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம் பிறக்குது.
1: ஆமென்.
0: சார் குழப்பறீங்க அப்படின்றீங்களா? இதுக்கு மேல எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணேன்னு தெரியல. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் உங்களுக்கு ஒரு டெஸ்டிமனியை கொடுக்கிறார்னா அவருடைய வாக்கின்படியான ஒரு பிளஸ்ஸிங்கை ஏன் கொடுக்கிறார்னா உங்களுக்கு அவர் தரப்போற பிகினிங்கை நீங்க விசுவாசிக்கணுங்கிறதுக்காக. மீனை பிடிச்சதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பே சொல்றாரு நீ மனுஷனை பிடிப்பேங்கிறாரு. எனக்கு டவுட்டே வரலையா நீங்க சொல்றதுல? நம்புறியா பேதரு? நம்புறையா? அப்படியே நம்புறையா? எப்படி நம்புற? இந்தா இந்தா இந்தா இந்தா நீங்க சொன்ன மாதிரி எதை பிடிச்சிட்டேன் பாருங்க. இதுக்கு மேல நீங்க சொல்றத நம்பல. என்ன மனுஷனே இல்லையா? நான்
1: இல்லப்பா.
0: உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு இம்பாசிபிளான காரியத்தை நீங்க பிலீவ் பண்றதுக்காகவே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் தர்றாரு.
1: ஆமென்.
0: எங்களுக்குள்ள இருந்து வர வாய்ப்பு இல்லாத ஒரு குழந்தை வந்திருக்கு. வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: பூமியின் தூளுக்கு ஒப்பா என் சந்ததி இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நிலத்தோட ஒரு ஜன உண்டு நான் விசுவாசிக்கிறேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேசத்தின் எழுப்புதல் உண்டு நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: தீவில ஒரு தீ பறக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.
1: விசுவாசிக்கிறேன்.
0: ஏன்னா தீர்க்க தரிசி பிறந்தா தீ பறந்ததாக.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்ல நம்ம ரொம்ப ஸ்பெஷலான மெசேஜ் இது.
1: ஆமென்.
0: நான் எதிர்பார்க்கல. அல்லேலூயா.
1: ஆண்டவருக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன். அல்லேலூயா.
0: அதனால அப்படியே ரஷ்ஷா வர்றதுனால நான் காம்ப்ரிகண்ட் பண்றேன். அதோட நான் நிறுத்திக்கிறேன். நாளைக்கு நம்ம போலாம். வாக்கின்படியே உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்க தர்றாரு. அந்த பிளஸ்ஸிங் நீங்க ஆண்டவர் விசுவாசிச்சதுனால நீங்க ரிசீவ் பண்ண போற பிளஸ்ஸிங். அந்த பிளஸ்ஸிங் வந்து உங்களுக்கு தேவன் ஒரு ஆரம்பத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அதை நீங்க விசுவாசிக்க தேவையான ஃபெய்த்தை உங்களுக்குள்ள ட்ரிகர் பண்ணும். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆபிரகாமுக்குள்ள அந்த ஃபெய்த் ட்ரிகர் ஆச்சு. பேதுருக்குள்ள அந்த ஃபெய்த் என்னன்னா ட்ரிகர் ஆச்சு. அப்ப சும்மா செய்யறதை விட ஒரு பிளஸ்ஸிங் இது விசுவாசிச்சல நடந்துச்சுல. அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன் பாரு. இது உனக்கு என்ன செய்ய போகுது?
1: நடக்க போகுது.
0: நடக்க போகுது. உங்களுக்கு நிகழ போகிற உங்களுக்கு கொண்டு தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்காக உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அடையாளமாவே இருக்க போகுது.
1: எஸ்.
0: ஒரு பக்கம் அது பிளஸிங்காக இருக்கும், இன்னொரு பக்கம் தேவன் செய்ய போற காரியத்தை நீங்க நம்புவதற்கு ஏதுவான ஒரு அடையாளமாக அது இருக்கும். ஐசக் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் தேவனுடைய காரியத்தை ஆபிரகாம் அப்படியே நம்புவதற்காக தேவன் கொடுத்த அடையாளம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. மீனை பிடிச்சது ஒரு ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் நீ மனுஷனை பிடிக்கிறவர்களா இருப்பாய் என்று சொன்ன தீர்க்க தரிசனத்தை அப்படி நம்புவதற்கு பேதருக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம்.
1: அடையாளம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அடையாளமும் வருது, அற்புதமும் வருது.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: பிளஸிங் அடையாளமா வருது.
1: ஆமென்.
0: பிளஸிங் என்னவா வருது?
1: அடையாளமாக.
0: நீங்க இந்த வார்த்தைக்கே இந்த துள்ளு துள்றீங்களே.
1: ரியல்.
0: ஐசக்கை பெத்ததுக்கே இந்த துள்ளுனா ஐசக் உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த்தை ட்ரிகர் பண்ணுவானே, நீங்க என்ன துள்ளு துள்ளுவீங்க.
1: ஆமென்.
0: 22ல் ஆபிரகாம் துள்ளுன மாதிரி நீங்களும் துள்ளுவீங்க.
1: ஆமென். எஸ்.
0: அங்க ஐயோ என் பிள்ளைய கொல்றாரேன்னு சொல்லல, துள்ளுதியா உள்ளம்.
1: துள்ளுது.
0: என் உள்ள என்ன செய்யுது?
1: துள்ளுது.
0: என் பிள்ளைய நான் கொல்ல வரலையா, நானும் என் பிள்ளையாண்டான இங்க வந்து உங்களை தொழுது கொள்ள வந்திருக்கிறேன் சொல்லி பாடி பாருங்க ஒரு பாட்டு.
1: ஆமென்.
0: இதையா

0: என் பிள்ளைய நான் கொல்றதுக்கு வரல, என் மனசு அப்படி துள்ளுதியா
1: துள்ளுதியா.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அற்புதம்யா எனக்கு நீங்க தந்த அற்புதம், எனக்கு நீங்க செஞ்ச அற்புதம் தான். என் மகன் பீடத்தில் படுத்திருக்கிறேன், செத்து போன பாடியில செத்து போன கற்பத்துல இருந்து வந்த மகன் இது எப்படியா சாவான்? விதையா, விதை மடியுதியா, கோதுமை மணியா? இது மடிஞ்ச தாயா வானத்து நட்சத்திரங்களுக்கு ஒப்பான சந்ததி வெளியில என்னன்னா
1: வரும்.
0: பீடத்துல வச்சு மடியிற விதையை நீங்க திரும்ப முளைச்சு வெளியே வர வைப்பீங்கய்யா. நான் என்ன குழிக்குழியா போடுறேன், பயிர்குழியா? விதையை நடுறேன்யா, நட்டா திரும்ப முளைக்கும்யா.
1: அல்லேலூயா.
0: ஃபைத்து, ஃபைத்தை ட்ரிகர் பண்ணும். இரும்பு இரும்ப
1: கருக்கா
0: கருக்காக்குவது போல விசுவாசம் விசுவாசத்தை கருக்காக்கும்.
1: ஆமென்.
0: ஃபைத் ஷார்பன்ஸ் தி ஃபைத்.
1: எஸ்.
0: அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: ஃபைத்துல இன்னொரு லெவல். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பைத்தியமா பார்ப்பாங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை வந்து என்னடா ஒரு மனுஷன் வேணுவாங்க. ஆனா நீங்க கிரகிச்சது, நீங்க புரிஞ்சது தேவனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க.
1: ஆமென்.
0: ஆழத்தை புரிஞ்சதுனாலதான் மோரியா மலையில ஆபிரகாமுக்கு அழ முடியல. ஆழத்தை விளங்கினவனுக்கு அழுக வராது.
1: ஆமென்.
0: தொழுகதான் வரும்.
1: ஆமென்.
0: செய்தி வளர்ந்து கொண்டே போகிறது.
1: எஸ்.
0: நானே நிறுத்திக்கிறேன், இதோட கண்ட்ரோல் பண்ணிக்கிறேனே. தேங்க்யூப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு அழுக வரல, தொழுகதான் வருது.
1: ஆமென்.
0: உம்முடைய ஆழங்கள் எங்களுக்கு நீர் காண்பிக்கிறீரப்பா. ஆவியானவரை எங்களுக்குள்ள உலாவி நுணுக்கமான நுட்பமான இந்த சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க பாராட்டுகிற அனுகிரகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. விசுவாசம் விசுவாசத்தை கூர்மையாக்குது. நாங்க விசுவாசிச்ச வாக்கின்படி எங்களுக்கு தந்த பிளஸிங் அது எங்க கையில வந்த உடனே நீங்க எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்து மேல எங்களுக்கு எந்த டவுட்டும் எல்லாம் போயிருந்த ஆண்டவரே, எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு அற்புமா வேதத்துல இந்த காரியங்கள் ஒன்னோட ஒண்ணு பின்னி பணிஞ்சிருக்கு. இந்த காரியங்களை நாங்க விளங்கி கொள்ள இதனால எங்களுக்கு போதிச்ச இந்த சத்தியங்களுக்காக நன்றி. இதை திரும்பவும் கேட்டு இதில் சொல்லப்பட்ட காரியங்களை உள்வாங்க அன்றைய ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு மகளுக்கும் நீங்க கிருப செய்யுங்க. தொடர்ந்து நாளைக்கும் எங்களுக்கு இந்த காரியங்களை குறித்து நீங்க பேசுங்க. இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு ஆரம்பமும் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு ஆரம்பமும் உண்டு அப்படிங்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வாதம் எங்களுக்கு தரப்போற ஆரம்பத்தை நாங்கள் விசுவாசிப்பதற்கு கொடுக்கப்படுகிற அடையாளம்னு சொல்லி தெளிவாக எங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவரே நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்க, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும் தவறாக குற்றம் சாட்டுவதும் துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: last several weeks
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்.
0: These are the vital truths that really make us rise up in faith.
1: இந்த அதி முக்கியமான சத்தியங்கள் தான் மெய்யாகவே நம் விசுவாசத்திலே எழும்பும்படி நமக்கு உதவுகிறது.
0: That is why I taught on the name of Jesus for several weeks and now on the blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் நாமத்தை குறித்து பல வாரங்களாகவும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்து நான் பேசி வருகிறேன்.
0: Now let us go to our key text.
1: இப்பொழுது நம்முடைய முக்கியமான அந்த வேத பகுதிக்கு நாம் செல்வோம்.
0: Our text from which we start.
1: நாம் துவங்கின அந்த வேத பகுதி
0: Revelation chapter 12
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்
0: verse 11
1: 11 வசனம்
0: And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்
0: This is talking about the saints overcoming the devil the adversary the accuser of the brethren and what it involved in that victory
1: parisuthavangal edhiraliyaga sagodhar meedhu kutram saattugira pisasaagi avane jeikkiradhai kurithu idu pesugirathu eppadi jeithaargal endru adu solugirathu
0: they overcame him by the blood of the lamb
1: aattukuttin rathathinale jeithaargal
0: how by the blood of the lamb
1: aattukuttin rathathinale eppadi jeithaargal
0: says they overcame him by the blood of the lamb and the word of their testimony
1: vasanam solugirathu aattukuttin rathathinalum thangal saatchin vasanathinalum jeithaargal endru
0: three elements I told you are there in that victory
1: inda vetriyile moonru kaaryangal adangi irukkirathu endru ungalku sonnen
0: one is the blood of jesus
1: ondru yesu christuvin ratham
0: second is the word
1: rendavathu vasanam
0: and thirdly the testimony that they gave about it
1: மூன்றாவதாக அதை குறித்து அவர்கள் சொன்ன சாட்சி
0: this is how these three things work in combination with one another
1: இப்படி தான் இந்த மூன்று காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது
0: they overcame him by the blood of the lamb and the word of the testimony means
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்
0: they overcame him by confessing what the bible says that the blood of jesus has done for them
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர்கள் ஜெயித்தார்கள்
0: they overcame him by declaring what the word says that the blood of jesus has done
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வசனம் சொல்கிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக ஜெயித்தார்கள்
0: that is how the blood the word and the testimony works together
1: ரத்தம் வசனம் சாட்சி மூன்றும் இப்படியாக தான் இணைந்து செயல்படுகிறது
0: in these three there are two things that never change
1: இந்த மூன்றிலே ரெண்டு காரியங்கள் மாறுவதே கிடையாது
0: the blood never loses its power
1: ரத்தத்தினுடைய வல்லமை குறைந்து போவதே கிடையாது
0: it is still a cleansing blood
1: அது இன்னமும் சுத்தமாக்குகிற ரத்தமாக
0: still a redeeming blood
1: இன்னமும் மீட்கிற வல்லமை
0: ரத்தமாக has the power
1: இன்னமும் அதற்கு வல்லமை உண்டு
0: and another 2000 years it will not lose its power
1: இன்னொரு 2000 வருஷம் போனாலும் அதோட வல்லமை இழக்காது
0: never lose its power
1: அது வல்லமை இழக்கவே இழக்காது
0: all right the word never changes
1: வசனமும் மாறுவதே கிடையாது
0: so these two elements stay the same
1: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் அப்படியே தான் இருக்கிறது
0: the blood and the word remain the same
1: ரத்தம் வசனம் இரண்டும் அப்படியே இருக்கிறது
0: the only thing that can affect our victory and cause failure is this element called our testimony concerning what the word declares that the blood of jesus has done
1: நம்முடைய வெற்றியை பாதித்து தோல்வி நமக்கு அருளக்கூடியது ஒன்றுதான் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை குறித்து நாம் என்ன சொல்லுகிறோம் என்ற அந்த சாட்சி
0: the testimony our testimony is the only thing that can change in these three
1: இந்த மூன்றிலே நம்முடைய சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது
0: that is the most difficult most important thing that we need to notice there
1: நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியமே அதுதான்
0: so it is our responsibility to keep our testimony according to the word
1: ஆகவே வசனத்தின்படி சாட்சி இடுவது நம்முடைய பொறுப்பு தான்
0: faith works by this confession
1: விசுவாசம் இந்த அறிக்கையின் மூலமாக தான் கிரியை செய்கிறது
0: it works when we know what the blood of jesus has done and when we declare with our as our testimony what the blood has done
1: yesu christum ratham enna seidirukkiradhu endru nam arindhu adu enna seidirukkiradhu endrai nammude vaayinale nam arikkai seiyum bodhu viswasam create seigiradhu
0: that principle never changes
1: and the kodpaadu maaruvade kedaiyadhu
0: even today you overcome your adversary by the blood of the lamb and the word of your testimony
1: indraikkum ediraaliyai aattukutti rathathinalum saatchin vasanathinalum dhaan nam merkolugirom
0: now let's go on
1: thodandhu nam paarpom
0: I began to share with you about what the word says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம்.
0: I'm going to bring together about more than a dozen things that the word declares that the blood has done for us.
1: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ ஏறக்குறைய 12 காரியங்களுக்கு மேலாக அது இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
0: Now I told you the first 3 things.
1: முதல் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: The word says that by the blood we have redemption.
1: வசனம் சொல்லுகிறது இரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது.
0: The word says that we have forgiveness of sin through the blood.
1: பிறகு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டா இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது.
0: Thirdly we saw that the word declares that we have cleansing from our sin through the blood.
1: மூன்றாவதாக இரத்தத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது.
0: The problem with a lot of Christians who do not have the assurance of their sins forgiven is that they have not been taught about the blood, its cleansing power, and how forgiveness of sin comes through the blood.
1: பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாத விசுவாசிகளிடத்தில் என்ன பிரச்சனை? எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது என்று அவளுக்கு சரியாக போதிக்கப்படவில்லை.
0: Often times believers have not understood where they stand.
1: அநேக சமயத்தில் விசுவாசிகள் அவள் எங்கே நிற்கிறார்கள் என்று அவள் அறிந்து கொள்வதில்லை.
0: மார்ட்டின் லூதர் said, here I stand.
1: மார்ட்டின் லூதர் சொன்னா நான் இங்குதான் இருக்கிறேன்.
0: He defined his position where he stands regarding certain things.
1: சில காரியங்களை குறித்து அவர் எந்த இடத்துல இருக்கிறார்னு தன்னுடைய நிலையை அவர் அறிவித்தார்.
0: Knowing where you stand is the greatest source of your victory.
1: நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பதுதான் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஆதாரமாக
0: இருக்கும். You've got to declare at some point in your life, this is where I stand, this is who I am, this is what I believe.
1: வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்திலே நான் இங்குதான் இருக்கிறேன், இதைதான் நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You've got to declare that this is the truth.
1: இதுதான் சத்தியம் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும்.
0: So you got to decide where you stand.
1: ஆகவே நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
0: Who are you?
1: நீங்கள் யார்?
0: The Bible says that you are the redeemed one.
1: வேதம் சொல்லுது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்று.
0: You have been bought with a price.
1: நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள்.
0: That you are not your own.
1: நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவள் அல்ல.
0: That you are in the hands of the Almighty God.
1: நீங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள்.
0: Do you live with a sense of that belonging to God?
1: நான் தேவனுக்கு உரியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா?
0: This is the sense that you are redeemed, bought with a price. Ever occurred to you?
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கின்ற உணர்வு உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா?
0: Do you rejoice in that?
1: அதிலே நீங்கள் மகிழ்கிறீர்களா?
0: Are you assured that your sins are forgiven?
1: உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: Are you sure that you have the cleansing power of the blood working in you?
1: சுத்திகரிக்கும் வல்லமையுடைய அந்த இரத்தம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: When all these things are missing, that person has not been taught about the power of the blood of Jesus.
1: ஒரு மனிதனுக்குள்ளே இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் பிறகு இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை அவருக்கு கிடையாது என்று தான் அர்த்தம்.
0: Now these are the things that makes the Christian life victorious, triumphant.
1: இந்த காரியங்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றியுள்ள ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுகிறது.
0: Triumphant Christian life comes from knowing certain things, asserting certain things, confessing certain things.
1: சில காரியங்களை அறிந்து அதில் உறுதியா இருந்து அதை அறிக்கையிடுவதிலே தான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையே காணப்படுகிறது.
0: So we studied those 3 things.
1: ஆகவே இந்த 3 காரியங்களை நாம் படித்தோம்.
0: Now let's go to the 4th.
1: இப்போது 4th காரியத்துக்கு நாம் செல்வோம்.
0: Another thing that the blood gives us.
1: இரத்தம் நமக்கு கொடுக்கிற இன்னொரு காரியம்.
0: The blood has done for us.
1: இரத்தம் நமக்காக செய்திருக்கிற இன்னொரு காரியம்.
0: Turn with me to Romans chapter 5.
1: திருப்போம் ரோமர் 5th அதிகாரம்.
0: Verses 8 and 9.
1: 8 9 வசனங்கள்.
0: But God commendeth his love towards us, in that while we were yet sinners, Christ died for us.
1: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
0: Much more than being now justified by his blood, we shall be saved from wrath through him.
1: இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
0: Says Paul says that we have been justified by the blood, by his blood.
1: Paul சொல்கிறார் இங்கே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று.
0: Justification comes through the blood that was shed by Jesus.
1: நீதிமானாக்கப்படுவது இயேசுவானவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது.
0: What is justification?
1: நீதிமானாக்கப்படுவது என்றால் என்ன?
0: Justification means to be made righteous.
1: நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் நீதியாக ஆக்கப்படுவது.
0: In the sight of God we are rendered righteous.
1: தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிகளாக இருக்கிறோம்.
0: That means that we now have the ability as righteous. To be righteous means to have the ability to stand before God without guilt, condemnation or inferiority.
1: நீதி என்றால் என்ன? இப்போது தேவனுக்கு முன்பாக எந்தவிதமான குற்ற உணர்வோ எந்தவிதமான ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ அவமானமோ இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி.
0: Do you have that sense?
1: அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you think you can stand before God without any guilt, condemnation or inferiority?
1: எந்த விதமான ஆக்கினி தீர்ப்போ குற்ற உணர்வோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இருக்குதென்று நீங்கள் உணர்கிறீர்களா?
0: If as a Christian you are a guilt-ridden person,
1: ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்து கொண்டு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால்,
0: If you are a person with inferiority complex, speaking about spiritual things,
1: பிறகு ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது அதிலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால்,
0: When I say inferiority, I'm not talking about inferiority complex as we have among people ordinarily.
1: பிறகு தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லும்போது மக்களுக்குள்ளே சாதாரணமாய் காணப்படுகிறதே அந்த தாழ்வு மனப்பான்மை குறித்து
0: பேசுகிறது. That is bad also.
1: அதுவும் மோசமானதுதான்.
0: But before God, do you have inferiority?
1: ஆனால் தேவனுக்கு முன்பதாக இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you have guilt?
1: உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கிறதா?
0: Do you have inferiority?
1: தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா?
0: Do you have condemnation?
1: அல்லது ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறதா?
0: Oh, this is something that I cannot overemphasize.
1: பாருங்கள், இதை விட என்ன அதிகமாய் வலியுறுத்த முடியாது.
0: Condemnation is just something that I find everywhere in the world among Christians. Filled with condemnation.
1: இந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வினை உலகம் முழுதுள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் நான் பார்க்கிறேன். அதனால நிறைந்திருக்கிறார்கள்.
0: Among the so-called spiritual Christian people.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறாரே அவர்கள் கூட.
0: They feel condemned.
1: எப்போதும் அந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறது.
0: They feel guilty.
1: குற்ற உணர்வு இருக்கிறது.
0: And they feel inferior.
1: ரொம்ப தாழ்வாக தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: You might say that is too much, brother. You are just assessing them. You don't really know what they have inside.
1: நீங்க சொல்லலாம், இது ரொம்ப அதிகமா பேசுறீங்களே, அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாம மேலோட்டமா பார்த்து போய் சொல்றீங்கன்னு
0: சொல்லலாம். Well, I know what they have inside because of I have heard what they say outside.
1: அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் என்ன வாயினாலே பேசுகிறாள் என்பதை நான் கேட்டிருக்கிறேன்.
0: I have heard their prayers.
1: அவருடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறேன்.
0: Some of the prayers that you hear all over the world are some of the most useless prayers that you'll ever hear.
1: உலகம் முழுதும் சில ஜெபங்களை நீ கேட்கலாம். அதுல சில ஜெபம் ரொம்ப மோசமா, ஒண்ணுதும் உதவாத ஜெபமா இருக்கு.
0: Christian people.
1: கிறிஸ்தவர்கள்.
0: Born again people,
1: மறுபடியும் பிறந்தவர்கள்,
0: spirit filled people,
1: ஆவியினால் நிரம்பியவர்கள்,
0: when they come before God and pray,
1: தேவனுக்கு முன்பாய் வந்து ஜெபிக்கும்போது,
0: they reveal such guilt and such condemnation and such inferiority.
1: தாங்கள் மிகுந்த குற்ற உணர்வை, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை, தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள்.
0: You know when Jesus prayed to the Father,
1: இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்தபோது,
0: the disciples were so astonished at the way he prayed.
1: அவர் ஜெபித்த விதத்தை கண்டு சீஷர்கள் மிகவும் வியந்தார்கள்.
0: Now these fellows thought they knew how to pray. These fellows thought they knew how to pray.
1: இந்த ஆட்கள் யோசித்தாங்க எப்படி ஜெபம் பண்ணது நமக்கு தெரியும் என்று.
0: But then when they saw Jesus,
1: பிறகு இயேசுவை அவர்கள் கண்டபோது,
0: they knew that he had a particular boldness with God, a particular access with God and power with God that they were lacking.
1: பாருங்க, தேவனிடத்தில் அவர் ஜெபித்தபோது தைரியத்தோடு கூட வல்லமையோடு கூட அவர் ஜெபித்தார். அது தங்களிடத்தில் இல்லை என்பதை அவர்கள் கண்டார்கள்.
0: They said, teach us Lord how to pray.
1: ஆகவே கேட்டார்கள், ஆண்டவரே எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு கற்றுத்தாரும்.
0: And you know, he taught them.
1: அவரும் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்.
0: But now then later on,
1: பிற்பாடு,
0: he said to them,
1: அவர் அவர்களை பார்த்து,
0: before his crucifixion,
1: சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு,
0: he said, you pray to the heavenly father.
1: சொன்னா நீங்கள் பரலோக பிதாவிடத்தில் ஜெபியுங்க.
0: Your heavenly father, he himself loves you, he said.
1: உங்கள் பரலோக பிதா அவரே உங்களில் அன்பு கூறுகிறார் என்றார்.
0: Why would anybody say that?
1: ஏன் ஒருவர் இப்படி சொல்ல வேண்டும்?
0: He says, you pray to the father, you go to the father straight. He himself loves you.
1: அவர் சொன்னார், நீங்களே பிதாவினை செல்லுங்கள், நேரடியாக கேளுங்கள், அவர் உங்களில் அன்பா இருக்கிறார்.
0: You know why he said?
1: ஏன் அவர் சொன்னார் தெரியுமா?
0: They did not have that sense of intimacy with God.
1: தேவனோடு கூட நாம் நெருக்கமாய் இருக்கிறோம் என்ற உணர்வு அவளுக்கு கிடையாது.
0: They did not have that power with God.
1: தேவனோடு கூட அந்த வல்லமை அவளுக்கு இல்லை.
0: They could not approach God without inferiority, condemnation and without guilt.
1: தாழ்வு மனப்பான்மை, குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் தேவனை அவளால் அணுக முடியவில்லை.
0: They could not come to God like Jesus came.
1: இயேசு தேவனை சென்றது போல இவர்களால் செல்ல முடியவில்லை.
0: That is why he had to tell them, your heavenly father loves you.
1: ஆகவே தான் அவளை பார்த்து உங்கள் பரலோக தகப்பன் உங்களில் அன்பு கூறுகிறார் என்று சொல்ல வேண்டியது.
0: In other words, he meant, he doesn't just love me to hear my prayer. If you prayed, he'll listen to you.
1: வேறு எதுவும் அவர் என்ன சொல்லுகிறார்? என் ஜெபத்தை கேட்கும்படி என்னிடத்தில் மட்டும் அவர் அன்பு கூறவில்லை, உங்களிலும் அன்பு கூறுகிறார்.
0: Now, how many of you believe God hears your prayer?
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார்?
0: There are many Christian people that live in this very town that believe that God hears only some select few men of God and their prayers.
1: இந்த ஊரில் இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், என்ன விசுவாசிக்கிறார்கள், ஆண்டவர் ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அவருடைய ஜெபத்தை மட்டுமே அவர் கேட்பார்.
0: That's why they line up at their doors.
1: அவங்க வீட்டு வாசப்படியில் வரிசையில் போய் நிற்கிறார்கள்.
0: தேவனுக்கு
1: முன்பாக தாங்கள் தாழ்ந்த

0: தீர்ப்பு குற்ற உணர்வு இவளெல்லாம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று போதிக்கப்படவில்லை.
1: They have never been told that there is now therefore no condemnation to them which are in Christ who walk not after the flesh but after the spirit.
0: கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவனாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று போதிக்கப்பட்டதில்லை.
1: They have never heard such preaching.
0: அப்படிப்பட்ட போதனையெல்லாம் அவர்கள் கேட்டதே கிடையாது.
1: They have only heard preaching that, oh God loves you, you know, it's all right, you come to me and you write to me and you approach me, I will set it right.
0: ஆண்டவரே சீக்கிரம் பயப்படாதீங்க, என்கிட்ட வாங்க, எனக்கு எழுதுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன். இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் கேட்டிருக்காங்க.
1: This is all they know.
0: இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்.
1: They have never been told about the power of the blood, how it brings them before God, how they can stand before God without guilt, condemnation or inferiority.
0: இரத்தத்தின் வல்லமை குறித்தும் எப்படி அது அவளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது, அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே தேவனுக்கு முன்பாக அந்த குற்ற உணர்வோ ஆக்கின தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்க முடியும் என்று அவங்களுக்கு போதிக்கப்பட்டதே இல்லை.
1: If they knew that,
0: அது மட்டும் அவங்களுக்கு தெரிந்திருந்தால்,
1: they will go before God.
0: அவர்கள் தேவனுக்கு முன்பாக செல்வார்கள். அவர்கள்
1: கேட்பார்கள்,
0: சந்தோஷம்
1: நிறைவார்கள்,
0: அதிக கனிகளை
1: கொடுப்பார்கள்.
0: இன்னைக்கு மக்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று பாருங்க.
1: You know how Jesus prayed?
0: இயேசு எப்படி ஜெபித்தார் தெரியுமா?
1: In the grave of Lazarus, Jesus stood there and prayed like this.
0: லாசருவின் கல்லறை அண்டையிலே இயேசு நின்று கொண்டு இப்படி ஜெபிக்கிறார்.
1: He said,
0: அவர் சொன்னார்,
1: Father, I know that you hear me always.
0: பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: But because of the people which are standing by, I said it that they may believe that thou hast sent me.
0: ஆனாலும் நீரனை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை
1: சொன்னேன் என்றார்.
0: ஒவ்வொரு முறை எனக்கு பதில் கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
1: I tell you, very few people I have seen like that.
0: நான் சொல்லட்டும், வெகு சில ஆட்கள தான் அப்படி பாத்துருக்கேன்.
1: It's getting to be more now.
0: இப்போ ரொம்ப அதிகமாயிட்டு வருது.
1: Because this is being taught now.
0: ஏனென்றால் இது இப்போ போதிக்கப்படுகிறது.
1: But normally this is not the way they approach.
0: ஆனால் வழக்கமாக இப்படி அவர்கள் அணுகுவதே கிடையாது.
1: They approach in a different way.
0: அவர்கள் வித்தியாசமாக அணுகுகிறார்கள்.
1: They approach saying, Lord, I'm unworthy, I'm good for nothing, I'm dust and a worm.
0: என்ன சொல்றாங்க, ஆண்டவரே நான் நல்லவன் இல்ல, தகுதி இல்லாதவன், நான் புழு பூச்சி.
1: How much I have prayed, where is the answer?
0: நான் எவ்வளவு ஜெபம் பண்ணேன், பதில் எங்க ஆண்டவரே?
1: Are you there, God? Where are you?
0: ஆண்டவரே இருக்கிறீரா?
1: Why have you not heard me and answered
0: ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கல?
1: This is the normal prayer of the spiritual Christians.
0: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்கல, அவருடைய வழக்கமான ஜெபம் இதுதான்.
1: They may pray for 2-3 hours but this is what they pray.
0: 2-3 மணி நேரம் ஜெபிக்கலாம், ஆனா இதே தான் ஜெபிக்கிறார்கள்.
1: The thing is that they have not been taught about the blood of Jesus, therefore they know nothing about justification, being righteous before God, having a standing before God.
0: இயேசுவின் இரத்தத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்கப்படாதபடியால தான் அவர் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பதான் இருக்கக்கூடிய ஒரு தகுதி நீதி நமக்கு இருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை.
1: They do not know that they have a standing.
0: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அவளுக்கு தெரியாது.
1: If you have a standing then you must confess that standing.
0: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அறிந்திருந்தால் பிறகு நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
1: You must confess what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
1: That is why on the Passover day the blood was shed and then the blood was applied on the doorpost. A shed blood was not enough. The blood needs to be applied in order to do what it should do.
0: ஆகவே தான் பஸ்காவின் அன்று அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு ரத்தத்தை சிந்தினது மட்டுமல்ல, சிந்தின ரத்தத்தை எடுத்து வாசலே நிலைக்கான்களில் பூசினார்கள்.
1: The blood of Jesus has been shed.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது.
1: That's not the problem today.
0: அது இன்றைக்கு பிரச்சனை இல்லை.
1: Jesus is not going to come and shed his blood again.
0: இயேசு திரும்பவும் வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்த போவதில்லை.
1: He has shed it.
0: அவர் சிந்தி விட்டார்.
1: It is the people have not gone with their hyssop and they have not taken and applied it on the doorposts of their hearts and their faith.
0: பிரச்சனை இதுதான், மக்கள் ஈசோப்பு தண்டை கொண்டு போய் அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை எடுத்து தங்களுடைய நிலைக்கால்களிலே வாசலில் அவர்கள் பூசாதிருக்கிறார்கள்.
1: How do you apply it?
0: எப்படி அதை பூசுவது?
1: The psalmist said, my tongue is the pen of a ready writer.
0: சங்கீதகாரன் சொன்னான், என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று.
1: Just like they used the hyssop and put it on the doorpost.
0: எப்படி அவர்கள் ஈசோப்பை பயன்படுத்தி வாசலிலே பூசினார்களோ.
1: You today take what the word declares that the blood has done and begin to declare it with your mouth. Your tongue is your hyssop.
0: இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை அறிக்கை செய்யுங்கள். அதை செய்வதற்கு நாவு தான் ஈசோப்பாக இருக்கிறது.
1: You take that that truth and declare it with your tongue.
0: அந்த சத்தியத்தை நீங்கள் எடுங்கள், எடுத்து உங்கள் வாயினாலே நாவினாலே அறிக்கை செய்யுங்கள்.
1: And when you do that,
0: நீங்கள் அப்படி செய்யும்போது,
1: you declare that, that is when there is victory.
0: நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போது தான் வெற்றி உண்டாகிறது.
1: Since it is through the blood we have justification.
0: இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறபடியால்,
1: justification or righteousness or a standing with God comes through the blood.
0: நீதிமானாக்கப்படுவது

0: நீதி தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கக்கூடிய தகுதி அந்த இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிறது.
1: Then we must confess it.
0: அப்படியானால் நாம் அதை அறிக்கை
1: செய்ய வேண்டும். We must speak it.
0: நாம் அதை பேச வேண்டும்.
1: I can stand before God.
0: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
1: Now what is your confession?
0: நீங்கள் செய்கிற அறிக்கை தான் என்ன?
1: Are you confessing that?
0: அதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்.
1: Now I would not be exaggerating if I said that when people come to God, this is how they pray. They say, Father, I am not even worthy to stand before you.
0: மக்கள் தேவனுக்கு முன்பாக வரும்போது என்ன சொல்ற? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்க தகுதி கூட எனக்கு இல்ல ஆண்டவரேன்னு சொல்றாங்க.
1: திராணி
0: நான் சொல்லல.
1: எனக்கு திராணி இல்லைன்னு சொல்ற ஜபம் தான் நிறைய இருக்குது. Why?
0: ஏன் அப்படி?
1: See, there is the problem. They do not know that the blood brings them a standing.
0: பாருங்க, பிரச்சனை அதுதான். இரத்தம் தான அவங்க நீக்க வைக்கிறது, தானி கொடுக்கிறது என்று அறியாத இருக்காங்க.
1: If they know this truth and what they are to do with this truth, they will declare this truth.
0: இந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தால் இந்த சத்தியத்தை அறிக்கை செய்வார்கள்.
1: Father, thank you for the standing.
0: சொல்வார்கள், பிதாவே, அந்த தானிக்காக ஸ்தோத்திரம்.
1: Thank you for the blood.
0: இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
1: Thank you for the blood that brings me into your presence.
0: உன்னுடைய சமூகத்தில் என்னை கொண்டு வருகிற இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
1: Thank you for the blood that gives me boldness in your presence.
0: உன்னுடைய சமூகத்தில் தைரியத்தை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
1: Thank you for the blood that gives me power in your presence.
0: உம்முடைய சமூகத்தில் எனக்கு வல்லமையை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
1: I can stand as your son.
0: உம்முடைய குமாரனாக நான் நிற்க முடியும்.
1: I can ask.
0: நான் கேட்க முடியும்.
1: I can fellowship with you.
0: நான் உம்மோடு ஐக்கியம் கொள்ள முடியும்.
1: These words will come if the person is knowledgeable about what the blood has done.
0: இரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு ஒருவர் அறிந்திருப்பார் என்றால் இந்த வார்த்தைகள் தான் அவர் வாயிலிருந்து வரும்.
1: We have been made righteous.
0: நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
1: 2 Corinthians
0: 5:21 says. 2 கொரிந்தியர் 5:21 சொல்கிறது.
1: God made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in him.
0: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே தேவன் பாவமாக்கினார்.
1: Why did God make Jesus to be sin?
0: ஏன் இயேசுவை தேவன் பாவமாக்கினார்?
1: He never sin.
0: அவர் பாவம் செய்யவே இல்லையே.
1: Never once sin.
0: ஒரு விசை கூட பாவம் செய்யவே
1: இல்லை. On the cross, by a miraculous act of God, he was made to be sin.
0: சிலுவையிலே தேவனுடைய ஒரு அற்புத செயலின் மூலமாக அவர் பாவமாக்கப்பட்டார்.
1: He didn't become sin by sinning.
0: பாவம் செய்ததனாலே அவர் பாவமாகவில்லை.
1: He became sin because God made him to be sin.
0: தேவன் அவரை பாவமாக்கினார், ஆகவே தான் பாவமாக.
1: On the cross of Calvary, he was made to be sin.
0: கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமாக்கப்பட்டார்.
1: Why?
0: Yeah,
1: this is a part that everybody accepts.
0: பாருங்கள், இந்த பகுதியை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
1: Why was he made sin?
0: ஏன் அவர் பாவமாக்கப்பட்டார்?
1: So that we might be made the righteousness of God.
0: நாம் தேவனுடைய நீதியாக்கப்படும்படியாக.
1: This is the second portion and this is where people have difficulty.
0: ஆனா இது இரண்டாவது பகுதி. இதை ஏற்றுக்கொள்ள தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
1: That he was made sin is accepted.
0: அவர் பாவமாக்கப்பட்டார், அதை ஏற்றுக்கொள்ள.
1: But that we have been made righteous is the difficult thing.
0: ஆனா நாம் நீதியாக்கப்பட்டோம் என்று சொல்கிறோமே அதை கஷ்டப்படுகிறார்கள்.
1: People rather deal with the guilt and condemnation and inferiority than to say that I am made righteous as a result of Jesus made sin.
0: இயேசு பாவமாக்கப்பட்டது நிமித்தமாக நான் நீதியாக்கப்பட்டேன் என்று சொல்வதற்கு பதிலாக தங்கள் ஆக்கின தீர்ப்பு, குற்ற உணர்வு இந்த எண்ணத்திலே இருந்துவிட அவர்கள் சம்மதிக்கிறார்கள்.
1: I tell you my friends.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே.
1: Jesus became sin.
0: இயேசு பாவமானார்.
1: That is true.
0: அது சத்தியம். அது உண்மை என்றால்
1: then by the same token I was made righteous and that is also true.
0: அதே விதத்திலே நானும் நீதியாக்கப்பட்டேன், அதுவும் உண்மை.
1: That is what gives me the right.
0: அதுதான் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கிறது.
1: That is what gives me the privilege of standing before God.
0: அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சாட்சியத்தை எனக்கு கொடுக்கிறது.
1: That is what gives me the boldness before God.
0: அதுதான் தேவனுக்கு முன்பாக தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது.
1: That is what makes me pray like never before.
0: அதுதான் முன்னே ஜெபித்திராத வண்ணம் என்னை ஜெபிக்க செய்கிறது.
1: That is what gives me power with God, access with God.
0: அதுதான் தேவனிடத்தில் செல்லக்கூடிய அந்த வழியை தானி எனக்கு
1: Amen. Lift up your hands and say with
0: me. Through
1: his blood.
0: அவருடைய இரத்தத்தின் மூலமாக.
1: I am made righteous.
0: நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: I am given a standing.
0: எனக்கு ஒரு திராணி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: My guilt is gone.
0: என்னுடைய குற்ற உணர்வு போய்விட்டது.
1: Inferiority is gone.
0: பாவம் மனப்பான்மை போய்விட்டது.
1: I have no condemnation.
0: எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
1: The blood.
0: இரத்தம்.
1: The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: Has made me righteous.
0: என்னை நீதியாக்கி இருக்கிறது.
1: I stand before God.
0: நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்.
1: You see, that is what it means, my friend.
0: பாருங்கள், அர்த்தம் அதுதான்.
1: Oh, these things must be in our consciousness.
0: பாருங்கள், இந்த காரியங்கள் எப்போதும் நம்முடைய உணர்வில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
1: Believers are filled with sin consciousness.
0: விசுவாசிகளுக்கு பாவ உணர்வு தான் அதிகமா இருக்கு.
1: They are so filled with consciousness of sin.
0: அந்த அளவுக்கு பாவத்தை குறித்த உணர்வினாலே நிறைந்து இருக்கிறார்கள்.
1: A preacher friend of mine went with another preacher to a house.
0: என்னுடைய பிரசங்கியார் நண்பர் ஒருவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போயிருக்கார்.
1: This friend of mine is a good word based person. I mean, he's a really person into the word.
0: என்னுடைய நண்பர் வசனத்துல ஊறி இருக்கிற வசனத்தின்படி அப்படியே செய்கிறார்.
1: You know, he is really into all these truths.
0: பாருங்க, இந்த சத்தியங்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக அறிந்தவர்.
1: He went with another preacher into a house.
0: அவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போனார்.
1: So this man this other preacher said, "Pastor, you pray."
0: அந்த பிரசங்கியார் சொன்னார், "பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க."
1: So this man simply just thanked God and blessed this house and blessed the people and just prayed quietly and said amen.
0: ஆகவே என்னுடைய நண்பர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த வீட்டை ஆசீர்வதித்து ஆமென் போட்டு முடிச்சிட்டார்.
1: This man was, when he came out, this man was upset and surprised.
0: அவர் வெளியே வந்தபோது கூட வந்த பிரசங்கியாருக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருந்தது.
1: What pastor?
0: அவர் கேட்ட என்ன பாஸ்டர்?
1: Did you not see anything dark powers there?
0: அங்க அந்தகார சக்திகள் கருப்பா இருந்ததா எல்லாம்
1: பாத்தீங்களா? Did you not see any evil spirits there?
0: அசுத்தாவிகள் எதையும் நீங்க பார்க்கலையா?
1: This preacher said, brother, every time you close your eyes, don't just begin to see dark powers and demon spirits.
0: இந்த பிரசங்கியார் சொன்னார், brother, கண்களை மூடும்போதெல்லாம் அந்தகார சக்திகள் பிசாசின் சக்தி இதெல்லாம் பார்த்துட்டு
1: இருக்காங்க. Don't be a demon conscious person.
0: பிசாசின் உணர்வுனால நிறைந்திருக்காதீங்க.
1: Don't be so devil filled with devil conscious.
0: எப்ப மாத்தாலும் பிசாசு இருக்கறன்ற அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டாம்.
1: Be filled with God consciousness.
0: தேவனுடைய உணர்வினாலே நிறைந்திருங்கள்.
1: The God is in you.
0: தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார்.
1: He is with you.
0: அவர் உங்களோடு இருக்கிறார்.
1: His presence goes before you.
0: அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்கிறது.
1: There is fences put around you.
0: உங்களை சுற்றி வேலி அடைக்கப்பட்டு
1: இருக்கிறது. His power is upon you.
0: அவருடைய வல்லமை உங்கள் மீது இருக்கிறது.
1: His anointing is yours.
0: அவருடைய அபிஷேகம் உங்களுடையது.
1: Be God conscious, not devil conscious.
0: தேவனை குறித்த உணர்வோடு இருங்கள். பிசாசு குறித்த உணர்வு வேண்டாம்.
1: See, a lot of people are sin conscious.
0: நிறைய பேர் பிசாசு பாவ உணர்வோடு இருக்கிறார்.
1: Always conscious about their weaknesses, their sins and what they are.
0: எப்போ பார்த்தாலும் அவருடைய பாவம் அவருடைய குற்ற உணர்வு அவங்க யாரு இந்த உணர்வு தான் அவர்களுக்கு.
1: It is because they have never been told about the blood and what it has done.
0: காரணம் என்ன? ரத்தத்தை குறித்தும் அது என்ன செய்திருக்கிறது என்பது குறித்தும் அவங்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
1: They sing here and there about the blood.
0: ரத்தத்தை குறித்து இங்க அங்க பாக்குறாங்க.
1: And if they learn anything, it is only by mistake or by chance they learn it or by accident they learn something.
0: எதையாவது கற்றுக்கொண்டா தற்செயலா ஒரு விபத்து மாதிரி போய் அதை கத்துக்கிறாங்க, அவ்வளவுதான்.
1: It is not taught to them.
0: அவங்களுக்கு அது போதிக்கப்படுகிறது
1: கிடையாது. When it is taught to them,
0: அது போதிக்கப்படும் போது
1: there comes God consciousness.
0: அப்போதுதானே தேவனை குறித்த உணர்வு உண்டாகும்.
1: Instead of sin consciousness comes righteousness consciousness.
0: பாவ உணர்வுக்கு பதிலாக நீதியை குறித்த உணர்வு உண்டாயிருக்கும்.
1: Amen.
0: Amen.
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: I am righteous.
0: நான் நீதியா இருக்கிறேன்.
1: In the sight of God.
0: தேவனுடைய பார்வையில்.
1: Before God.
0: தேவனுக்கு முன்பதாக.
1: I am righteous.
0: நான் நீதியா
1: இருக்கிறேன். Because of the blood.
0: இரத்தத்தினாலே.
1: Be filled with that consciousness.
0: பாருங்கள், இந்த உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
1: If you go around always confessing your sin and be conscious about your sin, that is the greatest door that can open for the devil to come in and take authority over you.
0: எப்போ மாத்தாலும் பாவ உணர்வினாலே நிறைந்து பாவங்களே அறிக்கை செய்து கொண்டிருந்தால் பிறகு பிசாசு உள்ள நுழைய அதுதான் மிகப்பெரிய வாசலா இருக்கும்.
1: Sin consciousness is the door through which the devil enters in.
0: இந்த பாவ உணர்வு என்னும் வாசல் மூலமாக தான் பிசாசு உள்ளே நுழைகிறான்.
1: God has put a fence around you.
0: தேவன் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார்.
1: And the devil is standing there and watching and he's envious of you.
0: பிசாசு வெளியே நின்னு பார்த்து கொண்டிருக்கா உங்க மீது ஒரே பொறாமை அவனுக்கு.
1: And he's there saying to God, say, look, you blessed him and you've given him everything.
0: என்ன சொல்ற ஆண்டவரே, அவன ஆசீர்வதிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்து இருக்கிறேன்.
1: He cannot come inside.
0: அவன் உள்ள வர முடியாது.
1: But when you fear,
0: ஆனா நீங்கள் பயப்படும் போது,
1: and when you begin to have sin consciousness,
0: இந்த பாவ உணர்வு உங்களுக்கு இருக்கும் போது,
1: then it opens the fence and the puts a hole in your fence so that the devil can come
0: in. பிறகு பிசாசு உள்ளே நுழையும்படி அந்த வேலியிலே ஒரு திறப்பை அது உண்டாக்கி விடுகிறது.
1: Be filled with not sin consciousness, with righteousness consciousness.
0: பாவ உணர்வினாலே அல்ல, நீதியின் உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
1: Amen.
0: Amen.
1: Because of what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது நிமித்தம்.
1: Now let's go to the fifth item.
0: இப்போது ஐந்தாவது காரியத்துக்கு நாம் செல்வோம்.
1: Fifth thing.
0: ஐந்தாவது.
1: Turn with me to the book of Hebrews.
0: திருப்போம் எபிரேயர் நிருபம்.
1: Chapter 13.
0: 13 அதிகாரம்.
1: And verse 12.
0: 12 வசனம்.
1: Chapter 13 and verse 12.
0: எபிரேயர் 13:12.
1: Now let me read to you from verse 11 onwards.
0: நான் 11 வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கட்டும்.
1: For the bodies of those beasts whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burned without the camp.
0: ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனால கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும்.
1: Wherefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate.
0: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
1: This is talking about how with his own blood he sanctifies his people.
0: எப்படி அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறார் என்ற வசனம் சொல்கிறது.
1: Now we come to the thing about how the blood brings us sanctification.
0: இப்பொழுது எப்படி இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க போறோம்.
1: Now sanctification is a confusing subject, is particularly here in Madras and in surrounding areas.
0: பாருங்க, இந்த பரிசுத்தம்ன்ற காரியம் சென்னையில குறிப்பா சென்னையின் சுற்று வார்த்தைகள ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குற
1: ஒரு காரியம். What is called South Indian sanctification. I don't know which gospel preaches about that. South Indian sanctification.
0: South Indian, then India parasuttam adin onu vechikiranga. Endha suvisesham apdi solludhu.
1: The South Indian trans sanctification started from Kerala and went to Sri Lanka and from Sri Lanka came over to Tamil Nadu and spread all over the world.
0: Indha then India parasuttam Kerala la aarambichi Sri Lanka poi Sri Lanka la irundhu Tamil Nadu vandhu ipo then India mulusa irukku.
1: A brand of teaching on sanctification.
0: Parasuttam pathiye idu oru vagaiyana bodhana paarenga.
1: This has brought a great deal of confusion among people how we are sanctified and what it means to be sanctified.
0: Eppadi nam parasuttam seiyapadugrom? பரிசுத்தமா இருப்பதா என்ன? இது மக்களுக்குள்ள பெரும் குழப்பத்தை உண்டாக்கி விட்டது.
1: Now you know they measure sanctification from the length of your hair to the length of your clothes to anything and every little thing.
0: பாருங்க, முடி எவ்வளவு பெருசா இருக்கு, உங்க துணி எவ்வளவு பெருசா இருக்கு, மற்ற காரியங்கள் இதெல்லாம் வச்சு தான் பரிசுத்தத்தை அவர்கள் அளக்கிறார்கள்.
1: Anything from the color of your clothes to the everything you know is sanctification.
0: உங்க துணியுடைய நிறத்திலிருந்து எதை எடுத்தாலும் பரிசுத்தம் தான்.
1: This is a kind of sanctification that I'm talking about. These people are propagating that kind of thing.
0: இந்த மக்கள் இவ்விதமான ஒரு பரிசுத்தத்தை தான் எல்லா இடத்திலும் பரப்பி
1: கொண்டிருக்காங்க. Because that is so widespread, the Bible sanctification is not understood.
0: அது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறபடியால வேதம் சொல்லுகிற பரிசுத்தத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்.
1: Because this is preached from the pulpits of the southern India, from pulpit after pulpit.
0: ஏனென்றால் இந்த பரிசுத்தம் தென் இந்தியாவில எல்லா பிரசங்க பீடத்திலிருந்தும் பிரசங்கிக்கப்படுகிறது.
1: I remember I conducted a wedding.
0: எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு கல்யாணத்தை நடத்தினேன் நான்.
1: And in that wedding I conducted it giving the ring or thali, I don't remember, something and conducted it.
0: அந்த திருமணத்துல ஞாபகம் இல்ல, தாலி எடுத்து கொடுத்தனா இல்ல மோதிரம் கொடுத்தனா சொல்லிட்டு நடத்தினேன்.
1: Oh, one preacher was so mad at me.
0: ஒரு பிரசங்கர் எனக்கு மேல என் மேல பயங்கர கோபப்பட்டார்.
1: He was coming to fight with me.
0: அவர் என்கிட்ட சண்டை போட வந்துட்டார்.
1: I say he belongs to a big denomination.
0: அவர் ஒரு பெரிய சபை பெரிய சேர்ந்தவர்.
1: That is all over the world.
0: அது உலகம் முழுசும் இருக்கு பாருங்க.
1: He said, oh, you should not do that.
0: அவர் சொன்னா நீங்க இப்படி எல்லாம் செய்யவே கூடாது.
1: That you have done this, Sam. That is very bad.
0: நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, அது ரொம்ப மோசமா.
1: You are setting a very bad precedent.
0: நீங்க மோசமான ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க.
1: I said, brother, I have been to your denomination all over the world and they do that.
0: நான் சொன்னேன், brother, நான் உங்க சபை பிரிவுல உலகம் முழுசும் பார்த்திருக்கேன், அங்கலாம் அப்படி செய்றாங்களே.
1: You know what he told me?
0: அவர் என்ன சொன்ன தெரியுமா?
1: I am not exaggerating.
0: நான் மிகைப்படுத்தி சொல்லல.
1: I am quoting him exactly.
0: அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன்.
1: When I told him all over the world in your denomination they do that.
0: உங்க சபை பிரிவுல உலகம் முழுதுல இருக்க எல்லா இடத்துலயும் இப்படி தான் செய்றாங்கன்னு சொன்னப்போ,
1: you know what he said?
0: என்ன சொன்னா தெரியுமா?
1: But we don't do this in Kerala and Tamil Nadu.
0: ஆனா நாங்க இத தமிழ்நாட்டிலயும் கேரளாவுல மட்டும் செய்யிறது இல்ல அப்படி.
1: I said, oh well and good brother, I have only
0: ரொம்ப நன்றி, நான் வேதத்தை மீறல, உங்க சபை பிரிவின் தமிழ்நாடு கேரளா சட்டத்தை மட்டும்தான் மீறிட்டேன் அப்படின்னு.
1: If you cross Tamil Nadu and go into Karnataka or anywhere else beyond here to the north, even there it is no good.
0: பாருங்க, தமிழ் நாட்டை தாண்டி நீங்க வெளி போகல அந்த நார்த்துக்கு போயிட்டீங்கனா அங்க இதெல்லாம் செல்லும்.
1: You know, these teachings are no good there.
0: இந்த போதே இல்ல அங்க ஒத்து வராது.
1: See, their brand of sanctification is wrong.
0: பாருங்க, அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசுறறல தவறு.
1: What is sanctification?
0: பரிசுத்தம் என்றால் என்ன?
1: To sanctify means to make holy.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தமாக்குவது.
1: Now particularly it means to set apart for God, set apart for a very specific use.
0: இதே குறிப்பான அர்த்தம் என்ன? தேவனுக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தனியே பிரித்து எடுத்து வைக்கப்படுவது.
1: To sanctify means to set apart.
0: பரிசுத்தமாக்குவது என்றால் பிரித்து வைப்பது.
1: It has nothing to do with what these people are saying about sanctification.
0: பரிசுத்தம் குறித்து இந்த ஆட்கள் சொல்றாங்களே அதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது.
1: Sanctification is being set apart.
0: பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்படுவது.
1: When you are set apart for God, when you are set apart from sin and from the world of sin, from the dominion of sin and from the dominion of Satan, when you are delivered and set free by the power of the blood and set apart for God, to live for God, to be a child of God, that is being sanctified.
0: பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து தேவனுக்காக வாழும்படியே நீங்கள் பிரித்து எடுக்கப்படுகிறீர்களே, அதுதான் பரிசுத்தம்.
1: That chain that bound you with the world is cut off.
0: உங்களை உலகத்தோடு கட்டி வைத்திருந்த அந்த சங்கிலி அது துண்டிக்கப்பட்டு விட்டது.
1: The dominion of sin and Satan is finished.
0: பாவத்தின் ஆளுகை, பிசாசின் ஆளுகை முடிந்து விட்டது.
1: That has been severed and you have been separated for God, to live for God, to belong to God, to be owned by God.
0: அது துண்டிக்கப்பட்டு தேவனுக்காக வாழும்படியாக, தேவனுக்கு சொந்தமானவராக நீங்கள் இருக்கும்படியாக நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள்.
1: There is now a difference.
0: இப்போது ஒரு வித்தியாசம்.
1: There is a difference between you and the people out there in the world.
0: இப்போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
1: What is the difference?
0: என்ன வித்தியாசம்?
1: It is not in the length of the hair.
0: அது முடிய உள்ள நீளமா இருக்கு அதுல இல்ல.
1: It is not in the color of your clothes.
0: அது என்ன கலர் துணி உடுத்துறீங்க அதுலயே இல்ல.
1: It is not what you wear or don't wear.
0: அது நீங்க என்ன உடுத்துறீங்க உடுத்துறது இல்ல அதுலயே கிடையாது.
1: It is none of these things that these people place emphasis upon.
0: இந்த மக்கள் வலியுறுத்துறாங்களே அந்த காரியங்கள் எதிலும் அது இல்லை.
1: What is the difference between you and the people outside?
0: உங்களுக்கும் வெளிய இருக்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன?
1: They are without promises.
0: அவர்கள் வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் இருக்கிறார்.
1: They are without a covenant.
0: அவர்கள் உடன்படிக்கை இல்லாமல்
1: இருக்கிறார். They are without a God.
0: அவர்கள் தேவன் இல்லாமல் இருக்கிறார்.
1: They are in darkness.
0: அவர்கள் இருளில் இருக்கிறார்.
1: They are in their sin.
0: அவர்கள் தங்கள் பாவங்களில் இருக்கிறார்.
1: They are slaves of Satan.
0: அவர்கள் பிசாசின் அடிமைகளா இருக்கிறார்.
1: You are a child of promise.
0: ஆனால் நீங்களோ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள்.
1: You have hope.
0: உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு.
1: You have God.
0: உங்களுக்கு தேவன் இருக்கிறார்.
1: You have come out of darkness into marvelous light.
0: இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாய் வந்திருக்கிறீர்கள்.
1: You have been delivered.
0: நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
1: You have been set free.
0: நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
1: You belong to God.
0: நீங்கள் தேவனுக்கு உரியவர்கள்.
1: You are God's own possession.
0: நீங்கள் தேவனுடைய சொந்த சம்பத்து.
1: God looks upon you as his own.
0: தேவன் உங்களை தமக்கு சொந்தமானவர்களாய் பார்க்கிறார்.
1: He looks upon you as belonging to you.
0: அவர் உங்களை பார்க்கும்போது தனக்கு சொந்தமானவர்கள் என்று பார்க்கிறார்.
1: Amen.
0: Amen.
1: Is that the difference?
0: வித்தியாசம் தானே?
1: Is that the difference, my friend?
0: அதானா வித்தியாசம் நண்பர்களே?
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: If you're there, say amen.
0: இருந்தால் ஆமென் சொல்லுங்க.
1: That is the difference.
0: அதுதான் வித்தியாசம்.
1: Are you sanctified?
0: நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்களா?
1: What do you mean by sanctification?
0: பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
1: It is not, it doesn't mean whether your clothes have changed.
0: உங்க துணி எல்லாம் மாறிடுச்சு அது கிடையாது.
1: No.
0: கிடையாது.
1: We are not having a laundry here or a tailoring lessons.
0: நாம லாண்டரியோ அல்லது தையல் பள்ளியோ வச்சிருக்கல.
1: No, we are teaching the Bible.
0: கிடையாது. வேதத்தை போதிக்கிறோம்.
1: Is it, does it have anything to do with your hair?
0: உங்க முடிக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா?
1: No, we are not barbers.
0: கிடையாது. நாம முடி வெட்டறவங்க கிடையாது.
1: I go to a nice barber.
0: நான் ஒரு நல்ல முடி வெட்டற கடைக்கு போறேன்.
1: You ask him what is right.
0: அவர் கேளுங்க அது.
1: What is sanctification?
0: பரிசுத்தம் என்றால் என்ன?
1: Sanctification means that God has laid hold upon me, severed me from the world and sin and Satan and made me his own. I belong to him now. I am his peculiar possession.
0: பரிசுத்தம் என்றால் தேவன் வந்து என்னை பற்றிக்கொண்டார். பாவம் உலக பிசாசு இவற்றிலிருந்து என்னை விடுவித்து தம்முடைய பிள்ளையாக தம்முடைய சொந்த சம்பத்தாக என்னை மாற்றிக்கொண்டார்.
1: Amen.
0: Amen.
1: I now am a child of God.
0: இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்.
1: I am called by his name.
0: நான் அவருடைய நாமத்தினால் அழைக்கப்படுகிறேன்.
1: I am given the seal of the Holy Spirit.
0: பரிசுத்த ஆவியின் முத்திரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
1: In my heart.
0: என்னுடைய இருதயத்தில்.
1: People out there don't have it.
0: வெளியே இருக்கிற மக்களுக்கு அது இல்லை.
1: But in my heart I have the seal of the Holy Spirit.
0: இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது.
1: I have the earnest of my inheritance.
0: என்னுடைய சொந்தத்தின் அச்சாரம் எனக்கு இருக்கிறது.
1: The Holy Spirit has been poured out into me.
0: ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறார்.
1: My heart and my spirit is in such a condition that the spirit of God can come and dwell in me.
0: தேவ ஆவியானவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நிலமையிலே இந்த இருதயமனுடைய ஆவி இருக்கிறது.
1: Whereas the man outside is not in that condition.
0: ஆனால் வெளியில இருக்கிற மனிதன் அந்த நிலமையிலே இல்லை.
1: This is what me it is meant by sanctification.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் இந்த அர்த்தத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
1: Sanctification is a difference that God has made between you and the others.
0: பரிசுத்தம் என்பது உங்களுக்கு மற்றவங்களுக்கு இடையே தேவன் ஏற்படுத்தி இருக்கிற வித்தியாசம் அதுதான்.
1: That difference or separation has nothing to do with what these people talk about.
0: அந்த வித்தியாசம் ஒரு பிரிவு இருக்குதே அதுக்கு இந்த மக்கள் பேசுகிற பரிசுத்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது.
1: Turn with me to Exodus chapter 11.
0: திருப்போம் யாத்ராகமம் 11 அதிகாரம்.
1: Now we see God sanctifying his people.
0: இப்போ தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதை நாம் பார்க்க போறோம்.
1: Exodus chapter 11.
0: யாத்ராகமம் 11 அதிகாரம்.
1: Verse 4 to 7.
0: 4 முதல் 7 வசனங்கள்.
1: And Moses said, thus saith the Lord, about midnight will I go out into the midst of Egypt.
0: அப்பொழுது மோசே கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன்.
1: And all the firstborn in the land of Egypt shall die, from the firstborn of Pharaoh that sitteth upon his throne, even unto the firstborn of his maid servant that is behind the mill, and all the firstborn of beasts.
0: அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும் அடிமைப்பினுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருகங்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி.
1: There shall be a great cry throughout all the land of Egypt, such as there was none like it, nor shall be like it anymore.
0: அதினால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும்.
1: But against any of the children of Israel shall not a dog move his tongue against man or beast.
0: ஆனால் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் வரைக்கும் ஒரு நாயாயிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
1: Look at the language.
0: பாருங்க எப்படி
1: சொல்றாரு. Not even a dog will wag its tongue against the children of Israel.
0: இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
1: That you may know how the Lord doth put a difference between the Egyptians and Israel.
0: கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும் படிக்கப்படியாகும்.
1: Now notice the last sentence.
0: பாருங்க கடைசில வருது
1: பாருங்க. That you may know how the Lord has put a difference between you and others.
0: ஏழாம் வசனத்தின் முற்பகுதி. கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு.
1: Between the Israelites and the Egyptians.
0: எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே.
1: God has put a deliberate difference.
0: தேவன் வேண்டுமென்றே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
1: What is the difference?
0: அந்த வித்தியாசம் என்ன?
1: Every firstborn shall die in Egypt.
0: முதற் பிறக்கிற பிள்ளை அனைத்தும் எகிப்திலே சாகும்.
1: Firstborn of the land of Egypt.
0: எகிப்து தேசத்திலே முதற் பிறந்த பிள்ளை அனைத்தும்.
1: All the way from the palace of Pharaoh.
0: பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து.
1: There the firstborn will die.
0: அங்கே இருக்கிற முதற் பிறந்தவன் சாவான்.
1: And even the firstborn of the maid servant that is working in the mill behind.
0: பிறகு இயந்திர வேலை செய்கிறாலே அந்த அடிமை பெண் அவளுடைய தலைப்பிள்ளை கூட சாகும்.
1: The firstborn of every beast will die.
0: பாருங்க மிருகமுடைய தலையிட்டு அனைத்தும் சாகும்.
1: And there will be a great cry and lamentation and a desperate despondent cry coming forth out of Egypt.
0: பிறகு எகிப்து தேசமெங்கும் மிகவும் பரிதாபமான மோசமான ஒரு கூக்குரல் உண்டாகும்.
1: This is what is going to happen, he says.
0: இதுதான் நடக்க போகிறது
1: என்று சொல்கிறார். This is what is going to happen to Egyptians.
0: எகிப்தியருக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்கிறார்.
1: All their firstborn will die, therefore they'll cry out.
0: முதற் பிறந்த பிள்ளை அனைத்து சாகும், ஆகவே அவர்கள் கூக்குரல் போடுவார்கள்.
1: But what about the children of Israel?
0: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
1: Not a dog shall wag his tongue.
0: ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
1: This is the way I put a difference between you and them, he says.
0: இப்படி தான் நான் உங்களுக்கும் அவளுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன்.
1: God put a difference.
0: தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
1: That is what sanctification is about.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் அதுதான்.
1: God put a difference between Egyptians and Israel.
0: எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
1: The Israelites are crying out. The Egyptians are crying out. Egyptians are crying out.
0: எகிப்திய மக்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
1: They are dying.
0: அவர்கள் சாகிறார்கள்.
1: They have no help.
0: அவர்களுக்கு தான் உதவி இல்லை.
1: They have no salvation.
0: அவர்களுக்கு ரட்சிப்பே கிடையாது.
1: They have no savior.
0: அவர்களுக்கு ரட்சகர் கிடையாது.
1: They are in darkness.
0: அவர்கள் இருளிலே இருக்கிறார்கள்.
1: They are crying out.
0: அவர்கள் தான் கூக்குரல் போடுகிறார்கள்.
1: What about the Israelites?
0: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி
1: Not even a dog shall wag his tongue.
0: ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
1: I'll tell you my friend, there comes a day.
0: நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நண்பர்களே, நாள் ஒன்று வருகிறது.
1: A day of judgment.
0: நியாய தீர்ப்பின் நாள்.
1: In which the people of this world that have never come to Christ will cry out.
0: அந்த நாளிலே கிறிஸ்துவனை வராத இந்த உலகத்தின் மக்கள் கூக்குரல் இடுவார்கள்.
1: They will cry out and lament.
0: அவர்கள் கதறி புலம்புவார்கள்.
1: Against the judgment and hell.
0: நியாய தீர்ப்பை கண்டு நரகத்தை கண்டு.
1: The pain and the terror of hell will grip their hearts.
0: நரகத்தின் வேதனையும் பயங்கரமாக உள்ளே சாகடிக்கும்.
1: Oh, but the people of God.
0: ஆனால் தேவ ஜனங்கள்
1: will be found rejoicing.
0: அவர்கள் களி கூறுவார்கள்.
1: And entering into glory.
0: மகிமைக்குள்ள
1: To live forever in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே என்றென்றைக்கும் வாழும்படியாக.
1: This is the difference.
0: இதுதான் வித்தியாசம்.
1: I tell you my friend, the difference is about these great things.
0: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, வித்தியாசம் இந்த மாபெரும் காரியங்களை பற்றியது.
1: It is not about silly things.
0: சும்மா இந்த அல்பமான காரியங்களை பற்றி கிடையாது.
1: No, no, no.
0: கிடையாது.
1: Don't be a silly Christian.
0: ரொம்ப அல்பமான கிறிஸ்தவங்களா இருக்காது.
1: Oh, some people are so serious about these silly things.
0: எல்லாம் இந்த பார்க்கல பாருங்க, இந்த சின்ன அல்பமான காரியங்களை ரொம்ப சீரியஸா
1: போறாங்க. Oh, brother, what do you believe on that?
0: Oh, brother, இத பத்தி நீங்க என்ன
1: நம்புறீங்க? One man started talking to me very seriously. What do you believe now, brother?
0: ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க என்ன நம்புறீங்க?
1: I said that's silly stuff is not worth talking about.
0: நான் சொன்ன இது ரொம்ப அல்பமான காரியம், பேச கூட தகுதி இல்லாதது.
1: You want to talk about what God has done?
0: தேவன் என்ன செய்திருக்கிறான்னு பேச விரும்பறீங்களா?
1: You want to talk about what the blood of Jesus has done?
0: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறேன்னு பேச விரும்பறீங்களா?
1: I am ready.
0: நான் ஆயத்தமா
1: இருக்கேன். But not about the silly stuff that you consider to be the major thing issue.
0: ரொம்ப பிரதானமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களே அல்பமான காரியம், அத பத்தியே நான் பேச விரும்பறேன்.
1: It is nothing.
0: அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
1: The holiness that it's talking about or sanctification is talking about is the separation, the difference that God makes between you and others.
0: பரிசுத்தம் என்பது தேவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உலக மக்களுக்கும் இடையே உண்டாக்குகிறார் அந்த வித்தியாசம்.
1: There is a distinction.
0: நல்ல வித்தியாசம் இருக்கிறது.
1: Now how did this, what is the point of this distinction or how was this distinction made?
0: பாருங்க, இந்த வித்தியாசம் உண்டாக்கி இருக்கிறார், அது எப்படி உண்டா இருக்கிறது?
1: That they are crying and these people are at peace.
0: அதாவது அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப சமாதானமா இருக்காங்க.
1: Listen, this is where we come to the point.
0: பாருங்க, இங்க தான் விஷயத்துக்கு நாம வரோம்.
1: What made the difference?
0: அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினது எது?
1: So that they cry and these people are in peace.
0: அவர்கள் கூக்குரலுகிறார்கள், இவர்கள் ரொம்ப அமைதியா சமாதானமா இருக்காங்க.
1: You know what made the difference?
0: எது வித்தியாசத்தை உண்டாக்கின தெரியுமா?
1: The blood made the difference.
0: ரத்தம் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி.
1: Why there was no crying in the people of Israel?
0: ஏன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கூக்குரல் இல்லை?
1: The blood was shed.
0: ரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was smeared on their doorpost.
0: ரத்தம் வாசலிலே பூசப்பட்டது.
1: They stayed behind the blood.
0: அந்த ரத்தத்தின் பின்னாலே அவர்கள் இருந்தார்கள்.
1: They were protected by the blood.
0: ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள்.
1: The blood has secured them.
0: ரத்தம் அவர்களை பத்திரமாய் வைத்திருந்தது.
1: Every man and beast was behind that door.
0: ஒவ்வொரு மிருகமும் மனிதனும் அந்த வாசலுக்கு பின்னால இருந்தார்கள்.
1: Nobody was to be harmed.
0: யாருமே கெடுதல் உண்டாகவில்லை.
1: The angel of death passed over them.
0: சங்கார தூதனவளை கடந்து போனார்.
1: So how did God separate and bring about a distinction between others and these people?
0: ஆகவே தேவன் எப்படி இந்த ஆட்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்?
1: By the blood he made the difference, my friend.
0: இரத்தத்தின் மூலமாக அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
1: That is what Hebrews is talking about in 13:12.
0: எபிரேயர் 13:12 அதைதான் பேசுகிறது.
1: He has sanctified us by his own blood.
0: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்.
1: When Hebrews says that by his own blood he sanctified his people.
0: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தமாக்கினார் என்று எபிரேயர் சொல்லும்போது,
1: it literally means that by his own blood he put a distinction and a difference between his own people and other people.
0: அவருடைய எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் தம்முடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி விட்டார்.
1: Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: The blood has made the difference.
0: இரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
1: Between his people and other people.
0: அவருடைய ஜனங்களுக்கும் இடையே மற்ற ஜனங்களுக்கும் இடையே.
1: The blood of the Passover lamb.
0: ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
1: The blood of Jesus makes the difference between you and others.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே அந்த வித்தியாசத்தை உண்டாக்கும்.
1: The blood makes you his children.
0: ரத்தம் தான் உங்களை அவருடைய பிள்ளைகளாக.
1: Blood makes you righteous.
0: ரத்தம் தான் உங்களை நீதிமான்களாக.
1: Blood makes you come before God.
0: ரத்தம் தான் உங்களை தேவனுக்கு முன்பாக வர வைக்கிறது.
1: Blood gives you a standing before God.
0: ரத்தம் தான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியை கொடுக்கிறது.
1: What is wrong with those people?
0: அந்த ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை?
1: They don't have the blood.
0: ரத்தம் அவர்களிடத்தில் இல்லை.
1: They don't have the salvation.
0: ரட்சிப்பு இல்லை அவர்களுக்கு.
1: They are without God.
0: அவர்கள் தேவன் இல்லாமல்.
1: Without hope.
0: நம்பிக்கை இல்லாமல்.
1: In darkness.
0: இருளில் இருக்கிறார்கள்.
1: They are unable to come and stand before God.
0: தேவனுக்கு முன்பாய் வந்து நிற்க முடியவில்லை அவர்களால்.
1: They cannot come and stand before God.
0: அவர்களால் நிற்க முடியாது.
1: The wicked shall be like the chaff that the wind driveth away, the Bible says.
0: காற்றினால் பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார் என்று வேதம் சொல்கிறது.
1: That means they'll be just blown away by the wind of God's judgment.
0: அப்படி என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் காற்றினால் அப்படியெல்லாம் பதறி போவார்கள்.
1: When you want to come and stand before God, you can't come and stand on your own.
0: தேவனுக்கு முன்பாய் நீங்கள் வந்து நிற்க விரும்பினால் நீங்கள் சுயமாய் நிற்க முடியாது.
1: You'll be blown away.
0: அப்படியே பறந்து போயிடுவீங்க.
1: The only thing that can make you stand and stick there and keep you standing there is the blood of Jesus.
0: உங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைப்பது அந்த திராணியை கொடுப்பது இயேசுவின் ரத்தம்தான்.
1: I am not blown away in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் நான் பறக்கடிக்கப்பட போவதில்லை.
1: Blessed is the man that meditates on the word of the Lord day and night.
0: கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: He shall be like a tree planted by the rivers of water.
0: அவன் நீர்க்கரை ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
1: He gives fruit in season.
0: ஏற்ற காலங்களிலே காய் தருவான்.
1: He shall not wither away.
0: அவன்
1: shall not wither away.
0: உதிராது.
1: But the wicked are not so.
0: ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல்.
1: They will not be able to stand in the judgment of God.
0: தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவர்களால் நிற்க முடியாது.
1: They'll be like the chaff that the wind driveth away.
0: காற்று பறக்கடிக்கும் பதரை போல அவர்கள் இருப்பார்கள்.
1: That is the difference my friend.
0: பாருங்கள் வித்தியாசம் இதுதான்.
1: I can stand before God.
0: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
1: I can talk to God.
0: நான் தேவனோடு பேச முடியும்.
1: I can pray to God.
0: நான் தேவனை ஜெபிக்க முடியும்.
1: I can know God.
0: நான் தேவனை அறிய முடியும்.
1: God embraces me. தேவனை
0: அரவணைத்துக் கொள்ளுகிறார்.
1: He gives me his strength.
0: எனக்கு பெலனை கொடுக்கிறார்.
1: He meets my needs.
0: என்னை தேவைகளை சந்திக்கிறார்.
1: He protects me.
0: என்னை பாதுகாக்கிறார்.
1: But the people out there.
0: ஆனால் வெளியே இருக்கும் மக்கள்.
1: They can't claim that.
0: அவர்கள் இதையெல்லாம் உரிமை பாராட்ட முடியாது.
1: They cannot even stand before God.
0: தேவனுக்கு முன்பாக நிற்க கூட அவர்களால் முடியாது.
1: That is what is meant by sanctification.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம்.
1: Sanctification means now I belong to him.
0: பரிசுத்தம்னா என்ன? இப்போது நான் அவருக்கு சொந்தமானவன்.
1: The blood has made the difference.
0: ரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
1: Sanctification means that I am different from the world.
0: பரிசுத்தம் என்றால் என்ன? உலகத்தை விட இப்போது நான் வித்தியாசமானவன்.
1: In what way am I different?
0: எந்த விதத்தில் நான் வித்தியாசமானவன்?
1: They are not blood washed, I am blood washed.
0: அவர்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அல்ல, நான் கழுவப்பட்டிருக்கிறேன்.
1: They are not redeemed, I am redeemed.
0: அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் அல்ல, நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: They are in darkness, I am in light.
0: அவர்கள் இருளில் இருக்கிறார்கள், நான் ஒளியில் இருக்கிறேன்.
1: This is the difference, not these other silly things.
0: இதுதான் வித்தியாசமே தவிர மற்ற அல்பமான காரியங்களா கிடையாது.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Say an amen.
0: ஆமென் சொல்லுங்களேன்.
1: All right, now to the next last thing.
0: அடுத்த கடைசி காரியத்தை பார்ப்போம்.
1: We will go to Hebrews 12.
0: எபிரேயர் 12 அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
1: Turn to Hebrews 12.
0: எபிரேயர் 12க்கு நாம் திருப்புவோம்.
1: And we will close with this.
0: இதோடு கூட நாம் முடிப்போம்.
1: And next week we will continue.
0: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
1: Hebrews 12 verse 22 to 24.
0: எபிரேயர் 12 22 முதல் 24 வரை.
1: You are come unto Mount Zion unto the city of the living God, the heavenly Jerusalem. And to an innumerable company of angels.
0: நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும்.
1: To the general assembly and church of the firstborn which are written in heaven, and to God the judge of all, and to the spirits of just men made perfect
0: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும்
1: And to Jesus, the mediator of the new covenant, and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel.
0: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்.
1: The description is most wonderful.
0: இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமானவை.
1: Talking about the dwelling place of God.
0: தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து இது பேசுகிறது.
1: Calls it Mount Zion.
0: அதை சியோன் மலை என்று அழைக்கிறது.
1: City of the living God.
0: ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று சொல்லுகிறது.
1: Heavenly Jerusalem.
0: பரம எருசலேம்.
1: And then it talks about who is there.
0: பிறகு அங்கே யார் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது.
1: Says innumerable company of angels.
0: ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்கள்.
1: General assembly and the church of the firstborn.
0: சர்வ சங்கமாகிய சபை
1: and the spirits of just men made perfect
0: பிறகு பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள்
1: the place where god dwells is described in a threefold manner
0: பாருங்க தேவன் வாசம் பண்ணுற அந்த இடம் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது
1: and the people that are there are also described in a threefold manner
0: அங்க இருக்கும் மக்களும் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள்
1: and now look at what is there
0: இப்போ அங்க என்ன இருக்குது என்று பாருங்கள்
1: in the dwelling place of god
0: தேவன் வாசம் பண்ணுற அந்த இடம்
1: before the throne of god
0: தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக
1: Where God is.
0: தேவன் இருக்கிற இடத்திலே
1: Jesus the mediator of the new covenant is there.
0: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார்.
1: Now first of all God is there.
0: முதலாவது தேவன் அங்க இருக்கிறார்.
1: Then Jesus is there.
0: பிறகு இயேசு அங்க இருக்கிறார்.
1: The third thing is the thing that most interests me.
0: மூன்றாவது இருக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
1: You know what the third thing is?
0: மூன்றாவது என்ன தெரியுமா?
1: The blood it says of sprinkling that speaketh better things than that of Abel.
0: ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தம் அங்க இருக்கிறது.
1: Is that wonderful?
0: இது அற்புதமான காரியம்.
1: God is there.
0: தேவன் இருக்கிறார்.
1: Jesus is there.
0: இயேசுவும் இருக்கிறார்.
1: And the blood is there.
0: பிறகு ரத்தமும் அங்க இருக்கிறது.
1: Oh why the blood is there?
0: Oh ஏன் அந்த ரத்தம் அங்க?
1: It says that it's speaking there.
0: பார் அது அங்க பேசுகிறது என்ன
1: வசனம். It also tells us what it is speaking.
0: அது என்ன பேசுகிறது என்ன சொல்லுகிறது.
1: It is saying that it is speaking better things than that of Abel.
0: ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறது.
1: What was the blood of Abel speaking?
0: ஆபேலின் ரத்தம் என்ன பேசுகிறது?
1: God said the blood of Abel has cried out to him calling for vengeance.
0: தேவன் சொன்னார் ஆபேலின் ரத்தம் பழி வாங்கும்படி என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
1: But the blood of Jesus.
0: ஆனால் இயேசுவின் ரத்தம்
1: not just shed on the earth like Abel's blood.
0: ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டது போல அது சிந்தப்படவில்லை.
1: Even though it was shed on the cross of Calvary.
0: அது கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டாலும்
1: கூட that blood as our atonement was taken into the very presence of God.
0: பாவ நிவாரணமாகிய அந்த ரத்தம் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு செல்லப்பட்டது.
1: Our high priest Jesus took his own blood and entered into the throne room.
0: நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு
1: கிருபாசனத்தை எடுத்துக்கொண்டு
0: ஒரு இடம் இருக்கான் பூமிக்கு ஆழத்துல இருக்கு அங்க வெளிச்சம் போட்டுக்கான்னு வச்சு இங்க தான் இயேசுவின் ரத்தம் இருக்குன்றது.
1: See there that's where the blood went.
0: பாருங்க அங்க தான் அந்த ரத்தம் இருக்கு.
1: Everybody just kissing that place.
0: அவங்க எல்லாரும் அந்த இடத்தை அப்படியே முத்தம்
1: போடுறாங்க. Everybody standing there and worshiping that place.
0: எல்லாரும் அங்க நின்னு அந்த இடத்தை ஆராதிக்க.
1: So they say, oh, let us say a prayer. This is where the blood went.
0: என்ன சொல்றாங்க ரத்தம் இங்க தான போச்சு அங்க இங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம்.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Some people say, well, I'm going to go take baptism in Jordan.
0: சிலர் சொல்றாங்க நான் யோர்தான்லயே போய் ஞானஸ்நானம் எடுத்துக்க போறேன்.
1: What is so special about Jordan that you won't take it here that you're going all the way to Jordan?
0: யோர்தான்ல அவ்வளவு என்ன விசேஷமா இருக்கு இங்க எடுக்க மாட்டேன் அங்க அவ்வளவு தூரம் போறீங்க.
1: People are into all kinds of things, you know.
0: இந்த மாதிரி காரியம் எல்லாம் ரொம்ப பண்றாங்க.
1: And that is why these fellows are making money showing this is where the blood went.
0: அவங்க இந்த நாட்கள் இங்க தான் ரத்தம் சிந்தப்படுதுன்னு நல்லா காசு
1: பாருங்க. If you came to church, I will show you where the blood
0: went. சபைக்கு வந்தீங்கன்னா நான் அமைக்கிற அந்த ரத்தம் எங்க இருக்குன்னு.
1: Hebrews 12:22-24 says the blood is there in the presence of God, in the presence of Jesus, in the throne room of God where the judge of all is seated speaking better things than that of
0: இயேசுவின் ரத்தமானது தேவன் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற இடத்துல தேவனுடைய கிருபாசனத்துக்கு முன்பதாக இருக்கிறது. ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நன்மையான விலை அது பேசுகிறது.
1: Abel's blood was crying out for vengeance.
0: ஆபேலுடைய ரத்தம் பழி வாங்கும்படி கதறியது.
1: The blood of Jesus is crying out for mercy.
0: இயேசுவின் ரத்தமும் இரக்கத்திற்காக கதறுகிறது.
1: Mercy, mercy, mercy.
0: இரக்கம், இரக்கம், இரக்கம்.
1: Speaking for you and me.
0: உங்களுக்காக எனக்காக அது பேசுகிறது.
1: Constantly my friend.
0: தொடர்ந்து பேசுகிறது.
1: 24 hours of the day.
0: ஒரு நாளைக்கு 24 மணி
1: நேரம். throne room of God.
0: தேவனுடைய கிருபாசனம் இருக்கிற அந்த இடத்திலே.
1: Crying out so that mercy shall be shown to us.
0: இரக்கம் நமக்கு காண்பிக்கும்படியாக அது கூப்பிடுகிறது.
1: Why should the believer be guilty?
0: பிறகு ஏன் விசுவாசி குற்ற உணர்வோடு இருக்க வேண்டும்?
1: Why should the believer be filled with condemnation?
0: ஏன் விசுவாசி ஆக்கினை தீர்ப்பின் உணர்வால் நிறைந்திருக்க
1: வேண்டும்? Why should the believer come to the throne of grace with inferiority?
0: பிறகு ஏன் கிருபாசனத்தண்டை தாழ்வு மனப்பான்மையோடு விசுவாசி வர வேண்டும்?
1: Why should the believer pray those useless prayers?
0: பிறகு ஏன் விசுவாசி ஒன்றுக்கும் உதவாத ஜெபங்களை செய்ய வேண்டும்?
1: Why should the believer say I am unworthy?
0: ஏன் விசுவாசி நான் தகுதி அற்றவன் என்று சொல்ல வேண்டும்?
1: Why should the believer claim that he is worthless sinner and a dust and a worm?
0: நான் தகுதி இல்லாத பாவி புழு பூச்சி மண் என்று ஏன் விசுவாசி சொல்ல வேண்டும்?
1: Why should the believer be afraid?
0: ஏன் விசுவாசி பயப்பட வேண்டும்?
1: Why should the believer doubt?
0: ஏன் விசுவாசி சந்தேகப்பட வேண்டும்?
1: I say to you that the blood of Jesus is there in the very presence of God.
0: நான் சொல்லட்டும் இயேசுவின் தேவனுடைய சமூகத்திலே இயேசுவின் இரத்தம் இருக்கிறது.
1: 24 hours of the day.
0: ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்.
1: There is only one thing that it speaks.
0: அது ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே பேசுகிறது.
1: Speaking and claiming mercy for you and I.
0: உங்களுக்காக எனக்காக அது பேசி இரக்கத்தை சம்பாதிக்கிறது.
1: You must come boldly.
0: நீங்கள் தைரியமாய் வர வேண்டும்.
1: You must pray boldly.
0: நீங்கள் தைரியமாய் ஜெபிக்க வேண்டும்.
1: You must walk courageously.
0: நீங்கள் தைரியமாய் துணிச்சலோடு
1: நடக்க வேண்டும். You have favor with God.
0: தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு தயவு உண்டு.
1: You have power with God.
0: தேவனுடைய வல்லமை உண்டு.
1: Because the blood is there speaking for you.
0: என்ன ரத்தம் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The blood is there.
0: ரத்தமாக இருக்கிறது.
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: The blood of Jesus.
0: இயேசுவின் ரத்தம்.
1: Is there.
0: இருக்கிறது அங்கே.
1: In the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே.
1: Speaking on behalf of
0: me. என்னுடைய சார்பிலே பேசுகிறது.
1: Interceding for me.
0: எனக்காக பரிந்து பேசுகிறது.
1: And speaking mercy to be shown to me.
0: எனக்கு இரக்கம் காண்பிக்கும்படி பேசுகிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: That is why I come boldly.
0: ஆகவே தான் நான் தைரியமாய் வருகிறேன்.
1: I will talk next week about how to come boldly.
0: அடுத்த வாரம் எப்படி தைரியமா வருது அத பத்தி எல்லாம் நாம் பேசுவோம்.
1: How the blood gives us the boldness.
0: எப்படி ரத்தம் வந்து தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: We'll talk about how the blood reconciles.
0: எப்படி ரத்தம் ஒப்புரவாக்குகிறது.
1: So many other things.
0: இன்னும் பல காரியங்கள்.
1: But time is up.
0: ஆனால் நேரம் முடிந்து.
1: Shall we all stand together?
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Everybody.
0: எல்லாரும்.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Well, are you happy?
0: சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம்?
1: You don't have to go to Jerusalem to find out anything.
0: எதையும் கண்டுபிடிக்க நீங்க எருசலேம் வரைக்கும் போக தேவையில்லை.
1: Go there, see if you want. That's, I'm not against all this.
0: என்னன்னா போய் போய் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் நான் எதிர்க்கல.
1: I'm saying it's not that in that, my friend. It's not in going to Jerusalem and putting your feet in Jordan and you know getting a bottle of this holy water and all that.
0: ஏதோ எருசலேம் போய் யோர்தான் நதியில கால வச்சி ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
1: No.
0: கிடையாது.
1: It is in knowing the truth.
0: சத்தியத்தை அறிவதிலே இருக்கிறது.
1: Where did the blood go?
0: ரத்தம் எங்கு சென்றிருக்கிறது?
1: It is there in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் அது இருக்கிறது.
1: Kept there.
0: அங்கே செல்லுங்கள்.
1: Speaking there.
0: அங்கே போய் உங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறது.
1: That is what the Bible declares.
0: வேதம் அப்படிதான் சொல்கிறது.
1: If you know it,
0: அது உங்களுக்கு தெரியும் என்றால்
1: you will declare it.
0: நீங்களும் அதை அறிவிப்பீர்கள்.
1: And the devil starts running away from you.
0: பிசாசு உங்களை விட்டு தூர ஓடுகிறான்.
1: Because he says, my goodness, he's always claiming the blood.
0: அவன சொல்லுங்க எப்போ பார்த்தாலும் ரத்தத்தை சொன்ன போராட்டுகிறார்.
1: He believes what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கு
1: என்று இவர் விசுவாசிக்கிறார். He knows what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்தது என்று இவர் அறிந்திருக்கிறார்.
1: The devil has no power over you.
0: பிசாசுக்கு உங்கள் மீது வல்லமை கிடையாது.
1: There is only victory for you.
0: உங்களுக்கு வெற்றி மட்டும்
1: தான். Lift up your hands, praise God.
0: உங்களை வேண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம்.
1: Oh, thank God for the blood.
0: ஓ ரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: Oh, the blood.
0: ரத்தம்.
1: The blood that never loses its power.
0: தன்னுடைய வல்லமையை இழக்காத ரத்தம்.
1: The blood that was shed for us.
0: நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம்.
1: Oh, the blood that cleanses us.
0: நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம்.
1: Washes us.
0: நம்மை கழுவுகிற ரத்தம்.
1: Sanctifies us.
0: நம்மை பரிசுத்தமாக்குகிற
1: ரத்தம். Redeems us.
0: நம்மை மீட்கிற ரத்தம்.
1: Gives forgiveness of sins.
0: பாவ மன்னிப்பை கொடுக்கிற ரத்தம்.
1: Sanctifies us.
0: நம்மை பரிசுத்தமாக்குகிற ரத்தம்.
1: Justifies us.
0: நம்மை நீதிமான்களாக்குகிற
1: ரத்தம். The blood that speaks for us.
0: நமக்காக மேன்மையான விலை பேசுகிற ரத்தம்.
1: The blood that speaks in our favor.
0: நம்முடைய சார்பிலே பேசுகிற ரத்தம்.
1: The blood that's not against us, it's for us.
0: நமக்கு விரோதமாக இல்ல, நம்முடைய பட்சத்திலே.
1: Oh, hallelujah.
0: Hallelujah.
1: Praise you, Jesus.
0: Stotram Yesuve.
1: Praise you, Father.
0: Stotram Pidave.
1: Thank you, Lord.
0: Nandri Kathave.
1: Thank you, Jesus.
0: Nandri Yesuve.
1: Thank you, Father.
0: Nandri Thapane.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Lift up your hands and say.
0: Varangale veithu solunga.
1: Everybody say.
0: Ellarum solunga.
1: The blood of Jesus.
0: Yesu Christuvin ratham.
1: Never loses its power.
0: Thandiya vallamai elandu pogave illai.
1: I am redeemed by the blood.
0: Naan rathathinale meekkapattirukiren.
1: My sins are forgiven by the blood.
0: Rathathinale paavangal mannikkapattu vittathu.
1: I am justified.
0: நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: I am cleansed.
0: நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்.
1: I am sanctified.
0: நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have access into the very presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே நான் செல்ல முடியும்.
1: There the blood is speaking for me.
0: அங்கே இரத்தம் எனக்காய் பேசுகிறது.
1: Oh, the word says.
0: ஓ வசனம் சொல்லுகிறது.
1: The blood of Jesus is speaking for me.
0: இயேசுவின் இரத்தம் எனக்காக பேசுகிறது.
1: Therefore I will speak about the blood.
0: ஆகவே நான் இரத்தத்தை குறித்து பேசுவேன்.
1: The devil has no power over me.
0: பிசாசுக்கு என் மீது வல்லமை இல்லை.
1: Witchcraft has no power over me.
0: பிசாசுக்கு என் மீது வல்லமை இல்லை.
1: The works of the devil has no power over me.
0: பிசாசின் கிரியைகளுக்கு என் மீது வல்லமை இல்லை.
1: I have power over every power of the devil.
0: பிசாசுடைய எல்லா வல்லமையின் மீது எனக்கு வல்லமை உண்டு.
1: By the blood.
0: இரத்தத்தினாலே.
1: I have power.
0: நான் வல்லமை உடையவனாக இருக்கிறேன்.
1: To trample upon serpents and scorpions.
0: சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக.
1: Through the blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக.
1: Oh, hallelujah.
0: Hallelujah.
1: Praise you Jesus.
0: நன்றி இயேசுவே.
1: Thank you Father.
0: நன்றி பிதாவே.
1: Loving heavenly Father.
0: அன்புள்ள பரலோக பிதாவே.
1: In the name of Jesus we come.
0: இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம்.
1: Thank you Lord for speaking these words to us.
0: கர்த்தாவே இந்த வார்த்தையை எங்களோடுத்திலே பேசினபடியால் ஸ்தோத்திரம்.
1: Thank you for the precious blood.
0: விலையேறப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம்.
1: Thank you for what it means to us.
0: அந்த இரத்தம் எங்களுக்கு என்னவா இருக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்.
1: Thank you for all that the word teaches that it has done for us.
0: இரத்தம் எங்களுக்காய் என்ன செய்திருக்கிறது வசனம் போதிக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்.
1: We stand on that.
0: அதன் மீது நாங்கள் இருக்கிறோம்.
1: May the truth set us free.
0: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
1: May every believer have victory.
0: ஒவ்வொரு விசுவாசியும் வெற்றி பெறட்டும்.
1: May they have victory over the evil one.
0: பொல்லாதவன் மீது வெற்றி பெறட்டும் ஆண்டவரே.
1: Over the devil the accuser.
0: குற்றம் சாட்டுகிற பிசாசை.
1: May they have victory over every guilt and condemnation and inferiority.
0: எல்லா குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை ஆக்கின தீர்ப்பின் உணர்வு மீது வெற்றி பெறட்டும்.
1: In Jesus name.
0: இயேசுவின் நாமத்திலே.
1: May they walk victoriously and triumphantly.
0: அவள் வெற்றிகரமாய் ஜெயத்தோடு நடக்கட்டும்.
1: Oh thank you father.
0: நன்றி பிதாவே.
1: Oh continue to speak to us.
0: Oh தொடர்ந்து எங்களோடு
1: பேசு. Continue to open our eyes.
0: தொடர்ந்து எங்கள் கண்களை திறந்து.
1: May our eyes see the wonderful things that you have done.
0: எங்களுடைய கண்கள் நீ செய்திருக்கிற அதிசயங்களை காணட்டும்.
1: And let the truth set us free.
0: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
1: We give you all the glory.

இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், எம்படை இருப்பின் யார்படை ஜெயிக்கும்.

அடக்கூடி கொழுவிருந்து கூட்டங்கூடி நடனமாடி கையை தட்டி பாட்டு பாடி கத்தரி நாம துதிச்சு பாட ஓடோடி வாங்கடியோ பெண்டுகளா.

쿨 연계 바다람에 우자연 연계 크리스도 எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் மரணம் என்னை தொடுவதில்லை தொடுவதில்லை தொடுவதில்லை தொடுவதில்லை தொடுவதில்லை.

0: நடந்து போற அந்த வழியில
1: என்னது
0: ஏசுசாமியா?
1: ஆமாங்க.
0: ஓ, தாவீதின் குமாரனா?
1: ஆமாங்க, தாவீதின் குமாரன் தாங்க.
0: தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும்.

0: ஜெயக்கொடி. ஆமே. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் 1:12.
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: அவர்கள் சத்துருக்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராயிருந்தால் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான்.
1: உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன்.
0: இனி
1: உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன்.
0: கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்துரு எவ்வளவு பெரியவனாயிருந்தாலும் அவனுடைய ரிசல்ட்டை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அவன் அறுப்புண்டு போவான். அறுப்புண்டு. கடந்த நாள்ல ஆவியானவர் ஒரு வார்த்தையை இருதயத்துல அதிகமாய் கொண்டு வந்து இடைபட்டு கொண்டிருந்தார். நான் உடனே நோட் பண்ணிட்டு இந்த ஃப்ரைடே கர்த்தர் இதுதான் பேச போகிறார் என்று. அதுதான் தாவீதினுடைய நிலை நமக்கு தெரியும். தாவீது 3வது சங்கீதத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வேதம் நமக்கு அழகாய் காண்பிக்கிறது, நமக்கு யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எனவேதான் நமக்குள்ளே அந்த மாம்ச கிரியைகள் வெளிப்படத்தக்கதான பகையோ கசப்பையோ நம்ம நம்முடைய இருதயத்தில் வைக்கக்கூடாது. நாம கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தருக்கு தெரியும் பழி வாங்குதலும் பதில் செய்தலும் கர்த்தருக்குரியது. யாரை எப்படி டீல் பண்ணணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 92வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் அழகாய் ஒரு வார்த்தையை இப்படி சொல்லுகிறார். 11வது வசனம்,
1: என் சத்துருக்களுக்கு
0: நேரிடுவதை
1: என்
0: கண் காணும். ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். இந்த வார்த்தை எல்லாரும் சத்தமா வாசிங்க பார்க்கலாம். இன்னும் வாசிங்க. இன்னும் சத்தமா வாசிங்க. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அதனுடைய 7வது வசனத்திலே சத்துருவின் வளர்ச்சியை குறித்தும் 12வது வசனத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலே துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு ஏதுவாகும். ஆனால் நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் புல்லை போல் அல்ல, அவன் பனைய போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புல்லு ஒரு மலையிலே வளர்ந்துடும், பனை அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மலையிலே வளர்ந்தவங்களை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணி ஆவே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க புல்லு கிடையாது பனை. சிலர் பானை மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்ரு புல்லை போல தழைத்து செழிக்கும் போது ஆண்டவர் சொல்றீங்க பாரு, அது அவன் என்றென்றைக்கும் அழிவதற்கு ஏதுவானது. அதனால ஆண்டவர் அவன் கை ஓங்கி இருக்கிறது. ஆண்டவர் அவன் அப்படி செய்யறான், ஆண்டவர் இப்படி செய்யறான். அதனாலதான் துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல என்ன வந்துட்டான், பொறாம வந்துச்சு. ஆண்டவர் அவங்க எல்லாமே அவங்க பக்கம்தான் இருக்கு, எல்லாமே அவங்க சைடு தான் இருக்கு, எல்லாமே அவங்களுக்கு ஏதுவாக தான், அவங்களுக்கு ஃபேவராக தான் நடக்குது, அவங்க வாய்ஸ் தான் இங்கே எடுபடுது. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த சங்கீதமே ஓய்வு நாளின் பாட்டுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவ சமூகத்தில் வந்து நீ பாடணும், நீ துதிக்கணும். ஆமே. ஹல்லேலூயா. துன்மார்க்கர் செழிக்கிறதும் தழைக்கிறதும் அது எல்லாமே அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். நீதிமான் பனையே போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். முதல்ல வேர் தான் நல்லா வளரும், அதுக்கப்புறம் தான் வெளியே வளரும். ஆமென். நல்ல கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தைகளை நம்மை வேர்கொள்ள வைத்து வேர்கொள்ள வைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார், கொஞ்சம் கொஞ்சமாய் வளர பண்ணுகிறார். பொதுவாகவே நம்ம ஊரில் ஒரு சொல் வழக்கம் உண்டு, ஒரு வீட்டுக்கு ஒரு பணமிரர் இருந்து அந்த வீடு வாழ்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமே, கர்த்தர் நம்மை வாழ்ந்திருக்க செய்கிறது மாத்திரமல்ல, நம்மூலமாய் அநேகர் வாழும்படியாக கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வளர்த்தி கொண்டு வருகிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்காக நம்மை பண்படுத்தும்படிக்கு சில பாதைகள் வழியாய் தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது அவனுடைய நம்பிக்கை எதுவா இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிற ஓய்வு நாள் பாட்டல்லவா, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். அவங்க என்ன பார்க்க விரும்புறாங்க? இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும். இப்படி அவங்க பார்க்க விரும்பும் போது கர்த்தருடைய அவன் சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், நமக்குள் வாசம் பண்ண விரும்பி நம்மை தெரிந்தெடுத்தவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்போ இப்படி ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்ல வேண்டுமானால் ஒரு காரியம் சிம்பிளா நமக்கு புரியுது என்ன அப்படின்னா, என் பிரச்சனைய அவர் பிரச்சனையா பார்க்கிறார். ஆமே. தாவீது இங்கே சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட நம்பிக்கைய நம்ம அறிக்கை இடுகிறதுல அசைவு இல்லாமல் உறுதியா இருக்கணும். இதே சங்கீதக்காரன் 54வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. அங்க என்ன சொன்னார்? காணும் என்றார். இங்க என்ன சொல்றார்? கண்டது. தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமே நம்முடைய கண்கள் காணும். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். சத்துருக்கள் பெருகிட்டு இருக்கும் போது தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். காணும் என்று சொன்னதை அவன் கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு போராடுகிற இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், ஆமா, இதனால எனக்கு நேரிடுவதல்ல, எனக்கு விரோதமா எழும்புகிற இந்த பிரச்சனைக்கு நேரிடுவது, இந்த போராட்டத்துக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். கர்த்தர் சத்துருக்களுக்கு செய்கிற காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவைகளுக்கு நமக்கு நன்றாய் தெரியும். ஆமீன். எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசா எழும்பி நின்றுச்சு தெரியுமா? எரிகோ கோட்டை இவங்க வரக்கூடாது என்று கட்டப்பட்டதல்ல, அது ஏற்கனவே கட்டப்பட்டது. யாருமே வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை தான் எரிகோ கோட்டை. இஸ்ரவேலர் வரக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை அல்ல, எல்லாருக்குமே அது சவாலான கோட்டை. ஆனால் கர்த்தர் நியமித்த பாதை என்ன செய்வதற்கு, அந்த வழியாய் தான் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். ஆமென். இந்த பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை, ஆனா என்ன பண்ண, எனக்கு கர்த்தர் இந்த பாதையில தான் நடத்தி இருக்கிறார் அப்படின்னா அதன் அர்த்தம் என்ன? இந்த பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்த காரியம். ஆமே. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வராங்கப்பா, கோட்டையை கட்டு, அப்படி கட்டப்பட்ட கோட்டை அல்ல, வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது என்று கட்டப்பட்ட கோட்டை. ஆமே. ஒருவனுக்கு அப்படிதான் இருக்கும். யோசுவா 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, 1வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 6:1,
2: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
0: ஒருவரும் வெளியே போகவும் இல்லை,
2: ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை.
0: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருத்தருக்கு உள்ளே அப்படி லாக். ஆமே. ஆனா வேற வழி இல்லை, இதை உடைச்சுதான் ஆகணும். எரிகோ இருக்கிற இடம் எதுன்னு பார்த்து அடிக்க போகல, இவங்க போற வழியில எரிகோ பெரிய தடையா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ போ அப்படிங்கிறார். எரிகோவை சுத்த விடுறார், எரிகோவை சுத்த விடுறார். சத்துருக்களுக்கு அது சிரிப்பா இருந்திருக்கும். ஒருவர் ஒருவரை ஆயுதம் எடுக்க விடல இந்த கோட்டையை தகர்க்க. ஏழாவது நாளில் இவர்கள் ஆர்ப்பரித்த போது அலங்கங்கள் இடிந்து கீழே விழுகிறது. இவங்க இப்படி நடக்கும் யோசித்திருக்க மாட்டாங்க. யோசுவாவுக்கு தெரியும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார்னு, ஆனா எப்படி ஒப்பு கொடுக்க போகிறான்னு தெரியாது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பாதையில நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் முன்பாக நடந்து செல்லுகிறார், அவர்கள் தடைகளை. அப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து பிரச்சனை சால்வ் பண்ணிட்டு போவார், நீ வந்து அந்த தடையெல்லாம் மாத்திட்டு போ அப்படின்னு. ஒரு இடத்துல சொல்றாரு, கால் வைக்கிறதுக்கு முன்னாடி சமுத்திரத்தை பிளந்து நடத்துகிறார். இன்னொரு இடத்துல நீ கால் வச்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறார் ஆண்டவர். நான் கால் வச்சு யோர்தான் இழுத்துட்டு போயிட்டுனா அப்படியே சொல்லிட்டே இரு, பிரச்சனை உனக்கு சால்வே ஆகாது. தேவ பிள்ளைகளை, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவார். இந்த நம்பிக்கை நமக்கு இல்லை என்றால் நம்மால முன்னேற முடியாது, நம்மால ஜெயிக்க முடியாது. இந்த நம்பிக்கை இருந்த ஒருவன் அன்று யுத்த களத்தில் போனதுனாலதான் 40 நாள் வந்து நின்ற பெலிஸ்தியன் அதற்கு மேல நிக்க முடியாதபடிக்கு விழுந்து போனான். எல்லாரும் உங்க இருதயத்துல கை வச்சு இந்த ஒரு வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவா. நம்புறவங்க ஒரு விஷய கூட சத்தமா சொல்லுங்க, என் பிரச்சனைய கர்த்தர் கையாளுவா. ஜெயம் எனக்கு, ஜெயம் எனக்கு, இயேசுவின் நாமத்திலே ஆமே. சத்துருக்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆமே, அதில் 5 காரியங்கள் மெடிடேட் பண்ண வச்சார். 3 காரியத்தை சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன், அப்படி இல்லைனாலும் 2லையாவது சொல்லிடலாம். ஆமே, கர்த்தர் பலப்படுத்துவாராக. 132 சங்கீதம் அதனுடைய 18 வசனம் நன்றாய் தெரிந்த வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே, அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும். இங்கே கர்த்தர் சத்துருக்களுக்கு என்ன செய்கிறார், வெட்கத்தை உடுத்து வைக்கிறார். எப்படி வெட்கத்தை உடுத்து வைக்கிறார் தெரியுமா, அவன் மீதிலோ அவன் கிரீடம் போக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் தெரியுமா, ஆண்டவரே சத்துருக்களை அடிச்சிருங்க, நிர்மூலமாக்கிருங்க. ஆண்டவர் எப்படி என்ன செய்யணும் என்பதை அவர்கிட்ட விட்டுறணும். நம்ம நம்ம பிரச்சனையை மட்டும்தான் அவர்கிட்ட சொல்லணும். ஆமென். நம்ம நம்முடைய பிரச்சனைகளை மட்டும்தான் சொல்லணும். இங்கே கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா, சத்ருவ எப்படி வெட்கத்துக்கு உட்படுத்துகிறார் என்றா, சத்ரு யாரை பகைத்தானோ, யாரை நிர்மூலமாக்க நினைத்தானோ, யாரை நாசம் பண்ண நினைத்தானோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவனை உயர்த்தி, அவனை மேன்மைப்படுத்தி. சங்கீதம் 23 தாவீது பாடின பாட்டு, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை தியானிக்கும் போதே உடனே என் மைண்ட்ல வந்தது, ஆண்டவர் கொண்டு வந்தது மொர்தெகாய் ஆமான். நன்றாய் தெரிந்த சம்பவம். இந்த ஆமான் மனசுல இருந்தது ஃபுல்லாவே மோர்தேகாயின் நாசம். இவன் நாசமாகணும், இவன் எழும்பிடக்கூடாது, இவன் அடி வாங்கணும், இவன் தள்ளப்படணும். என்ன மனசோ தெரியல. அதாவது நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஆமானுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை அன்று அதை உண்மையில அவன் அனுபவிக்கவே இல்லை. ஏன் அனுபவிக்கல தெரியுமா, அடுத்தவனுடைய நாசம் அவன் மனசுல இருந்துச்சு. நல்ல கவனமா கேளுங்க, இன்னொருத்தவர்களுடைய அழிவு, இன்னொருத்தர்களுடைய நாசம், இன்னொருத்தர்களுடைய வீழ்ச்சி, இது நம்முடைய மனசில் இருக்குமானால் நமக்கு எவ்வளவு நன்மை கொடுக்கப்பட்டாலும் நம்மால் அனுபவிக்க முடியாது. அதில் ஒரு அடையாளம் தான், எஸ்தர் வந்து விருந்து வைக்கிறார், விருந்து வச்சு ஆமானை கூப்பிட்டு விடுறாங்க. ராஜஸ்திரீ விருந்து ராஜாவுக்கு தான் வைப்பா, அதையும் தாண்டி நாட்டில் இருக்கிற ஒருவன் அந்த விருந்தில் கலந்து கொள்ளுகிறான் என்றால் அவன் உண்மையிலே ராஜாவுக்கு அடுத்தவன், அப்படிதான் எல்லாரும் பார்ப்பாங்க. அவ்வளவு மேன்மையான காரியம். ஆனால் அந்த ஆமான் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள். எஸ்தர் 5வது அதிகாரம் அதனுடைய 10 முதல் வாசியுங்கள்.
2: ஆகிலும் ஆமான் அதை அடக்கிக் கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் தன் மனைவியாக இஸ்ரவேலையும் அழைத்து தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் புரட்சியையும் ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னை பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவருக்கு
0: விவரித்து சொன்னான். அடுத்து சொல்றான் பாருங்க.
2: பின்னையும் ஆமான் ராஜஸ்திரியாகிய எஸ்தரும் தான் செய்த விருந்துக்கு ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்க
0: ராஜாவுடனே கூட என்னை தவிர வேறு ஒருவரையும் அழைக்கவில்லை.
2: நாளைக்கும் ராஜாவுடனே கூட நான் விருந்துக்கு
0: வரவழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லும். ஆனாலும்
2: அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரமனை வாசலில்
0: உட்கார்ந்திருக்கிறதை
2: நான் காணும் ஒன்றும் இல்லை என்றான்.
0: அவையெல்லாம் எனக்கு, நீ என்ன கொடுத்தாலும் எனக்கு நிம்மதியே இல்லை. இது ஒரு மோசமான வியாதி. இதுக்கு மருந்து என்ன தெரியுமா? அடிதான். அவன் என்ன வீடு, பெரிய நல்ல வீடு இருக்கும், நிம்மதியா தூங்க மாட்டாங்க. அவன் எப்படி வீடு கட்டிட்டான்? நம்ம உழைச்சோம், நம்ம நல்ல, இவங்க எப்படி பைக் வாங்கிட்டாங்க? இவங்களுக்கு கார் இருக்கும். அதாவது மொர்தெகாயை குறித்து ஆமான் மனசுல இருந்தது அவ்வளவுமே நாசம். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன், டைம் போகிறது. எஸ்தர் 3:5 மொர்தெகாய் மேல ஆமான் மூர்க்கம் நிறைந்தவன். அவனை பார்த்தாலே கோபம் வருது. 3:6 அற்பமாய் பார்க்கிறான். அற்பமாய் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைப்படுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. அதே 3:6 பிற்பகுதியில் மொர்தெகாய்க்கு எதிரான பிளான் பண்றான், திட்டம் போடுறான், எதிர் திட்டம் போடுகிறான். 10:11 அதற்கான அனுகூலத்தையும் அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். நமக்கு என்ன கேட்க தோணும் தெரியுமா? ஆண்டவர் ஏன் இவனை இவ்வளவு செய்ய விடுறாருந்தான். ஹல்லேலூயா. நம்ம ஒரு கொசு வந்தாலே கடிக்கிறதுக்கு பிள்ளைய கடிக்க கூடாதுன்னு அடிக்கிற அடியில அந்த வம்சத்தையே காலி பண்ணுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனுடைய 11:12 வாசிங்க.
2: அப்பொழுது ராஜா
0: 3:10
2: அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியனாகிய அம்மெதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து
0: உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றான். இது யார் சொல்றா? ராஜா சொல்றா. எப்படி, யாருக்கு இஷ்டப்படி இனி மொர்தெகாய்க்கு செய்யப்பட போகிறது? ஆமானுடைய இஷ்டப்படி. எப்படிங்க இருக்கும்? அவன் மனசுல என்ன இருக்குன்னா, இவனுடைய நாசம். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவன் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜில் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைய வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க மனசில் பிளான் பண்ணிட்டாங்க, இவனை எப்படியாவது ஃபெயில் ஆகிடணும்னு. கரெக்டாக ப்ராக்டிக்கலுக்குள்ள வராங்க, லேபுக்குள்ளே போகிறாங்க. யாரை இன்சார்ஜாக போட்டிருக்கிறாங்கன்னா இதே ஸ்டாஃபை போட்டிருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு ஒரு சிரி சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு எதை காண்பிக்கிறது தெரியுமா? இந்த லேபு நீ என்ன பண்ணாலும் ஃபெயிலு தான். அப்படி ஃபெயில் ஆக்குகிற நல்லவங்கெல்லாம் இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. இதுதான் ஒருத்தனை குறித்து அவன் மனசில் அவ்வளோ நாசத்தையும் வன்மத்தையும் வைத்திருக்கிறவன் கையில் உன் இஷ்டப்படி செய்ய என்று ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டா எப்படி இருக்கும்? அடுத்த கேள்வி, இப்படி நம்ம லைஃப்ல வரும்போது நமக்குள்ள எழும்புகிற கேள்வி, எனக்குள்ள எழும்புகிற கேள்வி ஒண்ணுதான், இவ்வளவு ஏன் ஆண்டவரை விடுறீங்க? புரிந்து கொள்ளுங்கள், என் காரியத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் என்னை கைவிட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவருடைய அமைதி அவர் கைவிட்டார் என்று? இல்ல, என் காரியத்தில் கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அந்த காரியத்தை எப்படி செய்யணும், எப்பொழுது செய்ய வேண்டும், அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆமே ஆமே. நமக்கு என்ன பிரச்சனைனா ஆண்டவருடைய அமைதி தான் பிரச்சனை. ஆண்டவருடைய அமைதி, ஆண்டவரை இவ்வளவு செய்யறான், அவன் மூர்க்க வைக்கும் போதே அவன் மூக்கலே குத்திருக்கணும், நீங்க செய்யல. ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். என் தேவன் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார்னாலே அவர் என்னை கைவிட்டார் என்று அர்த்தம் அல்ல. இந்த ஆமானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். இதை ஒரு தேவ பிள்ளை புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே அடுத்து மொர்தெகாயின் அனுபவம் எப்படி போகிறது என்றால், 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் துயரம் உள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு. இந்த இவனை மொர்தெகாய் தெரியும், நம்ம சர்ச்சில் கூட இந்த சர்மன் பல முறை நாம தியானிச்சிருக்கிறோம், எனவே நான் ரொம்ப டீட்டெயிலா போகல. யூதன் பிரதிஷ்டை உள்ளவன், இவன் பிரதிஷ்டை உள்ளவன். இந்த பிரதிஷ்டை உள்ளவங்களை பார்க்கறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அப்படி தேவனுக்காக பிரதிஷ்டை உள்ள இந்த மொர்தெகாயின் வாழ்க்கையில இந்த பாதையை தேவன் அலோ பண்ணி இருக்கவே கூடாதுன்னா மாம்ச கண்கள், மாம்ச சிந்தை நமக்கு சொல்லும். ஆண்டவரே, எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லாருமே கடமைக்காக உங்களை தேடும் போது நான் உண்மையாக உங்களை தேடுறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது. இப்படி அநேகருடைய புலம்பல் இருக்கிறது, அது கேட்கணும்னு கேட்கறது கிடையாது, சூழ்நிலை அப்படி கேட்க வைக்கிறது. என் வாழ்க்கையில் இவ்வளவு நடந்து நான் இன்னும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் இப்படி அனுமதிச்சிருக்கக்கூடாது. இப்படி யாருமே கேட்கணும் கேட்கறது கிடையாது, ஆனால் சூழ்நிலை என்ன செய்கிறது அப்படின்னா கேட்க வைக்கிது, கேட்க வைக்கிது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் துயர சத்தத்துடனே அலறிக்கொண்டு வரான். அவன் நடக்கும்போதே அழுதுட்டே வரான். அதாவது வேதனையில் நம்ம வீட்டு கதவை அடைத்து கொண்டு அழுகிற அனுபவம் இருக்கிறது, வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த அழுகை அடக்கக்கூடாமல் நடக்கிற அனுபவம் இருக்கிறது. அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஆறுதலின் வார்த்தைகள் வந்து அது யாரிடத்திலும் கிடையாது. அழுதுட்டே தான் வருவாங்க, நடக்கும்போதே அழுதுட்டே போவாங்க. எத்தனை பேருக்கு அழணுங்கிறதுக்காகவே பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறவங்க உண்டு, அழுதுட்டே போவாங்க. சிலர் வண்டி எடுத்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு இருந்து ஓன்னு அழுவாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. ஆமே. யார் இவன்? கர்த்தருக்காக கர்த்தரை மட்டும்தான் வணங்குவேன், வேற எதையும் வணங்க மாட்டேங்கிறதுக்காக பாதிக்கப்பட்டவன். கர்த்தரை மட்டும்தான் ஆராதிப்பேன், வேற ஒன்றை ஆராதிக்க மாட்டேன் என்பதற்காக பாதிக்கப்பட்டவன். அந்த ஆமானவங்க முன்னாடி மட்டும் கொஞ்சம் தலையை வணங்கியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமே. ஆனா நான் ஆண்டவரை தள்ளி வேற யாருக்கு முன்னாடி என் தலையை தாழ்த்த மாட்டேன் என்பதில் உறுதியா நிற்கிறவன். அது நிமித்தம் இப்போ பாதிக்கப்பட்ட இப்பொழுது அவனுடைய நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆராதிக்கிறவன் அலறிக்கொண்டு போகிறான். மகா சத்தத்தோட ஆராதிக்கிறவன் துயரமான சத்தத்தோட அலறிக்கொண்டு போகிறான். இதுதான் அவனுடைய நிலை. இந்த நிலையில ஏதாவது மாற்றம் இருந்ததா என்று கேட்டால் மாற்றம் இல்லை. 5 கடைசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 5 கடைசி வசனம். பொல்லாத சத்ரு மனதுல எவ்வளவு வன்மத்தை வைத்திருக்கிறான். இந்த ஆமானுக்கு விருந்து ஹாப்பியா சாப்பிட முடியலையா? இந்த மொர்தெகாய் இருக்கிறது வரைக்கும் என்னால சந்தோஷமா அந்த விருந்துல பங்கெடுக்க முடியல. உடனே அவனுடைய மனைவி நண்பர்கள்லாம் சொல்றாங்க, நீங்க ஒன்று பண்ணுங்க, மொர்தெகாயை தூக்கு போடும்படி நாளை எதுன்னு ராஜா கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் சந்தோஷமாய் ராஜா உடனே விருந்துக்கு போகலாம். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். இனி 6:1 வாசிங்க.
2: அந்த ராத்திரியில்
0: கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில, அந்த ராத்திரியில என்னதுன்னு அர்த்தம், ஆமானே நீ இவ்வளவு நேரம் செஞ்ச

0: ஆனா என் கழுத்துல கை வைக்கிறான்னு தெரிஞ்சதும் அந்த ராத்திரியில கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். ஆமே. இதுக்கு மேல என் பிள்ளைய விட்டா இந்த பிரவாகம் அவனை அடித்து கொண்டு போய்விடும். இதுக்கு மேல இந்த பிரச்சனையை வளர விட்டா அவன் இல்ல என்கிற நிலை வரும்போது அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. ஆமென். என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாழ்க்கையில எத்தனை போராட்டம் இருந்தாலும் நம்முடைய முடிவு கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் இருக்குமே தவிர ஆமானுடைய இஷ்டப்படி இருக்காது, ஆமானுடைய விருப்பப்படி இருக்காது. ஆமென். அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் அல்லேலூயா, அவன் தூக்குமரத்தை செய்யும் போது ஆண்டவர் ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். அல்லேலூயா. அவன் தூக்குல தூக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் அவனுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அவ்வளவுதான், தூக்கம் இல்லை. ஏன் ஆண்டவர் அமைதியா இருந்தார்னு இப்ப அடுத்து சொல்றேன். உடனே ராஜா சொல்ற நடபடி புஸ்தகங்களை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. இரண்டாவது வசனத்திலே நமக்கு தெரியும் மோர்தெகாய் செய்த காரியம் அங்கு எழுதப்பட்டது. மூன்றாவது வசனத்திலே அப்பொழுது ராஜா, இதற்காக மோர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னான். இந்த புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருப்பது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கு மறந்திருக்கும். யாருக்கு தெரியாது? ஆமானுக்கும் தெரியாது, வேற யாருக்கும் தெரியாது, மோர்தெகாய்க்கும் தெரியும். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு தெரியும் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். என் வாழ்க்கையில இவ்வளவு பிரதிகூலங்கள், இவ்வளவு பிரச்சனை நடுவில் அவர் அமைதியா இருக்கிறாருன்னா அவர் வேற ஒன்னு எழுதி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுதான் நடக்கும்? ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு தெரியும், அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்ப திறக்கணும்? அடுத்த நாள் திறந்திருந்தா இல்ல, அந்த ராத்திரியில, அந்த ராத்திரியில. அதாவது பிரச்சனை கழுத்துக்கு மேல போகுதுன்னு வைங்களேன், அன்னைக்கு நைட்டு ஒரு மிராக்கிள் நடக்க போகுது. இதுவரை இல்லாத முறுமுறுப்பு இப்பொழுது ஆரோனுக்கு மேல அதிகமாய் பெறுகிறது. அந்த ராத்திரியில ஒரு மிராக்கிள். ஆமே. புஸ்தகம் திறக்கப்பட்டது. இது ஏற்கனவே எழுதப்பட்டது. இப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப ராஜா எதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறார். நாலாவது வசனத்தை பாருங்கள்.
1: ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மோர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரமனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான்.
0: ராஜா எதை பேசிட்டு இருக்கிறார்? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமான் எதை பேச வரோம்? ஆமான் எதை பேச வரோம்? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறார்? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய கனமும் மேன்மையும். ஆமான் என்ன பேசிட்டு இருக்கிறார்? மோர்தெகாய்க்கு செய்ய வேண்டிய அழிவும் நாசமும். சாத்தா என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? இவன் எப்பொழுது சாவா, இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று கர்த்தர் என்ன பேசிட்டு இருக்கிறார்? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல். என்ன சொல்லிட்டு இருக்கு சத்ரு? என்ன பேசிட்டு இருக்கிறான்? இந்த வார்த்தை அல்ல, பரலோகம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? என் வாழ்க்கையில நிறைவேற போகிற வார்த்தை நம்புறவங்க மாத்திர கரங்களை தட்டி. ஆனா நம்ம மனசுல இருக்கிறது ஆமானின் வார்த்தையா ராஜாவின் வார்த்தையா? ஹல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது? ஆமான் என்ன சொல்ல வரான்? அவன் இவனை தூக்கிடணும், இவனை தூக்கிடணும். ராஜா என்ன பேசிட்டு இருக்கிறான்? இவனை கனப்படுத்த.

0: இவனை மேன்மைப்படுத்தணும். அவன் எதிரான வார்த்தைகள் வர வர வர அனுகூலமான வார்த்தை ராஜ சமூகத்தில் இருந்து உலகம் சொல்லுது இவனை தூக்கிடணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னும் ஆமானின் திட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதை விட உயர்ந்தவர் ஒருவர் எனக்காக வேற பேசிட்டு இருக்கிறார். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க் யூ ஃபாதர். நல்ல கரங்களை தட்டி வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. அகஸ்வேரு ராஜா நேத்து வர வேற ஆமானுடைய இஷ்டப்படி செய்ய விரும்பினவர் இன்னைக்கு மாற காரணம் என்ன? நீதிமொழிகள் 21:1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவுடைய இருதயம், ஆமென், அந்த வசனத்தை வாசிங்க. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது. அதை அதை தமது சித்தத்தின்படி நல்ல கவனிங்க. உங்களுக்கான வேலை வரும் வரைக்கும் எல்லாமே ஆமானுக்கு அனுகூலமாய் நடக்கிறது போலதான் இருக்கும். உங்களுக்கான இரவு வர்றது வரைக்கும், உங்களுக்கான நேரம் வர்றது வரைக்கும் எல்லாமே ஆமானுடைய விருப்பப்படி நடக்கிறது போலதான் வரும். கர்த்தர் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வரும்போது, அதற்கான குறித்த நேரம் வரும்போது, அதை அதை தமது சித்தத்தின்படி தாவி நல்ல கரங்களை தட்டி சேரமா. ஹல்லேலூயா. 3வது அதிகாரத்துல ஆமான் இஷ்டப்படி செய்ய கொடுத்தாச்சு. அப்போ எனக்கான வேலை வர்றது வரைக்கும் யார் இஷ்டப்படி எல்லாம் நடக்கும்? அந்த பாதை தான் கண்ணீரின் பாதை. இந்த இடத்துல உங்கள் கண்ணீர் ரொம்ப முக்கியமானது, உங்கள் கதறல் ரொம்ப முக்கியமானது, உங்க உபவாசம் ரொம்ப முக்கியமானது, உங்க ஜபம் ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கான வேலை வரும்போது தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல Jesus, Jesus, Hallelujah, Hallelujah. ஆமான் ஒன்னு பேச வரா, அவன தூக்கணும். ராஜா இன்னொன்னு பேசுற. Hallelujah. ஆமான் என்ன பேச வரா? இவனை தூக்கி தூக்கு மரத்துல வைக்க. ராஜா என்ன பேசுற? இவனை தூக்கி குதிரையில வை. Hallelujah. ஆமான் என்ன பேச வரா? இவன் கழுத்துல கயிற மாட்டு. ஆமா, ராஜா என்ன பேசுறார்? இவன் தலையில கிரீடத்தை வை. அதன் அடையாளம் என்ன? இன்னும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமான் எவ்வளவு மூர்க்கம் கொண்டான், தொட முடியலையே, தொட முடியலையே. அல்லேலூயா. இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனத்தை கவனிச்சீங்கன்னா, ஆமேன், அல்லேலூயா. 6வது வசனத்தை பாருங்கள்.
1: ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை என்று யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார்?
0: அதன் அர்த்தம் என்ன? ஆமானுக்கு இம்மி அளவு கூட தெரியாது இந்த மோர்தகாயை குறித்த ராஜாவுடைய பிளான். ஆமே, ராஜா மனசுல மோர்தகாயை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்று ஆமானுக்கு கொஞ்சமும் தெரியாது. இன்னைக்கு அத்தனை பேர் கண்களுக்கு முன்பாக நாம் அற்பமாய் காணப்படலாம், ஆனால் திட்டம் அவருக்குள்ளே மறைக்கப்பட்டிருக்கிறது, என்னை குறித்த திட்டம். அதனால இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வரும்போது தையில கொம்பை எடுத்து வந்ததும் தாவீது வீட்டில் யாராவது நினைச்சாங்களா, இது கண்டிப்பா தாவீது? இல்லை, நினைக்கவே இல்லை. உங்களுக்கு வேற பிள்ளை இல்லையா? வேற ஒருத்தன் இருக்கிறோம் எல்லாருக்கும் இளையவன். நினைக்கவே இல்லை. இந்த ஆமானுக்கு ஒன்றும் தெரியல. அவனை பொறுத்த வரைக்கும் அந்த வாசலில் உட்காந்து இருக்கிறாங்க பாரு, ரெட்டு உடுத்தி கொண்டு இருக்கிறான், சாம்பலில் உட்காந்து ஓன்னு அழுது அழு அழு அழு. நாளையோட உன் கதை முடியும். இல்லை, ஒரு தேவப்புள்ள அழுதான்னா ஆமான் கதை தான் முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய் ஆமான்ட்ட அழல, இந்த மொர்தெகாய் ராஜாட்ட அழல, இந்த மொர்தெகாய் எஸ்தர்ட்ட அழல. கண்ணீரை கணக்கில் வைத்து பதிலளிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே. சத்ருவின் கை ஓங்குறது போல இருக்கும்போது ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்ணீர் ரொம்ப முக்கியம். அந்த கண்ணீரை எங்க வடிக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் தேவை. உன் கண்ணீரை சிதற விட்டுறாத, தேவையில்லாத இடத்துல சிந்த விட்டுறாத. பல முறை இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன். இயேசு ஓமையை சொன்னார் அல்லவா, வழியருகே விதைக்கப்பட்ட விதை பறவை கொத்தி கொண்டு போயிடும், அது முளைக்கவே செய்யாது. நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட போய் அழுது, நம்ம எவ்வளோ அழுதாலும் அவங்க அப்படியே வேற என்ன விசேஷம் கேட்கறவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஹல்லேலூயா. சில விதைகள் கற்பாறையில் விழுமா, அது உடனே முளைக்குமா, ஆனால் ஒரு வெயில் பட்டதும் போயிருமா. அதே போல் நம்ம பிரச்சனை கேட்டதும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. அந்த பிரச்சனை உள்வாங்க மாட்டாங்க, ஆனால் உணர்ச்சி பொங்குவாங்க. கேட்டது இப்படி நடந்துட்டா, அந்த டிவி சீரியல்லாம் பார்த்து அழுவாங்க தெரியுமா. அதே மாதிரி நம்ம பிரச்சனை அவங்கள்ட்டெல்லாம் போய் அழாதீங்க. சில பாருங்க, சில விதைகள் எங்கே விழுந்துச்சான், முள்ளுள்ள இடத்துல விழுந்துச்சான். அது அது கூட வளரும் போது முட்கள் என்ன செய்யுமா, நம்ம தலைவலின் போனா தள்ளி போ, எனக்கு மொத்தமே வலிச்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்டவங்கள்ட்ட போய் அழாதீங்க. ஆனா சில விதைகள் நல்ல நிலத்துல, அன்னாளின் கண்ணீர் நல்ல நிலத்துல விழுந்தது, அது நூறாய் பலன் கொடுத்தது. வேற யார்ட்டையும் போய் அழாதீங்க. அழனும்னா அந்த அழுக இந்த கண்ணீர், இதை இதை பேசிட்டே இருக்கலாம், எத்தனை முறை வேணாலும் பேசலாம். ஏன்னா அவர் மட்டும்தான் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் பார்க்க மாட்டார். ஆமே. அது வேற எல்லாருமே அற்பமா பார்ப்பாங்க. எதுக்கு சும்மா போட்டு அழுதுட்டு இருக்கிறான். ஏப்பா ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறான் பாரு. எஸ்தர் கூட அற்பமாய் பார்த்தார். எஸ்தர் கூட அற்ப, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கல. உங்க அரண்மனையிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து விடுறான். ஆமே. நான் ட்ரெஸ்ஸுக்காக அழுறேன்னு உனக்கு நினைக்கிறியா? இல்லை. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு. எஸ்தரை வளர்த்து விட்டது யாரு? மொர்தெகாய். என்ன அவர் இந்த ட்ரெஸ்ஸா போட்டிருக்கிறாரு? அப்படிதான் பாக்குறாங்க. அவர் இந்த பிரச்சனையில இருக்கிறார் அப்படி யாரும் பார்க்க மாட்டாங்க. இந்த உலகம் அப்படிதான். ஆனா அவருக்கு மட்டும்தான். ஏன் அழுறோம், எதுக்காக அழுறோம்? ஆமாம். நம்ம உத்தரவத்தை அவர் பார்க்கவே பார்த்து, கூப்பிடுதலை கேட்கவே கேட்டு, வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், உன் கலரல் எல்லாம் ஆர்ப்பரிப்பாய் மாறும், உன் புலம்பல் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். உலகம் எதை பார்க்குது? அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறார்? இந்த கல்யாண வீட்டுக்கு இப்படியா வராது? ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே. இப்படிதான் ஒரு தம்பி ஸ்கூலில் அவங்க அம்மா பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு போயிருக்கிறான். அவங்க அம்மா நார்மலாக போயிருக்காங்க. போயிட்டு வந்தோன்னு ஒரே சண்டையான் வீட்டில். ஒரு நல்ல சாரி கொடுத்துட்டு வரக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பாட்டியான்னு கேட்குறாங்க. தம்பியை கூட்டேன், இவாப்பா இவா, உங்கள் அம்மா கல்யாண ஃபோட்டோ பார்த்துருக்கிறியா நீ? நான் பார்த்துருக்கேன். எப்படி இருப்பாங்க? சூப்பராக இருப்பாங்க. உன்னை பெத்த ஒரே காரணத்தினால எப்படி ஆகிட்டாங்க? எப்போ நீ வந்தியோ இப்படி இந்த இவங்களுக்கெல்லாம் வேற பதில். உனக்கு வேண்டி அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்படி ஆயிட்டாங்க. சரியா? இன்னைக்கு நீ அழகாக இருக்கிறல்ல, அதுக்காக அவங்க அலங்கோலமானாங்க. பல நேரத்தில் இன்னைக்கு நம்ம எதங்க பார்க்குறோம்? என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோம்? எந்த காரில் வரோம்? எஸ்தர் பார்க்குறாங்க. யார்? மொர்தெகாய். அவங்களா? எப்படி இருக்கிறாங்க? அவர் ரெட்டு உடுத்தி கொண்டிருக்கிறார். என்னண்ணா இந்த ஷர்ட்டு? புது ஷர்ட்டு, நியூ பிராண்ட் கொடுது. அவர் அப்படியே திருப்பி அனுப்பி விட்டார். பிரச்சனை தெரியாம இந்த உலகம் வெளியே பூச பார்க்கும். ஆனா அடிக்காயத்தை குணமாக்குற ஒருவர் பரலோகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமன் திட்டம் போடும் போது சும்மா இருந்தார். ஆனா தூக்குமுறை செய்த அந்த ராத்திரியிலே புஸ்தகம் திறக்கப்பட்டது. என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஒரு சைடுல பார்த்தா ஆமான் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்கிறான். ஆமான் என்னைக்கு தூக்குமுறை செஞ்சானோ அந்த ராத்திரியில. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது 10வது வசனம்,
1: அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமாய் சொன்னபடி வஸ்திரத்தை
0: நல்லா புரிஞ்சுக்கோங்க. புஸ்தகம் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் தாமதம் கிடையாது. சீக்கிரம் சீக்கிரம் எனக்காக புஸ்தகம் திறக்கப்படுமா? இந்த கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனம் 5வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிங்க.
1: அஞ்சியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகத்தை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் கண்டேன். புத்தகத்தை திறக்கவும்,
0: புத்தகத்தை திறக்கவும்,
1: அதின் முத்திரைகளை உடைக்கவும்,
0: அதின் முத்திரைகளை உடைக்கவும்.
1: பாத்திரவான் யார் என்று
0: மிகவும் சத்தமிட்டு கோடுகிற
1: பலமுள்ள ஒரு தூதன்.
0: இந்த புத்தகத்தை யார் திறக்க போறாங்க? இந்த முத்திரையை உடைச்சு இந்த புத்திரத்தை இந்த புத்தகத்தை திறக்கிற பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது
1: பூமியிலாவது
0: ஒருவனும்
1: அந்த
0: புஸ்தகம் திறக்கிறது வரைக்கும் இந்த ஆமானவன் திட்டத்தை செய்து கொண்டே இருப்பான். இந்த புஸ்தகத்தை திறக்க ஒருவரும் காணப்படாததினால் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மிகவும் அழுது. புஸ்தகம் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது பாத்தீங்களா? நான் மிகவும் அழுது, நான் மிகவும் அழுது. 5வது வசனம்,
1: அப்பொழுது
0: மூப்பர்களில் ஒருவன், நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும். வாழ்க்கையில அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உச்சத்தை நான் அடையும் போது எனக்காக புஸ்தகம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ராத்திரியில ராஜாவுக்கு தூக்கத்தை தூக்கிட்டார். தூக்கத்தை தூக்கினது ராஜா புஸ்தகத்தை தூக்கினார். ராஜாவினுடைய இருதயம் அவர் இஷ்டப்படி திருப்புவார். உங்க வேலை வர்றது வரைக்கும் தான். இன்னைக்கு சில உள்ளங்கள் உங்களுக்கு விரோதமாய் கடினமா இருக்கு. உங்களுக்கான நேரம் வரும்போது எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில உள்ளங்களோடு பரிசு தாவியான ஒரு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறதை நாவில உணர்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. இருதயத்தை அப்படி திருப்பிட்டார். ஆமான்ட்டு சொல்றார், நீ சீக்கிரமா செய். ஆமே ஆமான்ட்டு சொல்ற பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணம் வரும். உடனே ஆமான் என்ன செய்கிறான் தெரியுமா? 11வது வசனம், அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் அவனை குதிரையின் மேல் ஏற்றி
1: நகர வீதியில் உலாவும்படி செய்து
0: அவன் மீதிலோ வெட்கத்தை ஒடுத்துவேன். அவன் மீதிலோ கிரீடம், அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்துவேன். இப்படி இப்பொழுது ஆமான வச்சு சொல்ல வைக்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனம், பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால்
1: சஞ்சலப்பட்டு
0: முக்காடிட்டு கொண்டு அவன் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை ஒடுத்து வைப்பார். அவன் சத்துருக்களுக்கு ஆமே ஆமே. இதுக்காக மொர்தெகாய் கொடுத்த கிரயம் என்ன தெரியுமா? அழுகை, அழுகை. ஹல்லேலூயா. யாரு காலையும் போய் பிடிக்கல, அன்று சமூகத்தில் போய் விழுந்தான். ஆமே, உங்க கண்ணீர்லாம் வீணாகாது. நீங்க அழுதீங்க, இப்ப எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க? நான் மிகவும் அழுகிற நிலைமைக்கு. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் சொல்லுகிறான், பயப்படாத, இந்த புஸ்தகம் அடைக்கப்பட்டு இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த புஸ்தகத்துக்குள்ள என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கு. ஆனா திறந்தாதானே நடக்கும், திறக்கப்படும், திறக்கப்படும். தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமானவர் இதை திறக்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை

0: நல்ல பாடணும்னு தான் தோணுது, தாக்கு சம்மதிக்க மாட்டேங்குது. சொன்னேன் ஒண்ணு போதும் நினைக்கிறேன், இன்னொன்னு டச் பண்ணிட்டு போயிட்டு வரேன். ரெண்டாவதாக, கர்த்தர் சத்துருக்கள் செய்கிற ஒரு காரியம், அதுல ஒரு வார்த்தை நிச்சயமா உங்களுக்கு பலனா இருக்கும் என நான் நம்புறேன். எனவே அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம். ஒன்று நாளாகமம் 14வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம். அதுல 9 முதல் உள்ள சம்பவங்களை பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர் பரவி இருந்தார்கள். பெலிஸ்தியர் பரவி இருக்கிறாங்க. 10வது வசனத்துல தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, பெலிஸ்தியருக்கு விரோதமாய் போகலாமா அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அவர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது வேதம் சொல்கிற தாவீது அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்து போகிறது போல
1: தேவன் என் கையினால் என் சத்துருக்களை
0: உடைந்து, அதாவது பெலிஸ்தியர்கள் எப்படி இருந்தார்களாம், பரவி இருந்தார்கள். டேம்ல தண்ணி நல்லா நிரம்பி இருக்கிறது மாதிரி சில நேரத்தில் சத்துருவை அப்படி பரவ விடுவார். டைம் வரும்போது டேம் உடையும். ஆமே அல்லேலூயா. டைம் வரும்போது டேம் உடையும். தண்ணீர் உடைந்து ஓடுறது தெரியும்ல, இன்னொருக்குள்ள இந்த கிளாஸ்ல தண்ணி இருக்கு, இது இன்னொரு கிளாஸ்ல என்னால் ஊற்ற முடியும். அப்படி ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி சிந்தோம் இந்த கிளாஸ்ல இருந்து ஊற்றுனதுனால, இதில் கண்ணாட்டம்ல ஊற்றுனது, மீதி நான் ஊற்றும் போது எதில் ஊற்றுறேனோ அந்த இடம் இந்த பாத்திரத்தில் போய் விழும். அந்த தண்ணி நமக்கு தெரியும், இந்த தண்ணி இங்கே தான் போகும் அப்படின்னு. ஆனால் இந்த கப்பு உடஞ்சிட்டுனா எங்கே போகணே தெரியாது. ஆண்டவரே, சத்துரு பரவிட்டு இருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ல வெயிட் பண்ணு, டைம் வரும். தண்ணீர் உடைந்து ஓடுகிறது போல. இதுக்காக தாவீது செய்த செயல் என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்றோம். அதாவது வாக்கு தத்தம் நமக்கான சுதந்திரமானால் அவருடைய ஆலோசனை அதை அடைவதற்கான வழி. இன்னைக்கு எல்லாருக்கும் வாக்கு தத்தம் தான் கேட்கிறாங்க, ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன தெரியுமா, இருக்கு, அங்க இருக்கு, எப்படி போகணும்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆமே. 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் நிறைய பேர் கேட்பாங்க, 2ஆம் தேதி ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. இருக்கு, அங்கே இருக்கு, ரைட் இருக்கு, எப்படி போகணும் அதுதான் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் எல்லாம் இருக்குங்க. ரட்சிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சுதந்திரிப்பதற்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதை அடைவதற்கு கேட்குற ஆண்டவர் என்ன போகலாம். ஆண்டவரே இப்போ பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தாவீதை கொண்டு கர்த்தேவன் என் கையினால் சத்துருக்களை உடைந்து போக பண்ணினார் என்றார். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அக்னியினால் சுட்டரிக்கிறாங்க. 13வது வசனத்துல பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். நல்ல கவனமா கேளுங்க, ஒரு பிரச்சனையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை தரும்போது மறுபடியும் சத்துரு அந்த பிரச்சனையை கொண்டு வாரானா, அந்த இடத்துல தேவனுடைய கோபம் அதிகமாய் விளங்கும். நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், மறுபடியும் வரும்போது இப்பொழுது தாவீது மீண்டும் கேட்கிறான். கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், 14வது வசனத்துல,
1: தேவன் நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல்,
0: அவர்களுக்கு
1: பக்கமாய் சுற்றி
0: முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து
1: அவர்கள் மேல் பாய்ந்து.
0: ஒரு மொழிபெயர்ப்புல மல்பரி ட்ரீன்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு மொழிபெயர்ப்புல பால்சம் ட்ரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரீ வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும். மல்பரி செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்னதாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னா, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, அடுத்த வார்த்தை
1: முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது,
0: முசுக்கட்டை செடி நுனி அந்த செடியே தாங்காது. ஒரு மனுஷன் ஏறினா அந்த செடி உடஞ்சிடும். அந்த செடிகளின் நுனியில் அந்த டாப்பில் நீ ஒரு சவுண்டு கேட்ப, என்ன சவுண்டா, இறைச்சல், செல்லுகிற இறைச்சல். அதை நீங்கள் ஆங்கிலத்தில் இப்படி இருக்கும், when you hear the sound of marching on the tops of the balsam trees. அதாவது மார்ச்சிங்னா ஒரு சேனை அணிவகுத்து செல்லுகிறது. தாவீதின் சேனை கீழே இருக்கு, ஆண்டவர் சொல்லி முசுக்கட்டு செடிக்கு பின்னாடி இருந்து அப்படி சுத்தி வா அப்படிங்கிறாரு. முசுக்கட்டு செடிக்கு மேல நுனியில ஒரு சேனை செல்லுகிற சத்தத்தை நீ கேட்ப. என்ன சேனை ஆண்டவர், என்ன சேனை? ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் தம்முடைய சேனைகளை இறக்குகிறார். வானத்திலிருந்து சேனை இறங்குது. நீ நிக்கிற அந்த முசுக்கட்ட செடி நுனியில அது டச் ஆயிட்டு போகும். அப்படி போகும்போது புரிஞ்சுக்கோ, நீ புறப்படு. அடுத்த வசனத்தை, அடுத்த வார்த்தையை பாருங்கள்.
1: யுத்தத்துக்கு
0: புறப்படு, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே. ஆமென். ஆண்டவர் இந்த பிரச்சனை தான் முடிச்சிட்டேன். ஆண்டவரே திருப்பி வாரான்னு ஆண்டவர் பார்த்தார். இனி நான் இருந்து ஃபைட் பண்ண மாட்டேன், இனி நான் எழும்பி வாரேன். அது அடையாளம் என்ன? என் சேனை வந்து பாஸ் ஆகும் போது அந்த மார்ச்சிங் சவுண்ட் உனக்கு கேட்கும். அதன் அடையாளமா தான் நீ இருக்கிற அந்த முசுக்கட்டை செடி நுண்ணியில ஒரு அசைவு உண்டாகும். ஒரு திடீர்னு அது அசையுது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எலிசாவின் வேலைக்காரனுக்கு தெரியல, தங்களை சூழ அக்னி ரதத்தில் கர்த்தருடைய தூதர்கள் நிற்பது. உடனே அவன் சொல்றான், தேவனே கண்களை திறந்தரணும். முசுக்கட்டை செடி நுனி அந்த இறைச்சல் கேட்கும் போது புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு முன்னாடி போயாச்சு, நான் உனக்கு முன்னாடி போயிட்டேன்னு நீ வா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தனக்கு கற்பித்தபடியே. இந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் அண்டர்லைன் பண்ண மாட்டோம். நம்ம 17வது வசனத்தை அடி அடின்னு போட்டு அண்டர்லைன் பண்ணியிருப்போம். என்ன? தாவீதின் கீர்த்தி பரவிட்டு. நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டியது 16. தேவன் தனக்கு, நல்ல கவனமாக கேளுங்க, நம்ம இந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்துட்டோம்னா அவர் சேனை இறக்குவார். எனக்காக ஆட்களை இறக்குவாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சேனை அப்படி பாஸ் ஆகி போகும். ஆண்டவர் சொல்லுவார், இந்த இறைச்சல் கேட்கும் போது அது என்ன இறைச்சல்? ஆண்டவரே நான் உனக்கு முன்னாடி போறேன்னு புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீர் உடைந்து ஓடுவது போல கர்த்தர் சத்துருக்களை உடைந்து போக பண்ணுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். Hallelujah, Hallelujah, Hallelujah, Hallelujah. Amen. என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். கர்த்தர் எல்லா சிறுமைக்கும் எல்லா நுகத்துக்கும் நீங்களாக்கி. ஆமென். அவர் செய்ய வேண்டிய கனத்தை, அவர் செய்ய வேண்டிய மேன்மையை கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்வார். துன்மார்க்கன் தழைக்கிறது அறுப்பொண்டு போக, நீதிமான் தழைக்கிறது முதிர் வயதிலும் கனி கொடுக்க. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் சத்துருக்கள் எல்லாம்

0: ஆமானின் வாக்கை குறித்து கலங்காதே. கர்த்தர் சொன்னதுதான் நடக்கும், கர்த்தர் தீர்மானித்ததுதான் நடக்கும். ஆமே.
1: உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள்

செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உண்மை அல்லாம ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான். நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் நமக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன் என்று கலக்கிற சகோதரா சகோதரி, கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பா. ஆமே உம்மை தான் ஓரலமா கலமா

நீ வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே எனக்காக நீர் என் பிரச்சனைகளை கையாள போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் பிரச்சனைகளை நீர் கையாள போகிறீர் நான் நம்புறேன், நான் நம்புறேன். வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்டது, வேளை வரும்போது என்னை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகம் திறக்கப்படும். எத்தனை ஆமான் என்றாலும் அதை தடுக்க முடியாது, எத்தனை ஆமான் எதிர்த்தாலும், எத்தனை ஆமான் எதிர்த்தாலும் அதை தடுக்க முடியாதாங்க, தடுக்க முடியாது. நான் நம்புறேன், நான் நம்புறேன். அப்படியே ஒரு விஷயம் உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என் இருதயத்தில் ராஜாவின் வார்த்தை தான் இருக்கணும், ஆமானின் வார்த்தை இருக்கக்கூடாது. என் இருதயத்தில் ராஜாவின் திட்டம் தான் இருக்கணும். நான் பல நேரத்தில் அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இதுதான் ஆண்டவர் நான் நினைச்சு நினைச்சு நாள்தோறும் நாள்தோறும் துக்கத்தோடு திரிகிறேன். ஆனா வேளை வரும்போது நீங்க நினைச்சது நிறைவேறும் ஆண்டவர், நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வதை தடுப்பவன் யார்? அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி உண்மையா கேளுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே என் இருதயத்துல உங்க வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும், நீங்க சொன்ன வார்த்தை இருக்கட்டும்.

ஒரு ராத்திரி ஒரு ராத்திரி அலறிக்கொண்டு அமகாசத்தோடு அலறிக்கொண்டு வந்தவனுடைய அழுகை மாற்றும்படியான ஒரு ராத்திரி. ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்து விப்பேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம். உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது உன் தலையிலே தான் இருக்கும். அந்த கிரீடம் ஆமானின் தலையில் அல்ல, இன்னொருவன் கையில் அல்ல, அது உனக்காக உன் நிமித்தம் தேவன் உண்டு பண்ணினது. ஆமே ஆமே ஆமே ஆமே ஆமே. நன்றி தகப்பனே, பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்த உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா. எங்களோடு பேசினீர், எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவ. ஆமேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கான வேளை வரும் வரை எது எது எங்களுக்கு எதிராக இருந்ததோ அவை அனைத்தையும் எங்களுக்கு அனுகூலமாய் திருப்பும்படி கர்த்தாவே, நீர் உம்முடைய கரத்தை நீட்டியிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கிருபைகளை தொடர பண்ணி சாட்சியாய் நிறுத்துங்க. உமக்கு அடையாளமாக உங்களுடைய பிள்ளைகளை வைத்துக் கொள்ளும். எல்லா ஆமானின் திட்டங்கள் அவமாய் போய் ஆமான் வெட்கப்பட போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை வாழ்ந்திருக்க பண்ணும். மனதார வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வாங்க. எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
1: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலே கிரைஸ்ட் காலிங் டிவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பஸ் டேனியல் அவர்கள் இந்த தருணத்தை கொடுத்தபடினாலே அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய சாட்சியை, வாழ்க்கையின் அனுபவ சாட்சியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து சொல்ல இருக்கிறேன். இது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. என்னுடைய பேர் பார்த்திங்கன்னா காயத்ரி. ஸோ நான் காயத்ரின்னு சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா நான் என் தம்பி. ஸோ எனக்கு ஒரு 9 வயது, என் தம்பிக்கு ஒரு 1.5-2 வயது கிட்ட இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. கவலைன்னா என்னென்னு தெரியாது, கஷ்டம்னா என்னென்னு தெரியாது. அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ ஒரு ரொம்ப ஜாலியான, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலியில் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா பேர் டி சாய்ராம், எங்கள் அம்மா பேர் கிரிஜா தேவி. ஸோ இப்படி ஒரு ஹாப்பியான ஃபேமிலியில் தான் நான் பிறந்தேன். அப்பா பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸில் தான் அவங்க இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அம்மா வந்து டிப்பிக்கலான ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ அவங்க வந்து எங்கேயுமே வெளியே போகிற எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்பா கூட போவாங்க, அப்பா கூட தான் வருவாங்க. எந்த கடைக்கோ இல்லை வெளியே போகிற எந்த ஒரு அனுபவமும் அவங்களுக்கு கிடையாது. டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃப். நல்லா சமைப்பாங்க, அப்பாவுக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃபாக இருந்துச்சு. அப்பா பார்த்திங்கன்னா அந்த இந்து மார்க்கத்துடைய பக்தியில் ரொம்ப வைராக்கியமானவர். அவர் வந்து டெய்லி குளித்த உடனே பார்த்திங்கன்னா நேராக பூஜை அறைக்கு தான் போவார். கம்ப்ளீட்டாக விபூதி குங்குமம் அப்படி இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. எனி டைம் குங்குமம் விபூதியோடு தான் பார்க்க முடியும். ரொம்ப பக்தியானவர். பூஜை அறைக்கு போய் பூஜை பண்ணிட்டு தான் வெளியே வருவார். நானும் பிறந்ததுலேருந்து, சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா என்னை எல்லா கோயிலுங்களுக்கும் கூட்டிகிட்டு போய் ரெகுலராக எங்கெங்கே மொட்டை போடணுமோ அங்கெல்லாம் போட்டிருக்காரு. எஸ்பெஷலி திருப்பதிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு குழந்தையில எடைக்கு எடை காணிக்க செலுத்தியிருக்காரு. அப்படி ரொம்ப வைராக்கியமான ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். சந்தோஷமான வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு ஸ்வீட் ஃபேமிலி. அப்பா கூட பிறந்தவங்க 3 பேர், அப்பா தான் லாஸ்ட்டு. அம்மா கூட பிறந்தவங்க 9 பேர், அம்மா தான் 8வது பர்சன். ஸோ எனக்கு நிறைய மாமாங்க பெரியம்மா எல்லாருமே இருந்தாங்க, ரிலேஷன்ஸ். ஆனால் ஒரு கட்டத்தில் அப்பா எங்களை ரொம்ப தனியாக, நாங்கள் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு போய், நாங்கள் வந்து இருந்த இடம் பார்த்திங்கன்னா வியாசார் பாடி தாண்டி வியாசார் நகர்னு ஒரு பிளேஸில் நாங்கள் இருந்தோம். ரொம்ப ஹாப்பி ஃபேமிலி, எந்த பண கஷ்டம் கிடையாது, வீட்டில் சண்டேங்க கிடையாது, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலி. எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் அப்பா வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எந்த குறையுமே கிடையாது. இது ஒரு தேவை, அது ஒரு தேவைன்னு எந்த தேவையுமே இருக்காது. அப்பா லைக் எப்படி கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். எந்த ஒரு ப்ராடக்ட்டு, எந்த ஒரு ஒரு டிவியாக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், புதுசாக வந்தால் உடனே அதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ரொம்ப ஃபேஷனபிளாக இருக்கிறவர். ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக, ஜெயின் சாண்டிக்காக ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பார். சினிமாஸ்லாம் கூட 2-3 கேரக்டர்ஸ்க்கு போய்ட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஜெயின் சாண்டிக் ஃபிகர், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ லைஃப் இப்படி ஜாலியாக போயிட்டுருந்த ஒரு டைமில் நான் அப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஐ வாஸ் 9 இயர்ஸ் ஓல்டு. அப்போ எங்கள் ஸ்கூலில் லீடர்ஸ்க்கு ஒரு பேட்ச்லாம் கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு எனக்கு பேட்ச் எல்லாம் குத்திட்டு, ஐ வாஸ் தி அசிஸ்டன்ட் லீடர். ஸோ எனக்கு பேட்ச்லாம் குத்திட்டு வீட்டுக்கு வந்தாங்க. ஸோ அன்றைக்கி நான் திருப்பி வீட்டுக்கு வந்தேன், டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நின்றுட்டுருக்கும்போது எங்கள் அப்பா வந்தாங்க. நைட்டு இருந்தோம், நாங்கள்லாம் சாப்பிட்டோம், ஒன்றா சாப்பிட்டோம், நாங்கள் அதுக்கப்புறமா தூங்க போயிட்டோம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எந்த ஒரு சின்ன காரியம், இப்போ ஒரு கற்பம்பூச்சி போனாலும் ஒரு பயம், ஒரு இருட்டில் போனாலும் பயம், அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயமான ஒரு கேரக்டராக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன், நைட்டு படுக்கும்போதெல்லாம் இந்த கந்த சஷ்டி கவசம் புக்கு, சின்ன சின்ன புக்கு இருக்கும், அதெல்லாம் வாசிச்சுட்டு அப்படியெல்லாம் தான் படுப்பேன். எங்கள் அம்மா கூடவே இருக்கணும், யாராவது கூடவே இருக்கணும். அந்த மாதிரி அன்றைக்கும் போய் நாங்கள் எல்லாம் படுத்து தூங்கிட்டோம். மிடில் ஆஃப் த நைட்டில் திடீர்னு வீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் அலறி அடித்து எழுந்துட்டு, எங்கடாந்துற இந்த சத்தம் வருது, யாரோ கத்துறாங்களே, யார் கத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கத்தில் யாரும் இல்லை, என்னோடய தம்பி மட்டும்தான் படுத்துட்டு இருந்தான். எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு தெரியல. நாங்கள் இருந்த அப்போ இருந்த லாஸ்ட்டாக இருந்த வீடு ரொம்ப பெரிய வீடு, 2 பெட்ரூம், பெரிய ஹால், கிச்சன், டைனிங் ரூம், பூஜா ரூம், அப்புறம் ஒரு போர்ட்டிகோ, அப்படி ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த சத்தம், மிடில் ஆஃப் த நைட்டில் இப்படி ஒரு சத்தம் வர்றதை பார்த்தோடனே
எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ஒரு ரூமாக போய் போய் பார்த்துட்டு நான் வந்துட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ரூமில் நான் பார்க்குறேன், எங்கள் அம்மா கத்திட்டு என்னை தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடுறாங்க. ஏன் அம்மா கத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரூமை எட்டி பார்க்கும்போது எங்கள் அப்பா ஃபேனில் ஹி வாஸ் ஹேங்கிங் அண்ட் தொங்கிட்டு இருந்தாங்க. எங்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி குழந்தைங்களை வந்து டெத்துக்கெலாம் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. ஸோ ஒரு மரணம்னா என்ன, ஒரு சாவு வீடுனா என்னன்னு எனக்கு அது வரைக்கும் தெரியவே தெரியாது. அப்பயும் நான் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், அவர் அப்படி ஃபேனில் தொங்கிட்டுருக்காரு, நீ ஏன் அவர் அப்படி நிற்கிறாரு, அதுதான் என் தாட்டில் இருக்கே தவிர அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணல, எனக்கு தெரியாது. அப்போது அந்த நாக்கெல்லாம் வெளியே இருக்குது, புண்ணாக இருக்குது, அப்பா அப்படி நிற்கிறாரு, ஏன் டேடி இப்படி நிற்கிறாரு அப்படின்ற மட்டும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவர் அப்படியே பார்த்துருந்துட்டு திடீர்னு கான்ஷியஸ் வந்து நம்ம எங்கே நிற்கிறோன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த சத்தத்தை கேட்டு யாரோ திருட வந்துட்டான் போல் அப்படின்ட்டு எல்லாம் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திங்ஸ் ஸ்டார்டட் டு உண்மை ரியாலிட்டி என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிது. எங்கள் அம்மா வந்து சுத்தமாக வெளி அனுபவம் இல்லாத ஒரு நபர், அப்பா கூட தான் போவாங்க, அப்பா கூட தான் வருவாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு டைமில் அவங்களுடைய அண்ணனுங்க எங்கே இருக்காங்க, அவங்க அட்ரஸோ இல்லை ஃபோன் நம்பரோ கூட எங்கள் அம்மாவுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தெரியல. பட் அந்த 9 இயர்ஸில் நான் தான் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற அங்கிள்லாம் கூட்டிகிட்டு அங்கே வேசார் பாடி வேசார் நகர்லேருந்து பொர்ஷவாக்கத்தில் எங்கள் மாமாங்க உடைய வீடு இருந்துச்சு. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு பொர்ஷவாக்கத்தை வந்து எங்கள் அப்பாவோட டெத்து இன்ஃபார்ம் பண்ண போனதே நான் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்பட்டேன். அப்போ எனக்கு வெறும் 9 வயது, நான் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அடுத்த நாள் காலையில் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி பாடி வருது, எல்லாம் வந்துட்டாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டே போலீஸ்லாம் வந்தாங்க. போலீஸ் வந்துட்டு என்ன தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு யாராவது மென் வருவாங்களா, இல்லை உங்கள் வீட்டுக்கு யாராவது லேடிஸ் வருவாங்களா, இல்லை உங்கள் அப்பா அம்மா சண்டை போடுவாங்களா, இப்படியெல்லாம் கேள்விகள் என்னை அந்த வயசில் அவங்க கேட்டபோது நான் இருக்கிற மாதிரி தானே சொல்ல முடியும். நான் சொன்னேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை, எங்கள் வீட்டில் சண்டையே இருக்காது, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், எப்போவுமே வெளியே போவோம், ஜாலியாக இருப்போம், எந்த பிரச்சனையுமே இல்லை எங்களுக்குன்னு சொல்லும்போது இதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. அப்போ பெரிய க்வெஸ்சன் மார்க் என்னென்னா, அப்பா ஏன் இப்படி பண்ணணும், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, பண கஷ்டமோ இல்லை வீட்டில் பிரச்சனையோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கணும், அப்புறம் ஒரு ஹாப்பி ஃபேமிலியில் ஏன் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும், அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கு. அதுக்கு ஆன்சரே எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அம்மா ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா இறக்கும்போது எங்கள் அம்மாவுடைய வயசு 28 வயசு, அவங்க 18 வயசில் கல்யாணம் ஆச்சு, 28 வயசில் எங்கள் அப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. எல்லாம் சந்தோஷமாக போயிட்டுருந்து கஷ்டமே என்னன்னு தெரியாத ஒரு ஃபேமிலியில் இருந்த எங்களுக்கு ஒரே நாளில் ஓவர் நைட்டில் லிட்ரலாக நடு தெருவில் வந்து நின்று ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. ஏன்னா ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருந்தாருன்னு சொன்னேன், எங்கள் அப்பா காசு வாங்கின யாருமே வந்து திரும்ப வந்து நாங்கள் இவ்வளோ காசு வாங்கணும்னு சொல்லியிருப்பாங்களா, யாருமே சொல்லவே இல்லை. எங்கள் அம்மாவுக்கும் யார் யார்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது, என்ன பண்ணார், ஏது பண்ணார், எந்த ஐடியாவுமே அவங்களுக்கும் இல்லை. ஸோ கொடுத்த காசு எல்லாமே அப்படியே போயிடுச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அன்னைக்கு சுச்சுவேஷனில் அந்த டெத்து எடுக்கிறதுக்கு கூட எங்கள் அம்மா கையில் எந்த காசுமே இல்லை. அதுதான் அன்னியோட சுச்சுவேஷன், லிட்ரலாக நடு தெருவில் இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ எங்கள் மாமாங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த டெத்தையே எடுத்தாங்க. ஸோ இப்படி ஆன பிறகு என்ன பண்ணுறது, ஏன் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க், ஏன் அதுதான் ஏன் அந்த கேள்விக்கு மட்டும் பதில் தெரியாமல் எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க, அழுவாங்க. ஆஸ் அன் யங் விடோ, 28 வயசு, ஒரு இளம் விதவை, எங்கள் அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஒரு குழந்தைய, 2 பிள்ளைங்க, ஒரு பெண் குழந்தையோ ஒரு பையனையும் 2 இயர்ஸ் பேபியும் கையில் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் நின்று அந்த நேரத்தில் எங்களுடைய ஒரு மாமா வீட்டிலையே ஒரு போர்ஷனில் எங்களை வாடகைக்கு வச்சாங்க. ஸோ அவங்க வீட்டில் போய் நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தோம், ஒரு போர்ஷனில் வாடகையில் வச்சுருந்தாங்க. அப்படி வச்ச சூழ்நிலையில் இப்போது எல்லாருக்குமே, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கேள்வி என்னென்னா, ஏன் இப்படி பண்ணார் சாயராம் போய், ஏன் இப்படி பண்ணார். ஏன்னா ஒரு 10 பேர் அடித்து போட்டால் கூட மறிக்க முடியாத ஒரு பாடி, அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கிற ஒரு பர்சன் ஏன் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் மார்க். அப்போது மாமாங்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த ரீசனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பூஜை வீட்டில் அரேஞ்ச் பண்ணி, இந்த குறி சொல்கிறவங்க, செத்த ஆவிகளை கொண்டு பேசுகிறவங்க அந்த மாதிரி பர்சன்ஸை கூப்பிட்டு வீட்டில் ஒரு பூஜை நடத்துனாங்க. அதில் ஒரு லேடி, அவங்க வந்து அப்பாவோட ஆவி அவங்க மூலமா வந்து பேசுகிற மாதிரி அவங்க பேச ஆரம்பித்தாங்க.
ஸோ பேசும்போது எல்லாம் இங்கே க்வெஸ்சன் பண்ணுறாங்க, எதனால் இப்படி பண்ண, சந்தோஷமாக தானே இருந்தோம், சந்தோஷமாக தானே உன் ஃபேமிலி இருந்துச்சு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னும் போது அந்த லேடி வந்து பேசுகிறாங்க, பட் எந்த ரீசனும் அவங்க சொல்லலை. அந்த டைமில் எனக்கு அப்படி தோணுச்சு, நான் ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பிளண்ட்டான ஒரு பதில் அவங்க சொன்னாங்களே தவிர என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லலை. ஸோ இந்த இந்த காரியங்களெல்லாம் ஒரு சைடு நடக்குது. இப்போது என்ன வந்து அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே புருஷவாக்கம் வந்ததுனால பெயின் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கெல்லிஸில் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் அப்படிங்கிற அந்த ஸ்கூலில் எனக்கு அட்மிஷன், மிடில் ஆஃப் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் நான் அங்கே போய் என்னை சேர்த்தாங்க. எங்கள் மாமாங்கெல்லாம் கூப்பிட்டு போய் அங்கே சேர்த்தாங்க. ஸோ நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன். என் லைஃப் ஒரு சைடு, ஸ்கூல் லைஃப் அப்படி போயிட்டுருந்தது. அம்மா வந்து வீட்டில் இங்கே அழுது அழுது அழுது, அவங்க மனங்கின தேவங்க கிட்டலாம் அழுது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்தது அப்படின்னு அவங்க ஒரு சைடு கதறிட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பானா ரொம்ப பிடிக்கும். அது சொல்லுவாங்க இல்லையா, பையனுக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும், பொண்ணுக்கு நான் அப்பா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஸ்கூலுக்கு போன அந்த டைமில், அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்டில், அப்பா ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ டெய்லியுமே ஸ்கூலில் அழுவேன் போயிட்டு, அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இந்த ஸ்கூலுக்கு இந்த பிள்ளைங்கள்லாம் அப்பாவோட வருவாங்க, அப்பா வந்து ட்ராப் பண்ணுவாங்க, அப்படி பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலில் அழுவேன். அப்போது நான் போய் சேர்ந்த அந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் மிஸ்ஸஸ் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பாவோட அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அது வரைக்கும் நான் சில கிறிஸ்டின் ஸ்கூல்ஸில் படிச்சிருக்கேன், பட் ஏசப்பாவுடைய அன்புனா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அவங்க எனக்கு படிப்படியாக ஏசப்பாவுடைய அன்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் அப்பா இல்லை அப்படின்ற அந்த ஃபீலிங்கில் நான் அழும்போது அப்போ மிஸ்ஸு சொல்லுவாங்க, ஏசப்பா உனக்கு அப்பாவாக இருக்காரு, நீ அவரை அப்பான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவுடைய அன்பை பற்றி எனக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நான் இந்துலேருந்து அப்படி வந்ததுனால, ஏற்கனவே ஒரு பக்தி வைராக்கியத்தை நான் வளர்க்கப்பட்டதுனால, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வங்களுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆன இந்த ஏசப்பாவோட பேரை அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அம்மா வீட்டில் வந்து என்னன்னே தெரியாத குழப்பத்தில், சோகத்தில், துக்கத்தில் அப்படி இருந்தாங்க. அப்போது எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க, அதாவது ஒரே போர்ஷனில் சில, ஒரே வீட்டில் சில போர்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ எதிர்க்க கொடுத்துன்னு இருந்தவங்க கல்பனா அக்கான்னு சொல்லி ஒரு, அவங்களும் இந்துலேருந்து ரகசியமாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவங்களாக இருந்தவங்க. ஸோ அவங்க ஒரு நாள் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்க சொன்னது, அக்கா நீங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, குரி சொல்கிறது கூப்பிட்றீங்க, என்னென்னவோ பண்ணுறீங்க. அவங்களும் ரொம்ப அப்பா அம்மா இருந்து எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ஸோ அண்ணன் இறந்தது என்ன ரீசன்னே தெரியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்து உங்களை ஒரு ப்ரேயர் பண்ணுற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் தயவுசெய்து என் கூட வாங்க. எத்தனையோ பண்ணிட்டீங்க, இதையும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசி. அவங்க வந்து ஜெபத்தில் அநேகருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம், நீங்கள் ஒரு தடவை வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது ரொம்ப விரக்தியில் இருந்ததுனால கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எவ்வளோ பண்ணிட்டோம், சரி அங்கேயும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கள் அம்மா கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு, நாங்கள் அவங்க ப்ரேயர் பண்ணுற பிளேஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ முதல் தடவை அவங்கள பார்க்குறோம். அவங்க அருமையான ஒரு கத்துடைய ஊழியக்காரி. அவங்கள பார்க்கும்போது அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சந்தோஷமான ஃபேமிலி நாங்கள், எதனால் இவர் இப்படி பண்ணாருன்னு தெரியல எனக்கு, அதுதான் பெரிய ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பொறுமையாக கேட்டுட்டு அவங்க சொன்னது, நான் ஜோம் பண்ணுறம்மா, நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் கத்து சமத்தில் உட்காந்து ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் நாங்கள் திரும்பி போகிறோம். திரும்பி போகும்போது அவங்க எங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கார். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெபத்தில் அவங்க எங்கள் ஃபேமிலியில் நடந்த அநேக காரியங்களை அவங்க ப்ரேயரில் சொல்கிறாங்க. இப்போது எங்கள் அப்பாவோட ஃபேமிலியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கூட பிறந்தவங்க மூன்று பேர். இப்போ அவங்க ஜெபத்தில் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், யாரோ ஒரு 5 generations பேக், ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய கணவர் ஃபேமிலியில் யாரோ ஒருவர் விதவையே ஒரு விதவையை ஏமாற்றி ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு இடத்த வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த

இருந்து இந்த குடும்பத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மரணம் மரணம் சாவு இப்படியே போயிட்டு இருந்தது. இதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, எங்கள் அப்பா கூட பிறந்த இந்த 2 பேர் இருக்காங்க, 2 பெரியப்பாங்க. ஃபஸ்ட்டு பெரியப்பா ஒரு கல்யாணம் பண்ணுவார், அவங்க வந்து குழந்தைங்களை பெற்றுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுடைய ஓன் சிஸ்டரே மறுபடியும் இவர் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து 2வது வருஷத்தில் பெரியப்பா இறந்துட்டார். ஸோ 2வது பெரியப்பாவும் அதே மாதிரி தான் ஒரு மேரேஜ் பண்ணார். பட் அவங்க வந்து மறிக்கலை, அவங்களுக்கு கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போன பிறகு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய ஓன் சிஸ்டரையே மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்து இவர் அந்த ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸில் இவர் இறந்துட்டார். ஸோ எங்களோட கேஸ்லையும் அதான் நடந்தது. எங்கள் அம்மா வந்து, எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட ஓன் சிஸ்டர் தான் அப்பா மேரேஜ் பண்ணது. ஸோ அவங்க வந்து 1 இயர் தான் இருந்திருக்காங்க, 10 மந்த்ஸ் அவங்க டெலிவரி டைம் அப்போ குழந்தையும் அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் எங்கள் பாட்டி பார்த்துட்டு, எங்கள் அப்பா ரொம்ப நல்ல கேரக்டராக இருக்காரு, அவர் ரொம்ப மனைவி இறந்து துக்கத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஓன் சிஸ்டர் மறுபடியும் எங்கள் அம்மாவை வந்து திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி ஏன் தம்பி பிறந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டார். ஸோ இதெல்லாம் கோரிலேட் பண்ணி பார்க்குறாங்க அம்மா. அதுக்கப்புறமா, ஓ இது தான் இந்த கர்ஸ், ஒரு ஜெனரேஷனல் கர்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்முடைய குடும்பத்தில் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இதெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. அப்போது அவங்க சொன்னாங்க, ஆமாங்க எக்ஸாக்டாக இது தான் ஒரு பாரம்பரியமாக 5 தலைமுறைக்கு முன்னாடி வந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருமையான தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், இந்த சாபம் உன்னையும் உன் பிள்ளைங்களையும் தொடரக்கூடாது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் சாபத்தை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு நபர் அல்லது ஒரே ஒரு வழி இருக்கும்னு சொன்னால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை நீ ஏற்றுக்கொண்டினா இந்த சாபம், இந்த ஜெனரேஷனல் கர்ஸ் உன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் தொடாது அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவங்க சொன்னது தான் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக, கர்த்தருடைய வார்த்தையாக அது அமைந்தது. எங்கள் அம்மா அப்படியே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வார்த்தை அவங்களோடு அப்படியே இடைப்பட ஆரம்பிச்சுது. அப்போ அவங்க டிசைட் பண்ணாங்க, என் வாழ்க்கையில் இனிமேல் என் பிள்ளைங்க தான் என் வாழ்க்கை, என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இனிமேல் வாழ போகிறேன். ஸோ என் பிள்ளைங்களுக்கு இந்த சாபம் தொடரக்கூடாது அப்படின்னா நான் வணங்கி வந்த விக்கிரகங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன், நான் இயேசுன்ற தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி முழு மனதோடு கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. அது பிறகு எங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறுச்சுன்னு தான் சொல்லணும். எங்கள் அம்மா அட்ட டைமில் எல்லா, ஏன்னா எதனால் அப்பா இறந்தாருன்ற கேள்விக்கு ஒரு தீர்க்கமான ஒரு பதில் ஒரு தீர்க்கதரிசியின் மூலியமாக கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். அது எங்கள் வாழ்க்கையை மாற்றுச்சு. ஆண்டவர் எங்களை ஏற்கனவே ப்ரீடிஸ்டைன் முன்குறித்து வைத்திருந்ததுனால ஏற்ற நேரத்தில் எங்களை தேடி அவர் வந்தார் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லணும். அப்புறம் படிப்படியாக நாங்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோம். அப்பா இறந்து, அப்பா வந்து ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார், ப்ளஸ் அவருக்கு ஒரு லேண்ட் இருந்துச்சு. அந்த லேண்ட் எப்படின்னு சொன்னால் பற்ற ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் செய்கிற ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிலேருந்து கொஞ்சம் ரெண்ட் வரும், அந்த ரெண்ட் தான் எங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்தது கொஞ்ச நாள். நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், தம்பி 2 வயசு குழந்தை. இப்படி போயிட்டு இருந்த டைமில் ஸ்கூலில் ஏசப்பாவோட அன்பை குறித்து மிஸ் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டில் எதிர்க்க இருக்கிற அக்கா ஏசப்பாவோட அன்பை குறித்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி ஆண்டவர் அப்படியே எங்களோட பேசி பேசி பேசி எங்களோட இடைப்பட ஆரம்பித்தார். அப்போது எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு வந்துட்டு ரிப்போர்ட் கார்டு வாங்க, ஃபைனல் ஆனுவல் எக்ஸாம் ரிப்போர்ட் கார்டு வாங்க வரும்போது எங்கள் மிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பைபிளை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு, இந்த பைபிளை நீங்கள் வீட்டில் வைங்க, இது நீங்கள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த வீட்டில் வைங்க, இந்த பைபிள் உங்களை நடத்தும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கையில் ஒரு பைபிளை அவங்க கொடுத்தாங்க. நான் உண்மையாக சொல்லுவேன், அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த பைபிள் எங்களை நடத்துது. ஆமாம். இப்படி படிப்படியாக நாங்கள் ஆண்டோடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனாக மாற ஆரம்பித்தார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தேவன் சகாயராக இருக்கிறார், ஏசப்பா சகாயராக இருக்கார், அவர் தகப்பனாக இருக்கிறார். ஈஸ் த ஃபாதர் ஆஃப் த ஃபாதர்லெஸ், அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அதே போல தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்றைக்கு அவருடைய அன்பை ருசி பார்க்க ஆரம்பித்தோமோ அன்னிலிருந்து அவர் எங்களுக்கு தகப்பனாக மாறினார். ஒரு தகப்பனுடைய வேலையே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களும் செய்தார். ஒரு கட்டத்தில் மாமா வீட்டிலேருந்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் பக்கத்தெருவுலேயே ஒரு வீட்டில் நாங்கள் வாடகைக்கு வந்தோம். அப்படி வரும்போது அநேக தேவைகள் இருந்துச்சு. அடுத்தது ஸ்கூல், நான் படித்தது வந்து 1 ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ். இன்றைக்கும் பொஷ்வாக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் அப்படிங்கிறது இட்ஸ் 1 ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஸ்கூலில் வந்து நான் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபீஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு.
அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நகை சின்ன சின்ன நகையெல்லாம் வச்சு வச்சு தான் எனக்கு ஒவ்வொரு டேர்ம் ஃபீஸை

0: கட்டிகிட்ருந்தாங்க. இது எல்லாமே நான் வந்து எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஃபோர்த்தை தாண்டி போனால் கூட அந்த கனெக்ஷன் போவே இல்லை. ஒவ்வொரு நாளும் மிஸ்ஸு கூட தான் போய் உட்காந்து லஞ்ச் பீரியடில் சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்று நான் மிஸ்ஸ்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி மிஸ் இது இந்த காரியத்தை வச்சு தான் இந்த ஃபீஸ் கட்டினேன், இப்படி போச்சு அப்படி போச்சு, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். அப்போது ஒரு நாள் மிஸ்ஸு திடீர்னு மிஸ்ஸும் அவங்க ஹஸ்பண்டும் நைட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க ஒரு இடத்துக்கு போகணுன்னு. எங்கே போகணுன்னா, இல்லை நீங்கள் கிளம்புங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியில் சொல்கிறாங்க, நம்ம இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம், ஒரு ஹோட்டல் ஓனரை பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவருக்கு மூணு பிள்ளைங்க, மூணு பெண் பிள்ளைங்க இருந்தாங்க, நம்ம அவங்கள போயிட்டு பார்க்க போகிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, மூணு பெண் பிள்ளைகள் அந்த ஹோட்டல் ஓனருக்கு இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க ரெண்டாவது டாட்டர் வந்து என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு சிக்னஸ் வந்து அவங்க எதிர்பாராத விதமாக அவங்க மறிச்சிட்டாங்க. ஸோ மிஸ் என்னை கூட்டிகிட்டு போய் நிறுத்தி அந்த ஹோட்டல் ஓனர் அங்கிள்கிட்ட பார்த்துட்டு சொல்கிறாங்க, உங்கள் பொண்ணு இருந்தால் நீங்கள் அவளை படிக்க வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சி இந்த பொண்ணை நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அங்கிளுக்கு என்னை பார்த்த உடனே, நான் கொஞ்சம் ஆக்டிவாக துரு துருன்னு இருக்கிறனால என்னை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அவர் சொன்னார், இந்த பொண்ணுக்கு நான் ஃபீஸ் கட்டி நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா இருந்த ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்குள்ளே இதில் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அவர் சொன்னார், நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூலில் எனக்கு அவங்க ஃபீஸ் கட்டி நான் படிக்கிறதுக்கு கத்தர் கிருபை செய்தார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அவர் ஃபீஸ் கட்ட ஆரம்பித்து ஒரு ரெண்டு டேர்ம் கூட இருக்காது, ரெண்டு டேர்முக்குள்ளே என்ன ஆச்சு, அந்த டைமில் ஃபீஸு அப்படியே டபுள், மெட்ரிகுலேஷன் ஃபீஸஸ் ஸ்கூல்ஸோட ஃபீஸஸ் வந்து அப்படியே டபுள் ஆச்சு. ஸோ அப்படி டபுள் ஆகியிருந்தது, ப்ரீவியஸாக நான் இருந்திருந்தேன்னா என்னால் என்னோடய எஜுகேஷனே கண்டினியூ பண்ண முடிஞ்சிருக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். ஆனால் என் ஏசப்பா எனக்கு என்ன தேவையோ அந்த தேவைகள் வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகாக அதை நேர்த்தியாக சந்தித்து எங்களை நடத்தின தேவனாக இருந்தார். தம்பியும் டஃப்டன் கோரியில் போய் அவனை சேர்த்தோம். அவன் ஸ்கூலிங் போக ஆரம்பித்தோடனே டஃப்டன் கோரியில் சேர்த்தோம். அவனுக்கும் மிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், சேட்பேட்டில் சிஎம்சிடின்னு ஒரு ஆர்கனைசேஷன், கிறிஸ்டின் மிஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அங்கே அநேக பிள்ளைகளுக்கு படிக்க வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு, சிங்கிள் பேரண்ட் பிள்ளைகளுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல மிஸ்ஸு போய் அப்ரோச் பண்ணி என் தம்பிக்கு அங்கே ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க, அங்கே அந்த ஸ்பான்சர்ஷிப் மூலயமா தம்பிக்கு ஃபீஸ் கட்டி தம்பி படிக்கும்படியாக கத்தர் கிருபை செஞ்சார். இப்படி எங்கள் ரெண்டு பேரோட எஜுகேஷன், ஏன்னா எஜுகேஷன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு அம்மா தெரியாத ஒரு சூழ்நிலையில் எங்கள் ரெண்டு பேரோட எஜுகேஷன் ரொம்ப நேர்த்தியா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் பொர்ஷ்வாக்கம், அது ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் டஃப்டன் கோரி அண்ட் சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல், ரெண்டு ஸ்கூல்லையுமே நாங்கள் படிக்கும்படி கத்தர் கிருபை செஞ்சார். இப்படி எங்களுடைய தேவைகள் என்னென்ன வருமோ அந்த தேவைகள் வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அழகாக அவைகளை சந்தித்து நடத்துகிறத நாங்கள் பார்த்தோம். இப்படியாக நாங்கள் அடுத்தது வந்து ஒரு அருமையான ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பித்தோம். பொர்ஷ்வாக்கத்தில் இருக்கிற ஏசிஏ சர்ச் பாஸ்டர் சாம் சுந்தரம் ஐயா அவர்களுக்கு கீழே நாங்கள் சபைக்கு போக ஆரம்பித்தோம். சபைக்கு நாங்கள் போக ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை எங்களோட பேச ஆரம்பிச்சது. நாங்கள் துக்கமாக என்ன நீரோடு அங்கே போகிறோமோ அதற்கு ஏற்ற தேவ வார்த்தை எங்களுக்கு ஆண்டவர் புல்பிட்லேருந்து போதகர் மூலயமா பேசுவார். வார்த்தையில் வளர ஆரம்பித்தோம். ஆண்டவர் இன்னும் அதிகமாக அதிகமாக தேட ஆரம்பித்தோம். அதிகமாக அவரை பற்றி பிடிக்க ஆரம்பித்தோம். அப்படி நாங்கள் ஆண்டவரோட நெருங்க நெருங்க எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்ற ஒரு வசனம் பைபிளில் இருக்குது. அதே மாதிரி ஆண்டவர் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நடத்த ஆரம்பித்தார். நிறைய நேரங்களில் 10 ரூபாய் கூட கையில் இல்லாத சூழ்நிலைகள்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனாலும் எங்களை ஆண்டவர் பட்டினியாக விட்டதே இல்லை, யார்கிட்டேயும் போய் ஒரு தேவைன்னு நிற்க வச்சதே இல்லை. அவ்வளோ அழகாக ஆண்டவர் எங்களை நடத்துவார். ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக எங்களை நடத்த ஆரம்பித்தார். ஃபீஸ் தேவைகளை சந்தித்ததுன்னு சொன்னேன், ஒவ்வொரு நாள் தேவைகள் சந்திப்பார். அந்த பட்டறையிலேருந்து அந்த லேண்ட்லேருந்து வர அந்த இன்கம், அதுவுமே வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கே ஏமாத்த ஆரம்பித்தாங்க, சரியாக வாடகை தரமாட்டாங்க. ஒருத்தர் என்ன பண்ணார், எங்களுடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அவரு ஓவர்டேக் பண்ணி அவர் மேல் வாடகை விட்டு வாங்கு, அந்த மாதிரிலாம் பயங்கர பிரச்சனைகள் அங்கே நடக்க ஆரம்பிச்சுது. சரி, இந்த லேண்டை விற்றுணும் எப்படியாவது, விற்றுட்டு அதில் வர அந்த ஒரு காசு எங்களுக்கு இன்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்வாதாரத்துக்கு தேவையாக இருக்கும்னு ரொம்ப பிரயாசப்பட்டோம், ரொம்ப ஜோம் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் ப்ரேயர் பாயிண்ட் எங்கே போனாலும் எங்கள் ப்ரேயர் பாயிண்ட் அதுவாக தான் இருக்கும், லேண்டு விற்கணும் லேண்டு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அப்படியே ஹோல்லே இருந்துச்சு, அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே ஆண்டுகிட்டேருந்து வரலை. அது அப்படியே ஹோல்லே இருந்தது. அது என்ன எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அது வந்து அடமானம் வச்சிட்டாரு. ஸோ மார்ட்கேஜில் இருந்துச்சு, அதனால் அது வட்டியும் அசலும் சேர்ந்து சேர்ந்து அது நிறைய தடவை ஏலத்துக்கு வரும். அப்பா அம்மா போய் திரும்ப போயிட்டு அந்த ஏலம் ஆஃபீஸில் போயிட்டு பேசி ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கட்டிட்டு அந்த ஏலத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வருவாங்க. இப்படி நிறைய நெருக்கமான சூழ்நிலைகள் இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களோடு கூடவே இருந்து ஆண்டு ஒரு ப்ரொட்டெக்ஷனாக எங்களுக்கு இருந்தார். எங்களுக்கு ஒரு யங் விடோவாக இருந்தாங்க. ஸோ ஒரு யங் விடோவாக இருக்கிற டைமில் ரெண்டு சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் இருந்திருப்பாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், கர்த்தரே எங்களுக்கு ஒரு கேடகமாக ஒரு ப்ரொட்டெக்ஷனாக ஆண்டவரே இருந்தார். நிறைய ஆவிக்குரிய ரிலேஷன்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரு. அருமையான தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து பாஸ்டர் அனீஃப் இமானுவேல் அப்படின்ற அண்ணா எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் போல் எங்களை நடத்த ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய மீட்டிங்ஸ்க்கு போவோம், இங்கே ராஜேஸ்வரி அவங்களுடைய மீட்டிங்க்கு போவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்க ஆரம்பித்தார். நிறைய ஐக்கியங்களை கொடுத்தாரு. கிறிஸ்துவுக்குள்ளே நிறைய சகோதர சகோதரிகள், எங்களுக்காக பாரப்படுகிறவர்கள், எங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள், நல்ல ஒரு ஃபெலோஷிப் ஆண்டு கொடுத்தாரு. இப்படியாக லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ டுவெல்த்து முடித்தேன். டுவெல்த்து முடித்தோன்னே எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னுடைய ஆம்பிஷன் எல்லாம் பேங்க்கில் ஒரு ஜாப் போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆம்பிஷனாக இருந்துச்சு. சரி, அதுக்கு என்ன படிக்கலாம் அப்படின்னும் போது ஒரு சிஏ பண்ணலாம், சிஏ ஒரு அக்கௌண்ட்டுக்கு அந்த சிஏ லைனில் போகலாம் அப்படின்னு சிஏ அப்ளை பண்ணிவிட்டு பிகாமை கரஸ்டில் போட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, சிஏ வந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு தெரியும். என்னால் அதை கோ த்ரூ பண்ண முடியல. ஒரு ரெண்டு அட்டம்ப்ட் எழுதுனேன், ரெண்டு அட்டம்ப்ட்லேயும் பாஸ் ஆகிட்டேன். பட் அந்த ஓவரால் டோட்டல் வரணும், அது சிஏ பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எல்லாத்துலேயும் பாஸ் ஆனாலும் ஓவராலாக ஒரு டோட்டல் இருக்கும், அந்த டோட்டல் வந்தால் தான் பாஸ். இல்லைனா மறுபடியும் எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும், இல்லை ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் எல்லா சப்ஜெக்டையும் எழுதணும். ஸோ அது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுச்சு, என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. இந்த சைடு பார்த்தா காலேஜ் ரெகுலர் காலேஜ் போல் கரஸ்பாண்டண்ட்டில் போட்டுட்டு பிகாம் போயிட்டு இருந்தது. திடீர்னு வாழ்க்கையில் ஒரு வெறுமையாக காணப்பட்ட மாதிரி ஆகிடுச்சு. என்ன ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது, ஸ்கூலிங் முடிச்சிட்டேன், நான் காலேஜ் போகல, சிஏனால் பண்ண முடியல, பிகாம் கரஸில் போட்டிருக்கேன், என் லைஃப் என்ன ஆக போகுது, என்ன நான் செய்ய போகிறேன், ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஒரு நாள் உட்காந்து அழுகிற ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நான் நீங்களும் என்ன மறந்துட்டீங்களா, ஆண்டவரோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால நிறைய உபவாசிப்பேன், நிறைய ஜெபிப்பேன், அந்த வாலிப வயசுலேயே நிறைய ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறேன், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் மட்டும் இதெல்லாம். ஒரு 19 இயர்ஸ் 18 இயர்ஸில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளைகள்லாம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இந்த குடும்ப பாரத்தை சுமந்துட்டு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கவலை அப்படின்னு, நான் மட்டும் ஏன் என் லைஃப்பில் மட்டும் ஏன் இவ்வளோ கவலைன்னு நான் ஆண்டவர்கிட்ட போராடி ஒரு நாள் உபவாசி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா ஆண்டவரே, நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்களா, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த குறிப்பிட்ட ஒரு நாளில் ஆண்டவர் என்னோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை மூலமா பேசினார். நான் ஜெபம் பண்ணிட்டு இந்த பாட்டை பாடிட்டு கண்மலையாம் தேவன் நீரனையேன் மறந்தீர் அப்படிங்கிற அந்த பாடல், அந்த பாட்டை பாடிட்டு நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு நான் பைபிளை திறக்கும்போது கரெக்டாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 49:14-15 அந்த தொடர்ந்து அந்த வசனங்களை கர்த்தர் கண் முன்னாடி காமிச்சார். அந்த வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சியோன் குமாரத்தியோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். பொதுவாக பைபிளில் நிறைய இடங்களில் மஸ்குலைன் ஜெண்டரில் தான் இருக்கும், மறந்தார் அப்படின் தான் இருக்கும் எல்லாமே. ஆனால் அந்த குறிப்பிட்ட வசனத்தில் சியோன் குமாரத்தையோ கர்த்தர் என்னை மறந்தார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள் சொல்லிட்டு அடுத்த வசனம் வரும், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்கிறதுன்னு அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் கொடுத்தார். நான் சொல்லுவேன், அந்த வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையே மாற்றின ஒரு ஒரு நாளாக, ஒரு வாக்கு தத்துவமாக அது அமைந்தது. அந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கத்துக்கு நேராக என்னை நடத்த ஆரம்பித்தார். த வெரி நெக்ஸ்ட் டே நான் வந்து என் தம்பிக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு இருந்த அந்த சிஎம்சிடின்ற அந்த ஆர்கனைசேஷன், ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் போயிட்டு ஏதாவது எனக்கு ஜாப் வேணும்னு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் போயிருந்தேன். போயிட்டு அங்கே நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, என்னான்ற இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன், எனக்கு வேணவே வேணாம், என்னை விட்டுட்டா போதும் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கும் போது, எதற்கு ஒரு வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெல நடைந்து கழுகுகளை போல எழும்புவார்கள். நான் அப்படியே பேசிகிட்டு இருப்பேன், அப்பாட்ட பேசுகிற மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட நான் பேசுவேன். எது ஒன்று சொன்னாலும் ஏதாவது ஒரு வசனத்தை வச்சு உடனே பேசிடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க என்னை அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொன்னால், டாக்டர் காலன் ட்ரெடிட், அவங்க வந்து ஷீஸ் அ மிஷினரி ஃப்ரம் நியூசிலாந்து, நியூசிலாந்து தேசத்துலேருந்து வந்து ஒரு அருமையான ஒரு மிஷினரி. அவங்க வந்து அவங்க தான் அந்த ஆர்கனைசேஷனுடைய ஃபவுண்டர். ஸோ அவங்க ஒரு 5 மணி போல் இருக்கும் என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு என் ரெசியூம்லாம் பார்த்துட்டு டெல் மீ அபவுட் யுவர் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் அப்படியே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் குறித்து சொன்னேன். சொல்லும்போது யூ ஜஸ்ட் வெயிட் அவுட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் என்னை கூப்பிட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் சச் அ கேர்ள் லைக் யூ ஃபார் அ லாங் டைம் அப்படின்னாங்க. எனக்கு அந்த வார்த்தையை கேட்டபோது என்னால் அதை கிரகிச்சு கொள்ளவே முடியல. ஏன்னு சொன்னால் ஐ வாஸ் நாட் தட் குவாலிஃபைட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஜஸ்ட்டு பிகாம் செகண்ட் இயர் நான் கரஸில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். வெறும் 12th குவாலிஃபிகேஷன் தான், வேறு எந்த பெரிய குவாலிஃபிகேஷனும் எனக்கு கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஐ வாஸ் ப்ரேயிங் ஃபார் சச் அ கேர்ள் லைக் யூ ஃபார் அ லாங் டைம் அப்படின்ட்டு, யூ இமீடியட்லி கம் அண்ட் ஜாயின் அப்படின்றாங்க. என்ன வேலை என்ன செய்ய போகிற எதுவுமே தெரியல, ஆனால் யூ கம் அண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு த ஃபாலோயிங் நான் வெனஸ்டே போய் மீட் பண்ணுறேன், மண்டேலேருந்து நீ ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மண்டே நான் போகிறேன். அங்கே போனால் என்னை வந்து ஸ்பான்சர்ஷிப் டிபார்ட்மெண்ட், அங்கே நிறைய ஸ்பான்சர்ஷிப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் கம்பாஷன் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட ப்ராஜெக்ட் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஒரு ஜாப் அவங்க ஆஃபர் பண்ணி அங்கே என்னை வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய ஜாப் என்னென்னு பார்த்தா ஸ்பான்சருக்கும் சைல்டுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப். ஸோ ஸ்பான்சர் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க். ஸோ அந்த கம்யூனிகேஷன் பார்க்கணும். எனக்கு அங்கே போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னென்னா, எங்களுடைய ஆஃபீஸ் போன உடனே 9:30 to 10:30 வந்து வெறும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் 1/2 hour and 1/2 hour மெசேஜ். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. அங்கே ஏறக்குறைய ஒரு 400 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கிளினிக் இருக்குது, ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருக்குது, நிறைய ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறது இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சோஷியல் ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸும் முதல்ல 1 hour ப்ரேயரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ஸ் போவாங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் போகும்போது எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு நம்ம நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக பார்க்கும்போது அந்த ப்ராஜெக்டில் ஏறக்குறைய 250 சில்ட்ரன் இருந்தாங்க. ஸோ என்னோட ஒர்க் வந்து அந்த பிள்ளைங்களுடைய ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு அசஸ் பண்ணுறது தான். ஸோ அவங்களுடைய எஜுகேஷன், அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், அவங்களுடைய இமோஷனல் சைட் எல்லாத்தையும் பார்க்குற ஒரு வேலை. ஸோ அவங்களுக்கு எவ்ரி மந்த் அந்த ப்ரொவிஷன் சப்ளைஸ் கொடுக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூலிஸ்டிக் நீட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸோ ஒரு காலத்தில் நான் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டேன், ஒரு பேக் வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போது ஒருவேளை நான் டைரெக்டாக கொடுக்கலன்னா கூட என் மூலியமாக கொடுக்கும்படியாக அந்த மாதிரி ஒரு வேலையில் கத்துற என்னை போய் வச்சார். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒர்க் ஆகுமோ ப்ளஸ் என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் கர்த்தரன் அந்த இடத்துல கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு ஜாப் கொடுத்தாரு. அப்படியே ஜாப் பண்ணிகிட்ருந்தேன். வீட்லேயும் தம்பி ஒரு சைடாமல் படிச்சுட்டு இருந்தான். சர்ச் ஆக்டிவிட்டீஸு, அம்மா ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அப்புறம் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போது ஒரு கட்டத்தில் அம்மா பிரதிஷ்டியாக நகையெல்லாம் கயிட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தர் இடைப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எங்களை நடத்தினவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா உங்கள் அம்மா வந்து ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க, உனக்கு ஓகேவா அப்படின்னு. நான் சொன்னால் அது அவங்களுடைய விருப்பம், அதுக்கும் எனக்கும் சம்மதம் இல்லை. பட் நான் வந்து அதெல்லாம் வந்து என்னை யாரும் கம்பல் பண்ணக்கூடாது, என்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் படிப்படியாக ஆண்டவர் வந்து என்னை அப்படியே நடத்த ஆரம்பித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டரோட கிட்டி நெருங்க சேர ஆரம்பித்தார். நான் போய் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனில் நான் மினிஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்த கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அங்கே ஒரு பெரிய ஒரு மேன்மை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். என்னென்னா டிரான்ஸ்லேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய சபையில் அப்போ சாம் சுந்தரம் ஐயா அவர் மெசேஜ் கொடுக்கும்போது குமார் பாஸ்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மெசேஜும் டிரான்ஸ்லேஷனையும் பண்ணும்போது நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நான் எனக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவர் என்ன நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறேன், அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு தெரியல, எனக்கு ரொம்ப அது ஒரு ஆசை, ரொம்ப பேஷனேட்டாக இருப்பேன். நல்லா எழுதுவேன் மெசேஜ் ஃபுல்லாக, டைரியாக சாம்சுந்தர் ஐயா மெசேஜஸ் எல்லாம் எழுதுவேன். ஒரு வார்த்தை விடாமல் எழுதுவேன். அந்த எழுதுகிற மெசேஜ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்படி நான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலம் இருந்தது. அங்கே நான் போன ஒர்க்கில் திடீர்னு ஒரு நாள் எல்லா மெயின் டிரான்ஸ்லேட்டரும் அங்கே அன்றைக்கி கேம்ப்புக்கு போயிருந்தாங்க. அப்போது ஒருத்தவங்க இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு அன்றைக்கி மெசேஜ் டைம். ஸோ அங்கே யார் திடீர்னு என்ன வந்து கூப்பிட்டு நீ போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஷாக், என்னடா இது. ஏன்னா என்னை காட்டிலும் வயதில் பெரியவங்க, ஏன்னா எனக்கு அப்போ வெறும் 19 வயசு தான், என்னை காட்டிலும் வயதில் பெரியவங்க, என்னை காட்டிலும் படிப்பில் பெரியவங்க, எக்ஸ்பீரியன்ஸில் பெரியவங்க எல்லோரும் இருக்கும்போது எனக்கு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி டிரான்ஸ்லேஷனில் நான் நிற்கும்போது கர்த்தர் என் மேலே வச்ச நோக்கம், அழைப்பு, என்னை எதற்காக அழைச்சார், என்ன காரியத்தில் என்னை நடத்திட்டுருக்காரு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா படிப்படியாக ஆண்டவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஸோ அங்கே அந்த 19 வயசில் நான் டிரான்ஸ்லேஷனில் நின்று கர்த்தர் ரொம்ப அழகாக ப்ரெசன்ஸ்ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்லேஷன் முடிக்க கிருபை செஞ்சார். அதுக்கப்புறமா தொடர்ந்து அநேகருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். அங்கே நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க, நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க மெசேஜ் டைமில் பேசுறதுக்கு. அப்போல்லாம் கர்த்தர் நிறைய பயன்படுத்த ஆரம்பித்தார். சில பேரோட இங்கிலீஷெல்லாம், அயர்லாண்ட்லேருந்து வரவங்களோட இங்கிலீஷ்லாம் அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அங்கே போய் நிற்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை கொடுத்து அவ்வளோ தெளிவாக டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கிருபையை கொடுத்து அங்கே என்னை உயர்த்தி வச்சார். அங்கே ஒரு நாள் ஃபீஸ்க்காக, தம்பியோட ஃபீஸ்க்காக பல மணி நேரம் கீழே இருந்து வெயிட் பண்ண நாட்கள் உண்டான அதே இடத்துல கர்த்தர் வந்து என்னை உயர்த்தி ஒரு கட்டத்தில் அந்த ஃபவுண்டர் மிஷினரி அம்மா அவங்க பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை கூட ஆண்டு கொடுத்தாரு. அவங்க பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணதெல்லாம் என்னால் லைஃப்பில் மறக்க முடியாத நாட்கள்னு சொல்லணும். அவ்வளோ ஆண்டவர் வந்து உயர்த்தினார். ஸோ எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. மறுபடியும் அடுத்தது ஒரு பெரிய க்வெஸ்சன் இல்லையா, திருமண காரியம். இப்போ திருமண காரியம் வரும்போது எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க, எப்படி உனக்கு யார் இருக்கா, யார் செய்வாங்க, யார் பொறுப்பெடுத்து செய்கிறது, உனக்கு அப்பா இல்லை, ஒரு அண்ணன் இல்லை, ஃபேமிலியில் வேறு அம்மாமாங்க எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க. ஸோ இந்த கிறிஸ்தவ முறைப்படி நீ இருக்கிறியே, உனக்கு யார் செய்வா, என்ன செய்வான்றது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ப்ளஸ் நீ தான் பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி, நீ தான் குடும்பத்தையே பார்த்துக்கிற, அப்போது எப்படி நீ போயிட்டுனா அம்மாக்கும் தம்பியோ என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அப்போ தம்பி வந்து படிச்சுட்டு இருந்தான், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். சரி, எல்லாமே கரெக்டான க்வெஸ்சன் தான். அந்த க்வெஸ்சன் எதுக்குமே எனக்கு ஆன்சர் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அப்பாவோட சமூகத்தில் போய் உட்காந்து அழுது ஜெபிக்க தெரியும். எங்களுடைய ஆர்கனைசேஷனில், எங்களுடைய நான் ஒர்க் பண்ண இடத்துல அந்த பெரிய சாப்பல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் லஞ்சுக்கு போனாலுமே என்ன பண்ணுவேன்னா, லஞ்ச் முடிச்ச உடனே வந்து உட்காந்து ஜோம் பண்ணிட்டு தான் வருவேன். ஒருவேளை ஃபாஸ்டிங் இருந்தால் லஞ்சுக்கே போகாமல் நேராக போய் அங்கே ஜபத்தில் உட்காந்துருப்பேன். இப்படி அந்த சாப்பல் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கர்த்தரோடு நெருங்கின ஒரு பிளேஸ். அங்கே எப்போவுமே அந்த புல்பிட்டாண்டை போய் முட்டி போட்டு போட்டு போட்டு அழுது ஜோம் பண்ணுவேன். எசப்பா, எனக்கு அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, எல்லாம் உண்மை தான், ஆனால் நீங்கள் எனக்கு பரலோக தகப்பன், நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் எனக்கு உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். அது ஒரு பெரிய ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டாக நான் வச்சேன் அவருடைய சம்பத்தில். உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், நீங்கள் என்ன என்ன செய்ய சித்தம் வச்சுருக்கிறீங்களோ என் வாழ்க்கையில் அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னும் ஒரு ஆவிக்குரிய படியில் அப்படியே இடைப்பட ஆரம்பித்தார். ஒரு ஜூலை மாதம், ஜூலை வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பிறந்தது ஜூலை, ஞானஸ்தானம் எடுத்தது அதே பிறந்த நாள் அன்றைக்கே தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஜூலையில் எங்கள் அப்பா இறந்தார், எங்கள் அப்பா இறந்தது ஜூலை, என் வாழ்க்கை மாறினது ஜூலை. ஏன்னா ஜூலை ரொம்ப ஸ்பெஷல். ஸோ எப்போவுமே ஜூலை மாதம், இன்றைக்கி நான் இதை பேசிகிட்டு இருக்கும்போது ஜூலை. ஸோ இந்த ஜூலை மாதத்தில் எப்போவுமே ஃபாஸ்டிங் இருக்கிறது என்னுடைய பழக்கம். இந்த பர்த்டேக்கு முன்னாடி, 22nd முன்னாடி, இது 21 days இல்லை 40 days. ஸோ ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் ஜெபிச்சுட்ருக்க டைமில் பரிசுத்த ஆவியானவர் என் கூட இடைப்பட ஆரம்பிக்கிறார். என்னென்னா, நீ ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு என்னடா இது, இதில் வந்து டச் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போது 21 years, 22 years, 21 years ஆகுது ப்ரைம் ஏஜ் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த டைமில் எப்படி இப்படி ஒரு டிசிஷன் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபாஸ்டிங் டைமில் ஆண்டவர் தொடர்ந்து இடைப்பட்டுக்கிட்டே இருக்கார். அப்போது எனக்கு கூட ஆண்டவர் பேசின வார்த்தை யாத்திராகமம் 10 வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த சைடில் ஒரு வசனம் இருக்குது. என்னென்னா, நீ உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அறுத்து போடு அப்படின்ற ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தேன். அதை காண்பிச்சுட்டு ஆண்டவர் இந்த சைடில் இருக்கிற 34:10 சொல்கிறாரு, அப்பொழுது பூமி எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனம். மறுபடியும் ஆண்டவர் அந்த 40 நாள் ஃபாஸ்டிங்கில் இடைப்பட்டுட்டே இருக்காரு. நானும் அப்படியே அது கேட்டோம் கேட்காத மாதிரி, உணர்ந்தோ உணராத மாதிரி போயிட்டே இருக்கேன். அப்போது ஒரு கட்டத்தில் லாஸ்ட்டு முடிகிற அந்த ஃபாஸ்டிங் முடிகிற டைமில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன், நீ எதை சூஸ் பண்ணுறியோ சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டார். அதை சொன்ன பிறகு நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே சாபத்திலேருந்து தான் வந்திருக்கிறோம், அதனால் நான் சாபம் வேணாம் ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை நான் சூஸ் பண்ணுறேன், உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுறேன்னு அந்த 22nd பர்த்டே அன்னைக்கு ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் பாஸ்டர் சாம் சுந்தரையாட்ட போய் ஜெபிப்பது வழக்கம். பர்த்டே அன்னைக்கு அவர்கிட்ட போய் ஜெபிச்சுட்டு நான் சொல்கிறேன், ஐயா இந்த மாதிரி ஆண்டவர் இடைப்பட்டார், நான் ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இப்படி இப்படியெல்லாம் பார்த்துட்டு அவர் சொன்னார், இது கர்த்தரோடு நீ பண்ணியிருக்கிற உடன்படிக்கை, அதனால் இதை குறித்து நீ யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாராவது உன்ட்ட தர்க்கம் பண்ணாலோ இல்லை கேட்டாலோ இது எனக்கும் ஆண்டவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டுடலாம், கர்த்தர் ஒன்று நடத்துவார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஜோம் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த இதே க்வெஸ்சன் மார்க் தான், யார் பண்ணுவா, கல்யாண காரியங்கள் எப்படி நடக்கும், ஒருவேளை கல்யாணத்துக்கு வந்தால் இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்னு கேட்பாங்களே, உனக்கு செய்யறதுக்கு யார் இருக்கா, எல்லாம் க்வெஸ்சன் மார்க். அந்த எல்லா க்வெஸ்சன் மார்க்கும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒரு சைடில் நான் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தேன், என் வாழ்க்கைக்காக என்னுடைய லைஃப் பார்ட்னருக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிச்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரே உமக்கு சித்தமான வாழ்க்கை எனக்கு அமையணும், ரெண்டாவது தேவ பயம் நிறைந்த தேவ பக்தியில் இருக்கிற ஒரு மகனை நீங்கள் எனக்கு தரணும், இதுதான் நான் ஜெபித்த ஒரே ஜெப குறிப்பு. மூணாவது ஃபிசிக்கலாக ஜெபித்த என்ன தான், நான் கொஞ்சம் ஹைட்டு, அதனால் ஆண்டவரே என்னை விட ஒரு இன்ச்சு ஹைட்டாக ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சு குறிப்போடு வச்சு ஜெபம் பண்ணேன். நான் சொல்லுவேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் இருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களுடைய லைஃபுக்காக நீங்கள் ஜெபிப்பது உங்களுடைய கடமை. நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்கணும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும்னு ஜெபிக்கணும். நீங்கள் மாம்சமாக கிரியை செஞ்சீங்கன்னா, ஏன்னா மேரேஜ்ன்றது அதுதான் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், அதில் தான் இருக்குது. நம்முடைய ஊழியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய லைஃபாக இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கை டிசிஷன் லைஃப் பார்ட்னர் நீங்கள் தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து தேவ சித்தத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னால், ஐ கேன் 100% கேரண்டியோடு நான் சொல்ல முடியும், கர்த்தர் உங்களுக்கு பெரிய சிறந்த பெஸ்ட்டான ஒரு லைஃபை கொடுப்பார். ஆம, இப்படி இருந்த சூழ்நிலையில் நிறைய அலையன்சஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது பல்லாவரத்துலேருந்து இந்தியன் கிறிஸ்டியன் மிஷன் ICM என்ற ஒரு சர்ச், அதை ஸ்தாபகர் அப்போஸ்தலர் TS தங்கராஜ் ஐயா அவர்கள், அவருடைய மனைவி அப்போஸ்தலர் ஜெயா தங்கராஜ் அம்மா, அவங்க வந்து த்ரூ யார் மீன்ஸோ என்னுடைய பயோடேட்டா போயிட்டு அவங்க நேராக வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க. பார்க்க வந்த முதல் நாளே அவங்களுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு தொடர்ந்து கல்யாண காரியங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சுது. எனக்கு கன்ஃபியூஷன், எப்படி என்ன நடக்கும் ஏது நடக்கும் எதுவுமே தெரியாது இல்லையா. ஸோ யார் செய்வாங்க, என்ன கேட்பாங்க, என்ன க்ரைட்டீரியாஸ் வரும், எதுவும் தெரியாது. நான் ஜஸ்ட் ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து மட்டும் ஜோம் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்போது மாப்பிள்ளை பார்க்க வராங்க, வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது நான் சொன்னேன், நான் பேசி தான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன் வீட்டில். அப்போ நான் பேசும்போது என் ஹஸ்பண்ட் அவங்க வந்து என்னை பார்க்கும்போது நான் சொன்னது அவங்க கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தது மாதிரி என்னுடைய காரியங்கள்லாம் சொல்லிவிட்டு, என் தம்பி தலையெடுக்கிற வரைக்கும் என்னுடைய ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணணும், எங்கள் அம்மாவும் தம்பியும் நான் விட முடியாது அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்கிட்ட அப்படின்னும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போவுமே வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்கும், அதனால் நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை, நான் எதுனாலும் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வெயிட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ ஆண்டவருக்கு சித்தமானால் கர்த்தர் நம்முடைய திருமண காரியங்களை வாய்க்க செய்யட்டும்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். எனக்கு அந்த ஒரு வார்த்தை கேட்டபோதே தெரிஞ்சிச்சு, இவர் வந்து ஒரு நிஜமாலே ஒரு காட் ஃபியரிங் பர்சன் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனால நான் ஓகே சொன்னேன், என்னுடைய கல்யாண காரியங்கள் ஒழுங்காக ஆச்சு. அப்போ எங்கள் மாமியார் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இது வரைக்குமே இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் வந்து நிறைய பேரை நான் பார்க்குறது என்னென்னா, பொண்ணு பார்க்கும்போதோ இல்லை மாப்பிள்ளை பார்க்கும்போதோ பொண்ணு வீட்டில் என்ன செய்வாங்க, எவ்வளோ எடுத்துகிட்டு வருவாங்க, என்ன டிமாண்ட், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறது. ஆனால் என்னுடைய மதர்-இன்-லா அப்போஸ்தலர் ஜெயா தங்கராஜ் அம்மா அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் பொண்ணு மட்டும் கொடுங்க வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. நான் எதுவுமே எதிர்பார்க்கல, எதுவுமே நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரி, எனக்கு எந்த டிமாண்டுமே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற திருமண காரியங்கள் ஃபுல்லாக அவங்க செலவெடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் அங்கே புருஷ்வாக்கத்தில் என்கேஜ்மெண்ட் பண்ணோம். அப்புறம் என்னுடைய மேரேஜ் November 28 என்னுடைய மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு. நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் இதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே என்னோட இடைப்பட்டு நகையெல்லாம் நான் கைட்டும்படி எனக்கு பொறுத்துனையாக அதை செய்யும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். அதன் பிறகு பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் கர்த்தரினை பண்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்னை நடத்தினார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பைபிளில் யோசேப்னு ஒரு கேரக்டர், அவனுடைய தரிசனம் அவனுக்கு நிறைவேறத்துக்கு நிறைய தடை இருந்துச்சு, அவனுடைய சொப்பனை நிறைவேறதுக்கு நிறைய தடை இருந்துச்சு. அவனை குழியில் போட்டாங்க, அடிமையாக விற்றாங்க, அடிமையாக வீட்டில் இருந்து சிறைச்சாலை அனுபவம், சிறைச்சாலையில் நன்மை செய்தவங்க மறந்தாங்க. ஒருவேளை யோசேப்பு நினச்சிருப்பாரு, இதெல்லாமே வந்து என்னை தரிசனத்தை விட்டு தூரமாக கொண்டு போகுதுன்னு. ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் வந்து அவனுடைய தரிசனத்துக்கு நேராக தான் அவனை நடத்திட்டு இருந்தார். அந்த மாதிரி தான் ஆண்டவர் என்னையும் ரொம்ப அழகாக நடத்திட்டு இருந்தார். ஸோ ஃபைனலி November 28 என்னுடைய வெட்டிங் ஃபிக்ஸ் ஆச்சு. 2011 அதில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எங்கள் மாமியார் வீட்டு சைடில் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண இடம், என்னோடய ரிசப்ஷன் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டில் இருக்கிற காமராஜ் மெமோரியல் ஹால். ஸோ இந்த இடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இது வந்து பெரிய விவிஐபிஸ் மட்டும் வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஹால். என்னுடைய இன்விடேஷன்லாம் வந்துருச்சு. அப்போ நான் என்னுடைய ஆவிக்குரிய அண்ணன்னு சொன்னாலே அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன், ஆனால் இந்த இடம் எங்கே இருக்குது, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி போய் கூப்பிட்டு போய் காட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நான் அந்த இடத்துக்கு போய் அதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த டோரை திறந்து உள்ளே பார்க்குறேன், அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடம், ஏறக்குறைய ஒரு 3000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு பிளேஸு. இந்த சினிமா தியேட்டர்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், சினிமா அந்த செட்டப்பில் தான் அது ஃபுல்லாக இருந்துச்சு. அதை போய் பார்த்துட்டு நான் வெளியே அந்த படிக்கட்டு இறங்கி வரும்போது நான் என் கண்ணில் கண்ணீர் மட்டும்தான் வந்துச்சு. நான் அழுதுகிட்டே வெளியே வந்துட்டு நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணாக்கிட்ட, எங்கள் அப்பா ஒரு வேளை இருந்திருந்தா கூட, என் உலக பிரகாரமான அப்பா இருந்திருந்தா கூட, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு மேன்மை ஒரு நன்மை நடந்திருக்குமா எனக்கு தெரியாது, ஆனால் என் ஏசப்பா வந்து என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே பெஸ்ட்டாக செஞ்சுருக்காருனா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்தேன். ரொம்ப கிராண்டாக என்னுடைய கல்யாணம் நடந்துச்சு. புத்தி அறிவுக்கு எட்டாத அளவுக்கு என்னுடைய திருமண காரியங்கள் நடந்துச்சு. என் வெட்டிங்க்கு வந்து என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னது என்னென்னா, நீ ஒரு தெய்வத்தை நம்பி போன, அந்த தெய்வம் உன்னை கைவிடலை, உன்னையும் உன் பிள்ளைங்களையும் அது கரை சேர்த்துருச்சுன்னு சொன்னாங்க. அதுதான் என் திருமணத்தில் இருந்த பெரிய ஒரு சாட்சி. கர்த்தர் அப்படியா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார், நினச்சி கூட பார்க்க முடியல, எல்லாமும் தகுதி இல்லை, ஆனால் கர்த்தர் அப்படி உயர்த்தினார். என் தம்பி எம்சிசி ஸ்கூலில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்சிசி காலேஜ் போனான். என் வாழ்க்கையில் மட்டும் இந்த பிளெஸ்ஸிங் இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பிளெஸ் பண்ண ஆரம்பித்தார். எம்சிசி காலேஜில் அவனுக்கு நல்ல பிகாம் கிடச்சி அவன் அந்த படித்து முடித்தான். படித்து முடித்து தேர்ட் இயர் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு ஒரு நல்ல ஒரு கம்பெனியில், பிக் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இஎன்ஒயின்னு சொல்லிட்டு டிஎல்எஃப்ல போரூரில் இருக்க ஒரு கம்பெனியில் அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிது. அது வந்து யூஎஸ் ஆடிட்டிங் கம்பெனி. ஸ்டார்டிங் 20,000 அவனுக்கு ஒரு ஒர்க் கிடச்சிது. கர்த்தர் எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சார். என்னுடைய கணவர் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த என் திருமணமான அந்த நாளிலிருந்து என் ஃபேமிலியாக அவர் ஃபேமிலியாக கொஞ்சம் கூட என் தம்பினோ இல்லை என் அம்மானு நினைக்காம அவருடைய சொந்த குடும்பமாக நினச்சி அவங்க ரெண்டு பேரையும் அவ்வளோ பாசமாக நடத்துவார். எங்கள் மதர்ன்லாம் அவ்வளோ எங்கள் அம்மாவை நேசித்து பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு திருமணம் ஆகிற டைமில் எங்கள் மாமனார் பயங்கர சிக்காக இருந்தாங்க. அப்போ சொல்ல டிஎஸ் தங்கராஜ் ஐயா அவர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 அவங்க கத்தருக்குள்ள நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக நேர்த்தியாக எங்களுடைய வெட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக கத்தருக்குள்ளே அவங்க நித்திரை அடைஞ்சாங்க. அதன் பிறகு ஊழியத்தில் அநேக போராட்டங்கள், கண்டிப்பாக ஒரு தலைமையில் இருக்கிறவங்க மறிச்சாங்கன்னா அடுத்தது என்னென்ன போராட்டங்கள் வருமோ எல்லா போராட்டங்களும் ஊழியத்தில் வந்துச்சு. ஆனாலும் ஒன்றே ஒன்று, கத்தர் எந்த நோக்கத்திற்காக எங்களை இணைச்சாரோ, எந்த நோக்கத்துக்காக இந்த ஊழியத்தில் கொண்டு வந்தாரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மேற்கொள்ள உதவி செய்தார். இன்றைக்கு குடும்பமாக நாங்கள் இருந்து அந்த சபையை நடத்தும்படியாய், அந்த ஊழியத்தை நடத்தும்படியாய் கர்த்தர் பெரிய கிருபைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு திருமணமாகி 12.5 ஆயிடுச்சு. இந்த நவம்பர் வந்தால் 13 ஐம் கம்ப்ளீட்டிங் 13. இந்த 13 கர்த்தர் அருமையாக எங்களை நடத்தினார். எங்களுக்கு 2 பெண் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. பெரியவ பேர் ஜெஸ்ஸி, கிஃப்டாக கர்த்தர் கொடுத்த ஈவு என்று சொல்லி அவளுக்கு ஜெஸ்ஸி கிஃப்டான்னு பேர் வச்சோம். 2 மகள் ஜூடித் குளோரியா. அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனம், அநேகர் மூலியமாக தீர்க்க தரிசனம், இவள் கர்த்தருடைய துதியை சொல்லி வருவாள் அப்படின்னு சொல்லி, ஆகையினால அவளுக்கு ஜூடித் குளோரியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம். ரெண்டு பேரையும் கர்த்தருடைய பயத்தில் இம்மட்டுமாய் நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். என்னுடைய தம்பியினுடைய திருமண காரியங்கள், அதன் பிறகு தம்பியுடைய திருமண காரியங்களில் அநேக போராட்டங்கள் இருந்துச்சு. எப்படி பார்க்குறது, என்ன செய்கிறது, ஏன்னா நாங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு நகை போடாத ஒரு பிரதிஷ்டையில் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் இருக்க பிள்ளை வேணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதே மாதிரி ஏற்ற நேரத்தில் கர்த்தர் ஒரு அருமையான ஒரு மகளை எங்களுடைய குடும்பத்தில் சேர்த்தார். தம்பிக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவனுடைய திருமண காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கோயம்புத்தூரில் மகள். ஸோ கோயம்புத்தூரில் ரொம்ப கிராண்டாக ஒரு கல்யாணம் நடந்துச்சு. திருப்பி இங்கே சென்னையில் விஜிபி பீச் ரெசார்ட்டில் அந்த ஓப்பன் கிரவுண்டில் அவனுக்கு ரிசப்ஷன் நடந்துச்சு. இப்படி கர்த்தர் எங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். எங்கள் அம்மா அவர்களுடைய ஜபம், அவர்களுடைய விசுவாசம், நான் சொல்லுவேன் அவங்களுடைய குருட்டுத்தனமான ஒரு விசுவாசம், எங்கேயுமே வெளியே வேலைக்கு போக தெரியாது, வெளி அனுபவம் கிடையாது, சம்பாதிக்கிற திறமை கிடையாது, ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, கர்த்தரை விசுவாசித்தாங்க, இயேசுவை விசுவாசித்தாங்க, இயேசுவை பற்றி பிடித்து கொண்டாங்க. அந்த விசுவாசத்தில் எங்களையும் வளர்த்தாங்க. ரொம்ப எங்கள் அம்மா வந்து இந்து மார்க்கத்துலேருந்து வந்திருந்தாலும் அப்படியே வைராக்கியமாக ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டாங்க. சபை காரியங்களில், ஊழிய காரியங்களில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. சம்டைம்ஸ் சர்ச்சுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா எங்களை தர தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க, கையை பிடிச்சி ரெண்டு பேரையும். அப்படியெல்லாம் வைராக்கியமாக இருந்தவங்க. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் அவங்க ரொம்ப பெட்ரிடனாக இருந்தாங்க. மரண படுக்கையில் 2020 ரொம்ப மரண படுக்கையில் இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட என் கணவர் வந்து அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் மாமியார் அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் மாமியார் அவங்களுக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலியில் கத்திர என்ன வச்சார். எங்கள் அம்மா என் கூட தான் இருந்தாங்க. கடைசியாக ஒரு பெரிய ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் இந்த சிக்னஸ், இந்த ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா எங்கள் அம்மா லாஸ்ட் டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு 25th அன்னைக்கு காலையில் ஒரு 5:45 அப்போது அவங்க கத்திரக்குள்ளே நித்திரை அடைஞ்சிட்டாங்க. வீட்டில் இருந்த இடத்துலையும் அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்னோடு ஒரு வசனத்தை பேசுகிறாரு, இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், இம்மானுவேல் நான் கூட இருப்பேன். நான் எல்லா மெசேஜெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி நைட் 2 மணி ஆகிடுச்சு, நான் படுக்கலான்னு போகிறேன், என்னால் படுக்கவே முடியல. அந்த வார்த்தை எனக்கு பேசிக்கிட்டே இருக்குது, இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், இம்மானுவேல் நான் கூட இருப்பேன். நான் சொல்கிறேன், ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிருச்சு, எனக்கு மெசேஜ் புரிஞ்சிருச்சு, நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னை கொஞ்சம் நேரம் தூங்க விடுங்க, ஏன்னா திருப்பி நான் 4:00 எழுந்து கிளம்பணும், பிள்ளைங்களாம் கிளப்பணும், 6:00 எனக்கு சர்வீஸ் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை என்னை தூங்கவே விடலை, இம்மானுவேல் அவன் கூட இருக்கேன், இம்மானுவேல் அவன் கூட இருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிஞ்சுது. ஏன் அந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என்னை தேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்னிங் நான் வரும்போது சூழ்நிலைகள் எல்லாம் சர்ச்சே வந்துட்டாங்க, எல்லாம் 6:00 சர்வீஸ்க்கு வந்துட்டாங்க, எங்கள் அம்மா அங்கே கீழே இறந்து கிடக்கிறாங்க. அப்போ ஆவியானவர் எனக்கு சொல்கிறாரு, இந்த வார்த்தையை நான் கொடுத்தது உன்னை தேற்றுறதுக்கு மட்டும் இல்லை, உன் சபையை தேற்றுறதுக்கு, எழுந்து போய் பேசு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஆண்டவரே எங்கள் அம்மா செத்து கீழே கிடக்கிறாங்க, நான் எப்படி மேலே போய் பேசுறது, இல்லை நீ போய் பேசு. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அப்போது என் பக்கத்தில் எங்கள் சபையினுடைய ஜப வீராங்கனை, எங்கள் விசுவாசி, மூத்த விசுவாசி ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டி எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார் போய் பேச சொல்லி, நான் பேசட்டுமான்னு. அவங்க சொல்கிறாங்க, மகளே நீ போ, நீ போய் பேசு, கர்த்தர் உன் கூட இருப்பாருன்னு. எங்கள் அம்மா கீழே இறந்து கிடக்கிறாங்க, நான் மேலே போய் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இம்மானுவேல் நான் கூட இருப்பேன், நான் சர்வ வல்லமையுள்ளவராக அவன் கூட இருப்பேன், சர்வ ஞானியாக அவன் கூட இருப்பேன், சர்வ வியாபியாக நான் கூட இருப்பேன்ற அந்த வார்த்தையை பேசும்போது என் சபை அங்கே பலப்பட்டதே நான் பார்த்தேன். கர்த்தர் எது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்தாலும் அப்புறம் அந்த டெத், அந்த ஃபியூன்ரல் அவ்வளவு க்ளோரியஸாக இருந்துச்சு, மகிமை நிறைந்ததாக இருந்தது. பாட்டு ஜபம் சாட்சி, பாட்டு ஜபம் சாட்சி, வார்த்தை அந்த நாள் முழுவதும் யாருமே போல, எல்லாரும் இருந்தாங்க. அநேக ஊழியக்காரங்க வந்தாங்க அந்த சாவில், எங்கள் அம்மாவோட ஃபியூன்ரலுக்கு. பெரிய ஊழியக்காரருக்கு மறிச்சா எப்படி இருக்குமோ அப்படி எங்கள் அம்மாவுடைய ஃபியூன்ரல் நடந்தது. அப்போது நான் ரியலைஸ் பண்ணேன், அவங்க எவ்வளோ தன்னுடைய வாலிப வயதிலிருந்து அவங்களுடைய உத்தமத்தில் கத்தரை பற்றி கொண்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மரணம் அவ்வளோ ஒரு க்ளோரியஸாக இருந்தது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா 28 யங் விடவா அவங்க நினச்சிருந்தா எங்கள் ரெண்டு பேரையுமே எங்கேயாவது ஒரு ஆசிரமத்தில் விட்டுட்டு அவங்க லைஃப் அவங்க பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா ஷி வாஸ் சோ பியூட்டிஃபுல், ஷி வாஸ் சோ யங். ஆனால் அவங்க அது எல்லாத்தையும் வெறுத்துட்டு என் பிள்ளைங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தரை பிடிச்சி எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை வளர்த்து எங்களை நடத்தி இன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரியாக நிற்கிறேன், இன்றைக்கி என் தம்பி இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான் அப்படின்னா அது எங்கள் அம்மாவுடைய ஜபம். எல்லாத்தையும் நேர்த்தியாக செஞ்சுட்டு எங்கள் அம்மா கர்த்தருடைய சமூகத்தில் இப்போது இலைப்பாறிட்டு இருக்காங்க. கர்த்தர் எங்களை மேன்மையாக ஆசீர்வச்சிருக்கிறாரு. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ தேவைகள் இருந்திருக்கு, ஆனால் அது மத்தியில் ஆண்டவர் எங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வச்சார். எந்த எங்கள் தேவைகளை காட்டிலும் அதிகமாக எங்களை ஆசீர்வச்சார். இப்போது எனக்கு எட்டாத உயரத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வத்து வச்சுருக்கிறாரு. என் அன்பு கணவன், என் ஊழியம், என் பிள்ளைங்க, என்னுடைய சபை, என் சபை விசுவாசிகள் எல்லாரையும் கர்த்தர் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை, ஒரு நல்ல ஒரு அவிக்குரிய ஒரு ஃபெலோஷிப்பை கொடுத்துருக்காரு. என் தம்பியை பிளஸ் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த டைமில் கூட என் தம்பி யூஎஸில் இருக்கிறான். 6 ட்ரைனிங் பீரியடுக்கு அவன் யூஎஸ் தேசத்துக்கு போயிருக்கான். இப்படி நாங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வச்சிருக்கிறாரு. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்லணுன்னா, இயேசுவை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சாபமான ஒரு வாழ்க்கையாக, ஒருவேளை அந்த சாபத்திலிருந்து நீங்கள் வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா, இந்த நாள் இந்த சாட்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. இந்த உலகத்தில் சாபத்தை தீர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். பாரம்பரிய சாபத்தில் இருந்த, ஜெனரேஷனல் கர்ஸில் இருந்த என்னுடைய வாழ்க்கையை, எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எங்கள் அம்மா எப்போ ரட்சிக்கப்பட்டாங்களோ, எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களோ, அப்போலேருந்து அந்த குடும்பத்தில் மரணம் நின்றுது, சாவே இல்லாமல் இருந்துச்சு. அநேக ஆண்டுகள் அங்கே சாவு இல்லாமல் இருந்த அந்த ஜென்ரேஷனல் கர்ஸ் உடஞ்சது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நன்மை, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். காயத்ரியாக பிறந்த என்ன ஆண்டவர் இப்போ கிரேஸாக மாற்றி, கிருபையாய் மாற்றி, என்னுடைய பெயரை கெசட்டில் மாற்றிட்டேன். என்னுடைய பெயர் காயத்ரி கிரேஸ். ஸோ ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா, அது ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்தான். காயத்ரியாக இருந்த என்ன கர்த்தர் கிரேஸாக மாற்றி அவருடைய கிருபையினால் இம்மட்டுமாய் நிலை நிற்க செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை நாங்கள் இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டில்லை அப்படின்னு சொல்லியிருந்தால் எங்கள் வாழ்க்கை அந்த சாபத்திலே இருந்திருக்கோம். நான் கண்டிப்பாக சொல்ல முடியும், இன்றைக்கி நாங்கள் மறித்து போய் எத்தனையோ வருஷம் ஆயிருந்திருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனால் அன்றைக்கு எங்களை தேடி வந்த இயேசு இன்றைக்கு உங்களையும் தேடி வர அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. உங்களுடைய சாபங்கள் நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கள், எத்தனையோ அற்புதங்கள் என் வாழ்க்கையில் இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ டே பை டே அவ்வளோ அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. அந்த அற்புதங்களை ருசி பார்க்கணும்னா நீங்களும் உள்ளத்து நாளத்துலேருந்து இயேசுவே அப்படின்னு ஒரு வார்த்தையில் கூப்பிடுங்க. நிச்சயமாக அந்த கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நீங்களும் ஒருவேளை அந்த மாதிரி சாபத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்கள், வியாதியின் கட்டுகளில் இருக்கிறவங்க, மரண தருவாயின் கட்டுகளில் இருக்கிறவங்க, அல்லது திருமண தடையில் இருக்கிறவங்க, இல்லை பிள்ளைக்காக ஏங்கிட்டு இருக்கவங்க, என்ன சூழ்நிலைகள் நீங்கள் இருந்தாலும், என்ன கட்டுகள் நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு இயேசுவேன்னு நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். இந்த சாட்சி நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போல் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு என் வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை செய்திருக்கிறார், நான் இதை சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால், கிரைஸ்ட் காலிங் டிவி உங்களுக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துலேயே வந்து உங்களுடைய லைஃப் டெஸ்டிமனியை அவங்க சாட்சியை அவங்க வீடியோ பண்ணி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு உங்களுடைய சாட்சி பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கிரைஸ்ட் காலிங் டிவியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பாஸ்டர் டேனியல் அவர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய சாட்சி அநேகரை எழுப்பி கட்டுவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். எங்களுடைய மினிஸ்ட்ரியினுடைய மெசேஜஸ் அல்லது எங்களுடைய சாங்ஸ், என்னுடைய கணவர் பாஸ்டர் டி ஜெயராஜ் அவர்கள் அருமையாய் கத்தரை பாடி துதிக்கக்கூடிய வல்லமையான அபிஷேகம் பெற்றவர். அநேக பாடல்களை அவர் பாடியிருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சேனல் இருக்குது, எங்களுடைய ஐசிஎம் சர்ச் பல்லாவரம் அப்படின்ற யூடியூப் சேனல், ஐசிஎம் சர்ச் பல்லாவரம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்திகள், எங்களுடைய பாடல்கள், எங்கள் சேனலில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுற சாங்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். கிரைஸ்ட் காலிங் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த சேனல்லையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அநேகருடைய சாட்சிகள் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சாட்சிகளை கேட்டு, ஏன்னா வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள சாட்சி ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அருமையான பாஸ்டர் செய்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இந்த சாட்சிகள், அவரில் சேனலில் போடுகிற சாட்சிகள் பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அது பிளெஸ்ஸிங்காக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் கேட்ட இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்டதெல்லாம் நீங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது, இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்படும் என்ற ஒரு வாழ்க்கையின் அனுபவ சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு ஆண்டவரே கட்டுகளில், பாரங்களில், பிரச்சனைகளில், போராட்ட போராட்டங்களில், கடன் பிரச்சனையில், ஆண்டவரே வியாதியில், மரண கட்டுகளில் ஆண்டவரேப்பா சிக்கி தவித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. இயேசு என்று அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவரே நீர் கர்த்தாவே அப்பா எல்லாருக்காகவும் நீர் ரத்தம் சிந்தி ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் மறித்து எங்களுடைய சாபங்களை எங்களுடைய வியாதிகளை மாற்றின தேவன் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. தொடர்ந்து உங்கள் கரம் எங்களை நடத்திட்டோம், ஆசிர்வதிங்க இந்த சேனலை, ஆசிர்வதிங்க ஆண்டவரே இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி சேனலை, ஆசிர்வதிங்க பாஸ்டர் டேனியலை, ஆசிர்வதிங்க அவர் செய்கிறதான இந்த மகத்துவமான ஊழியத்தை, ஆசிர்வதிங்க அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே இருக்கிற இந்த சாட்சிகள் நிறைய பேரோட லைஃபை தொடுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, ஆசிர்வதிங்க. சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
1: அன்பான் தி கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கொஞ்சம் பழைய பாட்டெல்லாம் பாட போறோம். காலத்தால் அடிக்க முடியாத சில பாடல்கள். நான்லாம் சின்ன சின்ன பையனா இருக்கும் போது இந்த பாட்டு கேட்டுதான் வளர்ந்தேன். எங்க பாட்டி சர்ச்சில், எங்க அப்பா சபையில. இப்பதான் கிட்டாரு, கீபோர்டு, வெஸ்டர்னு, சிந்த், அது இது எல்லாம் வந்திருக்கு. அப்பெல்லாம் நான் ட்ரம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ட்ரம் தெரியுமா? இப்பெல்லாம் எங்க எல்லாம் பெரிய பெரிய பேண்டு செட்டு தான் வச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய பேடு, அது இதெல்லாம் இருந்தா தான் மதிப்பு. அப்போ ட்ரம்மு தான், ட்ரம்மு. அப்புறம் சர்ச்சனோட சாவி கொத்து இருக்கும் பின்னாடி, டோரு சைட் டோரு, அந்த சாவி கொத்து எடுத்து மேலே, அதுதான் எங்களுக்கு டைமிங். சொக் சொக் அது அடிச்சு அந்த குழியே ஆயிரும். அடிச்சு பாடுவோம் பாருங்க, ஐயோ அப்படியே மகிமையா இருக்கும். நம்ம கை தட்டுற சவுண்டும் ட்ரம் அடிக்கிற சவுண்டும், பக்கத்தில் வர ஒரு பையன் இருப்பான் ஜால்ரா அடிக்கிறதுக்கு, அப்புறம் மொராக்கோசம் ஒன்று இருக்கும். இப்பெல்லாம் தெரியும் வரும் சவுண்டு, அதை வர உணர்த்தன், அது கம்பியெல்லாம் திடீர்னு கிளியும். ட்ரம் வாசிக்கும் போது கையெல்லாம் பொத்து போயிடும் அடி. அப்புறம் ட்ரம்மோட இது அந்த மேலே வாசிப்போம் பாருங்க, அந்த மேலே அந்த ட்ரம்முனுடைய பேண்டு வாசிக்கும் போது மேலே ஒரு ஸ்பான்ஜ் மாதிரி இருக்கும், அது அடிக்கடிக்கு கழுண்டு ஓடிடும். அப்புறம் துணியெல்லாம் பக்கத்து சர்ச்சுக்கு வந்தவங்க கர்ச்சீப் கிர்ச்சி முக்காடு அவங்க ஸ்கார்ஃபெல்லாம் வாங்கி அது குச்சியில் சுற்றி, அப்புறம் அதை அடிக்கிறது, அடித்து கத்துற அப்படியே ஆராதிக்கிறது. அந்த காலம்லாம் அந்த காலத்துடைய அனுபவங்கள் கூட நம்ம போகணும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அந்த பழைய காரியத்துக்கு ஆன்டிக்குங்க எப்போவுமே ஒரு வல்லம் இருக்குது. அப்போது அது சீசனிங் ஆக ஆக அதனுடைய ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த அனுபவத்துக்குள்ளே போக போகிறீங்க. ரெண்டு கரத்தை உயர்த்தி

இந்த பாட்டு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் பேருக்கு, சிலவங்கலாம் தெரியவே தெரியாது. அப்ப இப்ப இருக்கிற பாடலை பண்ண உடனே வந்துடும் அப்படியே ப்ரெசன்ஸ், அப்படியே தெரிஞ்ச பாடலை பண்ண இதெல்லாம் நீ கத்துக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க?

கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பழைய அனுபவத்துக்குள்ள நான் போகணும். இதெல்லாம் பாடும் போது எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. கத்தர ட்ரம் வாசிச்சு இப்ப கத்தர் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள சுமூகமா ஆராதிக்க வச்சிருக்காரு. அந்த இருக்க கஷ்டம் இல்லை, அந்த கவலை இல்லை. அப்பெல்லாம் ட்ரம் வாசிட்டா இப்ப பாருங்க, கீபோர்டு கிட்டாரு அது தபேலா காங்கோ பேங்கோஸ் பேஸ் கிட்டார் எல்லாம் தனித்தனியா இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கத்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்காரு பாருங்க. அதை நினைச்சு ஆண்டவரே நான் பழைய அனுபவத்துக்குள்ள போகணும்பான்னு சொல்றேன்.

0: உயரத்தை பார்த்துகிறார். உனக்கு என்ன வேணும் ஆண்டவருக்கு தெரியும். அவரை நம்புகிற உனக்கு சகலத்தையும் கர்த்தர் செய்து முடிப்பார். நம்பிக்கிட்டு இருந்தா தான் நீ பாக்கியவான், நம்பினா தான் நீ பாக்கியவான். கர்த்தர் உனக்கான சகல காரியத்தையும் செய்து முடிப்பார்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

0: அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: The children of God, may the Lord bless you.
0: நான் அடிக்கடி இவ்வளோ நேரம் ஜபத்திலேயே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன்.
1: I just finished the message in the worship.
0: Hallelujah. கண்ணை திறந்து பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று தான், கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணாலும் ஒன்று தான்.
1: It is both are equal when we
0: Hallelujah.
1: open the eye and preach.
0: உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி கொடுத்தாச்சு.
1: I have given the message.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் ஒன்றும் கதை சொல்லலை.
1: I didn't tell any story.
0: ஜோக் அடிக்கல.
1: No joke.
0: ஒரு ரெண்டு கதை சொல்லி ரெண்டு ஜோக் அடித்தா கொஞ்சம் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நல்லா பேசுனாரு.
1: If I tell some story and joke and
0: அது மாதிரி இங்கே என்டர்டைன்மெண்ட்டுக்காக இது இடம் இல்லை.
1: No entertainment here.
0: இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை.
1: This is the church of the living God.
0: சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடியது.
1: It is the church.
0: மறுபடியும் சொல்லுகிறேன்.
1: I repeat it.
0: இந்த இடத்துல வந்து சும்மா கல்யாணம், பிறந்த நாள்,
1: marriage,
0: எல்லாம் ஏதாவது வீட்டு கூட்டம் நடத்தணும்,
1: and house
0: சோத்திர கூட்டம்,
1: pricing meeting,
0: இது செய்யணும் அது செய்யணும், ஃபங்க்ஷன் நடத்தணும், அதுக்காக இந்த சர்ச்சில் அப்படி ஒண்டிட்டு இருக்கிறதெல்லாம் அருவறுப்பானது.
1: Then it is abomination before God.
0: அது கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: சத்தியத்துக்காக நீ வருவியாய், ஆனால்
1: if you don't
0: அதுக்கு மாத்திரம் தான் இங்க முக்கியத்துவம்.
1: Only priority for the truth.
0: நீ சத்தியத்தை கேட்கணும்.
1: You have to listen to the truth.
0: சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்.
1: You have to commit for the truth.
0: அதுவும் கேட்டுட்டு உன் இஷ்டப்படி போகக்கூடாது.
1: You should not go away by hearing.
0: இல்லையா, இந்த சத்தியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நிறைய சர்ச் இருக்குதுன்னு சொல்றவங்க வேற வேற சர்ச்சுக்கு நீங்க போகலாம். நிறைய பேர் போயிட்டாங்க.
1: And many they left the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நிறைய பேர் போயிட்டாங்க, நீங்களும் போலாம்.
1: And many left, you can also go.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சத்தியத்துக்கு கீழ் படிக்கிற ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தா போதும்.
1: Even 5 or 10 enough those who obey to the truth.
0: தாழ்மை சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of humbleness,
0: சிந்தையுள்ளவர்கள்,
1: the mind of Christ,
0: ஆவியான ஆவிக்குரியவர்கள்,
1: the spiritual people,
0: சபையில இருக்கணும்.
1: You should be in the church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சும்மா மாம்சத்துக்காக இங்க வந்து
1: for the flesh sake
0: ஒரு ஜனங்க மாய்மாலமான வேஷம் போடுறது,
1: the hypocrite way,
0: இதெல்லாம் கர்த்தருக்கு அருவறுப்பானது.
1: It is abomination before God.
0: பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறீங்க.
1: You are grieving the Holy
0: Spirit. பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீங்க.
1: Don't grieve the Holy Spirit.
0: நான் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது அவரே உனக்கு விரோதமாக எதிர்த்து யுத்தம் பண்ணுவாராம்.
1: When you resist the Holy Spirit, he will fight against you.
0: ஜாக்கிரதையா இருக்கணும்.
1: We have to be careful.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது
1: When you come to the presence of the Lord,
0: ஒரு தீர்மானம்,
1: have the determination,
0: ஆண்டவரே நான் இங்கே சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு
1: let me obey to the
0: உண்மை உத்தமமான விசுவாசியா இருக்க விரும்பறேன்.
1: I want to be faithful,
0: கூட இருந்துகிட்டே
1: being with
0: முரட்டாட்டம் பண்ணிக்கிட்டு,
1: doing rebelliousness,
0: கீழ்ப்படியாம இருந்துகிட்டு,
1: disobeying,
0: இஷ்டப்படி வாழ்ந்துகிட்டு,
1: living as
0: உன் இஷ்டப்படி நடந்துகிட்டு,
1: living as you like
0: இருப்பாயானால் அது கர்த்தருக்கு நீ கணக்கு, எனக்கு இல்ல, எனக்கு யாரும் பயப்பட வேண்டாம்.
1: Then you can give the account to the Lord.
0: கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார்.
1: The Lord is looking at.
0: அவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும்.
1: You have to give account to him.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நான் சொல்ல வேண்டிய கடமையெல்லாம் சொல்லிடுறேன் உங்களுக்கு.
1: And I tell everything for you.
0: அதனால கர்த்தருக்கு பயந்து நடங்க.
1: Fear unto the Lord.
0: Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை.
1: To the word of God.
0: ஸ்தோத்திரம். நீ காலையில நல்ல பிரசங்கம் உங்களுக்கு கொடுத்தாச்சு.
1: Given a message.
0: Hallelujah.
1: In the morning.
0: Amen.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Thank you Lord.
1: Thank you Lord.
0: எத்தனை பேர் கவனிச்சீங்க பிரசங்கத்தை?
1: How many of you listened to the message?
0: கவனிச்சீங்களா இல்லையா?
1: Did you listen?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த இடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய செய்தி தான்.
1: Each and every word from here it is the message
0: of God. வீண் வார்த்தை பேசுறது இல்ல.
1: No vain words.
0: தேவ செய்தி.
1: God's message.
0: கர்த்தர் சொல்றத தான் நாம சொல்றோம்.
1: We tell whatever the Lord tells.
0: எங்க இஷ்டமா எதுவும் பேசுறது இல்ல.
1: We are not talking as we like.
0: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
1: Dear children of God,
0: இந்த கால வேளையிலே,
1: In this morning.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
1: The word of God says.
0: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:47 வாசிக்கும் பொழுது,
1: Luke 12:47.
0: தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல், அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்க அநேக அடிகள் அடிக்கப்படுவான்.
1: And those who
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
1: those who are not prepared by knowing the will and he will be beaten.
0: சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவன்,
1: knew his Lord's will and prepared not himself.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: Dear children of God,
0: ஆண்டவரை சந்திக்கணும்னா ஒரு ஆயத்தம் இருக்கணும்.
1: There must be a preparation to meet Jesus.
0: ஆயத்தம் இல்லாம யாரும் ஆண்டவரை சந்திக்க முடியாது.
1: Without preparation you cannot meet God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நீ போற வேலைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் கண்ணாடி முன்னால் நின்று ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அலங்கரிச்சுட்டு போறீங்க.
1: You are dressing up at 1 hour before the mirror and go to the
0: ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரம் தேவை?
1: What a preparation is necessary to meet our God.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா வந்திருக்கீங்களா?
1: Are you ready to
0: எப்படி உங்கள பரிசுத்த அலங்காரம்,
1: the beauty of holiness, அலங்காரம், the beauty of holiness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எத்தனை பேர் பண்றீங்க?
1: How many of you doing that?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God,
0: லூக்கா 1:17 வாசிக்கிறபடி,
1: Luke 1:17,
0: பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளை எழுத்துக்கும் கீழ்ப்படியாதவர்கள் நீதிமானுடைய ஞானத்தை திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படியாக. உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு, ஹல்லேலூயா.
1: To turn the hearts of the fathers.
0: அதனால தான் உங்களுக்கு சொல்றேன்.
1: That's why I say.
0: கொஞ்சம் பேரா இருந்தாலும்
1: maybe little people.
0: பதருங்க, எனக்கு தேவையில்லை.
1: I don't need chaff.
0: பதர்னா யாருன்னு கேட்டிங்களா?
1: Who are they?
0: மாசத்துக்கு ஒரு முறை வந்து ராபோஜன் எடுத்துக்க வேண்டியது.
1: Monthly once they come and take the Lord's communion.
0: தசமபாகம் கொடுக்கறதுல கரெக்டா தசமபாகத்தை கொடுத்துட வேண்டியது.
1: They give the tithe.
0: ஏன்னா தசமபாகத்தை கொடுத்துட்டு நான் ராபோஜன் எடுத்துட்டா நமக்கு ஒரு பிரச்சனை வராது.
1: When they give the tithe and take communion,
0: அப்படின்னு அவங்களுக்கு நினைப்பு.
1: They think that they will not face any problems.
0: Hallelujah. ஆனா தசமபாகம் கொடுப்பாங்க, ராபோஜனமும் எடுத்துக்குவாங்க. ஆனா அவங்களுடைய ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு அவங்க உண்மையா இல்லை.
1: They are not faithful to the church of the living God after giving tithe and come taking.
0: Hallelujah. வேசி மார்க்கத்தார்.
1: And the way,
0: வேசி மார்க்கன்னா தெரியல உங்களுக்கு.
1: The way of fornicators.
0: ஒரு புருஷனுக்கு உண்மையா இல்லைன்னா அவன் பேர் வேசி.
1: If not truthful to
0: the சபைக்கு உண்மையா இல்லைன்னா ஒரு வேசி.
1: If you are not truthful to the church.
0: இந்த சபைக்கு உண்மையா இருக்கணும்.
1: You have to be
0: எல்லா சபையிலும் போய் தலை காமிச்சிட்டு வரக்கூடாது.
1: And you should not show your head to everywhere.
0: எந்த சபை கடிச்சாலும் போதும்னு ஓடக்கூடாது.
1: You should not run to any church.
0: அதுதான் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள்னு வசனம் சொல்லுது.
1: That's why the Bible says and you are not
0: ஸ்திரீ.
1: And the
0: சபையை வந்து ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார்.
1: The Lord compares the woman with the church.
0: சாதாரண ஸ்திரீ இல்ல.
1: Not ordinary woman.
0: அவள் ஒரு பயபக்தி உள்ள ஒரு தாயார்.
1: The very pious mother.
0: Hallelujah. ஒரு பயபக்தியுள்ள ஒரு தாய்.
1: பயஸ் மாதர்
0: நீதிமொழிகளின் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது,
1: in proverbs
0: அங்க வாசிக்கும்,
1: there we read
0: 31 அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது,
1: 31
0: நாம அங்க என்ன வாசிக்கிறோம் கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் எல்லாம் எழும்பி சொல்றாங்களா அவளை பாக்கியவதி. 28 வசனத்துல பிள்ளைகள் எழும்பி சொல்றாங்களா பாக்கியவதி.
1: Her children rise up and call her blessed.
0: புருஷன் சொல்றாரு அவளை பார்த்து.
1: Husband says,
0: அநேக பெண்கள் குணசாலி இருந்தது உண்டு, நீயும் அவர்களை பார்க்கல என்ன செய்வ? அப்போ பிள்ளைகளுக்கு நல்ல தாய்,
1: to the children good mother,
0: அவதான் பாக்கியவதி.
1: She is blessed.
0: Hallelujah. The சபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா,
1: the church is like,
0: Hallelujah. ஒரு தாயை போல,
1: like mother,
0: ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is guiding us.
0: Hallelujah.
1: Amen.
0: ஒரு தாய் எப்படி, Hallelujah.
1: As the mother cherishes the children,

0: 13 சொல்றாரு.
1: Isaiah 66 and 13.
0: ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்.
1: As the mother comforts you, I will comfort you.
0: நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள்.
1: You will be comforted
0: in
1: Jerusalem. ஒரு
0: தாய் எப்படி தன் குழந்தையை தேற்றுகிறாளோ.
1: As the mother comforts
0: Alleluia.
1: The child.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: ஒரு அம்மா,
1: one mother.
0: புரியத்துக்காக சொல்றேன், கதை சொல்றேன் நினைக்காதீங்க.
1: To for the understanding I'm saying.
0: The shopping mall பாத்தீங்களா?
1: The shopping mall.
0: ஒரு குழந்தையை தள்ளிக்கிட்டு போறாங்க அந்த தள்ளு வண்டியில.
1: They are taking the child on the
0: அந்த குழந்தை கத்துற கத்து இருக்கு பாருங்க.
1: The sound of that child.
0: அந்த மாலே ஒண்ணா கூட்டுற மாதிரி கத்துது.
1: It is shouting like anything in the mall.
0: ஆனா அந்த குழந்தை எவ்வளவு சொல்லி என்ன செய்யல. போறவங்க வரவங்க எல்லாம் அந்த குழந்தையை தான் பாக்குறாங்க.
1: Everyone is looking at the child.
0: அப்போ இந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லினே வருது.
1: Mother is telling a word.
0: என்ன சொல்றேன்னா,
1: what does it say?
0: Rose,
1: Rose,
0: அமைதலாரு,
1: be quiet
0: அப்படினு சொல்லி தள்ளின் போது.
1: And it is saying,
0: மணி கொஞ்சம் கத்துது அந்த குழந்தை.
1: Again it is crying.
0: Rose, அமைதலாரு,
1: Rose, keep quiet,
0: உன்ன கொஞ்ச தூரம் போ.
1: Again for some time.
0: Rose,
1: oh Rose,
0: அமைதலாரு,
1: keep quiet,
0: அமைதலாரு Rose,
1: keep quiet Rose.
0: அப்போ ஒரு ஆள் பின்னால வராங்க.
1: Man coming behind.
0: நீங்க எவ்வளவு பொறுமைசாலிமா.
1: Mother, you are patient.
0: உங்க ரோஸ் எவ்வளவு அழுதாலும்
1: whatever rose
0: அமைதலாரு அமைதலாருன்னு சொல்லினே வரீங்களே.
1: He kept on saying keep quiet.
0: அப்ப அம்மா சொல்றா,
1: mother said,
0: குழந்தை பேர் ரோஸ் இல்ல, என் பேர் தான் ரோஸ்.
1: My name is Rose, not
0: கோவம் அப்படி பத்திட்டு வருது.
1: The anger is coming.
0: அமைதலாரு அமைதலாரு என்ன சொல்லிட்டு வர நான்.
1: I am saying about myself.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்படினு சொல்லிச்சான்.
1: It was saying so.
0: தாய் தன் பாலகனை மறப்பாளோ.
1: Will the mother forget the child?
0: சில வேளையில தாயிங்க கூட என்ன செய்யறாங்க, குழந்தைங்களை பொறுமை இல்லாம போயிடுறாங்க இல்லையா.
1: Sometime mother
0: loses. ஆனா ஆண்டவர் அப்படி இல்ல.
1: But Lord is not like that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தாய் உன்னை மறந்தாலும் என்ன செய்யறது இல்ல, மறக்கிறது இல்ல.
1: Mother may forget you, but I will never forget you.
0: கர்த்தர் என்ன ஒரு தாயை விட,
1: more than the mother.
0: Hallelujah. மேலாக,
1: more than that.
0: நம்மை நேசிக்கிறபடியால தான் இந்த சபையை கொடுத்திருக்கிறார்.
1: Since
0: தாய் சபை,
1: it's a love at the mother church.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த சபையில ஞானஸ்தானம் எடுத்து, இந்த சபையில பிரதிஷ்ட பண்ணப்பட்டு, இந்த சபையில வளர்ந்து,
1: taking baptism, growing.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: எல்லாம் முடிச்ச பிறகு,
1: after finishing everything.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்புறம் வேற ஒரு சபைக்கு ஓடுறது,
1: going to another church.
0: தாய் இட்டு உதச்சிட்டு. Hallelujah.
1: Hallelujah.
0: நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களபடியினாலே எங்கள் ஜீவனையும் நாங்கள் என்ன பண்ணோம், எப்படி. ஏழாவது வசனத்தில் பாருங்க,
1: Verse 7,
0: உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. எப்படிங்க சபைன்றது என்னது?
1: The church means
0: தாய், பால் கொடுக்கிற தாய்
1: the mother
0: தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல.
1: Cherishes her children.
0: பால் கொடுக்கிற தாய்
1: then
0: தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல.
1: And cherishes her children.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த தாயானவள் நல்லா சாப்பிட்டாதா அந்த தாய்ப்பால் மூலமா அந்த குழந்தைக்கு ஆகாரம் கிடைக்கும்.
1: Mother should eat well, then only she can feed the
0: child. சபை எப்படிப்பட்ட சபைன்னு கேட்டீங்கன்னா,
1: the church,
0: அது முதல்ல நல்ல தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு,
1: the revelation
0: பெற்று,
1: receiving
0: சத்தியத்தை பெற்று,
1: receiving the truth,
0: அது உங்களுக்கு பாலையா பாலாக கொடுக்கப்படமாக.
1: It gives us.
0: Hallelujah. இதான் தாய் சபை.
1: That is the mother church.
0: இந்த தாயானவள்,
1: this mother,
0: அருமையானவர்களே, உங்களை வளர்த்து,
1: I'm bringing up.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எதற்காக?
1: For what?
0: வேதத்திலே அநேக தாய்மார்கள் உண்டு.
1: There are lots of mother.
0: முக்கியமான ஒரு தாய் சொல்ல வேண்டுமானால்,
1: the important mother.
0: யாத்திராம புத்தகத்துல மோசேயினுடைய தாய்,
1: the Moses mother.
0: இரண்டாவது அதிகாரத்துல,
1: second chapter Exodus.
0: அந்த மோசே பிறந்த உடனே
1: when child is அழகுள்ள
0: குழந்தை என்று கண்டு
1: being beautiful அதை
0: மூன்று மாதம் ஒளித்து வைத்தாள்
1: hiding 3 months
0: அப்புறம் ஒளித்து வைக்க கூடாது பார்வோன் கட்டளை போட்டார் எல்லா ஆண் குழந்தையும் கொண்டு போடுங்கடான்னு சொல்லிட்டார்
1: and pharaoh commanded to kill all the children
0: இந்த குழந்தையை ஒளிச்சு வச்சார்
1: they were hiding the child
0: இந்த தாய் எவ்வளவு நல்ல தாய் பாருங்க
1: so look at that mother
0: ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல்
1: not fearing god
0: நல்ல தைரியமான அம்மா
1: very bold mother
0: hallelujah மூணு மாதம்
1: 3 hallelujah
0: அழுத அழு சத்த கூட வெளியில கேட்காதபடிக்கு
1: she was
0: 3 மாசம் ஒளிச்சு வச்சா
1: hiding the child for 3
0: hallelujah கொஞ்சம் அழு சத்தம் கேட்டாலும் வெளியில போற அந்த போர்ச்சு அவர் கண்டுபிடிச்சிருவாங்க
1: if the weeping sound comes out others will find out
0: அவ்வளோ ஜாக்கிரதையா வளர்த்தா 3 months
1: very carefully she brought
0: hallelujah அப்புறம் முடியல
1: she could not
0: என்ன செய்தா
1: what did she do
0: ஒரு நாணல் பெட்டி செய்தா
1: she made a box
0: அத செய்து அந்த நைல் நதியில இருக்கிற நாணல்கள் நடுவில் கொண்டு வச்சிட்டா
1: she just left it on the nile hallelujah
0: பிறகு
1: then
0: அங்கே குளிக்கிறதுக்காக நதியில் நீராடுவதற்காக பார்வோனுடைய குமார்த்திகள் வருகிறார்கள்
1: the daughter of pharaoh came to take
0: அப்ப அந்த பெட்டியை பார்க்கறாங்க
1: she looked at the box
0: என்ன இது ஒரு பெட்டி இருக்குதே இங்க
1: there is some box here
0: அந்த பெட்டியை திறந்து பார்த்தா
1: when she opened it
0: பாருங்க அந்த மோசே குழந்தையிலேயே அந்த பார்வோனுடைய குமார்த்தியை கவர்ந்துட்டார்
1: and she really coveted
0: ஆண் குழந்தை வெட்டி போட்டுறணும்
1: if it is male child
0: ana mose paatha udane
1: after seeing moses
0: ah enna alagana kolanda
1: what a beautiful child
0: idu onnu seiyakudadu
1: we should not do anything
0: endru idu valakkanume po
1: we have to bring it up
0: hallelujah
1: hallelujah
0: appo unga thangi anda mose undiye sagodari anga nikkira
1: moses sister was there
0: odi poi kekkira
1: she was asking
0: idu kolandiya valakkuradhukku oru amma venuma ungalku
1: do you need any mother to feed
0: na kootnu varan solra
1: let me bring
0: போய் நேரா போய் அவங்க அம்மாவையே கூட்டி வரா
1: she brought her mom
0: அவங்க தாய் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு போய் வளர்க்கறாங்க
1: the mother took the child
0: hallelujah அருமையானவள அந்த குழந்தை வளர்கிறது
1: the child was growing
0: ஒரு பெரிய மோசே
1: a big moses
0: ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன்
1: the great man
0: ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரன்
1: great servant of god
0: hallelujah hallelujah
1: hallelujah
0: அவனை வளர்ப்பதற்கு அந்த தாய் அவள் பொறுப்பேற்றுக் கொண்டாள்
1: the mother has taken responsibility to bring him up
0: பாருங்க
1: look at that
0: hallelujah
1: hallelujah
0: குழந்தை சாகவும் கூடாது
1: the child should not die
0: பிழைச்சுக்கணும்
1: it should live
0: அவள் விசுவாசத்தாய்
1: she believed
0: விசுவாசத்திலேயே அந்த நாணல் பெட்டியை செய்தா
1: she made the box by faith
0: எப்படி செய்தா
1: how did she make
0: அந்த பெட்டி நாணல அவள் பின்னி பெட்டியாக மாற்றி
1: she made the box
0: அதிலே அவள் நல்ல பிசின் தைலத்தை பூசி
1: she applied all the gum
0: ஏனா தண்ணி உள்ள போக கூடாது அந்த பெட்டிக்குள்ள
1: the water should not penetrate inside
0: hallelujah
1: the box
0: அவ்வளவு அருமையா செய்து அங்க தண்ணில வைக்கிறாள்
1: she made it beautiful and left it on the nile river
0: அப்ப அந்த தாய் கிட்ட இருந்து அந்த பார்வோன் குமார்த்தி கிட்ட இருந்து குழந்தையை வாங்கி வந்த பிறகு
1: the daughter of pharaoh she brought the child
0: அவ என்ன சொல்ற மோசே என்று பெயரிடுகிறாள்
1: she named him
0: ஏன் மோசே பெயரிட்டான்னா
1: why did she do that
0: ஜலத்தினின்று இவனை நான் என்ன செய்தேன் எடுத்தேன்
1: i have taken him from the
0: water hallelujah
1: hallelujah
0: அருமையான தேவனுடைய பிள்ளையே
1: dear children of god
0: இந்த ஜலம்
1: this water
0: அது பாவத்திற்கு ஒப்பானது
1: it says
0: அதுல நீ எப்போ அழிந்து முழுகி செத்து போயிருப்ப மூச்சு தண்ணீரில் செத்து போயிருப்ப
1: and you would have drowned
0: ஆன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
1: the lord jesus christ
0: hallelujah அந்த ஜலம் உனக்குள்ளே போகாதபடிக்கு
1: the water should not penetrate
0: உன்னை காத்தார்
1: the lord protected you
0: ஜலத்திலிருந்து நீ எடுக்கப்பட்டாய்
1: you have taken from the water
0: ஜலத்துக்குள்ள போனே
1: ஜலத்திலிருந்து
0: வெளியே வந்த
1: you came out
0: அதுதான் ஞான ஸ்நானம்
1: that is baptism
0: ஜலத்தினாலும் ஆவியினாலும்
1: by water
0: விட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டாய் ஆண்டவருடைய பிள்ளைகள்
1: the children of god
0: ரட்சிக்கப்பட்டு
1: being saved
0: பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்காமல்
1: the sin should not penetrate
0: அவர்கள் மனம் திரும்பி
1: they should repent
0: அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று
1: taking baptism
0: ஜலத்திலிருந்து வெளியிலே வருகிறார்கள்
1: they are coming out from baptism
0: பிறகு அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும்
1: they have to be brought
0: இப்போ நீங்க வளர்ந்துட்டு வரீங்க
1: you are growing
0: அருமையானவர் ஏன் வளர்க்கப்படுகிறோம்
1: why we are bringing up
0: அநேகருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோம் கேட்டு பாருங்க யாரோ ஒருத்தர்
1: கூப்பிட்டு
0: தம்பி அம்மாவும் வாழ்க்கையின் நோக்கம் என்ன
1: வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்
0: அப்படின்னா என்ன பதில் சொல்லுவாங்க
1: வாட் ஆன்சர்
0: வாழ்க்கையின் நோக்கம் என்ன
1: வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்
0: யாரை கூப்பிட்டு கேட்டு பார்க்கலாமா?
1: Shall we ask someone?
0: லேட் ஆகும்.
1: No.
0: அநேகருக்கு தெரியாது.
1: Many don't know.
0: Yeah. ஏதோ பிறந்துட்டோம்.
1: We born, that's it.
0: வாழறோம்.
1: We are living.
0: அது ஒரு கூட்டம்.
1: One group like that.
0: எப்படியும் வாழலாம். அது ஒரு கூட்டம்.
1: I can live as I like.
0: எப்படியோ வாழ்கிறோம்.
1: We love.
0: அப்படி ஒரு கூட்டம்.
1: We live as we like.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் வாழறோம், எதுக்காக வாழறோம், எதுக்காக பிறந்தோம்?
1: Why did we born? Why did we live?
0: எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டாங்க, அதனால நான் வளர்ந்துருக்கேன். நான் உலகத்துக்கு வந்தேன்.
1: My parents brought forth, that's why I come to the world.
0: அப்பா அம்மா பெத்து போட்டதனால நீ வரல.
1: Not because of your parents.
0: அதுதான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்.
1: You have to understand.
0: உலகம் சொல்லும் எங்க அப்பா அம்மா என்ன பெத்து போட்டதனால நான் வந்தேன்.
1: The world may say you are.
0: ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன சொல்வாங்கன்னா,
1: the child of God.
0: நான் தாயின் கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பதாகவே,
1: before I was formed in the mother's womb.
0: உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே,
1: before the foundation of the
0: தேவன்
1: world.
0: என்னை தெரிந்து கொண்டார்.
1: God has chosen me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: முன்னாலேயே,
1: before that.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார்.
1: The Lord has chosen you.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் அவருக்கு தான் தெரியும் ஏன் உன்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கேன். அவருக்கு தான் தெரியும்.
1: He only knows why he is keeping in this world.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா, பரம குயவன்.
1: And he is the potter.
0: எரேமியா தீர்க்கதரிசி பார்த்து சொன்னார்,
1: to Jeremiah.
0: நீ போப்பா, அந்த குயவன் வீட்டுக்கு போ, நான் உனக்கு சொல்றேன்.
1: You go to the potter's house, I will say.
0: எரேமியா 18 அதிகாரத்தில் எரேமியா போய் பார்க்கிறார்.
1: In Jeremiah 18, Jeremiah is going.
0: என்ன நடக்கிறது?
1: What is happening?
0: அங்கே அவன் ஒரு களிமண்ணை எடுத்து அந்த சக்கரத்தை வைத்து சுழட்டி கொண்டிருக்கிறான். ஒரு பாத்திரம் உருவாகி கொண்டிருக்கிறது.
1: He took the clay, put it on the wheel and it was.
0: ஆனால் அது அவன் கையிலே கெட்டு போயிற்று.
1: But it was spoiled in his hand.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடனே அதை எடுத்து போட்டுட்டு
1: He just
0: வேறே ஒரு பாத்திரமாக வணங்கிறான்.
1: He made it another vessel.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உடல.
1: He didn't leave it.
0: அங்கே ஆண்டவர் சொல்றாரு,
1: There the Lord said,
0: ஒரு களிமண் குயவனுடைய கையில இருக்கிறது போல நீங்கள் இருக்கிறீர்கள்.
1: You are as the clay in the potter's hand.
0: இது போல ஒரு களிமண் குயவனுடைய கையில் இருக்கிறது போல இருக்கிறீர்கள்.
1: As the clay in the
0: நீ ஒரு களிமண் தான்.
1: You are the clay.
0: யாரு?
1: Who are you?
0: வெறும் கேக்குறாங்க. ஆண்டவர் தானுக்கு மனுஷனை படைச்சாரு.
1: God has created the man.
0: ஆண்டவர் படைச்ச படைப்பு ஏங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான பாவிகளா இந்த மனுஷருக்கு மாறினாங்க?
1: Why the people have
0: கர்த்தர் படைச்சது பெர்ஃபெக்டா தானே இருக்கணும்.
1: God should have made perfectly.
0: Hallelujah. அப்ப கர்த்தர் அவர் ஒழுங்கா தான் நம்மளை படைச்சார்.
1: God has created us.
0: Hallelujah. Amen.
1: Amen.
0: ஆனா
1: பட்
0: மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினாராம்? செம்மையாகவே உண்டாக்கினார்.
1: God created mankind.
0: ஆனா எதிலிருந்து நீ உண்டாக்கப்பட்டன்றது நல்லா கவனி.
1: You understand how did you
0: நீ பரத்திலிருந்து வருகிறதுல எந்த இடத்துல இருந்து உண்டாக்கல?
1: Not from heaven.
0: கீழ தூசி, தூசி.
1: From the dust.
0: நீ யாரு?
1: You are dust.
0: தூசி.
1: You are the dust.
0: மண்டு கூட இல்ல.
1: Not even mud.
0: தூசியில இருந்து நீ வெளியே வந்திருக்கிற.
1: You came out from dust.
0: அந்த தூசியினுடைய சுபாவம்,
1: the nature of that
0: dust, அந்த மண்ணுடைய சுபாவம்,
1: the nature of the mud,
0: அது கெட்டு போற சுபாவம்,
1: it is defiled,
0: அது உடைஞ்சு போற சுபாவம்,
1: it will be broken,
0: அது பாவ சுபாவம்,
1: nature of sin,
0: அது பூமிக்குரிய சுபாவம்,
1: earthly nature.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்.
1: Jesus came down from heaven.
0: அவருடைய சுபாவம் வானத்துக்குரிய சுபாவம்.
1: And it is nature of
0: ஆகவே மனுஷன் கெட்டு போறதுக்கு காரணம் அவன் மண்ணிலிருந்து வந்ததுனால.
1: The man came from mud, that's why.
0: அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன?
1: The purpose of God.
0: தேவனுடைய பிள்ளையே,
1: children of God.
0: ஆண்டவர் உன்னை இந்த மண்ணிலிருந்து உண்டாக்கி ஒரு மனுஷனா தான் ஏற்படுத்தினாரு.
1: The Lord made us as a man from
0: mud. இப்ப நான் கேட்டேன் ஒரு கேள்வி.
1: I asked a question.
0: உன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன?
1: What is the purpose of your
0: life? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: Why do you live?
0: நீ யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்?
1: What for you are living?
0: நீ எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற நோக்கம் தெரியுமா உனக்கு?
1: Do you know the purpose of
0: Hallelujah.
1: Your life?
0: Amen.
1: Amen.
0: என் வாழ்வின் நோக்கம்,
1: the purpose of my
0: என் ஆண்டவருக்கு தான் தெரியும்.
1: The Lord knows.
0: என்னை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: He has a plan about me.
0: எனக்கு என்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார்.
1: There is a purpose.
0: அது இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே,
1: before the foundation of the world,
0: அநாதி தீர்மானத்தின்படி,
1: according to his determination,
0: அநாதி தீர்மானத்தின்படி,
1: according to his everlasting,
0: அவர் என்னை முன்குறித்தார்,
1: he foreordained.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: ஆமென்,
1: ஆமென்.
0: அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்,
1: he is fulfilling it.
0: அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் மனுஷன் வாழ்கிற வாழ்க்கை ஒரு 100 வருஷமோ 80 வருஷமோ 70 வருஷமோ எத்தனை வருஷமோ இந்த உலகத்தில் வாழறான்.
1: பீப்புள் லிவ் 100 இயர்ஸ்.
0: அவருடைய வாழ்நாள் குறுகினது தான்.
1: The days are shortened.
0: ஆனால் அந்த வாழ்க்கை எத்தனை வருஷமோ அத்தனை வருஷமோ எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு கேட்டீங்கன்னா,
1: Why the span of years are given?
0: டெய்லி எதுக்காகன்னா,
1: What for it daily?
0: ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: பரவாயில்ல, நாளைக்கு ஆயத்தப்பட்டு.
1: Be prepared tomorrow.
0: எந்த நேரத்தில் எடுப்பாரோ தெரியாது.
1: We don't know at what time he will take.
0: ஒவ்வொரு நாளும் உன்னை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினே இருக்கிறார்.
1: Every day he is
0: preparing. ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்.
1: Every day he is preparing.
0: ஆயத்தப்படுத்திட்டே இருக்கிறார்.
1: Every day he is preparing.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எதுக்காக ஆயத்தப்படுத்துறாரு?
1: For what?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சும்மா போய் பரலோகத்துல மண்ணை கொண்டு போய் வைக்க மாட்டாரு.
1: He will not keep the mud in the
0: mud. மண்ணு என்னவா மாற போகுது?
1: The mud will become
0: மகிமையா மாற போகிறது.
1: Become glory.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த மண்ணு மகிமையா மாற போகுது.
1: The mud will become glory.
0: அப்பதான் பரலோகத்துக்கு போவோம்.
1: Then only we'll enter into heaven.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: தேவன் அழைத்த அழைப்பு.
1: The calling of the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ரோமருக்கு நிருபம்,
1: in Romans
0: 8:29
1: 8:20
0: நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதுக்கு என்ன செய்தார்? முன் குறித்தார்.
1: God has made man upright, but they have sought out many inventions.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: முன் குறித்தார்.
1: He foreordained.
0: எதுக்காக?
1: For what?
0: அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. Hallelujah.
1: According to his likeness.
0: நீ உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், தடியா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம்.
1: You may be tall or short or fat.
0: நீ எப்படி வேணாலும் இருக்கலாம்.
1: Whatever it may be.
0: ஆனா கடைசியில் ஆண்டவருடைய திட்டம் என்ன?
1: The plan of God.
0: அவரை நாம் சந்திக்கும் பொழுது,
1: when we meet him,
0: அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால்,
1: as he is, we will be.
0: நாம் யாவரும் யாரை போல மாற போறோம்?
1: We are going to become.
0: ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை யாராக மாற்றிக் கொண்டிருக்கிறார்?
1: Every day how he is making us.
0: இயேசுக்கு ஒப்பாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்.
1: Like Jesus.
0: Hallelujah. இந்த சத்தியம்லாம் இந்த நாட்கள்ல கிடையாதுங்க.
1: No such truth in
0: Hallelujah.
1: The days.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆனால் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையில,
1: the church of the living
0: God, கர்த்தர் வெளிப்படுத்துகிற அவருடைய தயவுள்ள சித்தம் எபேசியர்கள் நிருபத்தில் நீங்க வாசித்து பாருங்க.
1: The favor of his will.
0: முதலாம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது,
1: 1 and 6,
0: நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஸ்வீகார புத்தராகும்படி என்ன செய்திருக்கிறார்? முன்கூறித்திருக்கிறார். கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி பன்னெண்டாம் வசனம், தீர்மானத்தின்படி. மூணு காரியத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு.
1: 3 things are told here.
0: ஒன்று, 6வது வசனம், தயவுள்ள சித்தத்தின்படி.
1: According to his favorable will.
0: 2வது, 7வது வசனம், கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி.
1: According to the riches of his grace.
0: 12வது வசனத்துல, அவருடைய தீர்மானத்தின்படி.
1: According to his determination. 3 things.
0: தயவுள்ள சித்தம்,
1: the will of favorable.
0: Hallelujah. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம்,
1: the riches of grace.
0: அடுத்து,
1: next,
0: அவருடைய தீர்மானம்,
1: the determination.
0: ஏன் இஷ்டம் இல்ல, உன் இஷ்டம் இல்ல,
1: not your will or
0: அவருடைய தீர்மானம்.
1: According to his determination.
0: அவர் தீர்மானித்தார்.
1: He determined.
0: நாம யார்?
1: Who are we?
0: அவர் தீர்மானித்தார்.
1: He determined.
0: உன் வாழ்க்கை அவர் தீர்மானிக்கிறார்.
1: He determines.
0: Hallelujah. அப்படி தீர்மானித்தபடியாலே,
1: since he determined like
0: Hallelujah.
1: That. Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த மோசே நைல் நதியில அழிந்து போகவில்லை.
1: Moses did not perish in Nile River.
0: அவளை அந்த மோசே தாயினிடத்தில் கொண்டு வந்துவிட்டு அந்த தாயை வளர்க்கிறாள்.
1: The mother of Moses
0: வளர்கிறார்.
1: Bringing up the Moses.
0: ஒரு பெரிய ஊழியக்காரனாக வளர்கிறார்.
1: He became the servant of
0: Moses. மோசே கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார்.
1: God is preparing.
0: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: இது எதை குறிக்கிறது என்று சொன்னால்,
1: what it shows,
0: ஆவிக்குரிய வாழ்க்கையிலே,
1: in our spiritual life,
0: தேவன் தம்முடைய சபையை கொண்டு, சபையின் மூலமாக,
1: through the church,
0: ஒரு மோசேயை போல,
1: like Moses,
0: ஒரு தீர்க்கதரிசிகளை, விசுவாசிகளை,
1: the prophets,
0: கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is making the believers.
0: Hallelujah. ஆனா அதுக்கு முன்பதாக பாருங்க, அது ஒரு உபத்திரவ காலம்.
1: It is the time
0: உபத்திரவம்,
1: of trouble,
0: பாடு,
1: sufferings.
0: குழந்தைகள் எல்லாம் சாகுறாங்க.
1: And the babies are dying.
0: அதன் மத்தியில மோசே உயிர் பெற்று வருகிறார்.
1: In the midst of that, Moses is coming.
0: ஆவியானவர்,
1: the spirit of quickening.
0: அல்லேலூயா. உபத்திரவம் வரும்.
1: The trouble will come.
0: அடுத்த தாயார்,
1: who is
0: under சாமுவேலின் புத்தகத்துல பாத்தீங்கன்னா
1: அன்னாள். In ஹானா,
0: அந்த சாமுவேல் புத்தகத்துல மூணு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க.
1: There are three big people in
0: Samuel. ஒன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி,
1: the prophet, the Samuel.
0: இன்னொரு சவுல் ராஜா,
1: the king of Saul.
0: இன்னொரு தாவீது,
1: then David.
0: இந்த மூணு பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்காங்க,
1: great children of God.
0: ஆனா ஆரம்பம் எதுல ஆரம்பிக்குது பாருங்க,
1: how it starts.
0: அந்த அன்னாள் மூலமா தான் ஆரம்பிக்குது.
1: It starts from Hannah.
0: அன்னாள் அங்க முக்கியமான பங்கு வகிக்கிறாள்.
1: Hannah plays a vital role because
0: பெண்ணினால் நிறைய குழந்தையை பெற்றெடுக்கிறார்.
1: She brought
0: அவள் சக்காலத்தி,
1: and the Penina
0: இந்த அன்னாளை அவள் கேலி பண்றா, பரியாசம் பண்றா, சித்திரவதை பண்றா.
1: She is mocking.
0: அன்னாள் அழுதுகிட்டே இருக்கிறா.
1: Hannah was weeping.
0: அல்லேலூயா. ஆனா நீங்க எடுத்து வாசித்து பாருங்க,
1: you read
0: 1 சாமுவேல் புத்தகத்துல,
1: 1 சாமுவேல்.
0: அல்லேலூயா. யார் அவளுக்கு ஆறுதல் சொல்லல,
1: nobody could comfort.
0: ஆனால் அன்னாள் எழுந்திருந்தாள்.
1: She stood up.
0: நேர ஆலயத்துக்கு போனாள்.
1: Went to the temple.
0: அங்கே போய் அவள் என்ன செய்தாள், இருதயத்தை ஊற்றினாள்.
1: She poured out the heart.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆமென்.
1: ஆமென்.
0: கர்த்தர் ஒரு சாமுவேலை கட்டளையிட்டார்.
1: The Lord commanded Samuel.
0: அருமையானவர்களே,
1: உபத்திரவத்தின்
0: வழியாகத்தான்,
1: through the suffering.
0: ஆமென்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா. எப்பொழுது பாடுகள், உபத்திரங்கள் வருகிறதோ,
1: when the trouble,
0: அப்பொழுது கர்த்தர் சபையை எழுப்புகிறார்.
1: The Lord raises the church.
0: அந்த அன்னாளை போல,
1: like Hannah.
0: மோசேயின் தாயை போல,
1: like mother of Moses.
0: இந்த தாய்கள் எல்லாம் ஆவிக்குரிய தாய்.
1: These are all spiritual mother.
0: விசுவாச தாய்,
1: and a faithful mother.
0: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
1: dear children of God.
0: இன்னொரு தாயை குறித்து வேதத்தில் நீங்க வாசிப்பீர்களானால்,
1: another mother,
0: நியாயாதிபதிகளின் புத்தகத்தில்,
1: the judges,
0: ஐந்தாவது அதிகாரத்தில்,
1: fifth verse,
0: ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
1: and seven,
0: தெபோராளை குறித்து வாசிக்க,
1: we read about Deborah.
0: தெபோராள் யார் என்றால்,
1: who is Deborah?
0: அவள் ஒரு தீர்க்கதரிசி.
1: She is prophetess.
0: அவள் ஒரு நியாயாதிபதி.
1: She was the
0: judge. அவளை எழுப்புகிறார்.
1: The Lord raises her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எவ்வளோ ஆண் தீர்க்கதரிசிகளை நியாயாதிபதி எழுப்பினார்.
1: The Lord raised a lot of
0: male. ஒரு பெண்,
1: the lastly the woman,
0: நியாயாதிபதி.
1: She is the judge.
0: அவள்தான் இந்த Deborah.
1: She is Deborah.
0: அவளை குறித்து வாசிக்கிறோம்.
1: We read about her.
0: அங்க என்ன வாசிங்க? ஏழாவது. தெபோராளாகிய நான் இஸ்ரவேலிலே ஒரு தாயாக எழும்பும் அளவும், அல்லேலூயா.
1: The mother of Israel.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஒரு தாயாக, பெண் பெண்ணாகவோ அங்க குறிப்பிடப்படல.
1: It is not like saying
0: தாயாக,
1: as the mother.
0: அந்த தாயின் உள்ளம்,
1: the heart of mother.
0: அந்த தாயின் சிந்தை,
1: the mind of mother.
0: அதுதான் சபை.
1: That is the church.
0: தாயாக நான் எழும்பும் அளவும்,
1: till I raise
0: அந்த தேசம் பாழாய் போயிற்று. ஒரு பெரிய சிசராவை அவர்கள் அழித்தார்கள்.
1: They destroyed Sisera.
0: அவ்வளவு பெரியதான வல்லமை அவளுக்கு கொடுக்கப்பட்டது.
1: Such a power was given to her.
0: ஞானம் கொடுக்கப்பட்டது.
1: Wisdom given to her.
0: புத்தி கொடுக்கப்பட்டது.
1: Knowledge given to
0: her. Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God.
0: ஏன்,
1: why?
0: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்த பொழுது கூட,
1: when Jesus Christ was born,
0: கன்னி மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எதற்காக?
1: Why did the Lord choose
0: Mary? Hallelujah.
1: Hallelujah.
0: ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளையே.
1: Yes, dear children of God.
0: இப்படி இந்த கடைசி நாட்களிலே,
1: the last days,
0: ஆண்டவர் அற்பமானவைகளை எல்லாம் எடுத்து உபயோகப்படுத்தி,
1: the Lord is using,
0: உன்னையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம்,
1: the purpose of keeping us,
0: அவர் உன்னையும் என்னையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
1: He is preparing.
0: எதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்?
1: For what?
0: நீ ஆண்டவர் கொடுக்கிற சத்தியத்தின் மூலமாக,
1: through the truth of God,
0: உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்கொள்.
1: Be prepared.
0: குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படும்.
1: The horse is prepared.
0: ஜெயமா கத்ரால் வரும்.
1: The victory comes from God.
0: நீ ஆயத்தப்படு.
1: Be prepared.
0: உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து.
1: Prepare others.
0: உன் தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு.
1: Get ready to meet God.
0: எப்பொழுதும் ஆயத்தமாயிரு.
1: Get ready.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கர்த்தருடைய வருகை நெருங்கி போச்சு.
1: The Lord's coming is soon. Not let me to
0: see tomorrow. ஆயத்தப்படு.
1: Be prepared now.
0: ஆண்டவர் பேசும் பொழுது ஆயத்தப்படு.
1: The Lord speaks to you.
0: இதோ இருக்கிறேன் ஆண்டவரே.
1: Yes, I am here.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: நான் ஆயத்தமாய் இருக்கிறேன்.
1: I am ready.
0: என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே.
1: Lord, you prepare me.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: பரிசுத்தாவி அனுப்புகிறார்,
1: வல்லமை
0: அனுப்புகிறார்,
1: அபிஷேகத்தை
0: அனுப்புகிறார்.
1: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: உன்னை கர்த்தர் தகுதி படுத்துகிறார்.
1: God makes you to be qualified. எழும்ப
0: வேண்டும்,
1: you have to rise up.
0: எழும்ப வேண்டும்,
1: you have to rise up.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: யாரோ என்று, யாரோ செய்யட்டும் என்று வேடிக்கை பார்த்து
1: கொண்டிருக்கிறார்.
0: செய்ய போகிறேன்,
1: என்னை
0: அனுப்பும்,
1: என்னை
0: அனுப்பும், யார் என்னை அனுப்புவார்கள்? கர்த்தர் சொல்கிறார், நான் அனுப்புகிறேன். Hallelujah.
1: Hallelujah.
0: இந்த காலவேளையிலே,
1: in this morning,
0: கர்த்தர் உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார்.
1: The Lord wants to anoint you.
0: ஏனென்றால் நீ ஆயத்தமாக்கப்பட வேண்டும்.
1: You have to be prepared.
0: இன்னும் உன்னுடைய சுபாவம் மாறல.
1: கர்த்தர்
0: உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
1: The Lord is preparing.
0: உன்னை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார்.
1: Making you holy.
0: உன்னை ஆண்டவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்.
1: He is renewing.
0: உன்னை ஆண்டவர் மறுரூபமாக்கி கொண்டிருக்கிறார்.
1: Transforming.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: உன்னை முன்குறித்தார்.
1: He foreordained.
0: உன்னை அழைத்தார்.
1: He called you.
0: உன்னை தெரிந்து கொண்டார்.
1: He has chosen you.
0: உன்னை மகிமைப்படுத்துவார்.
1: He will glorify.
0: Hallelujah. மகிமையின் மேல் மகிமைப்படுத்தி.
1: He will.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவருடைய வருகையில உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும்.
1: He will bring you.
0: விட மாட்டார்.
1: He will not leave you.
0: ஆகவே தான் பிரியமானவர்களே.
1: That's why children.
0: நமக்கு இருக்க ஒரு பெரிய நிச்சயம் என்ன தெரியுமா?
1: The great assurance.
0: இந்த உலகத்துல நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
1: We need not get fear.
0: ஏனென்றால் இது நான் ஏன் இஷ்டமா இந்த உலகத்துல வந்து பிறக்கல.
1: I did not born.
0: நான் ஏன் இஷ்டத்தின்படி வாழல.
1: I didn't leave.
0: என்னை அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி இந்த உலகத்திலே என்னை அனுப்பினவர் கடைசி வரைக்கும். பிலிப்பியர் முதலாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசு நாள் பரியந்தம் தொடங்கினவர்
1: அவர்தான்.
0: எபிரேயர் 12ல்
1: விசுவாசத்தை
0: தொடங்கினவர்,
1: ஹல்லேலூயா,
0: அவர்தான் துவங்குவார், அவர்தான் முடிப்பார், அவர்தான் ஆரம்பிக்கிறார். நீயா வரல இங்க? இஷ்டம் இல்ல, கர்த்தர் தான் உனக்குள்ள இதை ஆரம்பித்தார். ஆரம்பித்து வைத்தவர் அவர், அவர்தான் முடிப்பார். அவருக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இரு, ஒப்பு கொடுத்து கொண்டே இரு, அவருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து கொண்டே இரு. ஆரம்பித்தவர் அவர், துவங்கினவர் அவர், முடிக்கிறவர் அவர். அல்பாவும் ஒமேகாவும்
1: குடிப்போம்
0: வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் புசிப்போம், குடிப்போம், சாவோம் என்று அல்ல. நான் என் இயேசுவுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்காக நான் வாழ்கிறேன், அவருக்காக மரிப்பேன், அவருக்காக என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என் பலன் அவருடையது, என்னுடைய ஞானம் அவருடையது, என்னுடைய எல்லாம் அவருடையது, என்னுடைய குடும்பம் அவருடையது, என்னுடைய பிரயாசம் அவருடையது. நான் எதெல்லாம் செய்யறனோ எனக்காக அல்ல, என் இயேசுவுக்கு, என் இயேசுவுக்காக, அவருக்காக நான் வாழ்கிறேன், அவருக்காக என்கிற நிச்சயம் உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ராகாபா ராஷந்தரபா, உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாறு, ஆயத்தப்படு.
1: Hallelujah, stotram, tudikram, tudikram, tudikram, andavare, hallelujah. Thank you, Jesus, thank you, Jesus, thank you, Jesus. So, ayatthapadu, unnodu kudu irukkurale, ayatthapadu, endru sonna Devan thagappune, andavare, naangal ummai sandhikkumbadiyaga, karthave, neer engalai ayatthapaduthi kondirukkireer, adarkkaga ummai stotthirikkirom. Tho, ulaga thottrathukku munbe, neer engalai munkurithir, engalai peyar solli azhaithir, andavare, adarkkaga naangal ummai stotthirikkirom. Hallelujah, stotram, stotram, stotram. Tho, karthave, oru thaai thetruvathu pola, neer engalai thetrukkira Devan, andavare, தாயை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இதோ மோசேயின் தாயை கொண்டு நீர் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, அந்த மோசேயை நீர் பராமரித்தீரே ஆண்டவரே. 3 மாதம் ஆண்டவரே ஒழித்து வைத்து தகப்பனே அந்த குழந்தையை வளர்க்க நீர் கிருபை கொடுத்தீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டபடினால அந்த மோசே ஒரு பெரிய தேவ மனிதனாக வந்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே ரட்சிக்கும்படியாய் நீர் தெரிந்து கொண்டீரே கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிறோம். அப்படியா கர்த்தாவே ஸ்தோத்திரம், அன்னாலே கொண்டு தகப்பனே, இதோ அந்த சாமுவேலை நீர் கொடுத்து அந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அந்த இஸ்ரவேலுக்கு காணப்பட்டதானே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படியாய் கர்த்தாவே நீ சவுலை தெரிந்து கொண்டேன், தாவிதை தெரிந்து கொண்டு தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர், அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஆளும்படியாக பராமரிக்கும்படியாக நீர் வைத்தேரே, அதுக்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேபோராளை கொண்டு தகப்பனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தீரே ஆண்டவரே, நியாயாதிபதியாய் வைத்தீரே கர்த்தாவே. அந்த சிரசா ஆண்டவரே மரித்து போகும்படியாக ஆண்டவரே, தேபோராளை கூட நீர் கிரியை செய்த தேவன் ஆண்டவரே, அந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவரே ஒரு தாயாக அவள் விளங்கினது போல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே சபையை நீர் போஷித்து நீர் காப்பாற்றுகிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சபையின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஞானப்பாலை குடிக்கும்படியாக ஆண்டவரே பலமான ஆகாரத்தை நாங்கள் புசித்து ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமக்கு உண்மையாக சபைக்கு உண்மையாக காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த நேரத்தில் நீர் வெளிப்பட்டாலும் நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாய் நீர் எங்களை இப்பொழுதே நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. கரைத்திரை அற்ற சபையாய் சபையை நீர் ஆயத்தப்படுத்தும், எங்களோடு இருக்கிறவர்களை நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. இதோ நாங்கள் உண்மை தைரியமாக சந்திக்க மகிழ்ச்சியோடு சந்திக்க கர்த்தாவே, இந்த உலகத்திலே கர்த்தாவே நீர் எங்களுக்கு எதை நீ நியமித்திருக்கிறீர்களோ அதை நாங்கள் முடித்தவர்களாக ஆண்டவரே. நற்கிரியை தொடங்கினவர் அதை கர்த்தாவே நாள் பறைந்த நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அந்த கிரியையை நாங்கள் முடித்து ஆண்டவரே கம்பீரமாக உண்டு சமூகத்தில் வர நீர் அனுக்கிரகம் பண்ணும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுமே இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியே, ஹோலி பர்கர் பேரிலே நிறைய அவர்கள்

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்.

ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானவன் என்று சொன்னீரே. உம்முடைய ஞானத்தின் ஆவியை ஒரு விசை எங்க மேல் ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே, எங்க மேல் பலமாக இறங்கி வாரும்.

வல்லமை வரங்களோடு ஆண்டவருக்கு ஊழியர் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு காத்துக் கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, என் ஆண்டவர் தம்முடைய ஆவியின் வரங்களினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிரப்புமாறு

தெய்வமே சாத்தானை கெடுத்து நில்லுங்கள், அப்பொழுது அவள் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொன்னீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் சாத்தானை ஜெயித்திட சாட்சி வாழ்க்கை வாழ்ந்திட சரித்திர மனிதனாய் மாறிடே.

விசுவாசித்து நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்தது அந்த கிருபை அல்லவா? அந்த கிருபை